கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அருள் மாலை. ஆடிவள்ளி சிறப்பு ஆலய உலாவில் இன்று கரூர் மாரியம்மன் ஆலயத்தை பற்றியதாக. இன்றைய ஆடிவள்ளி இன்னும் கூடுதல் சிறப்புக்குரியது. 5 ஆடிவள்ளியாக இன்றைய நாள் இருப்பது மட்டுமல்லாது ஆடி பூரமாகவும் இருக்கிறது. ஆடி மாதத்தில் பூரம் நட்சத்திரத்தில் அம்பாளானவள் அவதரித்ததாக நம்பப்படுகிறது. அதனால் இன்றைய தினம் அனைத்து பெண் தெய்வங்கள் ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடானது நிகழ்த்த

காணப்படும். இன்றைய நாளிலே பெரும்பாலான ஆலயங்களில் பெண் தெய்வங்கள் வளையல்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். பொதுவாக ஒவ்வொரு ஆடி வெள்ளி என்றும் ஒவ்வொரு அலங்காரத்தில் தேவியர்கள் காட்சியளிப்பர். ஆனால் கரூர் மாரியம்மன் அவ்வாறு செய்யப்படுவது இல்லை. இன்றைய நாளில் மட்டும்தான் வளையல் அலங்காரம் வெகு சிறப்பாக செய்யப்படும். மஞ்சளும் குங்குமமும் தேவியின் முன் கொட்டுவதும் நெய்தீபம் ஏற்றி வழிபடுவதும் குறிப்பாக உப்பும் மிளகும் காணிக்கையாக செலுத்துவதும் என்பது இங்கு கூடுதல் சிறப்பு. இங்கு நடைபெறும் வைகாசி பெருவிழா காலங்களில் இங்கு உள்ளவர்கள் தங்கள் வீடுகளில் சுப நிகழ்வுகள்

ஆற்றுக்கு வழி அனுப்பி வைக்கக்கூடிய நிகழ்வில் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் நீர்மோர் வழங்குதல், பானகம் வழங்குதல், ரோஸ் மில்க் போன்றவை கம்பத்தை சுமந்து செல்பவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வழங்குவார்கள். எங்கு பார்த்தாலும் அன்னதானம் நிகழ்வாகத்தான் காட்சி அளிக்கும். கரூர் மாரியம்மன் ஆலயத்தில் தரப்படக்கூடிய பிரசாதம் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்து எடுக்கப்படக்கூடிய மண்தான். அந்த மண்ணை சலித்து சுத்தம் செய்து ஆலயத்தில் மகாமாரி முன் வைத்து பூஜைகள் செய்து வழிபாடு நிகழ்த்திய பின் அதையே மக்களுக்கு பிரசாதமாக வழங்குகிறார்கள். இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு சொல்லவா, கே பி சுந்தராம்பாள் இருக்கிறார்கள் அல்லவா, கே பி சுந்தராம்பாள் அவர்கள் இந்த ஆலயத்தினுடைய தீவிர பக்தர். பித்தளையால் செய்யப்பட்ட அக்னி சட்டியை ஏந்தி வந்து ஆண்டுதோறும் அவர் இங்கு வழிபட்டு சென்ற நிகழ்வும் இங்கு உண்டு.

0: சிறப்பு ஆலய உலாவில் இன்று கரூர் மாரியம்மன் ஆலயத்தின் ஒளி உலா.
1: என் பேர் ஐஸ்வர்யா, என் ஊர் வந்து கரூர். நாங்கள் இன்னைக்கு கரூர் மாரியம்மன் கோவிலுக்கு பிரார்த்தனைக்கோசரம் வந்திருக்கோம். இங்கே என்ன ஒரு விசேஷமானதுன்னா, உப்பும் மிளகும் வந்து பேக்கெட்டில் வாங்கி போடுவாங்க. அது வந்து வழக்கம் வழக்கமாக எங்கள் அம்மா காலத்துலேருந்தே நாங்கள் பண்ணிட்டு தான் வர்றோம். இது எதுக்கோசரம் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது உடம்பு ஏதாவது படுத்திக்கிட்டே இருந்தது, அது வந்து இது போடுறதுனால நமக்கு ஒரு ரெக்கவர் கிடைக்கிற மாதிரி ஒரு ஐதீகத்தில் நம்பி நாங்களும் இதை செஞ்சிட்ருக்கோம். தேங்க்யூ.
2: டெம்பே நந்தினிங்க, நாங்கள் வெங்கமேடு. மாரியம்மன் பற்றி சொல்லிகிட்டே போகலாம். மாரியம்மன் சொன்னாவே வார்த்தை இல்லை. நம்ம கேட்ட வரங்களை உடனே நம்ம கள்ளி கொடுப்பா. நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அதை விட நம்மளுக்கு நிறையா கொடுப்பாப்புல. எங்களோட காலங்காலமாக இருக்கிற நம்பிக்கை அதிகமாகிட்டு தான் போகுது. எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை.
3: பேர் வந்து ராஜகுமரேசன், வெங்கமேட்டில் இருக்கேன். வானொலியில் வந்து மிகப்பெரியது கொடைக்கானல். அந்த கொடைக்கானலுக்கு முதல்ல எங்களை மாதிரி டூ வீலர் மெக்கானிக்கு போக்குவரத்துலாம் இதை கேட்டுதான் நாங்கள் பயணம் அணிஞ்சு நல்லா பண்ணிகிட்ருக்கோம். நல்ல விஷயங்களாக அதில் வருது. இதனால் ரொம்ப எங்கள் கரூரில் வந்து, எங்கள் கரூர் மாரியம்மன் கோயிலில் வந்து பேட்டி எடுக்க வந்ததுக்கு இதோட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கோயில் வந்து எங்கள் சாமி வந்து மூர்த்தி சின்னது, ஆனால் கீர்த்தி பெருசு. கொட்டு முழக்கம் எல்லாமே பெருசு எங்கள் கோயிலில். அதை விட என்னென்னா, வைகாசி பிறந்துட்டாலே எங்களுக்கு வந்து என்னமோ ஒரு புதுசாக நாங்கள் இருக்கிற மாதிரி இந்த நோம்பி எங்களுக்கு. அதே மாதிரி ஆடி வந்தாலும் இந்த கூழ் ஊற்றுறது, எல்லாருமே கணக்கு இல்லாத மக்கள். நான் நினச்சா வந்து கும்பிடுவோம், எங்களுக்கு வந்து நினச்சா கும்பிடுவோம். கரூரை பொறுத்த அளவுக்கு மிகப்பெரிய ஆற்றல் எங்களுக்கு, அவ்வளோதான்.
4: கரூர் மாரியம்மன் கோயில் ஏற்ற பாஸ்கர் பேசுகிறேங்க. கோயிலுக்கு ஏற்றபடி கடை வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஆடி மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு சிறப்பாக நடக்கும். வார வாரம் வெள்ளிக்கிழமைனா ரொம்ப விசேஷமாக ஜனங்கள்லாம் கரூர் சுற்றி ஒக்க இருந்து எல்லாம் வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. அப்போ அவங்கவுங்க வேண்டுதல்லாம் வந்து கம்மங்கூழ் கூழ் அவங்கவுங்க இஷ்ட என்ன இது வேண்டுதல் இருக்கோ அதெல்லாம் சிறப்பாக வந்து இது பண்ணுவாங்க. அப்புறம் ஆடி 18னா அன்றைக்கி வந்து காய்கறிவாங்க சிறப்பாக காலங்காலமாக நடக்குதுங்க. வைகாசி திருவிழா மாதிரி எப்படி திருவிழா, எப்படி வைகாசி திருவிழா எப்படி சிறப்பாக கொண்டது, அது மாதிரி ஆடி மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து இந்த வெள்ளிக்கிழமை வந்து அவங்கவுங்க வேண்டுதல் நிறைவேற்றிட்டு சிறப்பாக கொண்டாடுறாங்க. ரொம்ப விசேஷமாக இருக்குங்க.
5: என் பேர் அருணா, நான் வந்து காந்தி கிராமத்துலேருந்து வரேன். இந்த அம்மன் வந்து ரொம்ப வந்து ஸ்பெஷல், கரூரில் ஃபேமஸான கோவில். இதில் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனாக இருப்பாங்க. என்ன வேண்டனாலும் ஒரு வருஷத்துக்குள்ளார கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பான் இந்த அம்மன். அதனால் நாங்கள் வெள்ளிக்கிழமையானா இங்கே வந்து அம்மனை வந்து தரிசிச்சுட்டு போவோம். மாரியம்மன்னாலே வந்து அந்த மூணு நாள் அக்னி செட்டி அளவு இது மாதிரி பால் கூடம் எல்லாமே எடுப்பாங்க. அந்த ஒரு வாரம் வந்து தீர்த்தம் கூட வந்து நிறைய மாவட்டங்கள்ல இருந்து நிறைய ஊர்ல இருந்து எடுத்துட்டு வருவாங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். இங்க அந்த 15 நாளுமே அம்மன் வந்து ரொம்ப வந்து மகிழ்ச்சியா எல்லாருக்கும் அருள் பாலிச்சு நல்லா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க.
6: ஒரு வந்து சொந்த ஊர் பஞ்சமா தேவிங்க. இப்ப இருக்கிறது வந்து காந்தி கிராமத்தில் இருக்கிறோம். அருள்மிகு கரூர் மாரியம்மன் கோயிலுக்கு சாமி கும்பிட்டு போகலான்ட்டு வந்தோம். எங்கள் பாப்பா எங்கள் பொண்ணு வந்து நான் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கு. அதான் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்குறேங்க. சாமி என்ன நானுங்க இங்கே இருந்த வாரத்தில் என்ன நானுங்க வெள்ளிக்கிழமை வாக்கில் ஏதாவது வருவோம். இது மாதிரி ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சிகள் ஏதாவது ரொம்ப விசேஷமான அம்மனுக்கு வந்து நாள் வருதுங்களோ அந்த நாளில் வந்து வழிபட்டு போகிறது வழக்கம். அந்த மாதிரி இதில் தான் வந்து மாரியம்மன் என்ன நானுங்க கொஞ்சம் சக்தி வாய்ந்த மாரியம்மனுங்கிறதுனால தான் என்ன நானுங்க எல்லாருக்கும் எங்களுக்கு நம்மளுக்கு பிடிக்குதுங்க. வீட்டில் அம்மாவிலிருந்து நான் வந்து இருந்திருந்து அக்னி சட்டி அளவு இந்த மாதிரி இதில் போக்குவரத்து எல்லாமே என்ன நானு பண்ணியிருக்கிறோம். ஒரு வாழ் நினச்சிருக்கிறது என்ன நானு நம்ம மனசில் திருப்திகரமாக இருக்கிறதுனால நம்ம அது மாதிரி வழிபடுறோம், அவ்வளோதான்.
7: என் பேர் ரம்யா, நான் கரூர் தான். ஆடி மாசனாலே அம்மனுக்குரிய மாசம் தான். அதுல வந்து கரூர் மாரியம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவ. இவகிட்ட கேட்ட வரத்தை வந்து அள்ளி கொடுக்கறவ. என்ன கேட்கறோமோ மனசார உருகி நம்பிக்கையோட கும்பிட்டோம்னா நமக்கு கேட்ட வரத்தை அள்ளி கொடுப்பா. எனக்கு கேட்டதெல்லாம் நடந்திருக்கு. வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாள் ஆடி மாசனாலே அம்மனுக்குரிய மாசம் வந்து சாமி கும்பிடுறது வழக்கம். எல்லா பக்தர்களும் அது கோடான கோடி பக்தர்களும் ஆடி மாசத்துல இப்ப இவ்வளவு கூட்டம்னா அது அம்மனோட சக்தியும் அவளோட அருளும் தான்.

கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அருள் மாலை. ஆடிவள்ளி சிறப்பு ஆலய உலாவில் இன்று கரூர் மாரியம்மன் ஆலயத்தின் ஒளி உலா. பெண்ணிலிருந்தும் மண்ணிலிருந்தும் தோன்றியவை இந்த உலகில், பெண்ணிலிருந்தும் மண்ணிலிருந்தும் தோன்றியவை அத்துணையும் பூரணத்துவமும் சிறந்தவையாகவுமே அமைகின்றன. அந்த வகையில் பெண் சக்தியை போற்றும் ஆடி மாதத்தில், ஆடிப்பூரமாக உள்ள இன்றைய நாளில், இறைமனத்தினை உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் நிரப்பிய மகிழ்வோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். என்றும் நட்புடன் மோகன். நன்றி, வணக்கம் நேர்களே.

கோடை பண்பலை 100.5 இப்போது நிறைவுக்கு வருகிறது அருள் மாலை நிகழ்ச்சி. கோடை பண்பலை 100.5 தரவிருக்கும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல் நிகழ்ச்சியின் துவக்கத்தில் பொதுமறை பொழிவு, 6:25 ஆலய உலா, 6:30 அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் கோவில் விழா தகவல்கள், 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் கேட்கலாம். காலை 7 மணிக்கு சுகமான காலை, 7:10 வேளாண் தகவல்கள், 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ஜாயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிரித்வி விமன்ஸ் இனவாசின் இன்று அன்று கேட்கலாம். காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் அறிமுக நேயர்களை சந்திக்கிறது. 8:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ஜாயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில் இன்றைய தலைப்பு திடீர் மாற்றம். காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் வெளியே வராத வெளிச்சங்கள். இன்று தியாகத்தின் மணிமகுடம் அன்னை மரியாள், கொடைக்கானல் புனித சலேத்தன்னை பெருவிழா சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வர காத்திருக்கிறது. 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை, கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர் பிரேம் மஹாலிலிருந்து வர இருக்கிறது. 11:30 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் தேடி வரும் பண்பலை. நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி சுதந்திர தினத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வருகிறது. சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார், சென்ற ஆண்டு சுதந்திர தினத்தன்று காவல்துறையில் சிறந்த சேவைக்காக குடியரசுத் தலைவரின் பதக்கம் பெற்ற சென்னை தொழில்நுட்ப பிரிவு டிஐஜி, காவல்துறை துணைத் தலைவர் மற்றும் காவல் இணை ஆணையராக உள்ள ஐபிஎஸ் அதிகாரி ஏ ஜெயலட்சுமி அவர்கள் யாதுமாகி நெறி அழுகை செய்கிறார். நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீள வழி. பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்று நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் என்ஜினியர்ஸ் நடத்தும் கட்டிடப் பொருட்கள் கண்காட்சி பரமத்தி ரோடு கொங்கு திருமண மண்டபத்திலிருந்து வலம் வருகிறது. இன்று பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து விருதுநகர் பொன்மாரி அவர்களின் தெரிவில் பாடல்கள் கேட்கலாம். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், 3:40 பாட்டும் பதமும், மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் திக்குமுக்கு வண்ணத்துரிகை.

4:30 பூமெக்ஸ் மணின்கள் ரெட்டிகள் ராயர்களின் திக்குமுக்கு வண்ணத்தூரிகை, 5 மணிக்கு சித்திர செவ்வானம், 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், 6 மணிக்கு கதம மலர்கள், 6:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றம் சிந்தனை, 6:40 பொன்னியின் செல்வங்கள். இன்றிரவு 7 மணிக்கு இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையினை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 8:00 இளமை பேசுகிறது, 9:00 கொடை தென்றல், 9:30 இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்று 10:00 நினைவே சுகம் சிவகங்கை மாவட்ட நேயர்களை சந்திக்கிறது, 11:00. இணைந்திடுங்கள் உங்கள் கூடை பண்பலை 100.5 ரசித்திடுங்கள் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நள்ளிரவு 12 மணி வரை. உங்கள் பிரிய கூடை பண்பலை 100.5 இனி வசந்த விடியல். முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். கென்யாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த தேவையான கொள்கை மற்றும் நிதி ஆதரவை அரசு வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விண்வெளி கழிவுகளை குறைக்கவும் அதை தடுக்கவும் உரிய நடவடிக்கைகளை இஸ்ரோ மேற்கொண்டுள்ளதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 563,000 கிராமங்களில் திரவ கழிவு மேலாண்மை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு சோமன்னா கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிராக அவசரமாக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் 7.5% இடஒதுக்கீட்டை 10% உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழ் இதுவரை இல்லாத அளவாக 131 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இனிய வணக்கம் நேர்களே. நம்மை நாமே திருத்திக் கொண்டு, நம்முடைய தவறுகளை நாமே சரி செய்து கொண்டு, முன்னேற்றம் காண முயற்சிகளோடு இன்றைய பணிகளை மேற்கொள்ளுவோம். இந்த நாள் சிறக்கட்டும். வாழ்த்துக்களோடு மலர்கிறது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல். நிகழ்ச்சியின் துவக்கமாக பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் 4, துறவு உரைத்தல். குரல் எண் 1139.

0: எவரும் தன்னை அறியாமல் இருக்கின்றார்களே என கருதி என் காமமானது தெருவங்கும் மயங்கி மருண்டு திரிகிறது. குறள் எண் 1139 அதிகாரம் 400 உரைத்தல்.
1: அருகிலார் எல்லாரும் என்றே என் காமம் மருகில் மருகும் மருண்டு.
0: எவரும் தன்னை அறியாமல் இருக்கின்றார்களே என கருதி என் காமமானது தெருவங்கும் மயங்கி மருண்டு திரிகிறது. குறள் எண் 1139 அதிகாரம் 400 உரைத்தல்.

0: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
0: பண்பலையில் இன்று காலை 7:30 சுகமான காலை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
5: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடை சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி. இது பெண்களின் மேடை, பெண்களுக்கான மேடை. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் சென்னை தொழில்நுட்ப பிரிவு DIG, காவல்துறை துணைத் தலைவர் மற்றும் காவல் இணை ஆணையராக உள்ள ஏ ஜெயலட்சுமி IPS அவர்கள்.
1: ஒரு டீச்சரா இருந்து ஒரு IPS அதிகாரியா உயர்ந்திருக்கிறாங்க, ஏன் நம்மளாலையும் முடியாதா, நம்மளுமே வந்து ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கறதுல நான் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய அப்பா, அவங்க வந்து எல்லாருமே படிக்கணும், அந்த படிப்புல வந்து அவருக்கு ரொம்ப அதிக ஆர்வம் இருக்கும். அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, கல்வியை சமுதாயத்துக்கு கொடுக்கணும்னா ஒரு பெண்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்புல வரணும், ஒரு மாவட்ட ஆட்சியரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை என்னுடைய அப்பா கொடுத்தாரு.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி.

0: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் ஸ்டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: பண்பலையில் இன்று காலை 7:30 சுகமான காலை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவாடெக்ஸ்.

0: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
1: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் August 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
2: பண்பலையில் இன்று காலை 7:30 சுகமான காலை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
0: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.

0: கோடை பண்பலை நூற்புழி ஐந்தில் ஆலய உலா
1: நத்தம் பரமேஸ்வர மங்களம் சௌந்தர நாயகி ஆலயத்தை தரிசிக்கலாம் என்று.

பிசார் கடலை கடைந்த போது எழுந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் உண்டார். அந்த விஷம் கழுத்திற்கு கீழே செல்லவிடாமல் தடுத்தாள் அம்பிகை. விஷம் கண்டத்திலேயே நின்றது. இறைவன் நீலகண்ணன் என திருநாமம் கொண்டான். அதே வேளையில் மலையின் கீழ் அதனை சரியாமல் ஆமை வடிவில் தாங்கியிருந்த மகாவிஷ்ணுவின் உடல் முழுவதும் நீல நிறமாகி போனது. உடலில் விஷ முடிச்சுக்கள் தோன்ற ஆரம்பித்தது. பார்க்கடலிலிருந்து வெளிவந்த லக்ஷ்மி இதை கண்டு பயந்து போனாள். திருக்கைலாயம் சென்று கைலாசநாதரிடம் முறையிட்டாள். சிவபெருமானோ லக்ஷ்மி தேவியை பூலோகத்தில் பாலாற்றின் தென்கரையில் உள்ள செண்பகவனம் சென்று அங்கு உறையும் சிவலிங்கத்தை வணங்கி தவமியற்றும்படி சொன்னார். லக்ஷ்மி தேவியும் சிவலிங்கத்தை நறுமண மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டாள். அப்படி லக்ஷ்மி தேவி வழிபட்ட தலமே சௌந்தரநாயகி உடனுரை செண்பகரேஸ்வரர் கோயில், நத்தம் பரமேஸ்வர மங்கலம். சென்னையிலிருந்து புதுச்சேரி செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் கல்பாக்கத்திலிருந்து தென்மேற்கில் 10 கிலோமீட்டர் தொலைவில் பாலாற்றின் தென்கரையில் அமைந்திருக்கிறது. 1700 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலம்.

இங்குள்ள ஈசன் செண்பகரேஸ்வரர், அம்பாளின் திருநாமம் சௌந்தர நாயகி. கருவறையில் அன்னையின் திருக்கரங்களில் பாசம் அங்குசம் இல்லாமல் தாமரை மலர் மீது நின்ற கோலத்தில் மகாலட்சுமியை போல தாமரையும் நீலோற்ப மலரும் ஏந்தியிருக்கிறார். அம்பிகை லட்சுமி வடிவத்தில் இருப்பதுதான் இத்தலத்தின் சிறப்பு. மகாலட்சுமியின் வேண்டுதலால் திருமாலின் உடலில் இருந்த விஷ முடிச்சுக்கள் நீங்கியது ஒரு சிவராத்திரி நன்னாளில்தான். அதனால் சிவராத்திரி மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மகாலட்சுமி இத்தலத்தில் சிவபெருமானை தரிசிக்கும் முன்பாக இத்தல அம்பிகை சௌந்தர நாயகியை வழிபட்டாராம். அதனால் முதலில் சௌந்தர நாயகி அம்பிகைக்குத்தான் வழிபாடுகள் நடைபெறுகிறது. அதன் பின்பே இறைவன் செண்பகரேஸ்வரருக்கு நடைபெறுகிறது. இறைவன் கருவறையின் கோஷ்டத்தில் விநாயகர், பீட்சாட்டனர், லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி அருள் செய்கிறார்கள். ஐந்து சன்னிதிகளை கொண்ட சாதாரண கோயில்களைப் போல் இல்லாமல் ஏழு சன்னிதிகள் இருக்கின்றன. பிரகாரங்களில் முருகன், வீரபத்திரர், பைரவர், சூரியன், சனி தனித்தனி சன்னிதிகளில் அருள் செய்கிறார்கள். ஆலயத்தில் உள்ள தனி சன்னிதியில் ராமபிரான், சீதாதேவி, லட்சுமணரோடு அருள் செய்வது சிறப்பு. இத்தல பைரவருக்கு பௌர்ணமி நாளில் வெற்றிலை மாலை சூட்டி வழிபடுகிறார்கள். ராகு அஷ்டமி நாட்களில் சிவப்பு மலர் மாலை சூட்டி வழிபாடு செய்கிறார்கள். மகாலட்சுமி ஈசனிடம் திருக்கயிலாய காட்சி அருளும்படி வேண்டு பரமேஸ்வரன் அன்னை உமையவளுடன் அருகிலுள்ள குன்றில் கைலாசநாதராக

0: காட்சி கொடுத்தார். செண்பகரீஸ்வரர் அருளும் திருத்தலம் நத்தம் என்றும், கைலாசநாதர் அருளும் தலம் பரமேஸ்வர மங்களம் என்றும் அழைக்கப்படுகிறது. இரண்டு ஆலயங்களும் அருகருகே இருப்பதால் நத்தம் பரமேஸ்வர மங்களம் என்று இனித்தே வழிபடுகிறார்கள். ஆலயத்தில் சிறப்பு சிற்பங்கள் நிறைய பார்க்கலாம். லக்ஷ்மி தேவியாய் சௌந்தர நாயகி ஆடி மாதத்தில் அனைவருக்கும் அருள் செய்யட்டும். இன்று நத்தம் பரமேஸ்வர மங்களம் சௌந்தர நாயகி ஆலயத்தை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.

0: கோடை பண்பலை 100.5 அனில் கொழுக்கட்டை மாவு.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அனில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
5: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்,
0: புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
7: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள், ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
4: வழங்கும் வசந்த விடியல்.

கொடைக்கானல் புனித சலேத்தன்னை திருத்தல 160 ஆண்டு பெருவிழாவில் இன்று மாலை 5:30 மணிக்கு பெருவிழா திருப்பலி, தொடர்ந்து இரவு மின் அலங்கார தீர்ப்பவனி.

0: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
1: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
2: பரமதி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
1: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி
2: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 நான்கு நாட்கள் காலை 11 மணி முதல் 8 மணி வரை பரமத்தி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
1: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர் எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
2: குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள்,
1: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
9: இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க,
10: குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க.
11: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
12: பண்பலையில் இன்று காலை 7:30 சுகமான காலை. வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
13: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். மிஸ் பண்ணிடாதீங்க.

0: கோடை பன்மலை 100.5 பிஞ்சு மொழியில் நம் நெஞ்சம் மகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
1: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: இனிப்பூந்தல் நேரத்துல நம்மள சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான குட்டி செல்லம் வந்திருக்காங்க. அவங்களை சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன செல்லம்?
1: தஸ்விகா.
0: ஓ, தஸ்விகாவா நீங்க? தஸ்விகா, அழக கையில ஒரு கயிறு கட்டி இருக்கீங்களே, இது என்ன கயிறு?
1: சாமி கயிறு.
0: சாமி கயிறா? யார் கட்டி விட்டா?
1: அப்பா.
0: நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: யுகேசி.
0: ஓ, அங்க படிக்கிறீங்களா? அங்க உங்களுக்கு மேம் என்னெல்லாம் சொல்லி தருவாங்க? ரொம்ப அழகா இருக்கு உங்க பாட்டு. இது என்ன காதல் அழகா கம்மல் போட்டிருக்கீங்க, இது யாரு வாங்கி கொடுத்தது? அப்பா வாங்கி கொடுத்தாங்களா? அப்பா பேர் என்ன சொல்லும்?
1: சரவணகுமார்.
0: சரவணகுமார் அப்பாவா? சரி சரி. அவங்க என்ன வேலை பார்க்கறாங்க? அம்மா என்ன வேலை பார்க்கறாங்க?
1: அம்மா சமைக்கறாங்க.
0: சமைக்கறங்களா? உங்களுக்கு என்ன சமைச்சு தருவாங்க?
1: பீட்ரூட்.
0: உங்களுக்கு பீட்ரூட் பிடிக்குமா? எவ்வளவு சாப்பிடுவீங்க?
1: அடுத்தடுத்து வரைக்கும் சாப்பிடுவேன்.
0: அடுத்தடுத்து வரைக்கும் சாப்பிடுவீங்களா? சரி சரி, ரொம்ப அழகா இருக்கு உங்க மலையாள மொழி. சரி சரி, எனக்கு வேற இன்னும் ஒரு ரைம் சொல்றீங்களா? சொல்லுங்க. ரொம்ப அழகா இருக்கு. நீங்க இந்த ஸ்கைன்னு சொன்னது மட்டும்தான் எனக்கு புரிஞ்சது. அவ்வளோ அழகா இருக்கு உங்க மலையாள மொழி கேட்கும் போது. சரி சரி, நீங்க படிச்சு பெரிய ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேலைக்கு போவீங்க? ஒரு வேலை செய்ய மாட்டீங்களா? சரி, இந்த கையில் அழக வளையல் போட்டிருக்கீங்களே, இது என்ன கலரு?
1: பிங்க் கலர்.
0: பிங்க் கலரா? அதுல வேற இன்னும் நிறைய கலர் இருக்கு. என்னென்ன கலர்லாம் இருக்கு?
1: ஆரஞ்சு கலர்.
0: ஆரஞ்சு கலர், அப்புறம்
1: பிங்க் கலர்,
0: அப்புறம்
1: பூ கலர்.
0: ஓ, பூ கலர்னு ஒரு கலர் இருக்கா? ரொம்ப அழகா இருக்கு நீங்க சொல்றது. சரி சரி, சொல்ல குட்டி, நீங்க படிச்சு பெரிய ஆளாயி மேலும் மேலும் சிறக்க கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
2: கோடை பன்மரின் நெருப்புள்ளியாய்தல் இதுவரை பிஞ்சு மொழியில் நெஞ்சம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
2: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
3: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தம் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தம் கோ.
5: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம

0: இந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: Wait! ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 August 13-17 வரை. இனி 5 ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: பண்பலையில் இன்று காலை 7:30 சுகமான காலை. வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 August 13-17 வரை. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
4: கோடை பண்பலை 100.5 அணில் கொழுக்கட்டை மாவு.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ்.
4: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
5: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
6: நேர்களே, உங்க பிரிய கோடை பண்பலை 100.5 இன்னைக்கு காலையில 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கக்கூடிய மனதோடு ராகம் வர இருக்குங்க. இன்னைக்கு அறிமுக நேயர்களுக்காக தான் மனதோடு ராகம் வரப்போகுது. அதாவது இதுவரைக்கும் கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்காத நேயர்களுக்காக தான் இன்னைக்கு மனதோடு ராகம். வாங்க நேயர்களே, பேசுங்க உங்க கோடை பண்பலையில.

0: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
2: பரமத்தி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
1: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் முதலாம் ஆண்டு மாபெரும் கட்டிடப் பொருட்கள் கண்காட்சி ஹோம் டெக் 2026
2: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 நான்கு நாட்கள். காலை 11 மணி முதல் 8 மணி வரை பரமத்தி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
1: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
2: பார்வையாளர்களுக்கு மணிக்கொரு முறை குலுக்கல் முறையில் பரிசுகள், குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள், மேலும் ஏராளமான சிறப்பம்சங்கள் உள்ளன.
1: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: வெயிட், ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் பைனல் சூப்பர் டேஸ், அற்புதமான 5 நாட்கள், ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
9: பண்பலையில் இன்று காலை 7:30 சுகமான காலை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
8: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல, அற்புதமான 5 நாட்கள், ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
10: நம் கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி. இது பெண்களின் மேடை, பெண்களுக்கான மேடை. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் சென்னை தொழில்நுட்ப பிரிவு DIG, காவல்துறை துணைத் தலைவர் மற்றும் காவல் இணை ஆணையராக உள்ள ஏ ஜெயலட்சுமி IPS அவர்கள்.
11: ஒரு டீச்சரா இருந்து ஒரு IPS அதிகாரியா உயர்ந்திருக்கிறாங்க, ஏன் நம்மளாலையும் முடியாதா, நம்மளுமே வந்து ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கறதுல நான் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய அப்பா, அவங்க வந்து எல்லாருமே படிக்கணும், அந்த படிப்புல வந்து அவருக்கு ரொம்ப அதிக ஆர்வம் இருக்கும். அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, கல்வியை சமுதாயத்துக்கு கொடுக்கணும்னா ஒரு பெண்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்புல வரணும், ஒரு மாவட்ட ஆட்சியரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை என்னுடைய அப்பா கொடுத்தாரு.
10: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி.

0: கோடை பண்பலை 100.5 அணில் கொழுக்கட்டை மாவு.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
0: பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
4: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
5: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்,
0: புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
7: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடை சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள், August 13 to 17 ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
4: வழங்கிய வசந்த விடியல்.
8: வாழ்க்கை வாய்ப்புகளால் நிறைந்தது, அதனை பயன்படுத்துவோம், முன்னேறுவோம். வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறது வசந்த விடியல். இனி ஆரம்பமாகிறது சுகமான காலை.

புதிதாக புலர்ந்துள்ள இன்பமான காலை பொழுதில் இருளின் அத்தியாயத்தை முடித்துவிட்டு ஒளியின் பக்கங்களை திறக்க வந்திருக்கிறது இந்த இனிய காலை. பனித்துளி இலைகளை முத்தமிட, தென்றல் மனதை வருட, சூரியன் நம்பிக்கையை விதைக்க, நேற்றைய கவலைகளை பின்னால் விட்டுவிட்டு இன்றைய வாய்ப்புகளை இரு கைகளாலும் இன்பமாய் வரவேற்போமா நமது கொடை பண்பலை 100.5 இன் சுகமான காலையோடு. வணக்கம் நேர்களே.

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: இந்த ஏஐ டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
2: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோ 2612. கான்டாக்ட் 8939808574.
3: நாட்டின் 80th சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
4: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
3: 5000 GB டேட்டா,
4: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT உடன் டியூவல் பேண்ட் வைஃபை.
3: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்.
4: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன் மாதாந்திர கட்டணம் 1111 ரூபாய் மட்டுமே.
3: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு. கண்டிஷன்ஸ் அப்ளை.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
6: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம், மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: இணைந்து வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
7: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13-17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
5: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம்.
8: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நுண்கீரைகள் வளர்ப்பு பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளோர் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. என் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

14 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது இனிய பண்பலை கோடை பண்பலை 100.5 சுகமான காலை. இன்று காலை 8 மணிக்கு வர காத்திருக்கிறது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். 8:30 கேட்கலாம் வாய்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் யாருக்காக? நிறைய நாள் யோசித்துருப்போங்க, எங்களுக்கு மட்டும் லைனே கிடைக்க மாட்டேது, நாங்கள் மட்டும் பேசவே முடியலை, எங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்க முடியலை, எந்த நிகழ்ச்சியிலையுமே பங்கு பெற முடியலை, ஆனால் மற்ற நேயர்கள்லாம் பேசுகிறாங்களே, எப்படி எப்படி அவங்களுக்கு மட்டும் லைன் கிடைக்குது அப்படிலாம் யோசிப்பீங்க. இன்றைக்கி உங்களுக்கு தாங்க லைன் கிடைக்க போகுது, அவங்களுக்கெல்லாம் லைன் கிடைக்காது. ஏன் அப்படின்னா, எந்த நிகழ்ச்சியிலையுமே பங்கு பெறாத அறிமுக நேயர்கள் தான் இன்றைய மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம், உங்களுக்கு பிடிச்ச பாடலும் கேட்டு மகிழலாம். வாங்க நேயர்களே, இன்று காலை 8 மணிக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடலாம் கேட்கலாம் அறிமுக நேயர்களுக்காக.

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: நாட்டின் 80th சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில்.
2: சிம் கார்டு இலவசம்,
1: அளவற்ற இலவச அழைப்புகள்,
2: நாளொன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
1: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
2: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12th முதல் செப்டம்பர் 12th வரை மட்டுமே.
1: இன்றே BSNL-உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
2: கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: இணைந்து வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
5: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13 முதல் 17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
3: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: நர்த்தனம்,
1: நடனம்
0: அல்லது
1: தாண்டவம்
0: அல்லது
1: திவ்ய நடனம்
0: அல்லது
1: நாட்டியம்
0: அல்லது
1: நிருத்தம்
0: நர்த்தனம்
1: நட

0: பாட்டும் பதமும்
1: BSNL சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு எல்லைகளை தாண்டி
2: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி
1: துல்லியமான குரல் அழைப்புகள்
2: அவசரகால SOS ஆதரவு
1: கடினமான நீடித்த வடிவமைப்பு
2: நீடித்த நிலையான பேட்டரி
1: இத்தனை அம்சங்கள் அடங்கிய BSNL சேட்டலைட் போன் 1,34,000

0: ₹3,166 மட்டுமே.
1: மேலும் தகவல்களுக்கு 1-800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: இணைந்து வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13 முதல் 17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
2: 8:30க்கும் கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: மத்திய அரசின் மிக முக்கியமான மற்றும் நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027க்கான வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணி இம்மாதம் August 30 வரை நடைபெற உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியின் போது வீடுகளுக்கு தகவல் சேகரிக்க வரும் கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு உரிய விவரங்களை அளித்து ஒத்துழைப்பினை அளிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்.
7: தேவிட்டாத காலங்களை தித்திப்பாய் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சுகமான காலை. இன்று காலை 9 மணிக்கு வர காத்திருக்கிறது உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில். வானவில் இன்னைக்கு என்ன தலைப்பு தந்திருக்கு? நம்ம வந்து திடீர்னு ஒரு பிளான் பண்ணுவோங்க, அது வந்து நடக்காது, அதுக்கப்புறம் இன்னொரு பிளான் வரும், அதை சரி நம்ம சமாளிப்போம் அப்படின்னு பார்த்தா அதோட சேர்ந்து இன்னொரு பிளான் வரும். இப்படி நம்ம வாழ்க்கையில் வந்து திடீர்னு மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாற்றத்தை நம்ம செய்கிறனால நமக்கு நல்லது நடக்குதா இல்லை ஏடா கூடமாக ஏதாவது முடியுதா, உங்கள் வாழ்க்கையில் திடீர் மாற்றத்தினால என்ன நடந்துச்சு, அதுதான் இன்னைக்கு பேச போகிறோம். இன்றைய தலைப்பு வந்து திடீர் மாற்றம். அந்த திடீர் மாற்றத்தால் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்று காலை 9 மணிக்கு வானவில் நிகழ்ச்சியில்.

0: இனியும் தொடர்ந்து கேட்க நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோ
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. வெயிட் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ் அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: சுகமான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 சுகமான காலை.

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: BSNL ஓட புது செல் கேர் ஆப் அறிமுகமாயாச்சு.
2: அதோட விசேஷம் என்னங்கறத நீயே சொல்லிடு.
1: இந்த புது ஆப்ல சிம், FTTH கனெக்ஷன், ரீசார்ஜ், பில் கட்டுற வசதி மட்டும் இல்லாம

0: ஓய்வு நேரத்துல லைவ் டிவி, ஆப் டிவி, சினிமா, மியூசிக், ஆன்மீகம், கல்வி எல்லாத்தையும் நம்ம பிஎஸ்என்எல் குடுக்கறாங்களே.
1: இன்னும் ஏன் காத்திருக்கணும்? இப்பவே பிஎஸ்என்எல் கனெக்ஷன் வாங்கி புது செல்ஃப் கேர் ஆப் மூலமா லைஃபை என்ஜாய் பண்ணுங்க.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: இணைந்து வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல.

0: மனதோடு ராகம்.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
4: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: மன்னா வணக்கம்.
6: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
5: மன்னா, கேட்க வேண்டும் என்றிருந்தேன், எங்கே கடந்த வார இறுதியில் உங்களை அரண்மனையில் காணவே இல்லையே.
6: அது அது அது அமைச்சரே, ஒரு அவசர வேலையாக சென்னை வரை சென்றிருந்தேன்.
5: ஓஹோ, ஏன் மன்னா சென்னை வரை சென்று விட்டு அப்படியே திரும்ப வந்து விட்டீர்கள்? அப்படியே மெரினாவை தாண்டி கடல் கடந்து எங்காவது அப்படியே போயிருக்க வேண்டியதுதானே.
6: என்ன என்ன அமைச்சரே சொன்னீர்கள்?
5: அது ஒன்றுமில்லை மன்னா, மெரினாவை எல்லாம் போய் பார்த்தீர்களா? கடற்கரை எல்லாம் எப்படி இருந்தது என்று கேட்க வந்தேன்.
6: உங்களை பேசிக் கொள்ளுகிறேன் அமைச்சரே. சரி, இந்த பெட்ஷீட் கம்பளி இதெல்லாம் எப்படி இருக்கிறது என்று கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அமைச்சரே.
5: பெட்ஷீட் கம்பளி இல்லம்மா, எங்கே காட்டுங்கள் மண்ணா. இது சுமாராக நன்றாகத்தான் இருக்கிறது, பயன்படுத்தியது போல இருக்கிறதே மண்ணா, புதிதல்லவே.
6: அமைச்சரே, இது புதிதென்று நான் சொல்லவே இல்லையே.
5: சரி மண்ணா, இப்போது இதை எதற்காக என்னிடம் காட்டுகிறீர்கள்?
6: அதுவா அமைச்சரே, என்னுடைய மதியுக மூளையை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அதனால் தான்.
5: அப்படியா மண்ணா, இந்த பெட்ஷீட் கம்பளிக்கும் உங்கள் மதியுக மூளைக்கும் என்ன தொடர்பு?
6: அப்படி கேளுங்கள் அமைச்சரே. சென்னை வரை சென்றிருந்தேன் என்று சொன்னேன் அல்லவா, ரயிலில் ஏசி கோச்சில் சென்றேன். அங்கே என்னுடைய பர்த்தில் இந்த பெட்ஷீட் கம்பளி எல்லாம் இருந்தது. பயணம் யாரும் பார்க்கவே இல்லை அமைச்சரே. அந்த தலையணையையும் எடுத்துக்கொண்டு வரலாம் என்றுதான் இருந்தேன், ஆனால் பையில் இடம் பத்தவில்லையா, சரி என்று விட்டுவிட்டு வந்து விட்டேன்.
5: ஒரு நாட்டின் மன்னர், மிக நல்ல காரியம் செய்திருக்கிறீர்கள் மன்னா, சிறப்பு, நன்றாக வருவீர்கள்.
6: அப்படி சொல்லுங்கள் அமைச்சரே.
5: போங்கள் மன்னா, நீங்களும் உங்கள் செயலும்.
6: என்ன, ஏன் அமைச்சரே இப்படி சொல்லிவிட்டீர்கள்?
5: மன்னா, நீங்கள் செய்த செயல் ரயில்வே ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1966 படி சட்டப்படி குற்றம்.
6: என்ன அமைச்சரே சொல்லுகிறீர்கள்?
5: என்ன மன்னா, ரயில்வே துறைக்கு சொந்தமான பொருட்களை நீங்கள் எப்படி எடுத்து வரலாம்? இந்தியன் பீனல் கோட் என்று சொல்லப்படும் IPC செக்ஷன் 378 மற்றும் 403 படி உங்களுக்கு 5 வரை கூட சிறை தண்டனை கிடைக்கும், லட்சங்களில் அபராதம் விதிக்கப்படலாம்.
6: அப்படியா அமைச்சரே? நான் கூட சரி, அவ்வளவு விலை கொடுத்து டிக்கெட் வாங்குகிறோமே, இதெல்லாம் நமக்கு தான் சொந்தம் என்று எடுத்துக்கொண்டு வந்து விட்டேன் அமைச்சரே.
5: இனி ஒருபோதும் இது போன்ற தவறுகளை செய்யாதீர்கள் மன்னா, சிக்கினால் சிதறிவிடுவீர்கள்.
6: இனிமேல் ஒருபோதும் இது போன்ற தவறுகளை செய்ய மாட்டேன் அமைச்சரே. நல்ல வேலை சிக்கி இருந்தால் என்ன ஆவது? ஒரு நாட்டினுடைய மன்னரே இப்படிப்பட்ட தவறை செய்து விட்டாரே என்று மக்கள் எல்லாம் என்னை என்ன நினைப்பார்கள்? கூடாது கூடாது, ரயிலில் பயணம் முடிந்தவுடன் ரயில் பெட்டியிலிருந்து எந்த பொருட்களையும் எடுத்து வரக்கூடாது.
5: சரி, இது என்ன, வாட்டர் பாட்டில், காலி வாட்டர் பாட்டில் எல்லாம் அப்படியே வைத்திருக்கிறீர்கள், தூக்கி எறிய வேண்டியதுதானே?
6: எரியலாம் அமைச்சரே, ஒரு 2 நாட்கள் இருக்கட்டும்.
5: ஏன் மன்னா?
6: அமைச்சரே, ரயில் நிலையத்தில் 30 ரூபாயை கொடுத்து இந்த வாட்டர் பாட்டிலை வாங்கினேன் அமைச்சரே. காலியானால் என்ன, ஒரு 3 நாட்கள் நான் வைத்து விட்டு பிறகு தூக்கி எறிந்து விடுகிறேன். தூக்கி எறியவே மனமில்லை அமைச்சரே.
5: என்ன, வாட்டர் பாட்டில் 30 ரூபாயா? மன்னா, இதில் பாருங்கள், MRP 10 ரூபாய் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
6: அந்த கிராதகன் என்னிடம் 30 ரூபாயை வாங்கி கொண்டான் ஐயா.
5: அப்படியா, அடைத்து விற்கப்படும் ஃபுட் ஐட்டம்ஸ், அதாவது பேக் செய்து விற்கப்படும் உணவுப் பொருட்களை அதில் குறிப்பிடப்பட்டுள்ள MRP தொகையை தவிர்த்து மேலும் 1 ரூபாய் கூட நாம் கொடுத்து வாங்க தேவையில்லையாம். அப்படி நம்மிடம் அவர்கள் விற்றால் லீகல் மெட்ரோலஜி ஆக்ட் 2009 படி சட்டப்படி குற்றமாமண்ணா. இது போன்ற நிகழ்வுகள் குறித்து நாம் புகார் அளிக்கும் நேர்வில் கடைக்காரர்களுக்கு 25,000 முதல் 1,00,000 ரூபாய் வரை கூட அபராதம் விதிக்கப்படலாம் என்கிறார்கள்.
6: ஓஹோ, சொல்லிவிட்டீர்கள் அல்லவா, இனிமேல் பாருங்கள் அமைச்சரே, நான் எவ்வளவு கவனமாக இருக்கிறேன் என்று. சரி சரி, நீங்கள் இங்கேயே இருங்கள், நான் வந்து விடுகிறேன்.
5: மன்னா, தர்பாரை முடித்து விட்டு சென்று விடலாமே.
6: இருங்கள் அமைச்சரே, வந்து விடுகிறேன். இந்த ரயிலில் இருந்து நான் எடுத்து வந்த கம்பளி, பெட்ஷீட், இதையெல்லாம் கொண்டு போய் தண்டவாளத்திலேயே வீசி விட்டு வந்து விடுகிறேன் அமைச்சரே.
5: என்ன,
0: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம், கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.

0: கோடை பண்பலை நூறுபுழி ஐந்தில் சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போர்
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
4: ஃபைபர் பேசிக் ₹499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு பிஎஸ்என்எல்லின் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
5: மிக குறைந்த கட்டணத்தில் பிஎஸ்என்எல் ஃபைபர்,
4: 60 Mbps வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
5: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
4: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ₹100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
5: இச்சலுகை 2026 August 1 to 90 மட்டுமே.
4: இன்றைய இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்.
5: கண்டிஷன் சப்ளை.
0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
6: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம். மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17
0: இணைந்து வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
0: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
8: நாம் இணைந்திருக்கிறோம் கொடை பண்பலை 100.5 சுகமான காலை. நாளைக்கு சுதந்திர தினம். எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஊர் மட்டும் இல்லை, நாடே கோலாகலமாக இருக்கும். ஆனால் கொடைக்கானல் மட்டும் இன்னையிலேருந்தே ஒரே கொண்டாட்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு வந்து இரவுலேருந்து நாளைக்கு ஃபுல் டே என்ன நடக்கும் அப்படின்னா, கொடைக்கானல் புனித சலை தன்னை பெருவிழா நடக்கும். கொடைக்கானல் எப்பயுமே எதிர்பார்க்கறது August 14 எப்போ வரும், 15 எப்போ வரும், நம்ம எப்போ அந்த கொண்டாட்டத்தில் கலந்துக்குவோம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து நினப்போம். ஏன் இதை இப்போ சொல்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நிறையா பேரால் இங்கே வர முடியாது, வெளியூரில் இருப்பாங்க, ஏன் வெளிநாட்டில் கூட இருப்பாங்க. இங்கே என்ன நடக்குது, அந்த திருவிழா எப்படி இருக்குது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்க. அதுக்காக தான் இன்று காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் வெளியே வராத வெளிச்சங்களில் என்ன வரப்போகுது, தியாகத்தின் மணிமகுடம் அன்னை மரியாள், கொடைக்கானல் புனித சலை தன்னை பெருவிழா சிறப்பு நிகழ்ச்சி வர காத்திருக்கு. கேளுங்க, காலை 10 மணிலேருந்தே எங்களோட கொண்டாட்டம் தொடங்குது. இன்னைக்கு இரவுலேருந்து நாளைக்கு அந்த 15 தேதி சுதந்திர தினத்தில் நாங்கள் கோலாகலமாக கொண்டாடுற புனித சலை தன்னை திருவிழாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம்.

0: wait.
1: ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள், ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: பிஎஸ்என்எல்லின் சுதந்திர தின கொண்டாட்டம்.
3: ரூபாய் 2,399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
2: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
3: இன்றைய இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்.
2: இச்சலுகை 2026 ஆகஸ்ட் 12 முதல் செப்டம்பர் 12 வரை மட்டுமே.
3: கண்டிஷன் சப்ளை.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
4: இணைந்து வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள், ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
4: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமன்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமன்ஸ் இனவர்
1: பிரித்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
0: இன்று
2: ஆகஸ்ட் 14
0: புனித பேதுரு
2: கன்னி மரியாளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது
0: ஜெர்மனியின் கொலோன் நகரில் உள்ள கத்தீட்ரல்
2: கோல்ன் உயர் மறை மாவட்டத்தின் தாய் கோயிலும்
0: கத்தோலிக்க ஆயரின் இருப்பிடமாகும்.
2: 145 மீட்டர்கள் நீளமானதும்
0: 87 மீட்டர் அகலமும்
2: 157 மீட்டர் உயரமும் கொண்ட
0: இரட்டை கோபுரங்களை கொண்ட தேவாலயம்
2: ஜெர்மனியின் கட்டிடக்கலைக்கும்
0: கோதிக் கட்டிடக்கலைக்கும் எடுத்துக்காட்டான இவ்வாலயம்
2: யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய கலங்களில் ஒன்றோடு மட்டுமின்றி
0: உலகின் பெரிய கிறிஸ்துவ தேவாலயங்களில் இதுவும் ஒன்று.
2: 1884 காலப்பகுதியில் உலகின் மிக உயர்ந்த கட்டிடமாகவும் இருந்தது.
0: உலக பாரம்பரிய கலங்களில் ஒன்றான
2: ஜெர்மனியின் கொலோன் கத்தீட்ரல் கட்ட ஆரம்பிக்கப்பட்ட நாள்
0: இன்று ஆண்டு 1248.
2: நோபல் பரிசு பெற்ற ஆங்கில நாவலாசிரியர்
0: ஜான் கால்ஸ்வர்த்தி
2: சட்டம் கற்ற இவர் அதில் ஆர்வமில்லாது
0: தனது குடும்ப வியாபாரத்தில் கவனம் செலுத்த தொடங்கினார்.
2: 1897 முதல்
0: சிறுகதை தொகுப்பை புனைப்பெயரில் வெளியிட்ட ஜான்
2: பின்னர் நாடகங்களும் நாவல்களும் எழுதினார்.
0: பின்னாளில் அவை திரைப்படங்களாயின.
2: நோபல் பரிசு பெற்ற ஆங்கில நாவலாசிரியர்
0: ஜான் கால்ஸ்வர்த்தி பிறந்த தினம் இன்று
2: ஆண்டு 1867.
0: வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
2: பல நாவுகளில் உச்சரிக்கும் மந்திர சொல்
0: கூடுவாஞ்சேரி கிராமத்தில் வரதப்பன் முருகம்மாளை
2: 8வது குழந்தையாக பிறந்த
0: வேதாத்ரி மகரிஷி
2: சிறு வயது முதலே தாயாரிடம் நிறைய பக்தி கதைகளும்
0: புராண கதைகளையும் அறிந்தார்.
2: 3வது வரை சொந்த ஊரில் கல்வி கற்ற மகரிஷி
0: 18 வயதில் தனியார் நிறுவனத்தில் வேலையில் சேர்ந்த போது
2: ஆயுர்வேத மருத்துவர் எஸ் கிருஷ்ணராவின் நட்பு கிடைக்க
0: மாற்று மருத்துவத்தில் வல்லுநரானார்.
2: 2வது உலகப் போரின் போது
0: முதலுதவி பயிற்சியாளராகவும் பணியாற்றினார்.
2: பொருளாதார தன்னிறைவு பெற
0: 1000 நபர்களுக்கு வேலையளிக்க கூடிய
2: ஒரு பெரிய நெசவு தொழிற்சாலையை உருவாக்கினார்.
0: தனது 35வது வயதில்
2: தன்னிலை விளக்கமாக
0: இறைநிலையை உணர்ந்து
2: உலக மக்களுக்காக மன வழக்கலை
0: வாழ்க்கை நெறியை தந்த
2: வேதாத்ரி மகரிஷி பிறந்த தினம் இன்று
0: ஆண்டு 1911.
2: அமெரிக்க கூடைப்பந்து புகழவையின் உறுப்பினரும்
0: நிபுணரும்
2: லாஸ் ஏஞ்சல்ஸ் லேகர்ஸ் அணியின் அதிபர்
0: முன்னாள் கூடைப்பந்து அணி வீரர்
2: மேஜிக் ஜான்சன்
0: 1992
2: ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற
0: ட்ரீம் டீம் அணியில் விளையாடியவர்.
2: இவர் பெரும்பான்மையாக பந்து கையாளி பின்காவல்,
0: அதாவது

0: பாயிண்ட் கார்ட் நிலையிலேயே விளையாடினார்.
1: அமெரிக்க கூடை பந்தாட்ட வீரர்
0: மேஜிக் ஜான்சன் பிறந்த தினம் இன்று,
1: ஆண்டு 1959.
0: ஆல்பா,
1: பீட்டா,
0: காமா கதிர்கள்,
1: ரேடியம்,
0: பொலோனியம்,
1: மூலக்கனிமங்கள்,
0: கண்டுபிடிப்பு
1: மேரி கியூரி,
0: பியரி கியூரி,
1: முதல் புதல்வி
0: ஐரின் ஜோலியட் கியூரி,
1: அவரின் துணை ஃபிரெட்ரிக் ஜூலியட் கியூரி,
0: பௌதிகத்திற்கு முதல் நோபல் பரிசு பெற்ற பெண்
1: மேரி கியூரி,
0: இரண்டாவது பரிசு பெற்ற பெண் ஐரின் ஜோலியட் கியூரி.
1: ஐரின் ஃபிரெட்ரிக் ஜூலியட்டும் கண்டுபிடித்தது
0: செயற்கை கதிரியக்க கூறு.
1: அதற்காக இருவருக்கும் கிடைத்தது நோபல் பரிசு.
0: நோபல் பரிசு குடும்பம் என்று அறிவியல் உலகம் சொல்லும்
1: பிரெஞ்சு இயற்பியலாளர் ஃபிரெட்ரிக் ஜூலியட் நினைவு தினம் என்று
0: ஆண்டு 1958.
1: கொங்கோ அல்லது காங்கோ மத்திய ஆப்பிரிக்காவில் அடுத்தடுத்து அமைந்துள்ள நாடுகள்.
0: ஆங்கிலத்தில் தி கொங்கோஸ் என கூட்டாக அழைக்கப்படுகின்றன.
1: பெயர் காரணமாக குழப்பங்களை தீர்ப்பதற்காக
0: இந்நாடுகள் தமது நாடுகளின் முழு பெயர்களையும்
1: அவற்றின் ஆங்கில முதல் எழுத்துக்களையும் பயன்படுத்துகின்றன.
0: ஆப்பிரிக்காவின் இரண்டாவது நீளமான ஆறு
1: ஓடும் கொங்கோ நாட்டின் சுதந்திர தினம்
0: இன்று. நூல்களையே உலகமாக கொண்டிருந்த பாடல் நாயகன்
1: இயக்குனர் பாலு மகேந்திராவிடம் பணியாற்றி பெற்றது பட்டறிவு.
0: வீரநடை படத்தில் வெற்றி நடை போட்டன பாடல் வரிகள்.
1: முத்து முத்தாய் பட பாடல்களை குன்றன கொட்டி சென்றவர்
0: தமிழ் திரைப்பட பாடலாசிரியர்
1: நா முத்துக்குமார்.
0: நினைவு நாள் இன்று.
2: அடி கோயில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி.
1: ஆண்டு
0: 2016. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோ பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
3: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
4: நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு சுகமான கலை நிகழ்ச்சி தொடங்கினதே தெரியலங்க, அதுக்குள்ள முடிய போகுது. இப்படிதான் வாழ்க்கையில வந்து நேரம் ஓடிட்டே தான் இருக்கும். நம்ம நிக்கிறோமா ஓடுறோமா அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனா அன்னன்னைக்குனால நம்ம அனுபவிச்சாலே போதும், நம்ம மகிழ்ச்சியா தான் இருப்போம். அதனால இன்றைய நாள் வந்து மகிழ்ச்சியா அனுபவிப்போம் அப்படின்னு கூறிட்டு நிகழ்ச்சியை தந்த மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். தீபா நடராஜன், நன்றி நேர்களே.

0: இதுவரை கேட்டோம் கோடை பண்பலை நுறுப்புழையைந்து சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோ
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. வெயிட் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேமிப்பு திருவிழாவின் பைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: இனி கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். நிகழ்ச்சி வரும் முன்பாய் செய்திச்சுரு.

வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். கென்யாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்த தேவையான கொள்கை மற்றும் நிதி ஆதரவை அரசு வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விண்வெளி கழிவுகளை குறைக்கவும் அதை தடுக்கவும் உரிய நடவடிக்கைகளை இஸ்ரோ மேற்கொண்டுள்ளதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 563,000 கிராமங்களில் திரவ கழிவு மேலாண்மை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு சோமண்ணா கூறியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னமும் முன்மொழியப்படாத தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக அவசரமாக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் 7.5% இடஒதுக்கீட்டை 10% உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழ் இதுவரை இல்லாத அளவாக 131 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷேத்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
4: வெயிட்
3: ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ், அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல. ஒவ்வொரு

0: நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: இனிய வணக்கம் நேர்களே, அழகான நினைவுகள், இனிக்கும் தருணங்கள், மகிழ்ச்சியும் அன்பையும் அள்ளித்தரும் உறவுகளின் ஆரம்பம் ஒரு நல்ல அறிமுகத்தோடு கிடைப்பது தாங்க. ஆம் நேயர்களே, இன்றைக்கி மனதோடராக அறிமுக நேயர்களுக்காக இதுவரைக்கும் கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்காத நேயர்களுக்காக தான் இன்றைக்கி மனதோடராக வரப்போகுது. புது நேயர்களை அன்போடு அழைக்கிறோம் கோடை பண்பலைக்கு. வாங்க பேசுங்க கோடை பண்பலையில். எண்கள் சொல்கிறோம், குறிச்சிக்கோங்க. 2424 இல்லைனா 2424 மற்றும் ஒரு எண்ணம் கூட இருக்குது, 2424 கொடைக்கானலோட முன்னிணைப்பு என்ன நீங்கள் சேர்த்துக்கணும், 0-45-42. உங்களோட பேச காத்திருக்கிறேன் நான், பியூலா. இப்போ நம்மள்ட்ட பேசுறதுக்காக நேயர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: மேடம், மதுரை மாவட்டம் சிலம்பட்டி வட்டம் செட்டியபட்டியிலிருந்து முருகவேல். மேடம்,
1: முருகவேல் எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா
1: இருக்கும். சரி சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம், என்ன பாட்டு கேட்கலாம்னு சொல்லுங்க, அப்புறமா நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
2: அண்ணாத்த படத்துல இருந்து
1: சரி, அந்த
2: பையனுக்கு பிறந்த நாள்.
1: சரிங்க,
2: பெரிய பையனுக்கு,
1: அதனால வந்து நம்ம வாழ்த்து சொல்லணும். அதானே, சரிங்க. திருமாறன் தம்பிக்கு நாங்கள் கோடை பண்பலையின் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம். இப்போ பேசலாம்ல ரெண்டு பேரும். சரி சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க, ஃபேமிலி பத்தி சொல்லுங்க.
2: ஃபேமிலி சின்ன ஃபேமிலி தான், பெரிய ஃபேமிலி.
1: சரி.
2: வைஃப் பேர் சந்தியா.
1: சரி.
2: பெரிய பையன் பேர் திருமாறன். சின்ன பையன் பேர் ஹரிவரதன்.
1: ஹரிவரதன், சரிங்க.
2: அம்மா பேர் சந்தியா. சாந்தி.
1: அம்மா பேரு சந்தியாவா? சந்தியா மனைவி பேரு, அம்மா பேரு சாந்தி. சரிங்க, சரி சரி. முதன் முறையா பேசுறீங்க? மகிழ்ச்சி. இப்ப உங்களுக்காக நாங்க பாடல் தரோம், வீட்டுல எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு சொல்லுங்க,
2: ரொம்ப நாள் நெடுவி நேயர் வந்து நம்ம ஊர் கேட்டுக்கே இருப்பாரு.
1: சரிங்க.
2: அவருக்காக சேர்த்து, அதாவது சரவணஸ்வர் உரிமையில பால் பாண்டி அண்ணனுக்காக இந்த பாட்டி சேர்த்து போட்டு
1: விட்டுருங்க. சரிங்க, சரிங்க. முருகவேல், உங்க கூட பேசினது மகிழ்ச்சி. இப்போ நீங்க சொன்ன நேயர்காகவும் பாடல் தரோம், கேளுங்க. நன்றி.

ரெட்டி ரெட்டி சரம் வெட்டி திருவெங்கும் வீச அண்ணத்தே அண்ணத்தே வர்றேன் நட்ட இல்ல புட்ட இல்ல.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
2: கோபுரம் மஞ்சள் தூள் குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
3: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
4: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடல் எண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடல் எண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
5: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மென்ட்,
7: ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு
6: எல்லாமே டாப்.
8: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோ 2612.
9: வெயிட் வெயிட், ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள், ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
10: நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை புதிய BSNL ஃபைபர் கனெக்ஷனோடு கொண்டாடுவோம்.
11: 200 MBPS ஹை ஸ்பீட் இன்டர்நெட்,
10: 5000 GB டேட்டா,
11: ஒரே இணைப்பில் 27 OTT, இலவச ONT உடன் டியூயல் பேண்ட் வைஃபை.
10: இந்தியாவில் எந்த தொலைபேசி எண்ணுக்கும் 24 மணி நேர அழைப்புகள்.
11: அறிமுக சலுகை 88 ரூபாயுடன் மாதாந்திர கட்டணம் 1000.

0: ஆயிரத்தி 111 ரூபாய் மட்டுமே.
1: சுதந்திரமான ஸ்ட்ரீமிங், சுதந்திரமான இணைப்பு, கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
4: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்
5: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
6: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடை சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
4: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
8: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
4: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
9: குடும்பம் என்பது முக்கியமா? குடும்பம் என்பது ஒரு சிங்கிள் யூனிட், அதாவது ஒரு அலகு. இப்போ குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவரும் தன்னை முக்கியமாக நினைத்தா அந்த குடும்பம் சிதறுண்டு போயிடும். இப்போ அப்பா நான் தான் முக்கியம், மற்றவங்களாம் யாருமே முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுங்க. நான் பார்க்க விரும்புகிற சேனல் தான் அந்த வீட்டில் எல்லாருமே பார்க்கணும், மற்ற எந்த சேனலும் பார்க்கக்கூடாது டிவியில் அப்படின்னு ஒரு ஹிட்லர், முசோலினி போங்கிற பேரில் ஒரு யூனிஃபார்ம் போடாத ஒரு சர்வாதிகாரியாக சில அப்பாலாம் இருக்கிறாங்க. அப்போ அந்த குடும்பத்தில் மனைவி, குழந்தைகள் எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு அப்பாவை திட்டுவாங்க. அப்புறம் வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா முதுமை வரும் இல்லையா, முதுமை வந்து இவருக்கு பேரலிட்டிக் ஸ்ட்ரோக்கோ வேறு விதமான நோயோ ஏற்படும் போது மனைவி கூட அன்பு காட்ட மாட்டா, குழந்தைகள்லாம் அன்பு காட்ட மாட்டாங்க. ஏன், அப்பா வந்து ஒரு இராணுவ சர்வாதிகாரி மாதிரி அந்த குடும்பத்தை அடக்கி ஒடுக்கி வச்சுருக்கிறார். இது ஒரு சில வீடுகளில். அது மாதிரி சில தாய் இருப்பாங்க, பொறுப்பே இருக்க மாட்டாங்க, அந்த குழந்தைகள்கிட்ட அன்பு காட்ட மாட்டாங்க. அவங்களுடைய சின்ன சின்ன தேவைகள் பெருசாக தெரியும். ஐயா, ஒரு அம்மா வந்து வெளியில் இன்றைக்கி புறப்படுறாங்க, எங்கேயோ ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு புறப்படணும்னு புறப்படுறாங்க. குழந்தைய எடுத்த உடனே அந்த குழந்தை ட்ரெஸ்ஸை அசிங்கமாக்கிருச்சுன்னு சொன்னால் வச்சுங்க, குழந்தை அப்படிங்கிற அன்பு தான் பிரதானமாக இருக்கணுமே ஒழிய, என்ன நீ புறப்படும் போது ட்ரெஸ்ஸை எப்படி அசிங்கமாக்கிட்டியே அப்படின்னா அது வந்து தாய்மை எங்கேயோ இடிக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒரு குழந்தை இயல்பாக அது இயற்கையின்படி என்ன உண்டோ அது, இப்போ அதுக்கு நம்ம நிறைய வந்துருச்சு, அதெல்லாம் பேக் பண்ணி பொட்டலத்தை பேக் பண்ணுற மாதிரி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிற வச்சிங்களேன், ஒரு 8 மணி நேரம் ஆனாலும் ஒன்றும் ஆகாதுரா அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டோம். இருந்தால் கூட அது உடல் நலத்துக்கு சரியாங்கிறது அடுத்த கேள்வி. அந்த தாய் வந்து நிறைய இழப்புகளுக்கு தயாராக இருக்கணும். என்ன, தூக்கம் போயிடும். பல வீடுகளில் தாயாருக்கில் என்ன கஷ்டம்னா ராத்திரி குழந்தைங்க தூங்கக்கூடாது, ராத்திரி எழுந்திரிச்சு அழுவும், அதுக்கு உடனே ஒரு பால் கொடுக்கணும், இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணும், கொசு கடிச்சா அழுவும் ராத்திரியில், இல்லை பயந்துட்டு அழுவும், இந்த தாய் என தூங்கிட மாட்டேங்கிறே அப்படின்னா தாய்மை செத்து போச்சு இல்லைங்களா, தாய்மை செத்து போச்சு. குழந்தைங்க எப்படி வளரும்? அது வந்து எந்த விதத்திலும் பண்பாடுடைய குடிமகனாக வளராது. இப்போ ஒரு தகப்பனுக்கு தன்னுடைய ரோல் என்னன்னு தெரியணும், தாய்க்கு தன்னுடைய ரோல் என்னன்னு தெரியணும், குழந்தைங்களுக்கும் தங்களுடைய பொறுப்பு என்னன்னு தெரியணும். இப்போ இதை கற்றுக்கிறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ எந்த குடும்பத்துலையாவது நேரம் இருக்கா? யாருக்கும் நேரம் இல்லை, யாருக்கும் வாழவே நேரம் இல்லை இல்லைங்களா, வாழ்கிறதுக்கே நேரம் இல்லை, பத்தலை, என்ன பண்ணுறது? தாத்தா யார், பாட்டி யார், சித்தப்பா யார், எல்லாரும் அண்ணன் தம்பியோட கூட பிறந்தோம், உறவுகளாக இருந்தோம், அன்பாக இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம், ஒரு நாள் பறந்து போகிற மாதிரி பறந்து போகிறோன்னு வாழ தெரியணுமா இல்லையா? தாய் முக்கியம், தகப்பன் முக்கியம், தாத்தா முக்கியம், பாட்டி முக்கியம், அந்த வீட்டில் சித்தப்பா மாமா முக்கியம். இப்போ பல வீடுகளை நான் பார்க்குறேன், குழந்தைகள் மனதில் பெற்றோர்களே ஒரு விஷமான விதையை போடுறாங்க. என்ன தெரியுங்களா, எல்லாத்த விட பணம் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை போடுறாங்க. என்ன, எல்லாத்த விட பணம் தான் முக்கியம்? இப்போ அந்த பிள்ளை பாசமாக யாரையோ ஒருத்தரை பற்றி பேசுதுன்னா என்ன வெட்டித்தனமாக பேசிக்கிட்டு இருக்கிறார், போய் படித்து சம்பாதிக்கிற வழியை பார், படித்து சம்பாதிக்கிற வழியை பார், நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கணுங்கிறத பற்றி யோசி, சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், அமெரிக்கா போய் சம்பாதிக்கணும், வெளிநாடு போய் சம்பாதிக்கணும். இந்த வெறியை யார் இன்ஜெக்ஷன் மாதிரி ஊட்டுறா தெரியுங்களா, பெற்றவங்களே போடுறாங்க, டெய்லி இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி போடுறாங்க. அப்புறம் வயசானதுக்கு அப்புறம் சொல்கிறாங்க, என் பையன் அமெரிக்காவிலே இருக்கான், வரமாட்டேங்கிறான். நீங்கள் தானே ஊசி போட்டீங்க, அவனுக்கு மனசில் அங்கே போகணுங்கிற எண்ணம், கோடி கோடியாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணம்,

0: பெத்தவங்க முக்கியம் இல்லை, அன்பு முக்கியம் இல்லைங்கிறதெல்லாம் ஊசி போட்டு அவனை அனுப்பிச்சு விட்டு அவன் மைண்டில் அந்த நல்ல அந்த விஷ விதை பதிஞ்சு போச்சு. என்ன, எல்லா மனிதத்தன்மைகளையும் விட, எல்லா மனிதத்தன்மைகளையும் விட பணம் மட்டுமே பிரதானமானது அப்படிங்கிற எண்ணத்தை பெற்றோர்கள் ஊட்டுறாங்க, சமூகம் ஊட்டுது. இதுக்கப்புறம் அந்த பையன் எப்படி பாசமாக இருப்பான்? அப்போது அதை மாற்றணும். குழந்தைங்களுக்கு எல்லாத்த விட அன்பு தான் முக்கியம், எல்லாத்தையும் விட பணம் ஒன்றும் முக்கியம் இல்லை, எல்லாத்தையும் விட குடும்பம் தான் முக்கியம், அன்பு தான் முக்கியம். ஒரு குடும்பங்கிறது ஒரே யூனிட், ஒரே அலகு அப்படிங்கிற எண்ணம் மனசில் பதியணும். இந்த முயற்சியை ஒவ்வொரு குடும்பமும் எடுக்கணும். 15 நிமிஷம் உட்காருங்க, உங்கள் குடும்பத்தோட சூழ்நிலையை பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க, எத்தனை வேதனை இருந்தாலும் பகிர்ந்துக்கங்க. குடும்பங்கிற அந்த நிறுவனத்தை தயவு செய்து உடைச்சிடாது.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.

0: நேர்களே, கோடை பன்மலையின் 1.5 இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம், முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கக்கூடிய வானவில் வர இருக்குங்க. இன்னைக்கு தலைப்பு திடீர் மாற்றம். திடீர் மாற்றம், அதனால் நீங்கள் சந்தித்த நன்மை எதுனாலும் சொல்ல வாங்க கோடை பன்மலைக்கு அப்படின்னு அன்போடு அழைக்கிறோம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
2: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
3: தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
4: குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: நாட்டின் 80வது சுதந்திர தினத்திற்கான BSNL-இன் ஃப்ரீடம் பிளான் ஒரே ஒரு ரூபாயில்.
6: சிம் கார்டு இலவசம்,
5: அளவற்ற இலவச அழைப்புகள்,
6: நாளொன்றுக்கு 1 GB டேட்டா, 100 SMS,
5: 24 நாட்களுக்கு இவை அனைத்தும் இலவசம்.
6: இந்த விசேஷ சலுகை இம்மாதம் 12ஆம் தேதி முதல் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை மட்டுமே.
5: இன்றே BSNL-உடன் ஃப்ரீடம் பிளான் மூலம் இணையுங்கள்.
6: கண்டிஷன்ஸ் அப்ளை.
7: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
5: BSNL சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு எல்லைகளை தாண்டி,
9: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி,
5: துல்லியமான குரல் அழைப்புகள்,
9: அவசரகால SOS ஆதரவு,
5: கடினமான நீடித்த வடிவமைப்பு.

0: நிலையான பேட்டரி,
1: இத்தனை அம்சங்கள் அடங்கிய BSNL சேட்டலைட் போன் 1,34,166 ரூபாய் மட்டுமே.
0: மேலும் தகவல்களுக்கு 1-800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
4: இது உங்கள் கோடை பன்மலை 100.5 மனதோடு ராகம். இன்னைக்கு அறிமுக நேயர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். அதாவது இதுவரைக்கும் கோடை பன்மலையின் நேரலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்காத நேயர்களுக்காக தான் இன்னைக்கு மனதோடு ராகம். நேரம் இப்போ 8:25 ஆயிடுச்சுங்க. இப்போ நம்மள்ட்ட பேசுறதுக்காக நேயர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
5: வணக்கங்க.
4: யார் பேசுறீங்க சொல்லுங்க?
5: பொருளூர்லேருந்து குமரேசன் பேசுறேங்க.
4: குமரேசன், எப்படி இருக்கிறீங்க?
5: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா?
4: நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். சரி சொல்லுங்க குமரேசன், என்ன பாட்டு கொடுக்கலாம் உங்களுக்காக?
5: இட்லி கடையிலிருந்து எஞ்சாமி தந்தானே பாட்டு போடுங்க.
4: சரிங்க குமரேசன், அது நான் பாட்டு என்ன வேணும்னு கேட்டேன், அதுக்கு இடையில நீங்க என்னமோ சொன்னீங்க, கவனிக்கல, சொல்லுங்க.
5: நீங்க மேடம் நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்கன்னு கேட்கலான்னு
4: சொன்னோம். ஓ சரி சரி, எல்லாரும் நல்லா இருக்கோங்க. சரிங்க, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க நீங்க சொல்லுங்க.
5: எல்லாம் நல்லா இருக்கிறோம் மேடம்.
4: நாங்க கேட்டோம்னு சொல்லுங்க
5: மேடம்.
4: சரி,
5: படிச்சுட்டு இருக்கீங்க மேடம்?
4: என்ன படிக்கிறாங்க
5: மேடம்? காலேஜ் படிக்கிறீங்க மேடம்.
4: சரிங்க, உங்க பொண்ணு பேருங்க?
5: மது மேடம்.
4: மது, சரிங்க.
5: ஆமாங்க மேடம்.
4: அப்புறம் வீட்டில் வேற யார் இருக்கா?
5: வீட்டில் சம்சார் இருக்குது மேடம், அம்மா அப்பா இருக்கிறாங்க மேடம்.
4: சரிங்க, உங்க மனைவி பேருங்க?
5: அவர் பேர் ராஜலட்சுமி.
4: சரிங்க, அம்மா இருக்காங்க?
5: அம்மா
4: பேசுறது கேட்டுட்டு இருக்காங்களா?
5: ஆ கேட்பாங்க மேடம்.
4: சரிங்க, எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க.
5: நன்றிங்க மேடம்.
4: சரிங்க, பாட்டு கேட்போம். நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி
5: இணைந்து வழங்கியோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
6: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். மிஸ் பண்ணிடாதீங்க.
7: வெயிட்
6: ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ் அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க.
7: குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: நேர்களே, இன்று முற்பகல் 11 மணிக்கு கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி வர இருக்குங்க. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்துகிற கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி இன்னைக்கு கரூர் பிரேம் மஹாலில் நடக்க இருக்கு. நம்ம அறிவிப்பாளர் உதயசூரியன் அங்கே வளாகத்தில் நம்மள்ட்ட பேசுகிறதுக்காக காத்துட்ருக்கிறாரு. அவர்கிட்ட பேச போகிறோம் 11 மணிக்கு.
9: கோடை பண்பலை 100.5 Viking Bunyan Sun Briefs. Viking.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கும் மனதோடராகும். இது உங்கள் பிரிய கோடை பன்மலை 100.5 மனதோடு ராகம். இன்னைக்கு அறிமுக நேயர்கள் புது நேயர்கள்ட்ட பேசிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
2: என்ன மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க.
2: நாங்க நல்லா இருக்கோம். நம்ம நிலையத்துல இருந்து எல்லா பிள்ளைங்க நல்லா இருக்காங்கல்ல?
1: எல்லாரும் நல்லா
2: இருக்கோம்.
1: சரிங்க சரிங்க.
2: அதோ சந்தோஷம், நாங்க கேட்டுக்கிட்டே கொடிவேலை பாப்போம்.
1: சரிங்கம்மா.
2: ரொம்ப சந்தோஷமா நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன்.
1: சரிங்கம்மா. சரி. ஆனா எல்லாம் சொன்னீங்க, உங்க பேர் சொல்ல பாத்தீங்களா?
2: பத்து வருஷமா
1: பாக்குறீங்க?

இன்னைக்கு பேசிட்டோம்ல. மகிழ்ச்சி தானே இப்ப? மகிழ்ச்சி தானுங்க? இல்ல மகிழ்ச்சி தானுங்க? கூட வந்து நிறைய பேர் இருக்காங்களா? எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. ம், சரிங்க. வேலை செய்யற இடத்துல எப்படி எப்படி பல ஆயிரம் நேயர்கள் வந்து முயற்சி பண்றாங்க, அதனால வந்து அந்த நேரத்துல யார பிடிக்கிறோமோ அவங்கள்ட்ட பேசிடுறோம். அதனால கோச்சுக்காதீங்க. இன்னைக்கு பேசிட்டோம்ல, மகிழ்ச்சி பாடல் கேளுங்க. நன்றி.

0: பண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: இந்த ஏஐ டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
3: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
4: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர்.

0: Onions and Briefs.
1: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
2: BSNL சேட்டலைட் போன் தகவல் தொடர்பு எல்லைகளை தாண்டி,
3: செல்பேசி டவர்களால் எட்ட முடியாத உயிர் நாடி,
2: துல்லியமான குரல் அழைப்புகள்,
3: அவசரகால SOS ஆதரவு,
2: கடினமான நீடித்த வடிவமைப்பு,
3: நீடித்த நிலையான பேட்டரி,
2: இத்தனை அம்சங்கள் அடங்கிய BSNL சேட்டலைட் போன் 134,166 ரூபாய் மட்டுமே.
3: மேலும் தகவல்களுக்கு 1800-425-7007 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
6: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
7: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
6: இது எதுக்கு?
7: தினசரி 2 வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
6: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
1: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
8: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
9: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
8: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
9: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
8: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
10: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
11: என்றும் தரமே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஃபைபர் பேசிக் ₹499 திட்டத்தில் சேரும் புதிய வாடிக்கையாளர்களுக்கு பிஎஸ்என்எல்லின் சிறப்பு சுதந்திர தின ஆஃபர்.
3: மிக குறைந்த கட்டணத்தில் பிஎஸ்என்எல் ஃபைபர்,
2: 60 MBPS வேகம் மற்றும் வரம்பற்ற டேட்டா வசதியுடன் கவர்ச்சிகரமான சலுகை.
3: இணைப்பை பெறும் முதல் மாதத்திற்கான சேவை முற்றிலும் இலவசம்.
2: தொடர்ந்து வரும் 3 மாதங்களுக்கு மாதந்தோறும் ₹100 கட்டண சலுகையும் கிடைக்கும்.
3: இச்சலுகை 2026 ஆகஸ்ட் 1 முதல் 90 நாட்களுக்கு மட்டுமே.
2: இன்ற இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்.
3: கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
6: கவுன்சிலிங் கோட் 2624.

0: இருந்து கண்ணான கண்ணே.
1: சரிங்க, ராதாகிருஷ்ணன் என்ன பண்றீங்க?
0: மேம் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஒர்க்கு.
1: சரி,
0: கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க மேடம்.
1: கான்ட்ராக்ட் எடுத்து பண்றீங்க, அப்போ உங்க கூட மொத்தம் எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க?
0: நாங்க ஒரு மூணு பேர் வேலை செய்யறோம் மேடம்.
1: சரி சரி,
0: மாத்தி எல்லா பக்கம் போய் வேலை செய்வோம்.
1: சரிங்க, வேலை எல்லாம்
0: இருந்து கோடை எஃப்எம் போயிட்டு இருக்கீங்க மேடம்.
1: சரிங்க,
0: இருப்பீங்க எப்பவுமே.
1: சரிங்க, என்ன நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும்?
0: எல்லா நிகழ்ச்சியும் பிடிக்குங்க, முக்கியமா எங்களுக்கு இது 4 மணிக்கு வருங்களே
1: வண்ண தூரிகை.
0: தமிழ் செம்மொழி பேசுன
1: செப்புக செந்தமிழ்.
0: செப்புக செந்தமிழ் மேம் அது ரொம்ப பிடிக்கும், கேட்டுட்டே இருப்போம்.
1: சரிங்க,
0: அப்போ அந்த டைம்ல எங்களுக்கு மொபைல் இந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க.
1: சரி,
0: அதனால ட்ரை பண்ண முடியாது.
1: சரி, மகிழ்ச்சி ராதாகிருஷ்ணன். வீட்டுல எல்லாரும்
0: நல்லா இருக்கு. இந்த பாட்டு எங்க பாப்பா, உங்க அண்ணா பொண்ணு சத்விகா 2nd கிளாஸ் படிக்கிறாங்க.
1: சரி, சத்விகா
0: 3rd படிக்கிறாங்க, தப்பா சொல்லிட்டேன்.
1: சரி,
0: அப்புறம் எங்க பொண்ணு லிதன்யாங்க. லிதன்யா?
1: லிதன்யா,
0: ஆமாங்க.
1: சரி,
0: அவங்களுக்காக டெடிகேட் பண்றேங்க.
1: சரிங்க, சத்விகா லிதன்யா ரெண்டு பேருக்காகவும் பாடல் தரோம், கேளுங்க. நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும். நேர்களே, இன்று முற்பகல் 11 மணிக்கு கோடை பண்பலையில் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி வர இருக்குங்க. இன்னைக்கு கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்துகிற கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர் பிரேம் மஹாலில் நடைபெற இருக்கு. நேர்களை சந்திக்கிறதுக்கும் நம்மள்ட்ட பேசுகிறதுக்கும் காத்துட்ருக்கிறாரு உதயசூரியன் வளாகத்தில். இன்னைக்கு கோடை பண்பலையில் இப்போ கேட்டுட்ருக்குறீங்க மனதோடு ராகம். அறிமுக நேர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து பேச காத்துட்ருக்க நேர், வாங்க. வணக்கம். யார் பேசுறீங்க சொல்லுங்க?
2: திருப்பூர் மாவட்டம் உடுமல்பேட்டை பொன்னேரி சுண்டகாமலயத்துல இருந்து ராதாகிருஷ்ணன் பேசுறேன் மேடம்.
1: ராதாகிருஷ்ணன், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேங்க மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோங்க. சரி சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்போம்? எல்லாரும் நல்லா இருக்காங்க, என்ன பாட்டு கேட்போம்னு சொல்லுங்க.
2: விஸ்வாசம் படத்துல

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இந்த ஏஐ டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGT காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட்,
1: ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு
0: எல்லாமே டாப்.
2: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோ 2612.
3: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட் மந்த்ரா கடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்என்எல்லின் சுதந்திர தின கொண்டாட்டம்.
2: ரூபாய் 2,399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் கூடுதல் வேலிடிட்டி.
1: 365 நாட்கள் 412 நீட்டிக்கப்படுவதால் ஒரே ரீசார்ஜ் மூலம் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கும் மேலாக தடையற்ற சேவையை பெற முடியும்.
2: இன்றைய இணைவில் உங்கள் பிஎஸ்என்எல்லுடன்.
1: இச்சலுகை 2026 ஆகஸ்ட் 12 முதல் செப்டம்பர் 12 வரை மட்டுமே.
2: கண்டிஷன் அப்ளை.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
5: கோடை பண்பலை 100.5 சைபால்.
6: முகத்தில் பருவா சைபால், சொரியா திறங்கோ சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ண சைபால்.
7: சைபால்
5: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
8: லோகமான்ய பாலகங்காதர திலகர் இருந்தார்ல, அவருக்கு 15 கல்யாணம் நடந்ததான். மனைவி பேர் தபிபாய், ரொம்ப பெரிய குடும்பத்து பொண்ணு, நல்ல குணம். அவங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் திருடர்கள் பயம் அதிகம். இந்த காலத்தில் மட்டும் என்னன்னு கேட்குறீங்களா? நீங்கள் கேட்குறது நியாயம்தான். இருந்தாலும் இந்த காலத்து திருடனுக்கும் அந்த காலத்து திருடனுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் உண்டு. அதாவது அந்த காலத்து திருடன்லாம் நியாய அநியாயம் பார்க்கறது உண்டு, இந்த காலத்தில் அப்படி பார்க்கறது இல்லை. அந்த காலத்தில் திருட வர்றவங்கள்ட்ட கூட ஒரு தார்மீக உணர்வு உண்டான். அதாவது அப்போ உள்ள கொள்ளைக்காரங்க எதை களவாடினாலும் சரி, அரிசியை மட்டும் களவாடுறது இல்லையா, அப்படி ஒரு கொள்கை. அதனால் பாருங்கள், அந்த காலத்து பெண்கள் வந்து நகை நட்டுகளை பத்திரமாக வைக்கணும்னா பெட்டியில் வைக்கிறதில்ல, அரிசி பானையில் போட்டு வச்சு விடுறது. இப்போல்லாம் பேங்க்கில் வந்து சேஃப்டி லாக்கர்னு இருக்குல்ல, அது மாதிரி அந்த காலத்தில் வந்து சேஃப்டி லாக்கருங்கிறது அரிசி பானை. இந்த வளையல், மூக்குத்தி, தோடு, இப்படி எதுவாக இருந்தாலும் அதில் போட்டு பத்திரமாக வச்சுருவாங்க. திருடம் வந்து அரிசி பானை பக்கம் போகிறதில்ல, ஏன்னா சாப்பிட்ற விஷயத்தில் கை வைக்கக்கூடாது, அது பாவம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். திலகரோட மனைவி தபிபாயும் அதே மாதிரி தன்னுடைய ஆபரணங்களை ஒரு அரிசி பானைக்குள்ளே போட்டு மூடி வச்சுருந்தாங்களாம். இப்படி இருந்தப்போ ஒரு நாள் ஒரு பிச்சைக்கார பொண்ணு வீடு வீடாக பிச்சை கேட்டுக்கிட்டே வந்திருக்குது. திலகர் வீட்டுக்கும் வந்து தர்மம் போடுங்க தாயே அப்படின்னு தான் அந்த பொண்ணு. அந்த அம்மா தபிபாய் காதில் இது விழுந்திருக்கு. உடனே கை நிறைய அரிசி அள்ளிக்கிட்டு வந்து போட்டிருக்கு. பாத்திரத்தில் அரிசியை போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது பளிச்சுன்னு கண்ணில் படுது. அதாவது அந்த அம்மாவோட வைர மூக்குத்தி ஒன்று அரிசியோடு சேர்ந்து அந்த பிச்சைக்கார பொண்ணு பாத்திரத்தில் போய் விழுந்துட்டுது. இந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ளே குழப்பம், என்ன இப்படி ஆகிட்டுதே, மூக்குத்தி போயிட்டுதே, பிச்சை பாத்திரத்துலேருந்து அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு தயக்கம். வாயை திறந்து அதை கேட்குறதுக்கும் கூச்சம். திண்ணையில் உட்காந்துருந்த திலகர் இவ்வளவையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார்.

0: மனைவியின் மனசுக்குள்ளே நடக்கிற மௌன போராட்டத்தை அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாராம். மனைவியை பார்த்து சொன்னாராம், தபீபாய், இது வந்து தெய்வ சம்மதம். அவளுக்கு சேர வேண்டிய மூக்குத்தி அவகிட்ட போயிட்டுது. பிச்சை பாத்திரத்தில் விழுந்த மூக்குத்தியை எடுக்க வேணாம் அப்படின்னாராம். சரின்னு சொல்லிவிட்டு மேற்கொண்டு எதுவும் சொல்லாமல் அந்த அம்மா வீட்டுக்குள்ளே போயிட்டாங்களாம். இந்த காலத்துலலாம் அது மாதிரி நடக்குமா? வெறும் அரிசியை போட்டுவிட்டு விவகாரம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோமா? ஒரு பெரிய மனுஷன் வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்தான். ஐயா, நாங்கள் பிச்சைக்காரங்கள்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சுருக்குறோம், அதுக்கு நிதி சேர்க்குறோம், அதுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னானா. அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது போ அப்படின்னாரான் அவர். அப்படின்னா ஒரு 50 ரூபாயாவது கொடுங்களேன் அப்படின்ட்டுருக்கான். அதுவும் முடியாதுன்னு சொல்லிவிட்டார். 25 ரூபா அப்படின்ட்டுருக்கான். எதுவும் முடியாது அப்படின்னாராம். சரிங்க, இவ்வளவு பெரிய வீட்டுக்கு வந்துட்டு வெறுங்கையோடு திரும்புறது நல்லா இருக்காது, அதனால் சும்மா ஒரு 1 ரூபா மட்டுமாவது கொடுங்க அப்படின்ட்டுருக்கான் அவன். ஒரு பைசா கூட என்கிட்ட கிடையாது அப்படின்ட்டாரான் இவர். அப்படின்னா நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்களேன் அப்படின்னு அவன். என்ன செய்யணும் அப்படின்ட்டுருக்கார். எங்கள் சங்கத்தில் நீங்களும் ஒரு மெம்பராக சேர்ந்துருங்க அப்படின்னானா.
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில் பருவா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிய மனதோடராகும். நிகழ்ச்சியின் நிறைவு நேரத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசின நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. இனி திடீர் மாற்றம் தலைப்பிட்டு வருகிறது வானவில் முன்பாக செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. தேச பிரிவினையால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கை பயணத்தின் வழியை இந்த நாள் நினைவூட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணி வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதிப்பாட்டை இந்நாள் மேலும் வலுப்படுத்துவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். விண்வெளி கழிவுகளை குறைக்கவும் அதை தடுக்கவும் உரிய நடவடிக்கைகளை இஸ்ரோ மேற்கொண்டுள்ளதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்னும் முன்மொழியப்படாத தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிராக அவசரமாக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தது மடைமாற்று அரசியல் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மாணவர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழ் இதுவரை இல்லாத அளவாக 131 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நியாய விலை கடைகளின் செயல்பாடுகளை தொடர்ந்து கண்காணித்து பொதுமக்களின் குறைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காண வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடராமன் அறிவுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் முறைகேடாக பதுக்கி வைக்கப்பட்ட 300 கிலோ ரேஷன் அரிசியை குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் குற்ற புலனாய்வுத்துறை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி கிராமங்களில் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய 2 காட்டு யானைகளை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டினர். தமிழகத்தின் நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷேத்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:04.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வல்லுவர் பிராண்ட் அரிசி.
3: நமது கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
1: கவுன்சிலிங் கோட் 2610.
2: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: கவுன்சிலிங் கோட் 2624.
6: இனிய காலை வணக்கம் நேர்களே. கோடை பண்பலை 100.5 வானவில் நாலொரு வண்ணமாய் விரியும் வானவில் இன்று தரும் வண்ணம் திடீர் மாற்றம். திடீர் மாற்றம். மழை வரும் என்று தெரியாமல் திடீரென நனைவது போல வாழ்க்கையிலும் சில மாற்றங்கள் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் வந்துவிடும். நேற்று வரை இருந்த வாழ்க்கை இன்று ஏன் இப்படி மாறிடுச்சு என்று நம்மையே நாம் கேள்வி கேட்போம். ஒரு நொடியில் மாறும் வானிலை போல ஒரே நொடியில் மாறிவிடும் நம் வாழ்க்கையும். சில மாற்றங்கள் நம்மை தடுமாற வைக்கும், சில மாற்றங்கள் நம்மை திசை மாற்றும், சில மாற்றங்கள் நம்மை நல்ல பாதைக்கும் அழைத்து செல்லும். ஒரு நாள் திரும்பி பார்த்தால் அந்த மாற்றம் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால் இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்காதுல்ல அப்படின்னு யோசிச்சிருப்போம். சில நேரம் மாற்றம் என்னால் சமாளிக்க முடியவில்லை, எதிர்பாராமல் வந்தது எதிர்கொண்டேன், மாற்றம் மனசுக்கு மகிழ்ச்சி தான், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி திடீர் மாற்றம் உங்க வாழ்க்கையில தந்தது என்ன சொல்ல வாருங்கள் நேயர்களே. அறிமுகம் 24 24 24 மகளிர் 24 24 29 வழக்கமாக நிகழ்ச்சியில் பங்கு பெறும் நமது நேயர்கள் 24 24 26 மற்றும் அரியன் 290 333 முன்னிணைப்பாக 0 45 42 வானவில் நிகழ்ச்சியில் இங்கே தீபா நடராஜன்.
7: நீ என்பது உடலா உயிரா பெயரா? மூன்றுமில்லை, செயல்.

0: ஆமாங்க, மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. அப்படி உங்க வாழ்க்கையில திடீர் மாற்றம் என்ன வந்தது, அதை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இன்றைய வானவில் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சிக்கு வரும் முதல் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: எங்கள் அன்பு தோழி தீபா மேரத்துக்கு இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி குணசேகரன். மேடம் நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், மிக்க மகிழ்ச்சி மேடம். மேடம், திடீர் மாற்றம், நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க மேடம். இப்ப நானும் என் நண்பர் மேடம் ஒரு காதணி விழாவுக்கு சென்றிருந்தோம் மேடம். விசேஷம் முடிச்சுட்டு என்ன பண்ணா மேடம், அந்த பையன் என்ன பண்ணா, ஃப்ரெண்ட் என்ன பண்ணா, நீ கொஞ்சம் லேட்டா வா, நான் முன்னாடி போறேன்னு சொன்னா மேடம். நான் என்ன பண்ணேன், இரு நானும் வாரேன்னு சொன்னதுக்கு, இல்ல நான் ஒரு முக்கியமான வேலைக்கு போறேன், நீ இருந்துச்சு நீ பஸ்ல வான்னு சொல்லிட்டான் மேடம். கொஞ்ச நேரத்துல ஒரு அரை மணி நேரம் வச்சு பாக்குற மேடம், திடீர்னு விபத்து ஏற்பட்டுருக்கு மேடம். திடீர்னு விபத்து ஏற்பட்டு உடனே அந்த பையன் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க, ரொம்ப சீரியஸா இருக்குன்னு சொல்லிட்டாங்க மேடம். அப்ப அதுல சில பேர் என்ன சொன்னாங்க மேடம், உனக்கு ஒரு நல்ல நேரம், நீ அந்த பையன் கூட போயிருந்தா உனக்கும் அந்த விபத்து ஏற்பட்டிருக்கும், அதனால வந்து நீ திடீர்னு ஒரு முடிவெடுத்ததுனால, அந்த பையன் திடீர்னு நல்லா முடிவெடுத்ததுனால நாம தப்புச்சோம் மேடம். ஆனா இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு நல்லா ஆயிட்டான் மேடம் அந்த பையன்.
0: சரி சரி, இருந்தாலும் திடீர் மாற்றம் வந்து சில நேரம் நமக்கு நன்மையா தான் முடியுது. சரிங்க, நன்றிங்க. நேரம் 9:09, இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம், வந்துட்டீங்க வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம். ஈரோடு மாவட்டம் பெருந்தவையில இருந்து சீதா.
0: சீதா?
2: ஆமா
0: சொல்லுங்க சீதாமா.
2: எனக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நடந்த சம்பவம் தான். நாங்க திடீர்னு கோயிலுக்கு போலன்னு எல்லாம் முடிச்சு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சிருந்தாங்க, சாமி சாமானம் எல்லாம் வாங்கி வச்சு. நாங்க எதிர்பார்க்காம நினைக்கவே முடியாத விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கீழே திடீர்னு கீழே விழுந்து கையை வச்சு எனக்கு, அப்ப திடீர்னு அம்மா வீட்டுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு.
0: கோயிலுக்கு போல
2: நாங்க எதிர்பார்க்க முடியாது.

0: நடந்ததுங்க.
1: சரி கவலைப்படாதீங்க, சீக்கிரம் கை சரியாயிரும், கோயிலுக்கு போயிடலாம். சரியா,
0: சுதந்திர தின வாழ்த்துக்கள் மேடம்.
1: உங்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றிமா. இது கோடை பன்மலை 100.5 வானவில். இன்னைக்கு வந்து திடீர் மாற்றம் பத்தி தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சிக்கு நேயர்கள் சந்திக்கிறதுக்கு முன்பாக,
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
4: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
5: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: நவீன கட்டுமான தொழில்நுட்பங்கள், கட்டுமான பொருட்களின் முன்னணி பிராண்டுகள், இன்டீரியர் பொருட்கள், புதிய வடிவமைப்புகள், புதுமையான தயாரிப்புகள், அனைத்தும் ஒரே இடத்தில். கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் August 13, 14, 15, மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் அனுமதி இலவசம்.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வர்சன் தன்கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
10: பாட்டி, குழிக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
11: அணில் குழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
12: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
13: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
12: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
13: தொடர்புக்கு 8985712345.
14: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
15: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
16: Wait, ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ், அற்புதமான 5 நாட்கள், August 13 to 17. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
17: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
18: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
19: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा, हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, வந்தே மாத்திரம்.
10: பாட்டி, குழிக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
11: அணில் குழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
20: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
21: கவுன்சிலிங் கோட் 2624.
22: நமது கோடை பன்மலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
23: அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
24: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
20: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
21: கவுன்சிலிங் கோட் 2624.

0: இது கோடைப்பன்மலையின் 1.5 வானவில் நிகழ்ச்சி. இன்னைக்கு வானவில் தலைப்பு வந்து திடீர் மாற்றம். நம்ம வந்து இந்த மாதத்துக்கான செலவு அப்படின்னு கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருப்போம். திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு செலவு வரும், ஒரு மருத்துவ செலவோ இல்லை நம்ம சொந்தக்காரங்க யாருக்கோ ஏதோ செலவோ அப்படின்னு. அந்த மாதிரி திடீர் மாற்றம் வந்தோன்னா இந்த மாதத்தை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு அந்த மாதம் ஃபுல்லாக யோசித்துட்ருப்போம். இந்த மாதிரி வாழ்க்கையில் நமக்கு நிறைய மாற்றங்கள் வரும், அந்த மாதிரி மாற்றங்கள் தான் நேயர்கள் கேட்டுட்ருக்கோம். இப்போ இணைப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: காந்திகாந்த் சேவிங் பேசுறேங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா? தீபாராதன் அக்காவுக்கு நன்றி, எழுப்பு கொடுத்த அக்காவுக்கு நன்றி. இது திடீர் மாற்றம் இல்லையா, நான் கோயிலுக்கு போலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் வீட்டு கிளம்பி போகும்போது எங்க வீட்டுக்காரமா நாம 100 கோயிலுக்கு போலாங்க, வாங்க போலாம் அப்படின்ட்டு. அது பிரசித்தி பெற்ற கோயில், சரி ரெண்டு பேரும் திடீர் மாற்றம் ஆகி போச்சு. ரொம்ப ஆசையா இருந்தேன் ஒரு பக்கம் போலான்ட்டு, அவங்க ஒரு பக்கம் கூட்டிட்டு போயிட்டாங்க.
0: சரி, நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக அவங்களோட மாற்றத்தை நம்ம ஏத்துக்கணும் தானே. சரிங்க, நன்றிங்க. இணைப்பில் ஒரு நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: மேடத்துக்கு இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் இரசக்க நாயக்கூர்ல இருந்து கிராண்டாளர் சாமி பேசுறேன். நிலையத்தின் அனைவரும் நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்காங்க. நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நாங்களும் அனைவரும் நலமா இருக்கோம் மேடம். திடீர் மாற்றம் கேட்டிருக்கீங்க. நான் வந்து ஒரு விவசாயத்தை குடும்பத்தை சேர்ந்த விவசாயம் பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் அக்கா மாதம் கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு பொண்ணு பையன் சிறப்பா வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு, படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன், சிறப்பா போய்கிட்டு இருந்துச்சு. அப்ப வீட்டுல வந்து பெரியவங்க கோளாறுதான் சொல்லுவாங்க, வீட்டுல இருக்க பிள்ளைகளுக்கு அப்படி அம்மா கோளாறு சொன்னதுல அவங்க ஒரு மனசாவை ஏற்பட்டு அவங்க கூட பிரச்சனை பண்ணி போச்சு போயிட்டாங்க. நான் 4 வருஷம் பார்த்து பேச்சு பார்த்தேன், முடியல. மீண்டும் மனமாற்றம் ஆகி என்னை தேடி வருவாங்கிற நம்பிக்கையோட நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் மேடம்.
0: திடீர் மாற்றம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? திடீர் மாற்றம்னால அது சிறப்பா உங்களுக்கு அமையட்டும். நன்றிங்க. இது கோடைப்பன்மலை 1.5 வானவில் நிகழ்ச்சி. இன்னைக்கு திடீர் மாற்றம் தான் நேயர்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கோம். இனிப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம்.
3: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
3: ஒரு 2-3 மாற்றத்தினால நிறைய நன்மைகள் கிடைச்சிச்சுங்கம்மா. ஒரு மாற்றம் வந்து பிள்ளைங்க ஆங்கில வழி கல்வியில படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைங்க கொஞ்சம் தொழில நஷ்டம் எங்க வீட்டுக்காரருக்கு ஏற்பட்ட உடனே டக்குன்னு என்ன செஞ்சேன், அதுல படிச்சா நம்ம பணம் விரயமாகும் அப்படின்னு உடனே அரசு பள்ளியில சேர்த்துட்டேன். அதனால அந்த பொருளாதாரம் கொஞ்சம் மீட்டு எடுக்க முடிஞ்சிச்சு. அவங்க அரசு பள்ளி அரசு கல்லூரியிலேயே படிச்சு நல்ல மார்க் எடுத்து இன்னைக்கு 2 டிகிரி முடிச்சுட்டாங்க. ஏன்னா எனக்கு பொருளாதாரத்துக்கு ஈடு கொடுக்க முடிஞ்சிச்சு இல்லையா. அதே மாதிரி எங்க உறவுகளையே ஒருத்தவங்க வந்து எப்போ பார்த்தாலும் எதையாவது சொல்லிக் கொடுத்து பிரச்சனைகள் ஏற்படுத்தி சின்ன சின்ன சண்டைகள் எங்களுக்கும் எங்க வீட்டுக்காரர்களுக்கும் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப அந்த உறவுகிட்ட கொஞ்சம் 1.5 வருஷமாவே பேசுறதுல நிப்பாட்டி வச்சேன். அதாவது சண்டா சச்சரவு பிரச்சனையில இல்லாம அமைதியான முறையில பேசுறத நிப்பாட்டின உடனே எந்த பிரச்சனையுமே இல்லை இப்போ. அப்ப வந்து நம்ம மாற்றங்களை வந்து நன்மையான வகையில ஏற்படுத்திக்கிறணும். எப்பவுமே மன தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இணை தூய்மை தூவா வரும்னு வள்ளுவம் சொல்லுது. ஒருவர் மன தூய்மையும் அவர் செய்கின்ற செயலின் தூய்மையும் பழகிற நட்பும் பழகிற உறவுகளும் பொறுத்து அமையும். அந்த உறவுகள் கொஞ்சம் இது இல்லைன்னா அமைதியான முறையில விளையிட்டோம்னா ரொம்ப நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்க முடிஞ்சிச்சு. இப்படி சில மாற்றங்கள் வந்து என் குடும்பத்துல நன்மையை கொடுத்துச்சுங்க.
0: சரிங்க, நன்றிங்க.
3: நன்றிங்க.
4: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: நவீன கட்டுமான தொழில்நுட்பங்கள், கட்டுமான பொருட்களின் முன்னணி பிராண்டுகள், இன்டீரியர் பொருட்கள், புதிய வடிவமைப்புகள், புதுமையான தயாரிப்புகள், அனைத்தும் ஒரே இடத்தில். கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில். அனுமதி இலவசம்.
6: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
7: பரமத்தி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
6: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி
7: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 நான்கு நாட்கள் காலை 11 மணி முதல் 8 மணி வரை பரமத்தி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
6: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
7: குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள்,
6: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
13: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
14: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
13: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: கவுன்சிலிங் கோட் 2624.
15: கோடை பந்தலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும், சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துகள்.
16: இனிய பண்பலை கொடை பண்பலை 100.5 இது வானவில் நிகழ்ச்சி. இன்னைக்கு வானவில் தந்திருக்கும் வண்ணம், திடீர் மாற்றம். நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றம் வருங்க. எனக்கு கூட நேற்று வரைக்கும் நான் நல்லா தான் இருந்தேன், நேற்று சாயந்தரமாக எனக்கு சளி பிடிச்சிக்கிச்சுங்க, அதனால தொண்டை கட்டிட்டு பேச முடியல. இந்த மாதிரி திடீர் மாற்றம் நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதை சமாளித்து நம்ம போகிறதுல தான் நம்ம திறமை இருக்குது. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
17: வணக்கம் மேடம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திர வட்டம் புங்கமுத்தூர் இருந்து பாலராஜ் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
16: நலமா இருக்கோங்க ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
17: நல்லா இருக்கிறேன் மேடம். சாப்பிட்டா மேடம்?
16: ம், சாப்பிட்டேங்க. நீங்க சாப்பிட்டீங்களா?
17: சாப்பிட்டாச்சு மேடம்.
16: பாலராஜ் ஐயா கேமல எவ்வளவு அக்கறை
17: இல்லைங்க மேடம், மணி ஆகுதுங்கள சாப்பிடணுங்கள.
16: சரிங்க, சரி சொல்லுங்க. திடீர் மாற்றம்
17: அதேங்க மேடம், சாப்பிடலாம் முதல்ல கேட்கணுங்க மேடம்.
16: ஆமாங்க, திடீர் மாற்றம் உங்களுக்கு என்ன தந்தது?
17: மேடம், நாங்கள் வந்து காட்டில் வந்து கம்பி வேலி போடலான்னு நினச்சிட்டு எல்லாம் அளந்து எல்லாம் ரெடி பண்ணோம் மேடம். காடு வந்து நம்ம வீட்டிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி போகணும். ஏறி அவ்வளோ தூரம் தள்ளி போய் நம்ம அங்கே போட்டு என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டு பக்கமாக கம்பி வேலி போட்டு இது பண்ணிக்கிட்டோம்னா பரவாயில்ல, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு மாற்றம் எடுத்து மேடம். நம்ம வீட்டில் குழந்தைங்க எல்லாம் பார்த்தா முதல்ல இது வேண்டாம், இங்கே எது கொண்டாந்து போடுறீங்க, அப்படி செய்கிறீங்க, இப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க மேடம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு பக்கமாக போட்டால் ஆடு மாடு அதில் உள்ளுட்டு நல்லா பார்த்துக்கிறாங்க மேடம், உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னா உங்கள் மாற்றம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேடம். அதாங்க மேடம், திடீர்னு மாற்றம் எடுத்து பரவாயில்ல.
16: பரவாயில்ல, நீங்கள் திடீர்னு ஒரு முடிவு எடுத்து மாற்றினாலும் அது நன்மையிலே முடிஞ்சிருச்சு.
17: ஆமாம், 1/2 கிலோமீட்டர் அந்த பக்கம் போகிறதுக்கு வீட்டுக்கு பக்கமாக இருந்தால் நமக்கு சௌகரியமாக இருக்கும்னு சொன்னாங்க மேடம். இப்போ பார்த்தா பரவாயில்லன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குங்க மேடம்.
16: சரிங்க, சரி. திடீர் மாற்றம் சில நேரம் நன்மை தரும், சில நேரம் பாதகமாகவும் முடியும். ஆனால் பாலராஜ் ஐயாவுக்கு நன்மையாகவே முடிஞ்சிருக்கு. நன்றிங்க.
1: பிளஸ் டூ

0: படிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
2: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிக பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
7: நம் கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி. இது பெண்களின் மேடை, பெண்களுக்கான மேடை. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் சென்னை தொழில்நுட்ப பிரிவு டிஐஜி, காவல்துறை துணைத் தலைவர் மற்றும் காவல் இணை ஆணையராக உள்ள ஏ ஜெயலட்சுமி ஐபிஎஸ் அவர்கள்.
8: ஒரு டீச்சரா இருந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா உயர்ந்திருக்கிறாங்க, ஏன் நம்மளாலையும் முடியாதா, நம்மளுமே வந்து ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கறதுல நான் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய அப்பா, அவங்க வந்து எல்லாருமே படிக்கணும், அந்த படிப்புல வந்து அவருக்கு ரொம்ப அதிக ஆர்வம் இருக்கும். அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, கல்வியை சமுதாயத்துக்கு கொடுக்கணும்னா ஒரு பெண்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்புல வரணும், ஒரு மாவட்ட ஆட்சியரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை என்னுடைய அப்பா கொடுத்தாரு.
7: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி.

0: ஓஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
5: கவுன்சிலிங் கோட் 2610.
6: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: கவுன்சிலிங் கோட் 2624.
9: கோடை பண்மலை 100.5 நாளை காலை 10 காரமடை ஸ்ரீ சக்தி பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். பாரதி தமிழ் இலக்கிய பேரவை தலைவர் கவிஞர் பாரதன் அவர்களின் தலைமையில் இன்றைய இளைஞர்களின் நாட்டுப்பற்றை வளர்ப்பது கல்வியா சமூகமா? சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை காலை 10
10: இன்று முற்பகல் 11 நமது கோடை பண்பலை 100.5 வரக்காத்திருக்கிறது தேடி வரும் பண்பலை. 11:30 கேட்கலாம் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் தேடி வரும் பண்பலை. தேடி வரும் பண்பலை இன்னைக்கு எங்கிருந்து வரப்போது? கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர் பிரேம் மஹாலிலிருந்து வர காத்திருக்கிறது. வளாகத்தில் யார் காத்திருக்காங்க அப்படின்னா அறிவிப்பாளர் உதயசூரியன். நாம் இணைந்திருக்கிறோம் கொடைப்பண்மலை 100.5 வானவில் நிகழ்ச்சி. இன்னைக்கு வானவில் தந்திருக்கும் வண்ணம் திடீர் மாற்றம். நேர்கள் வரலாம் அறிமுகம் 24, 24, 24 மகளிர் 24, 24, 29 பொதுவான நேர்கள் 24, 24, 26 மற்றும் ஒரு எண் 290, 333 முன்னிணைப்பாக 0, 45, 42 இணைத்து நிகழ்ச்சிக்கு வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
11: ஒண்ணுமே குடுக்கலமா, நாங்க பணம் கட்டிட்டோம். அப்புறம் கனெக்ஷன் மறுபடியும் மேல வீடு கட்டிட்டு அதுக்கு எடுத்துமா, இப்ப ஆன்லைன்ல பேங்க்ல கட்டி சொல்லிட்டாங்கம்மா. இந்த திடீர் மாற்றம் எங்களுக்கு சந்தோஷம் தாம்மா, ஏன்னா நம்மளுக்கு திருப்பி பில்லு வந்துச்சு.
10: ஓ, அதுக்கு பில் வரலன்றது இன்ன வரைக்கும் உங்களுக்கு கவலையா தான் இருக்கு?
11: ஆமாமா.
10: நீங்க போய் அங்க கேக்கலையா?
11: நான் அவங்க வந்து உங்களுக்கு ஆபீஸ்ல போய் கேட்டு அங்க வந்து கனெக்ஷன் கொடுத்தவர்கிட்ட கேட்கவும் நீங்க ஆபீஸ்ல போய் கேட்டுங்க, ஆபீஸ்ல இருக்கிறது நாங்க போனப்ப லீவ் போட்டாருன்னுட்டாங்கம்மா.
10: ஓ, இப்ப வரைக்கும் அந்த பில்ல நீங்க வாங்கவே இல்லை?
11: இல்லம்மா, 30,000 அங்க கட்டினது. அவர் வந்து கரண்ட் கனெக்ஷன் கொடுக்க 1,000 அவருக்கு, மொத்தம் 30,000ம்மா. எல்லாமே நமக்கு தெரியல.
10: இந்த ஆன்லைன் மாற்றம் வந்தது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு?
11: ஆமாமா.
10: சரிங்க,
11: சுதந்திர தின வாழ்த்துக்கள்.
10: உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றிமா.
11: நன்றி.
10: நேரம் சரியாக காலை 9:35 ஆக போது. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்
12: மேடம். கரூர்ல இருந்து நாசர் பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களா?
10: நலமா இருக்கோங்க ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க?
12: நாங்களா நல்லா இருக்கிறோம் மேடம்.
10: சொல்லுங்க.
12: எனக்கு திடீர் மாற்றம் வந்து கொரோனாவில் நடந்திருங்க மேடம். கொரோனா டைத்துல நாங்க கடையெல்லாம் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க மேடம். அந்த நேரத்துல கொரோனால அடைச்சிட்டோம். பட் அதுவும் இல்லாம எங்களுக்கு ஒரு உயிர் சிரமம் நடந்துருச்சு. எங்க வீட்டுல இறந்துட்டாங்க ஒய்ஃபு. அப்ப எனக்கு 2 சின்ன குழந்தைங்க. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் கேட்டரிங் ஒன்னு செய்யலாமே நீங்க கடையை விட்டுட்டு அப்படின்னு போது, இப்ப கேட்டரிங் செஞ்சுட்டு 2 குழந்தைங்க ஸ்கூல்ல படிச்சிருந்த குழந்தைங்க இன்னைக்கு ஒரு டாக்டருக்கு படிச்சிருக்காரு, ஒரு ஐஐசிக்கு படிக்க வச்சுட்டு இருக்காங்க மேடம். 2 பெண் குழந்தைகளையும்.

0: பரவாயில்லையே, உங்களுக்கு திடீர் மாற்றம் ரொம்ப, உங்களுக்கு நிறைய செஞ்சிருக்கு போலயே.
1: ஆமாங்க மேடம்.
0: ஒரு இழப்பு நடந்திருந்தாலும் உங்க வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்காம, சோர்ந்து போகாம அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கீங்க, அப்படிதானே?
1: ஆமாங்க மேடம்,
0: நல்லதா அமைஞ்சிருக்கு. சரி, இந்த மாற்றம் உங்களுக்கு எப்பயுமே நடக்கட்டும். நன்றிங்க.
1: நன்றி மேடம்.
2: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி, அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் ஸ்டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
8: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
9: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा, हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, वंदे मातरम.

0: இந்த பேடல் மாதிரி தாங்க. நமக்கு பிடிச்சவங்க நம்மகிட்ட நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கவங்க நல்லா பேசிகிட்டு இருந்து திடீர்னு நம்மக்கிட்ட பேசாமல் போயிடுவாங்க. அவங்களோட மாற்றத்தை வந்து நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. என்ன காரணம்னு யோசித்து யோசித்து யோசித்து நம்மளால் விடையும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடந்த திடீர் மாற்றங்கள் தான் கேட்டுட்ருக்கோம் இன்றைய வானவில் நிகழ்ச்சியில். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: நான் ஈரோடு சூரமண்டி வளர்ச்சி இளங்கா பேசுகிறேம்மா.
0: ம், சொல்லுங்கய்யா.
1: ஆமாம், திடீர் மாற்றங்கிறது எனக்கு என்னென்னா, ஒரு கடிதம் இல்லை, ரெண்டு கடிதம் இல்லை, நாலஞ்சு கடிதம் வந்துருச்சு. அதாவது வேற பேரில் என்னுடைய வீட்டை முகவரியில் 40x5 வேற முகவரியில் வந்துட்டே லெட்டர் போட்டுட்டே இருக்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸில் போய் வந்துட்டே இருக்குது. எனக்கு ஒரு மாற்றம் என்னென்னா, இது திடீர் மாற்றம் எப்படி வந்துச்சு, நம்ம மாறி இருக்காது, யாரும் நம்ம வீட்டில் அந்த குடி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸில் கேட்டேன். இல்லைங்க, 40x5 முழுதாங்க, நாங்கள் அதை வச்சு தான் நாங்கள் போட்டுட்டுருக்கிறோம். அப்போ நீங்கள் என்ன, நீங்கள் தான் இன்க்வைரி பண்ணாங்க. நான் உடனே பஞ்சாயத்து போல போட்டு என்னங்க 40x5 அப்படின்னு போட்டுன்னு வேறு இல்லைங்க, இதே இது நம்பரில் வேற ஒருத்தர் இருக்குது, அதை நாங்க என்ன மாற்றம் செய்யவே இல்லை, அதனால உங்களுக்கு வருது அப்படின்றப்ப, அது ஒரே எண்ணில் எனக்கு ரெண்டு மாற்றம் இருந்ததுனால எனக்கு வந்து அது கொஞ்சம் ரொம்ப யோசிச்சு அதை செயல்பட்டேன். அப்ப போலீஸ் ஆபீஸ்ல சொல்லிட்டேன், இது மாதிரி இந்த லெட்டர் வந்து இந்த பேர்ல வந்து அங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னொரு மாற்றம் என்னன்னா, திடீர்னு நம்மளது அலைபேசி பிரச்சனை வருது இல்லை நம்ம பண்பலையில, அப்ப திடீர்னு வேற நம்ம எண் கொடுக்குறீங்களா, அப்ப நான் என்ன பண்ணுவேன், தெரியாம முடிச்சுட்டே இருப்பேன், இதே நம்ம தொடர்பு கொடுத்துட்டே இருப்பேன். அப்பதான் இந்த நம்ம நிகழ்ச்சி பொறுப்பாளர்கிட்ட சொன்னேன், எங்க திடீர் இப்படி மாற்றம் வந்துட்டா, இடையில ஒரு என் சொன்னீங்களா

0: பரவாயில்லன்னு. அது மாதிரி இப்ப நீங்க என்ன சொன்னீங்கல்ல, அப்ப அதாவது திடீர் மாற்றங்கிறத நம்ம தத்தரிக்காம இருக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு தகவல் கொடுத்தா நல்லா இருக்குதுன்னு என்னோட
1: கருத்துமா. சரிங்க, நன்றிங்க.
0: நன்றிங்க.
1: நேரம் 9:40 இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
2: அம்மா வணக்கம்மா, நான் அருப்புக்கோட்டையில இருந்து குழந்தை தரசமான் பேசுறேம்மா.
1: சொல்லுங்கம்மா.
2: அம்மா, எங்க வீட்டுல வந்து ஒரு பச்சை கிளி வந்து குங்க மரத்துல இருந்து சிறகு உடிஞ்ச நிலையில எங்க வீட்டுல வந்து விழுந்துச்சுமா. நாங்க வந்து ஒரு வருஷம் ஃபுல்லா மாதிரி நல்லா வளர்த்துட்டோம் பாத்துக்கோங்க. என்ன சாப்பிட்டாலும், நாங்க சேவு சாப்பிட்டாலும் சரி, சாதம் சாப்பிட்டாலும் சரி, என்ன எதுனாலும் முதம்மதான் அதுக்கு வச்சிருவோம். நல்லா கொறிச்சு கொறிச்சு அழகா சாப்பிட்டு எங்களோடய ஒரு வருஷம் இருந்துட்டு இப்ப நல்லா வெக்கம் முளைச்சு பறந்து போயிருச்சுமா.
1: அது போனது உங்களுக்கு கஷ்டமா இருக்குமா?
2: ஒரு வருத்தமா, என்ன நினைச்சாலும் வருத்தமா இருக்குமா. அது நாங்க போன்ல பேசினா கூட கத்திக்கிட்டே இருக்கோம். அது அதோட அதனால அது பறந்து போனது ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. நல்லபடியா ஒரு வருஷம் அதுக்கு நாங்க அபயம் கொடுத்து நல்லபடியா அது உடம்பு உடல்நிலையை நல்லா தேய்ச்சி விட்டு அவ்வளவு அழகா இருந்துச்சு பாத்துக்கோங்க.
1: இப்ப அது உங்களுக்கு திடீர் மாற்றமா?

0: சரிங்க, நன்றிங்க.
1: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
2: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
3: பரமத்தி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
2: ரெப்கோ ஹோம் பினான்ஸ் இணைந்து நடத்தும் முதலாம் ஆண்டு மாபெரும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி ஹோம் டெக் 2026
3: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 நான்கு நாட்கள் காலை 11 மணி முதல் 8 மணி வரை பரமத்தி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
2: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
3: பார்வையாளர்களுக்கு மணிக்கொரு முறை குலுக்கல் முறையில் பரிசுகள், குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள், மேலும் ஏராளமான சிறப்பம்சங்கள் உள்ளன.
2: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: KMCH-இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 1 முதல் செப்டம்பர் 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
8: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
7: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.

0: நம்ம வந்து வருடத்துக்கு ஒரு முறை வர நம்ம பிறந்த நாளாக இருக்கட்டும், ஏதாவது பண்டிகையாக இருக்கட்டும், இல்லை சொந்தக்காரங்க வீட்டில் ஏதோ ஒரு திருவிழா இல்லை ஏதோ ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடியிருந்தே அதுக்கு தயாராகும். இந்த ட்ரெஸ் போடணும், இந்த மாதிரி போகணும், அங்கே இவ்வளோ பேரை பார்க்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படிலாம் நினச்சிட்ருப்போம். ஆனால் அந்த திருவிழா வர அந்த மாதத்தில் வந்து நமக்கு ஏதோ ஒன்று நடந்துடும். யாராவது ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க, இல்லை நம்மளால் போக முடியாது, அந்த மாதிரி திடீர் மாற்றம் வந்தோடனே நம்ம அந்த 5 மாதம் யோசித்ததெல்லாம் நினச்சி பார்த்தோம்னா நமக்கே ஒரு சிரிப்பு வரும். எவ்வளோ யோசித்தோம், எவ்வளோ தயாரானோம், திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, திடீர்னு இந்த மாற்றத்தை நம்ம எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு யோசிப்போம். ஆனால் இயல்பாகவே மனித மனம் வந்து எதையுமே ஏற்றுக்கும். அந்த ஏற்றுக்கிற பக்குவம் வந்துட்டாலே நம்ம எல்லாத்தையுமே பார்த்துடலாம் அப்படின்னு நினப்போம். அந்த மாதிரி திடீர் மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படி தான் நேயர்கள்ட்ட கேட்டுட்ருக்கோம். இப்போ இனிப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: எதுவுமே நிலையானது அல்ல இந்த உலகத்துல, எதுவுமே மாறும் அப்படிங்கிற ஒரு நிலைதான் இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு நம்பிக்கை தான். அதாவது திடீர் மாற்றம்னா ஒரு மாத கணக்குல 3 மாசம் வரைக்கும் ஒரு திட்டம் போட்டு வச்சிருப்போம், கடைசி நேரத்துல அது கேன்சல் ஆயிரும், அதுல மாற்றம் ஏற்படும், அதனால மன வலியே ஏற்படும், அதனால நல்லதே ஏற்படும். அதாவது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில எங்க அம்மா இறந்து போனதுதான் ரொம்ப ஒரு வாழ்க்கையே திருப்பி போட்டுருச்சு. சின்ன வயசுலேயே திருமணம் செய்யக்கூடிய ஒரு நிலை வந்து

0: 19 வயசுலயே எனக்கு திருமணம் செஞ்சு வாழ்க்கையில என்ன வாழ தெரியாம விளையாட்டு பிள்ளையா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இன்னைக்கு குழந்தை கட்டுதலோட இருந்தாலுமே கூட இந்த வயசான பின்னால நம்மள ஒரு ஒரு மாதிரியா, அதாவது ஒரு விளையாட்டு பிள்ளையாவது இருந்ததுனால அது ஒரு என்ன என்ன ஒரு மாதிரியா நினைக்கிறாங்க. வீட்லயே கூட
1: நண்பர்கள் இல்ல உங்க வீட்டுல இருக்கவங்க யாராவது கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கு புரியும், இனி வந்து மாறிடுவாங்க. சரியா, கவலைப்படாதீங்க, கண்டிப்பா மாற்றம் வரும். திடீர் மாற்றம் வந்தாலும் சரி, கொஞ்சம் லேட்டா வந்தாலும் சரி, சரியா, ஆனா வந்துடும்.
0: வாழ்நாள் வந்து நிம்மதியா வாழ்ந்துட்டு போகணுங்கிறது
1: கண்டிப்பா நடக்கும். நம்ம எதிர்பார்த்துட்டு, அதாவது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். அதனால கவலைப்படாதீங்க, கண்டிப்பா கேட்டுட்டு இருக்க யாரோ உங்களுக்கு உண்மையான அன்பு கொடுப்பாங்க. சரியா, நன்றிங்க.

0: சரிதாங்க, டோன்ட் வரி பி ஹாப்பி. அதாவது எதுக்குமே கவலைப்படக்கூடாது, எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கணும். அப்படின்னா நம்ம மனசை வந்து எப்படி வச்சுக்கணும், எதுவுமே யோசிக்காமல் வச்சுக்கணும். ஆனால் நம்மளால் முடியுதா? ஏதாவது நடந்துட்டாலே நம்ம யோசிக்க தான் ஆரம்பிப்போம். ஐயோ இது ஏன் நடந்துச்சு, இது நடக்காமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு யோசிப்போம். அதே நல்லதாக நடந்துச்சுன்னா பரவாயில்ல, இந்த மாற்றம் நமக்கு நல்லது தான் தந்திருக்கு அப்படின்னும் யோசிப்போம். மனித மரம் எப்படிலாம் யோசிக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாங்க. திடீர் மாற்றம் உங்களுக்கு என்ன தந்தது வாங்க நேயர்களே சொல்லலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சின்னியம்பாளையம் சரவணங்கம்மா.
0: உங்க குரல் எதிரொலிக்குதே.
1: அப்படி கொஞ்சம் தள்ளிக்கிறோம்மா.
0: சொல்லுங்க.
1: திடீர் மாற்றம் மனிதர்கள்ட்ட இருக்குதுன்னா பாத்தீங்கன்னா இயற்கை கூட திடீர் மாற்றத்துக்கு உட்பட்டுருது. நாம ஊடகங்களை பாக்குறோம்ல, கடல் உள் வாங்கிருச்சுங்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புயல் உருவாகிறதும்பாங்க, அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அதே வானிலை அருகில அது தாழ்விலிருந்து வேறொரு பக்கம் போயிருச்சும்பாங்க.
0: நானுமே ஒன்று படித்தேங்க. என்ன படித்தேன் அப்படின்னா, பசிபிக் பெருங்கடல் இருக்குல்ல, அது சுருங்கிட்டே வருதான். இப்போ பசிபிக் பெருங்கடல் சுருங்குறான், அமெரிக்கா வந்து ஆசியா கண்டத்தோட சேர்ந்துரும், அதுக்கு பேர் ஒரு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அது மாதிரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரயில் கூட 5:10 புறப்படுத்தும்பாங்க, அந்த போக்குவரத்து இடையூறுனால 11 புற முடியும். இப்படி திடீர் மாற்றம் அதெல்லாம் விட்டுறலாமா? ஆனால் இன்னைக்கு மனித மனத்தில் அப்படி இல்லையம்மா. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்மோட ஆரம்ப காலகட்டத்திலிருந்து பயணிக்க கூடுங்க பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஒரு பொருளாதாரத்துல தண்ணீரை விடஞ்ச உடனே அவங்க நடவடிக்கையில மாற்றம் வருது. நம்மோட பழகின பழக்கத்தை விட அவங்களும் ஈக்குவலா இருக்கிறவங்ககிட்ட உறவுகளா இருந்தாலும் சரி, நட்புகள் யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு அந்த சூழ்நிலைக்கு நிறைய போயிட்டாங்க. அந்த உறவுகளை எல்லாம் பழகிறாங்க, அந்த ஸ்டேட்டஸ் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த திடீர் மாற்றத்தை தான் நம்மளால ஜீரணிக்க முடியறது இல்ல. உலகம் உருண்டைங்கிறது யாருக்கும் தெரியல. மேல போவான் கீழே வருவான், கீழே வர்றவன் மேல போவான்னு யாரும் நினைக்கிறது இல்ல. எதுவுமே நிரந்தரம் நினைக்கிறாங்க. இந்த திடீர் மாற்றத்தை எல்லாம் தான் ஏத்துக்க முடியாது இருக்குதுமா.
0: சரி, அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிருவோம் இந்த மாதிரிலாம் மாறாதீங்க, சரியா? மாறவே கூடாது, நிலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க. நம்ம வந்து அதை ஏத்துக்கிட்டு தான் வாழ்ந்தாங்க, வேற வழி இல்லை. சரியா? சரிங்க சரவணனையா, நன்றிங்க.
2: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் August 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது.

0: அனுமதி இலவசம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: நேரம் சரியாக காலை 9:53 ஆயிடுச்சு. இன்னைக்கு வானவில் நிகழ்ச்சியில் திடீர் மாற்றம் நமக்கு என்ன தந்தது அப்படிதான் நேயர்கள்ட்ட கேட்டுருக்கோம். இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். சீபா நடராஜனுக்கு தேனி மாவட்டம் சின்னம் சசிகலா பேசுறேன்ப்பா.
0: சொல்லுங்கம்மா.
1: உங்க பேர் எனக்கு மறக்காதுப்பா. என்ன கேட்டா எங்க அப்பாவோட பேர் நடராஜன்ப்பா, அதனால உங்க பேரை கேட்டாலும் எங்க அப்பா ஞாபகம் வந்துருப்பா.
0: சரிங்க, என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கு.
1: பல நிலைகள்ல திடீர் மாற்றம் ஏற்பட்டு இருக்குப்பா. உடலையும் மாற்றம் ஏற்படுது, மனசுலயும் மாற்றம் ஏற்படுது, உறவிலும் மாற்றம் ஏற்படுது, வானிலையிலும் மாற்றம் ஏற்பட்டு இருக்குப்பா. இப்ப இப்ப சின்னங்கனூர்லப்பா இப்ப சீசன்ல ஜூலை ஆகஸ்ட் மாசத்துலாம் தென்மேற்கு பருவ காற்று கொட்டு கொட்டு கொட்டுப்பா, வெளியிலே கலகாட்ட முடியாதுப்பா. இப்ப என்னம்மா பார்த்த வானிலை மாற்றத்தினால வெயில் சூப்பரா அடிக்குதுப்பா. ரெண்டாவதுப்பா என்னோட உறவுகளுடைய என்னோட கோசிஸ்ட வந்து நல்லா பேசிட்டே இருந்தாங்கப்பா. திடீர்னு என்ன செஞ்சாங்க, பேச மாட்டேங்கிட்டாங்க. நான் போன் பண்ணாமல் எடுக்க மாட்டேங்கிட்டாங்க. இது என்ன காரணம்னு சொல்லி நீங்க சொன்ன மாதிரி ஒரு மனசு வந்து வருத்தமா இருந்துச்சு. அப்ப என்னுடைய அன்பு ஆள பேசி பேச்சு வார்த்தையினால மீண்டும் அவங்களோடு தொடர்ந்து நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன்ப்பா. உடல்ல மாற்றம் ஏற்பட்ட மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டு நம்ம வந்து நலம் பெறலாம்ப்பா. இயற்கையில மாற்றம் ஏற்படும் போது நம்ம செயல்கள் தான்ப்பா மாசுபடுத்தாமல் இருந்தா
0: ஏத்துக்கவே முடியாது. அவங்க காரணமும் சொல்ல மாட்டாங்க, அதை யோசித்து யோசித்து காலங்கள் போகுமே தவிர ஏன் அந்த கேள்வி மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கும். இந்த மாதிரி திடீர் மாற்றம் என்னாலுமே ஏத்துக்கவே முடியாது. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
2: காலை வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: சொல்லுங்கய்யா.
2: திடீர் மாற்றம் வந்து எங்களுக்கு நன்மைதான் மேடம் முடிஞ்சிருக்கு. ஆமா, ஏண்டா நான் வந்து டிடர்ஜென்ட் பவுடர்லதான் அந்த மாதிரி வேலை பாக்குறேன். சோப் பவுடர்னு சொல்லுவாங்க, அங்கதான் ஒர்க் பண்றேன். அங்க வந்து ஏண்டா நண்பர்கள்லாம் வந்து தூரமா வந்து வெளியூர் வந்து சென்னைக்கு வந்து வேலைக்கு போயிட்டாங்க, அவங்களோட தான் நான் போறதா இருந்தேன். அப்ப வந்து எங்க அம்மா வந்து பக்கத்துலயே தான் வேலை வரப்ப ஏதாச்சும் விசேஷம் இருந்தாலும் வர முடியாது, ஏதாச்சும் உடம்பு பாதிப்புனாலும் வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால பக்கத்துலயே அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கோம் மேடம். அப்படி ஒரு நம்ம ஒரு பக்கத்துலயே பாக்குறதுனால அவங்களுக்கு ஹெல்த் பாதிப்பு இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம், அவங்க கூட போகண்ட இருந்துக்கலாம். தெரியும் எங்க அம்மாவுடைய வார்த்தைனால நல்ல ஒரு மாற்றத்தினால இந்த மாதிரி அவங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கிறது உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு மேடம்.
0: சரி, பரவாயில்ல. உங்களுக்கு திடீர் மாற்றம் வந்து நன்மைதான் தந்திருக்கு. அதாவது திடீர் மாற்றம் வந்தாலும் மற்றவங்க சொல்றதையும் நம்ம கொஞ்சம் யோசித்துட்டு செய்யறதுனால நன்மை கிடைக்குது அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். நன்றிங்க. நிகழ்ச்சிக்கு வரும் நிறைவான நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
3: இணைப்புல வந்துட்டு
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: சொல்லுங்கம்மா.
3: அம்மா, வானொலி பற்றி தாங்கம்மா நான்
0: சொல்லுவேன்.
3: திடீர் மாற்றம் எப்படின்னா, எங்க குடும்பத்துல ஒரு துயர சம்பவம் நடந்த பொழுது பக்கத்து வீட்டுல வானொலி பெட்டி இருந்தது. அது நாங்க கொஞ்ச நாள் துயரமா இருந்தோம். அப்ப அதை பாத்துட்டு நாங்களும் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம 100.5 நல்ல அந்த பாடல்கள்லாம் கேட்டோம்மா. அத கேக்கும் பொழுது திடீர்னு அப்ப எங்களுடைய துயரம் எல்லாம் போயிடுச்சுங்கம்மா. திடீர் மாற்றம் எங்களுடைய வாழ்க்கையில நம்ம வானொலி பெட்டி தாங்கம்மா, 100.5 தாங்கம்மா.
0: பண்பலை உங்களுக்கு திடீர் மாற்றத்தை சந்தோஷமா கொடுத்துருக்கு.
3: சரிங்கம்மா, வானொலி இல்லன்னா நாங்க இல்லைங்கம்மா.
0: சரிங்க, தொடர்ந்து கேளுங்க. நன்றிங்க. இது கோடை பண்பலை 100.5 வானவில் திடீர் மாற்றம் நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். ஏன் இன்று ஏன் இப்படி மாறிடுச்சு என்று சில நேரம் நாமே கேட்போம். ஆனால் வாழ்க்கை சொல்லும் பதில் ஒன்றுதாங்க, மாற்றம் வந்தால்தான் புதிய கதவுகள் திறக்குது. அதாவது மாற்றம் வந்தால்தான் புதிய கதவுகள் திறக்குது. எதிர்பாராத

மாற்றத்தை தடையா பார்க்கக்கூடாது. அது நம் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்துக்கான ஒரு அழகான திருப்பமாக இருக்கலாம். மாறுவது எப்போதும் இழப்பில்லை. சில மாற்றங்கள் தான் நம்மை நாம் நினைத்ததை விட உயரமான இடத்துக்கு அழைத்து செல்லும். அப்போ திடீர் மாற்றம் என்பதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. அதற்குள் இருக்கும் புதிய வாய்ப்பை தேடி பார்ப்பதே சிறப்பானது. எதையும் தேடுவோம், கண்டிப்பாக நாம் நினைத்ததை விட சிறப்பானது ஒன்று கிடைக்கும் என வாழ்த்தி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். தீபா நடராஜன், நன்றி நேர்களே.

0: இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் பிரேம்தாஸ், ராஜேஷ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கலைவாணி. கணினியின் கைவண்ணம் சரஸ்வதி, சங்கர் கணேஷ். இனி கேட்கலாம் பண்பலை வானவில் இந்தியாவில் புதிய அனுபவம். எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் வெளியே வராத வெளிச்சங்கள். நிகழ்ச்சி வரும் முன்பாய் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. தேச பிரிவினையால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கை பயணத்தின் வலியை இந்த நாள் நினைவூட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணி வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதிப்பாட்டை இந்நாள் மேலும் வலுப்படுத்துவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். விண்வெளி கழிவுகளை குறைக்கவும் அதை தடுக்கவும் உரிய நடவடிக்கைகளை இஸ்ரோ மேற்கொண்டுள்ளதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மாணவர்களிடம் கூடுதலாக கட்டணம் வசூலித்தால் சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழ் இதுவரை இல்லாத

அளவாக 131 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நியாயவிலைக் கடைகளின் செயல்பாடுகளை தொடர்ந்து கண்காணித்து பொதுமக்களின் குறைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காண வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடராமன் அறிவுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் முறைகேடாக பதுக்கி வைக்கப்பட்ட 300 கிலோ ரேஷன் அரிசியை குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் குற்றப்புலனாய்வுத்துறை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி கிராமங்களில் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய 2 காட்டு யானைகளை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டினர். தமிழகத்தின் நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை திருச்சி அணிகள் வெற்றி பெற்றன. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷேத்பூர் அணி விமானப்படை அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.
1: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். மிஸ் பண்ணிடாதீங்க.

நேச வணக்கங்கள். ராக சக்கரவர்த்தி உங்கள் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது பண்பலை வானவில் இந்தியா. இன்றைய நிகழ்ச்சியில் தியாகத்தின் மணிமகுடம் அன்னை மரியாள், தியாகத்தின் மணிமகுடம் அன்னை மரியாள், கொடைக்கானல் புனித சலேத் அன்னை பெருவிழா சிறப்பு நிகழ்ச்சி.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: நவீன கட்டுமான தொழில்நுட்பங்கள், கட்டுமான பொருட்களின் முன்னணி பிராண்டுகள், இன்டீரியர் பொருட்கள், புதிய வடிவமைப்புகள், புதுமையான தயாரிப்புகள் அனைத்தும் ஒரே இடத்தில். கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் August 13, 14, 15, 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் அனுமதி இலவசம்.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: கொடைக்கானல் புனித சலேத் அன்னை பெருவிழா சிறப்பு நிகழ்ச்சியில் இப்பொழுது வாழ்த்து செய்தி வழங்குகிறார் மதுரை உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு அந்தோனிசாமி சவரிமுத்து ஆண்டகை அவர்கள்.
1: கோடை எஃப்எம் நேயர்களுக்கு எனது அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த நாளிலே நாம் நாடு சுதந்திரம் பெற்று 79 ஆண்டை நிறைவு செய்து 80வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற நாளில் உங்களுக்கு எனது சுதந்திர விழா வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி கொள்கின்றேன். நாம் சுதந்திரமாக கடந்த 79 ஆண்டுகளாக பல நிலைகளில் வளர்ந்து வந்திருக்கின்றோம். இந்த நிலையிலே திரும்பி பார்க்கின்ற போது இந்த சுதந்திரத்திற்காக பலரும் உழைத்து உயிரை கொடுத்து தியாகம் செய்து இதை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். அவர்கள் வகித்து தந்த இந்த பாதையிலே நாம் இன்று வளர்ந்து வந்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற போது பெருமையாக இருக்கின்றது. அவர்கள் நன்றி உணர்வோடு நாம் எண்ணி பார்க்கிறோம். அதே வேளையிலே அவர்கள் நமக்கு இந்த சுதந்திர இந்தியாவை படைத்து ஒரு நல்ல சமூக சகோதரத்துவ பாசம் மிகுந்த ஒரு சமூகத்தை வாழ்வதற்கு நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். இதே சூழ்நிலையை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இந்த சுதந்திர தின நாளிலே நம்மிடையே ஒற்றுமை அன்பு சகோதரத்துவம் பகிர்ந்து கொள்ளும் தன்மை ஒருவரை ஒரு உற்சாகப்படுத்துகின்ற மனநிலை நம் எல்லோரும் இந்தியர்கள் நம் எல்லோரும் ஒரே தாய் பிள்ளைகள் என்ற உணர்வோடு வாழ்வதற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வேற மொழி பேசலாம் வேறுபட்ட ஆடைகள் உடுத்தலாம் வேறுபட்ட உணவு உண்ணலாம் வேறுபட்ட கலா

கலாச்சார பின்னணியிலிருந்து வரலாம், ஆனால் நம்ம எல்லாம் ஒன்றாக இணைப்பது பாரத தாய் என்ற நமது அந்த தாய் நம்மை இணைக்கின்றார். அந்த தாயின் பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் அந்த உணர்வோடு சகோதரத்துவத்தோடு வாழ உங்களை நான் அழைக்கின்றேன். இந்த நாளிலே அந்த உணர்வு நம்மிடையே மேலோங்கி வளர்ந்து அந்த சகோதரத்துவத்தை வாழ்ந்து காட்ட நாம் முயற்சி எடுப்போம். இதே நாளிலே திரு அவை இன்று அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றது. கொடைக்கானலிலே இங்கு அமர்ந்திருக்கின்ற சலேத் மாதா திருவிழாவையும் நாம் கொண்டாடுகின்றோம். சலேத் அன்னையினுடைய விழா அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த விண்ணேற்பு பெருவிழா நமக்கு கொடுப்பது ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றது. நாம் எந்த சூழ்நிலையில் எப்படி வாழ்ந்தாலும் நமது வாழ்வு இந்த உலகத்தோடு முடிந்து விடுவதல்ல, நிலையாக என்றும் வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அன்னை மரியாளுடைய இந்த விண்ணேற்பு பெருவிழா நமக்கு உணர்த்துகிறது. அவர் இன்று உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறார். இந்த அருளை எப்படி பெற்றார்? அவருடைய எளிமையான அன்பு நிறைந்த உதவி செய்யக்கூடிய அந்த தாராள உள்ளம், தாழ்ச்சி நிறைந்த உள்ளம் எல்லாவற்றிற்கும் மேலாக இறை திட்டத்தை ஏற்றுக்கொண்டது. ஆம், கடவுள் நமக்கென்று ஒரு இறை திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த இறை திட்டத்தை அறிவதற்கு நாமும் தாழ்ச்சி உடையவர்களாக இருக்க வேண்டும், இறை பிரசனத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி செல்லும் போது இந்த உலகத்திலேயே ஒரு மகிழ்வான வாழ்வு வாழ்வதற்கு ஆண்டவர் எல்லா சூழ்நிலையையும் நமக்கு உருவாக்கி கொடுக்கிறார். அந்த நிலை வாழ்வுக்கும் நம்மை எடுத்து செல்பவராக இருக்கின்றார். எனவே இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு அன்னை மரியாளுடைய வாழ்த்தை தெரிவிக்கின்ற அதே வேளையில், குறிப்பாக சலேத் மாதாவுடைய திருத்தலத்தை நாடி வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் எந்த நோக்கத்தோடு வருகிறார்களோ, எந்த வேண்டுதல்களோடு வருகிறார்களோ அது நிறைவாக பெற அன்னை மரியாள் ஜாதியை தாண்டி, இனத்தை தாண்டி, மொழியை தாண்டி இங்கு வருகின்ற எல்லா மக்களையும் அன்னையாக அரவணைத்து அவர்களுக்கு வேண்டிய அருளை கொடுப்பது போல அந்த அன்னையின் பிள்ளைகளாக வாழ்ந்து எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு ஒரு சகோதரத்துவ பாசத்தில் நாம் வளர இந்த திருவிழா நமக்கு உதவி செய்யட்டும். மீண்டும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்னை மரியாளுடைய விண்ணப்ப திருவிழா வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு சுதந்திர தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்மோடு தங்கி நம்மை என்றும் வழிநடத்தி நிறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.

நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.

0: தியாகத்தின் மணிமகுடம் அன்னை மரியாள். கொடைக்கானல் புனித சனேத் அன்னை பெருவிழா சிறப்பு நிகழ்ச்சியில் இப்பொழுது வாழ்த்து செய்தி வழங்குகிறார் கொடைக்கானல் வட்டார அதிபர் மூஞ்சிக்கல் திரு இருதய ஆண்டவர் ஆலய பங்கு தந்தை புனித சலேத் அன்னை திருத்தல அதிபர் அருட்பணி ஜெயசீலன் அவர்கள்.
1: கொடைக்கானல் வாழ் அனைத்து மக்களுக்கும் இனிய வணக்கத்தை புனித சலேத் அன்னை திருத்தலத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். புனித சலேத் அன்னை கொடைக்கானல் இருக்கக்கூடிய அத்துணை மக்களுடைய பாதுகாவலியாக திகழ்ந்து வருகின்றார். இயற்கை எழில் கொஞ்சும் கோடை மலை சாரலில் தென்றல் வந்து வருடும் மேகங்கள் பயணமாகி கொண்டு விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்கும் கொடைக்கானல் என்னும் இயற்கையின் பேரழகியின் ஒரு மலை முகட்டிலே ஒய்யாரமாக ஆலயம் அமைத்து கோடை வாழ் மக்களின் பாதுகாவலியாய் வீற்றிருப்பவர்தான் அனைத்து மக்களுக்கான தாய் என்று அன்போடு அழைக்கப்படும் புனித சலேத் அன்னை. 1866 இந்த அன்னைக்கு இந்த மலை முகட்டிலே ஆலயம் அமைக்கப்பட்டு இன்று 160 பெருவிழாவை கொடைக்கானலில் வாழும் அனைத்து மக்களும் சாதி மதம் இனம் வேறுபாடின்றி கொண்டாடி வருகிறார்கள். இம்மாதம் ஆகஸ்ட் என்பது கொடைக்கானல் மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியான மாதம். ஏனென்றால் அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் விழா ஆகஸ்ட் திருவிழா என்பது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2 ஞாயிற்றுக்கிழமை புனித சலேத் அன்னையின் பெருவிழாவானது கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஏறக்குறைய 15,000 மேற்பட்ட மக்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து இந்த கொடியேற்ற நிகழ்விலே கலந்து கொண்டார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. இந்த திருவிழாவிலே 2 14-15 இந்த 2 மக்கள் திரளாக வந்திருந்து இந்த திருவிழாவிலே கலந்து கொண்டு அன்னையின் ஆசி பெற அனைவரும் விரும்புகிறார்கள். அதிலும் குறிப்பாக 14 இன்று மாலை பேராயர் அவர்களால் திருப்பலி நிறைவேற்றப்படுகின்றது. திருப்பலி முடிந்தவுடனே இரவு சப்பரம் அதாவது திருத்தேர் பவனியானது நடைபெற இருக்கின்றது. இந்த திருத்தேர் பவனி என்பது கொடைக்கானலிலே மிகவும் புகழ்பெற்ற ஒன்றாக இருக்கிறது. அந்த திருத்தேர் 4 அதிலே அடங்கும். 1 புனித சலேத் அன்னையின் திருவுருவம் தாங்கிய திருத்தேர், திரு இருதய ஆண்டவருடைய திருவுருவம் தாங்கிய திருத்தேர், புனித சூசையப்பருடைய திருவுருவம் தாங்கிய திருத்தேர், மைக்கேல் திருத்தூதருடைய சம்மனஸ் என்று சொல்லக்கூடிய திருத்தூதருடைய திரு உருவம் தாங்கிய திருத்தேர் என்று இந்த 4 இந்த நகர் வழியாக வலம் வர இருக்கின்றது. அப்பொழுது இரவு முழுவதுமாக மக்கள் விழித்திருந்து காலை இந்த திருத்தேர்களெல்லாம் திருஇருதய ஆண்டவர் ஆலயம் சென்றடையும் வரை அந்த திருத்தேர்களோடு நடந்து செல்லக்கூடிய காட்சியை காணும்போது ஆனந்தமாக இருக்கும். 15 ஏறக்குறைய 12 திரு இறுதி ஆண்டவர் ஆலயத்திலே வழிபாடு நடத்தி அதன் பிறகு பகல் திருத்தேரானது திரு இறுதி ஆண்டவர் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு மாலை புனித சலேத் அன்னை ஆலயம் வந்து சேரும். அப்பொழுது நற்கருணை வழிபாட்டோடு குடியிறக்கத்தோடு இந்த திருவிழாவானது நிறைவு.

0: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
1: KMCH-இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 1 முதல் செப்டம்பர் 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
2: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418-87411.
3: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
4: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा, हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, வந்தே மாத்திரம்.
5: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துகள்.

0: புனித சலேத் அன்னை திருத்தல அதிபர் அவர்களின் வாழ்த்து செய்தி தொடர்கிறது.
1: புனித சலேத் அன்னையினுடைய வரலாற்றை சற்று திருப்பி பார்த்தோம் என்றால், பிரான்சு நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் ஆல்ப்ஸ் மலைச்சாரலில் லா சலேத்து என்ற கிராமம் உள்ளது. சலேத்து என்றாலும் லா சலேத்து என்றாலும் ஒரே பெயர்தான். இக்கிராமத்திற்கு அருகில் 1846 செப்டம்பர் மாதம் 19 சனிக்கிழமையன்று மாடு மேய்க்கும் இரு சிறார்கள் மாக்சிமின் மற்றும் மெலனி என்ற இவர்கள் புனித சலேத் அன்னையின் காட்சியை கண்டு வியந்து அந்த காட்சியை கண்ட பேறு பெற்றவர்களாக இன்றளவும் அவர்கள் போற்றப்படுகிறார்கள். இந்த சிறுவர்கள் மூலம் காட்சியை அறிந்த திருப்பயணிகள் மலைக்கு சென்று புனித சலேத் அன்னை காட்சி தந்த இடத்தில் அருகிலே இருக்கக்கூடிய ஒரு ஓடையின் நீரை பருகி பல்வேறு நோய்களிலிருந்து குணம் பெற்றார்கள். 1851 புனித சலேத் அன்னை அவருடைய பக்திக்கு கத்தோலிக்க திருச்சபையானது அதன் தலைவராக இருந்த திருத்தந்தை என்று சொல்லப்படக்கூடிய போப்பாண்டவர்

அதிகாரப்பூர்வமான அங்கீகாரத்தை வழங்கினார். அந்த தருணம் முதல் புனித சலேத்தன்னையின் புகழ் உலகமெங்கும் பரவத் தொடங்கியது. புதுமைகள் பெருகத் தொடங்கின.

0: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நவீன கட்டுமான தொழில்நுட்பங்கள், கட்டுமான பொருட்களின் முன்னணி பிராண்டுகள், இன்டீரியர் பொருட்கள், புதிய வடிவமைப்புகள், புதுமையான தயாரிப்புகள் அனைத்தும் ஒரே இடத்தில். கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் அனுமதி இலவசம்.
1: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
2: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடை சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். மிஸ் பண்ணிடாதீங்க.

0: தியாகத்தின் மணிமகுடம் அன்னை மரியாள். புனித சலேத் அன்னை திருத்தல அதிபர் அவர்களின் வாழ்த்து செய்தி தொடர்கிறது.
1: புனித சலேத் அன்னையின் பக்தியை இந்தியாவிற்கு கொண்டு வந்த பெருமை பிரான்ஸ் நாட்டு

நாட்டை சார்ந்த இயேசு சபை குருவானவராகிய அருட்தந்தை லூயிஸ் சான்சிர் என்பவரையே சார். புனித சலை தன்னையின் புதுமைகளை நன்கு அறிந்தவர் இந்த அருட்தந்தை. இற எண்ணெயின் மீது மிகுந்த பக்தியுடையவர். இவர் இந்தியாவில் பணியாற்றி வந்தவர். ஒருமுறை இவர் ஒரு கொடிய தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு சலை தன்னையிடம் வேண்டுதல் வைத்தார். உடனே நோய் நீங்க பெற்று பூரண குணமடைந்தார். அதன் விளைவாக இந்தியாவில் புனித சலே தன்னையின் பெயரால் ஒரு ஆலயம் எழுப்புவேன் என்று 1858 உறுதி பூண்டார். அன்னைக்கு வாக்கும் கொடுத்தார். பிரான்ஸ் நாட்டில் புனித சலே தன்னைக்காக எழுப்பப்பட்ட ஆலயம் ஒரு மலை என்பதால் இந்தியாவிலும் அதே போல ஒரு மலையை அவர் தேடி அலைந்தார். அப்பொழுது கொடைக்கானல் பகுதிக்கு அவர் வந்தபோது தற்போது ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய அந்த மலை முகட்டிலே அன்னையானவர் அவருக்கு காட்சி கொடுத்து இந்த இடத்திலே எனக்கு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று அவரை கேட்டுக்கொண்டார். 7000 மேல் ஓங்கி உயர்ந்த ஒரு மலை விளிம்பு, பக்கத்திலேயே வற்றாத நீர்வாயும் ஒரு ஓடை, உயர்ந்த மரங்கள் அடர்ந்த ஒரு காடு, எங்கிருந்து பார்த்தாலும் தெரியும் வண்ணம் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே அன்னையானவர் சுட்டிக்காட்டிய அந்த இடம் இன்று ஆலயம் உருவாகி இருக்கிறது. இதற்கு காரணம் அருட்தந்தை லூயிஸ் சான்சிர். தற்போது ஆலயம் 160 கடந்து அனைத்து மக்களும் வந்து செல்லும் ஒரு திருத்தலமாக காட்சி அளித்துக் கொண்டிருப்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிவோம். ஒவ்வொரு ஆண்டும் திருவிழாவின் போதும் மற்ற நாட்களிலும் ஏராளமான மக்கள் தமிழகம் எங்கிருந்தும் புனித சலே தன்னையை காண குடும்பம் குடும்பமாக ஊர் மக்களாக இணைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான மக்கள் தங்கள் வேண்டுதல்களை அன்னையின் பாதத்தில் சமர்ப்பித்து அந்த வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறியதை சாட்சியாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அன்னையினுடைய மகிமை. அந்த அன்னையினுடைய விழாவிற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்புதலே பங்கு தந்தை என்ற முறையில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன்.

0: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
1: பரமதி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
0: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி
1: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 நான்கு நாட்கள் காலை 11 மணி முதல் இரவு 8 மணி வரை பரமதி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
0: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
1: குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள்,
0: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
3: வெயிட், ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள், ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 1 முதல் செப்டம்பர் 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
7: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
6: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
8: இசையரசன் 100.5 நாம் இணைந்திருக்கிறோம். பண்பலை வானவில் இந்தியாவில் கொடைக்கானல் புனித சலேத் அன்னை பெருவிழா சிறப்பு நிகழ்ச்சி இப்பொழுது வாழ்த்து செய்தி வழங்க வருகிறார் மூஞ்சிக்கல் திரு இருதய ஆண்டவர் ஆலய உதவி பங்கு தந்தை அருட்பணி ராஜா அவர்கள்.
9: கோடை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் மலைகளின் இளவரசியாம் கொடைக்கானல் மலையிலே வீற்றிருக்கின்ற நமது சலை தன்னையினுடைய திருத்தலத்தில் நடைபெறுகின்ற புதுமைகளை பற்றி காண இருக்கின்றோம். நமது சலை தன்னையின் திருத்தலம் வெறும் பழமையான ஆலயம் மட்டுமல்ல, பல தலைமுறைகளாக மக்கள் தங்கள் கண்ணீரையும் கவலைகளையும் நோய்களையும் குடும்ப துயரங்களையும் நம்பிக்கைகளையும் அன்னையின் பாதத்தில் வைத்து இறைவனை நாடி வரும் ஓர் ஆன்மீக தலமாக விளங்குகின்றது. நமது கொடைக்கானல் மலையில் அமைந்துள்ள சலை தன்னை திருத்தலம் 1866 ஆண்டிலே கட்டப்பட்டதாக நமது மதுரை உயர்மறை மாவட்டத்தின் வரலாற்று பதிவு கூறுகின்றது. அப்பொழுது கட்டப்பட்ட அந்த சிற்ற ஆலயத்தை விரிவாக்கம் செய்வதற்காக அந்த வேலையை தொடங்கிய பொழுது அந்த பழமையான ஆலயத்தை கட்டிய அருட்தந்தை லூயிஸ் சான்சீர் அவர்களினுடைய கல்லறையை தோண்டி எடுத்த பொழுது அந்த கல்லறையிலிருந்து அவர் தன்னுடைய கரத்திலே வைத்திருந்த சிலுவையானது கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சிலுவை நமது அன்னையினுடைய திருத்தலத்தில் திருப்பண்டமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே நமது அன்னை பல வரங்களை, பல வளங்களை நமது மக்களுக்கு அள்ளி தரக்கூடியவராக இருக்கின்றார். அதிலும் மெருகூட்டும் விதமாக அருட்பணி லூயிஸ் சான்சீர் அவர்கள் வைத்திருந்த அந்த சிலுவையிலிருந்து பல அற்புதங்கள் நடைபெற்றதை மக்கள் சான்றுகளாக கூறியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாம் பார்த்தோம் என்றால் சலை தன்னை நம்முடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய தாயாக இருக்கின்றார். சலை தன்னை உருவத்தை நாம் பார்க்கும்போது ஒரு தாயின் முகத்தில் துயரத்தை பார்க்கின்றோம். மரியன்னை கண்ணீருடன் தோன்றியதாக கத்தோலிக்க மரபில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிகழ்வு உள்ளது. அந்த அன்னை மனிதர்களின் வாழ்க்கையில் இறைவனிடமிருந்து விலகி செல்லும் நிலையை பற்றி அழைத்துரைக்கும் தாயாக நினைவு கூறப்படுகிறார். அதனால் சலை தன்னையை நாடி வருபவர்கள் பலவிதமானவர்கள். ஒருவர் நோயுடன் வருகிறார், மற்றொருவர் குடும்ப பிரச்சனையுடன் வருகிறார்.

இன்னொருவர் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக வேண்டுகிறார். ஒருவர் மனக்கவலையுடன் வருகிறார். மற்றொருவர் தன்னால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை இறைவனிடம் ஒப்படைக்க வருகிறார். அவர்கள் அனைவருக்கும் அன்னை சொல்லும் ஒரே செய்தி, உன் கண்ணீரை நான் காண்கின்றேன், அதை இறைவனிடம் எடுத்து செல்கின்றேன். ஆம் பிரியமானவர்களே, நமது அன்னை பல நன்மைகளை பொழியக்கூடியவராக இருக்கின்றார். அதிலும் சிறப்பாக குழந்தை வரத்திற்காக வேண்டுவோருக்கு அன்னை குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். நான் 3 ஆண்டுகளுக்கு

அன்னை பல நன்மைகளை பொழியக்கூடியவராக இருக்கின்றார். அதிலும் சிறப்பாக குழந்தை வரத்திற்காக வேண்டுவோருக்கு அன்னை குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். நான் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக கொடைக்கானல் மலையிலே செண்பகனூர் பகுதியிலே என்னுடைய முதல் குருத்துவ அருள்பொழிவு பணியை நான் தொடங்கினேன். ஏராளமான மக்கள் அந்த பங்கிலே பணியாற்றக்கூடிய அருட்பணியாளரை நாடி வந்தார்கள். அவர் கூறிய வார்த்தையெல்லாம், அன்னையினிடத்திலே செல்லுங்கள், உங்களது குடும்ப பிரச்சனைகள் தீரும், அதிலும் சிறப்பாக குழந்தை வரத்திற்காக வருவோருக்கு அவரை நேரில் அவர்களை அழைத்து சென்று அன்னையின் பாதத்தில் அமர வைத்து அவர்களுக்காக இறைவேண்டல் புரிந்து அந்த இறைவேண்டலினால் அன்னையினிடத்திலிருந்து குழந்தை வரம் பெற்றவர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். இதை நானே சாட்சியாக பார்த்திருக்கின்றேன். இப்படி நமது அன்னை பல தரப்பட்ட மக்களுக்கும் என்ன வரத்தை கேட்டு வருகின்றார்களோ அவர்களுக்கு அத்துணை வரங்களையும் அள்ளித்தரக்கூடியவராக இருக்கின்றார். இன்றைய நாளிலே சலைத்தன்னையினுடைய திருத்தல பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அன்னை நமக்காக கரங்களை விரித்தவராக இருக்கின்றார். நம்முடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அன்னை ஒரு தீர்வாக இருக்கின்றார். அன்பு பிள்ளைகளே, நாம் அனைவரும் அன்னையை நோக்கி வருவோம். அன்னையினிடத்திலே நம்முடைய குடும்ப பாரங்களை இறக்கி வைப்போம். நம்முடைய கண்ணீரை அன்னையினிடத்திலே ஒப்பு கொடுப்போம். அன்னை நமக்காக அனைத்தையும் செய்து கொடுக்க தயாராக இருக்கின்றார். அன்னையை நாடுவோம், அனைத்தையும் பெற்றுக்கொள்வோம். நன்றி.

0: विशेष संदेश।
1: वंदे मातरम प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं। आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं। विक्रम वन की लॉन्चिंग, $5 ट्रिलियन की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान। फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े। जय हिंद, जय भारत, वंदे मातरम।
2: கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13 முதல் 17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
4: இன்னிசை பாடி வரும் இளைய 100.5 பண்பலை வானவில் இந்தியாவில் வான்வழியே வலம் வந்து கொண்டிருக்கிறது. கொடைக்கானல் புனித சனேத் அன்னை பெருவிழா சிறப்பு நிகழ்ச்சி. இப்பொழுது வாழ்த்து செய்தி வழங்க வருகிறார் மூஞ்சிக்கல் திரு இருதய ஆண்டவர் ஆலய உதவி பங்கு தந்தை அருட்பணி டேவிட் பீச்சர் அவர்கள்.
5: கோடை பண்பலை அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய காலை வணக்கம். மலைமேல் தோன்றிய அன்பு தாய், மனிதம் ஒன்றே என சொல்லிக் கொடுத்த தாய், மதங்கள் பலவாயினும் மனிதர்கள் ஒன்றென மண்ணில் அமைதியை விதைத்திட வந்த தாய் நம் சலேத்து அன்னை மரியா. இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர் என பல மதங்கள் இருந்தாலும், இனம், மொழி, ஜாதி என பல வேறுபாடுகள் இருந்தாலும், அன்பு என்ற ஒரே மொழியில் அனைவரையும் அரவணைக்கும் அன்பு தாயாக இருக்கக்கூடியவர். கண்ணீரை துடைக்கும் கருணையாகவும், காயங்களை ஆற்றும் அன்பாகவும், பகைமையை அகற்றும் அமைதியாகவும் சலேத் அன்னையாக நம்மோடு இருக்கக்கூடியவர். அண்டி வருவோரை அன்போடு அரவணைத்து கோடை மலையின் இளவரசியாய், கோடிக்கணக்கான மக்களின் அன்பு தாயாய், கூக்குரலிடும் ஒவ்வொருவரின் குரலையும் கேட்டு கருணையோடு அரவணைக்கும் தாயாய் கொடைக்கானல் மலை மீது வீற்றிருக்கிறார். சலேத் அன்னையின் வரலாற்றையும் அவரது இந்த புனித பூமியின் வரலாற்றையும் அன்னையின் வழியாக நிகழ்ந்த நம்பப்படும் அற்புதமான அருங்காரியங்களையும் அவரிடம் அன்றாடி பெற்ற நன்மைகளையும் நாம் பல தலைமுறைகளாக கேட்டு வருகின்றோம். அதனால் இன்று இந்த அன்னையை நாடி அன்போடு வந்து நிற்கும் ஒவ்வொருவரையும் அவருடைய நம்பிக்கையையும் நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்றைய உலகில் பல மத வேறுபாடுகளும், இன வேற்றுமைகளும், ஜாதி பிரிவினைகளும், மொழி மற்றும் கலாச்சார வேறுபாடுகளும் மனிதர்களை ஒருவரிடமிருந்து ஒருவர் பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் சலேத் அன்னையின் திருத்தலம் வேறுபாடுகளை தாண்டி மனிதர்களை இணைக்கும் அன்பின் இல்லமாக திகழ்கின்றது. இங்கு வருபவர்கள் மதம், இனம், மொழி, ஜாதி என்னும் எல்லைகளை தாண்டி ஒரே தாயின் அன்பு பிள்ளைகளாக அன்போடு ஒன்றி கூடியிருக்கக்கூடியவர்கள். ஒரே தாயை அன்பு தாயாக ஏற்றுக்கொண்டு அவரை ஒவ்வொரு நாளும் தேடி அவரிடம் தங்கள் கண்ணீரையும் கவலைகளையும் நன்றியையும் நம்பிக்கையும் அன்போடு சமர்ப்பிக்கின்றார்கள். ஏழையரின் கண்ணீரில் இறைவனை காண்போம். துன்புறும் இதயத்தில் அன்பை விதைக்கவும், ஒருவரை ஒருவர் மதித்து வாழவும், உலகமெங்கும் சகோதரத்துவம் மலரவும் சலேத் அன்னை நம்மை வழிநடத்துகிறார். இந்த திருத்தலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் அன்பை நாடி வருவதற்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று இங்கு நிலவும் மத நல்லிணக்கமும் மனித நேயமும் ஆகும். நாம் ஒன்றாக இருப்பது, எந்த வேறுபாடுகளும் நம்மை பிரிக்க முடியாது என்பதன் அடையாளம். நமது கைகள் இணைந்தால், நமது இதயங்கள் இணைந்தால் நமது அன்பு வளரும். எந்த ஒரு சுவரும் நம்மை தடுக்க முடியாது. கொடைக்கானல் மலையின் உச்சியில் அன்பு தாயாக வீற்றிருந்து இங்கு வரும் அனைவரையும் அரவணைத்து வழிநடத்தி அமைதியின் பாதையில் அழைத்து சென்றவள் அன்னை சலேத் மரியா. மதம் எதுவாயினும் மனிதம் உயரட்டும், மொழி எதுவாயினும் அன்பு நிறையட்டும், ஜாதி எதுவாயினும் சகோதரத்துவம் மலரட்டும், வேறுபாடுகள் எதுவாயினும் ஒற்றுமை நிலைக்கட்டும். சலேத் அன்னையின் இந்த புனித ஸ்தலத்திலே ஒரு மதத்தின் மக்களை மட்டும் இணைக்கும் இடமாக அல்லாமல் மனிதர்கள் அனைவரும் அன்பிலும் அமைதியிலும் ஒன்றுபடும் புனித ஸ்தலமாக இன்றும் திகழ்கின்றது. அதன் சாட்சி

0: வெயிட் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ் அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: ஐயே சுந்தே ஹே, ஃபிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கி பிரசிடென்ட் ஸ்ரீ நவீன் ஜிந்தல் கா.

இதை இந்த 160வது பெருவிழாவிலே நாம் கண்டு பாவித்து மகிழ்கின்றோம். சலேத் அன்னையே, எங்கள் அன்பு தாயே, கொடைக்கானல் மலை மீது வீற்றிருந்து எங்களை அரவணைத்து வழி நடத்துவாயாக. எங்கள் குடும்பங்களை காக்கும் குலதெய்வமாக, எங்கள் மண்ணில் அமைதியை நிலைநாட்டும் அமைதியின் சிகரமாக, மத நல்லிணக்கத்தை, மனித சகோதரத்துவத்தை எங்கள் இதயங்களில் வளர்க்கும் அன்பு தாயாக, உலகெங்கும் உமது அன்பின் அமைதியை மலரச் செய்யும் முது பிள்ளைகளாக எங்களை வழிநடத்துவீராக. புனித சலேத் அன்னையே, எங்களை நிறைவாக ஆசீர்வதியும்.

கான நீரோடை உங்கள் 100.5 இதுவரை வான்வழியே வலம் வந்தது பண்பலை வானவில் இந்தியா. இன்றைய நிகழ்ச்சியில் தியாகத்தின் மணி மகுடம் அன்னை மரியாள், கொடைக்கானல் புனித சலேத் அன்னை திருத்தல பெருவிழா சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு விக்னேஸ்வரன், அமைப்பில் ஒரு துணை ஜான் டி பிரிட்டோ.

0: அணில்
1: கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடை சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
4: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
5: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லேப்ரோஸ்கோபி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது நிறைய மக்கள் மனசுல கேட்கக்கூடிய மோஸ்ட் காமன் காஸ், அதுவும் குறிப்பா கன்சீவ் ஆகிறதுக்காக லேப்ரோஸ்கோபி பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க என்கிட்ட கேட்கக்கூடிய மேஜரான கேள்விகளை பத்தி பார்க்கலாம்.

0: ஃபர்ஸ்ட் திங், லேப்ரோஸ்கோப்பினா ஒரு பெரிய ஆப்ரேஷனா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஆப்ரேஷன் கிடையாது. இந்த லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ஜரி கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் த லேப்ரோஸ்கோப்பி ஒரு சிம்பிளான சர்ஜரியாக தான் இருக்கும். சில சமயம் எண்டோமெட்ரியோசிஸ், டியூபல் ப்ராப்ளம் இது மாதிரி இதை பெரிய டிசீஸ்க்கு கூட லேப்ரோஸ்கோப்பி பண்ணுவோம். ஆனால் லேப்ரோஸ்கோப்பிங்கிறது வந்து ஒரு பெரிய விதமான காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர் கிடையாது. ஒரு சின்ன கேமராவின் மூலமாக உள்ளே போயிட்டு கர்ப்பப்பைக்குள்ளே, கர்ப்பப்பை சைடில் இருக்க ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, கர்ப்பப்பைக்கு வெயிட் அவுட்டரில் டியூபல் ப்ராப்ளம் எதுவும் இருக்கா அப்படின்ற மாதிரி, ஓவரின் சிஸ்ட் இது இருந்தாலோ இல்லை இது எல்லாத்துக்குமே இதுக்கு ட்ரீட்மெண்ட்டாக அமையும். ரெண்டாவது, சில பேர் என்ன கேட்பாங்க, ஒரு ஆபரேஷன் லேப்ரோஸ்கோப் பண்ணிட்டா மாச கணக்கில் ரெஸ்ட் எடுக்கணுமா, நிறைய டைம் ரெக்கவரி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ஓப்பன் சர்ஜரியை விட லேப்ரோஸ்கோப்பி உங்களுக்கு மேஜர் அட்வான்டேஜே, ரெக்கவரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் சின்னோண்டு ஊண்டு தான் இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு ஈஸியாக ஆறிடும். உங்களால் உங்கள் ரொட்டீன் வேலைகளையும் சிம்பிளாக ஒன் டே டூ டேலேயே உங்கள் எல்லா வேலைகளையும் உங்களால் சிம்பிளாக பார்க்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். அது லேப்ரோஸ்கோப்பி பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. உங்கள் ரொட்டீன் வேலைகளை சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிடலாம். சில சமயம் எல்லா உமனுக்குமே, குழந்தை கன்சீவ் ஆகலை அப்படின்ற எல்லாருக்குமே லேப்ரோஸ்கோப்பி தேவைப்படுமா அப்படின்னு கேட்பாங்க. யூஸ்வலாக லேப்ரோஸ்கோப்பி எல்லாருக்கும் தேவையான விஷயமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில பேருக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்குது, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இதை நாங்கள் செக் பண்ணுவோம். அது உங்கள் உடம்பை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் லேப்ரோஸ்கோப்பி தேவையா தேவையில்லையா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 90% ஆஃப் பீப்புளுக்கு லேப்ரோஸ்கோப்பி தேவையில்லை. ஒரு 10% ஆஃப் பீப்புளுக்கு லேப்ரோஸ்கோப்பி தேவைப்பட வேண்டிய வாய்ப்பு இருக்கலாம். இந்த லேப்ரோஸ்கோப்பி பண்ணும்போது எப்படி ப்ராப்பரான ப்ரிகாஷனில் பண்ணுறாங்க, பண்ணக்கப்புறம் ஒரு பண்ணக்கப்புறம் எப்படிப்பட்ட ஒரு ஆன்டிபயோட்டிக் மாத்திரை மெடிசன்ஸ் எப்படிலாம் எடுக்கிறாங்க, இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். லேப்ரோஸ்கோப்பி பண்ணணும்னா நீங்கள் குறிப்பாக ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு சர்ஜரியாக மட்டும் யோசிக்காமல் அதுக்கப்புறம் நீங்கள் கன்சீவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக திங்க் பண்ணி அதை வந்து அவங்க நடைமுறை கொண்டு வருவாங்க. அதனால் கன்சீவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லேப்ரோஸ்கோப் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதை ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட தான் பண்ணுறமா அப்படிங்கிறத ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரெக்னென்சியை கண்டிப்பாக லேப்ரோஸ்கோப்பி பாதிக்க வாய்ப்பு இல்லை. மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம். மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கிய நலம் நலமறிய.
2: இனி கேட்கலாம் தேடி வரும் பண்பலை முன்பாக செய்தி சுருக்கம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். சுதந்திர தினத்தையொட்டி காவல்துறையினருக்கான வீர தீர பதக்கங்கள் 300 பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. தேச பிரிவினையால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கை பயணத்தின் வலியை இந்த நாள் நினைவூட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணி வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதிப்பாட்டை இந்நாள் மேலும் வலுப்படுத்துவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தலில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான வீரேந்தர் சிங் பசோயாவை ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் ஆணையத்திற்கு இம்மாதம் 12ம் தேதி வரை வரப்பெற்ற புகார்களில் 768 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மாணவர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும், பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அஇஅதிமுகவினர் இன்று மாவட்ட

தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாமிரபரணி ஆற்றின் சீரமைப்பிற்கு ஒதுக்கப்பட்ட 59 கோடி ரூபாய் நிதியை மாநில அரசு உரிய நோக்கத்திற்கு பயன்படுத்தாமல் வீணடிப்பதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாள் கோயில் ஆடிப்பூர தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டத்தில் தேசிய உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் இடுபொருள் மானியம் பெற விரும்பும் விவசாயிகள் சம்பந்தப்பட்ட வேளாண் விரிவாக்க மையங்களை அணுகுமாறு மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் திரு ஆதிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் திண்டுக்கல் சேலம் அணியையும் சேப்பாக் மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தேடி பண்பலை 100.5 இப்போது தேடி வரும் பண்பலை. தேடி வரும் பண்பலை இன்னைக்கு கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்துகிற கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி எங்கே நடக்குது அப்படின்னா, கரூர் பிரேம் மஹாலில் இருந்து தான் நடக்குது. இன்னைக்கு வளாகத்தில் நம்மள்ட்ட பேசுகிறதுக்காக, நேயர்கள்ட்ட சந்திக்கிறதுக்காக உதயசூரியன் காத்துட்ருக்கிறாரு. இப்போ அவர்கிட்ட பேசிடலாம்.
1: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடங்களுக்கு நம்ம நேரில் சந்திக்கக்கூடியது வழக்கம். அந்த வகையில இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் அப்படின்னா, கரூர் மாவட்டம் கட்டிட பொறியாளர்கள் சங்கம் சார்பாக நடத்தக்கூடிய கட்டிடம் மற்றும் கட்டுமான பொருள்களுடைய கண்காணானது நடக்க இருக்குங்க. அங்கிருந்துதான் உங்களுடைய இங்க என்னென்ன இருக்கு அப்படின்றத கண்முன்னாக அந்த கண்ணாக காட்சிப்படுத்த இருக்கிறோம். நேற்று தொடங்கி வரும் 16 வரை இந்த கண்காட்சியானது நடக்க இருக்கு. சரி, சொல்லிட்டீங்க, எங்க நடக்குது அப்படின்றத பாத்தீங்கன்னா, பைபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கரூர்ல முதன்மையாக இருக்கக்கூடிய பைபாஸ். இன்னும் சரியாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால், கரூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து கொஞ்சம் தூரம், அதே இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால், சேலம் டு திண்டுக்கல் செல்லக்கூடிய, அதே போல கரூர் டு கோவை செல்லக்கூடிய பைபாஸ் சாலையில் இருந்து தாங்க இன்னைக்கான பிரேம் மஹால்ல இருந்து நம்ம கண்காட்சியானது வர இருக்குங்க. கரூர் பிரேம் மஹால்ல கரூர் மாவட்டம் கட்டிட பொறியாளர்கள் சங்கம் சார்பாக நடத்தக்கூடிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சியானது நடக்க இருக்கு. ஒரு மனிதர்களுக்கு நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உணவு, உரை, உறையுள், இந்த மூன்று தான் அடிப்படை அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இருக்கக்கூடிய உறைவிடம் அப்படின்றது எல்லோருக்குமான தேவையும் கூட. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டுல எல்லாரும் நலமா அப்படின்ற ஒரு வார்த்தைய நமக்கு கேட்பாங்க. அந்த வார்த்தையை கேட்கிறப்போ அதுதான் நமக்கான அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில இன்னைக்கு நிறைய கிட்டத்தட்ட 125 அரங்குகள் இருக்கக்கூடிய இந்த இடங்கள்ல என்னென்ன இருக்கு, ஏ டு ஜெட் அப்படின்னு சொல்லலாம், என்னென்னலாம் இருக்கு, என்னென்னலாம் காட்சிப்படுத்தி இருக்காங்க அப்படின்றத கேட்கலாம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
2: என்னோட பேர் வந்து இன்ஜினியர் எஸ் ரவிக்குமார். அப்போதைய கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர் சங்கத்தின் தலைவராக உள்ளேன்.
1: ஓகேங்க, சரிங்க சார். அப்ப பார்த்தோம் அப்படின்னா, இங்க எத்தனை அரங்குகள், 125 அரங்குகள் இருக்காங்க. ஒரு வீட்டுல கட்டணும்னு நினைச்சா அதுல கிட்டத்தட்ட வீடு கிரகப்பிரவேசம் வரைக்கும் என்னென்ன தேவையோ அத்தனையும் இங்க இருக்கிறத காட்சிப்படுத்திருக்கோம். இந்த ஏற்பாடுகளை எப்படி செஞ்சிருக்கீங்க, என்னெல்லாம் இருக்கீங்க?
2: மிக பிரம்மாண்டமாக
1: திட்டமிட்டு ஒருங்கிணைக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு உங்களுக்குங்க?
2: கிட்டத்தட்ட 2 ஆச்சுங்க.
1: ஓ,
2: 2 உழைப்பு.
1: கிட்டத்தட்ட எல்லா அரங்குகளிலுமே குளிரூட்டப்பட்ட அரங்குகளாக இருக்கிறது. ஒரு நம்ம ஒரு மண்டபத்திற்குள்ள செல்றமா, இல்ல கிச்சனுக்குள்ள போறோமா, இல்ல ஹாலுக்குள்ள போறோமா அப்படின்றத வித்தியாசமே உணர முடியாத அளவுக்கு

0: டோனும் செட் பண்ணிருக்காங்க.
1: கண்டிப்பா
0: அதுக்கு நீங்க எப்படி திட்டமிட்டு அவங்க இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படி காட்சியாகவே அவங்க உள்ள வந்தாங்கன்னா கிச்சனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரியே காட்சிப்படுத்திருக்காங்க. அறிவுறுத்தலங்களா
1: 11 முறை நாங்க 10 முறை செஞ்சுட்டு இப்ப 11வது முறை
0: சிறப்புங்கய்யா சிறப்புங்கய்யா. உங்களுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து செய்வீங்க?
2: 3 ஆண்டுகளுக்கு 1 முறை.
0: சரிங்கய்யா. ஒவ்வொரு 3 வருஷம் இப்ப 26ல அடுத்தது 29. பொதுமக்களுக்காக பாத்தீங்க அப்படின்னா வந்து பார்த்து அவங்ககிட்ட எல்லாம் வீட்டுல என்னென்ன என்ன பொருள்கள் இருக்கு அப்படின்றதையும்.
3: கண்டிப்பா அதுக்கெல்லாம் நாங்க ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க வந்து ஸ்டால் கம்பெனிக்காரங்க ஸ்டால் போட்டிருக்காங்களாவா, அவங்க வந்து ஃபுல் டீடைல் கொடுப்பாங்க
0: என்ன அவங்களுக்கான
3: வீடு கட்ட வீடு கட்டிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து அவங்க சால் போட்டிருக்கவங்க எக்ஸிபிட்டர் வந்து கரெக்டான ஒரு ஐடியா கொடுத்து மெட்டீரியல பத்தி எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க.
0: சந்திச்சல ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கய்யா?
4: எனது பெயர் தேவன் ராஜுங்க. நான் போன நிர்வாக குழுவுல வந்து செயலாளரா இருந்தேன்.
0: சரிங்க.
4: என்னுடைய தலைமையிலையும் 2023 இதே மாதிரி பில்ட் எக்ஸ்போ பண்ணுவாங்க. இந்த போன தடவைக்கு இந்த தடவை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தடவை நல்ல பிரிமியமா பெரிய பெரிய மெட்ரோ சிட்டில இருக்கிற மாதிரி ஸ்டால்ஸ்கள் வந்து வந்து செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து அமைச்சிருக்கோம். சோ இதுல பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் லக்ஸரியா ஒருத்தர் பில்டிங் பண்றாருன்னா அவருக்கு ஏற்ற பொருளும் இங்க காட்சிப்படுத்திருக்கோம். சுமாரான பட்ஜெட்ல ஒரு அத்தியாவசியமான வீடு சிம்பிளா இருந்தா போதும் நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்களையும் காட்சிப்படுத்திருக்கோம். வர்றவங்க பொதுமக்களுக்கு வந்து இது ஒரு ஒரே இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு எல்லா இடமும் எல்லா ஐடியாவும் கிடைக்கும். இந்த பீடம் கட்டுமானம் நம்ம கட்டுறோம் ஒரு ஐடியால இருக்கோம் இல்ல கட்டிட்டு இருக்கோம் பின்னாடி கட்டலாம் அப்படின்னு எல்லாத்துக்குமே இந்த பயன்படுத்திட்டாங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு உதவியா இருக்கும்.
0: இங்க வந்து பார்த்தாலே வீடு கட்டணும், அது கட்டி முடிக்கிற வரைக்கும் என்ன செலவு ஆகும் அப்படின்றது வரைக்கும் இங்க வந்து எல்லாம் இருக்கு.
4: நிச்சயமா. அது இல்லாம மூத்த பொறியாளர்கள் தனியா இருக்காங்க, அவங்க கிட்ட வேணுங்கிற ஆலோசனையும் பெற்றுக்கலாம் நம்ம.
0: சரிங்க சரிங்க. அது இப்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு இடத்துல இருந்து அந்த இடத்துல வாங்குறதுல இருந்து அவங்க பேருக்கு மாத்திர வரைக்குமே கூட
4: நிச்சயமா நிச்சயமா எல்லாம் பண்ண முடியுங்க. இப்ப அப்ரூவல் வேணுங்க, ஒரு பில்டிங்க்கு வந்து கம்பல்சரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்ரூவல் வேணும். அப்ரூவல் எல்லாமே பண்ண தமிழக அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல எளிமைப்படுத்திருக்காங்க. அதை தாண்டி வணிக ரீதியான கட்டடங்கள் பிற கட்டடங்கள் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவல் கட்டுமானத்துக்கு நம்ம அரசாங்கத்திலிருந்து வாங்குற அனுமதி வந்து ரொம்ப எளிதாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு உங்களுமே தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். மேற்கொண்டு வந்து அந்தந்த இருக்கிறவங்க நிறைய பொறியாளர்கள் இருக்காங்க, மத்தவங்க கிட்ட கலந்து பேசிட்டீங்கன்னா
0: ரொம்ப சந்தோஷங்க. நன்றிங்க ஐயா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கய்யா?
5: நான் இன்ஜினியர் பாஸ்கரன், கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 சேர்மன்.
0: சரிங்க சார். இப்ப பார்த்தோம் அப்படின்னா நிறைய அரங்குகள் காட்சிப்படுத்திருக்காங்க, பெரிய ஏற்பாடாக செய்திருக்கிறீங்க. வரக்கூடிய பொதுமக்களுக்கு பார்வையாளர்களுக்கு இதுல வீடு கட்டுறவங்களும் வருவாங்க, அதே போல பொருள்கள் வந்து வாங்கி செல்வதற்கு இங்க மற்ற கடைகளை காட்டிலும் இங்க வந்து பார்க்கறதுனால கூடுதலா என்ன அவங்களுக்கு கிடைக்கும்?
5: அதாவது பாத்தீங்கன்னா இங்க நம்ம வந்து வீடு கட்டிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி கட்ட போறவங்களும் சரி வீடோ அல்லது எந்த விதமான பில்டிங் கட்டுறவங்களுக்கும் சரி, இப்ப வந்து அவங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் தனித்தனியா போய் அவங்கள வந்து ஒரு ஒரு கடைக்கும் போனாங்கன்னா அவங்களோட டைம் செலவாகும். பட் ஏன்னா ஒரு வீடு கட்டும் போது ஒரு ஒரு 100க்கும் மேற்பட்ட மெட்டீரியல்களை இணைச்சுன்னா ஒரு வீடு கட்டுறோம்.
0: ஆமா,
5: அதுக்கு பல ஐடியாக்கள் வேணும். ஒவ்வொரு பொருள் வாங்கவும் ஒரு 4 கடைக்கு போகிற மாதிரி இருக்கும். இதை எல்லாத்தையும் நாங்க வந்து கரூர் மக்களுக்கும் கரூர் மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்ட மக்களுக்கும் பயன்பெறும் வகையில் எல்லாத்தையும் ஒரே தளத்துல ஒரே இடத்துல காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் முதல் ஃபினிஷிங் வரை A to Z மெட்டீரியல்ஸ்கள் எங்களோட 20க்கும் மேற்பட்ட ஸ்டால் வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இங்க வந்தாங்கன்னா அவங்க வந்து எல்லா விதமான ஒரு கட்டடம் கட்டும் போது அவங்களோட தேவைகள் என்ன, அவங்களோட கேள்விகள் என்ன, எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய
0: முதற்கொண்டு நம்ம வந்து இப்போ கிச்சன்ல இருந்து அதே போல சவர் அதே போல புதுசு புதுசா இருக்கக்கூடிய ஒரு கிச்சன்ல இருந்து என்ன புதுமையாக இருக்கிறது அப்படின்றத முதற்கொண்டு காட்சிப்படுத்திருக்கீங்க.
5: அதாவது இன்னைக்கு கட்டடத்துறையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுக்கும் நவீனமயம் ஆகி கொண்டே இருக்கிறது, ஆட்டோமேஷன் ஆகிட்டு இருக்குது. ஒவ்வொரு இயந்திரங்கள் உள்ள யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருட்களும் நவீன பொருட்களாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அதுக்கு வந்து நீங்க இங்க வந்தா ஒரே தளத்துல நீங்க ஒவ்வொரு பொருளுக்கு உண்டான நவீன பொருட்களையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பவுமே கடையில போய் பாக்கிறத விட எக்ஸ்போல போடும்போது ஒவ்வொரு கடைக்காரங்களும் அவங்களோட மிக முக்கியமான பொருட்களை வந்து காட்சிப்படுத்துவாங்க. ஆமா,
0: இதெல்லாம் மக்களுக்கு அறிமுகமானது, அறிமுகம் ஆகாம

0: ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கூடிய பொருட்கள் என்ன வந்திருக்கு, அதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க.
1: ஆமா, இது வந்து ஒரு கட்டங்கள் மட்டும் இல்லாம கட்டுமானத்துறையை சேர்ந்த அத்தனை பேரையும் சரி, சில மாணவர்களுக்கும் சரி, தொழில் முனைவோர்கள், ஏன்னா நீங்க கட்டடம்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் சரி, அவங்க ப்ரௌச்சர்ல முன்னாடி இருக்கிறாங்க
0: அப்படின்னு
1: இருக்கும். ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், ஹோட்டலா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், எதா இருந்தாலும் அவங்களோட ப்ரௌச்சர்ல முன்னாடி வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான்
0: இருக்கு. முகம் போல அதை இருக்கக்கூடிய தோற்றத்தை அதை எப்படி அழகுபடுத்தும் பொதுவா பார்த்தா அப்படின்னா, இந்த கட்டிட வேலை செய்யக்கூடியவங்களும் இங்க வந்து பாக்குறதுனால என்ன தெரிஞ்சுக்குவாங்க?
1: அதாங்க, வேலை செய்யறவங்களுக்கு இங்க வந்து பார்க்கும்போது இன்னும் எளிதா இருக்குங்க. ஏன்னா வேலை செய்யறவங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லா கடைக்கும் டிராவல் பண்ணி என்ன பொருள் இருக்கு எப்படி வேலை செய்யலாங்கிறத அவங்க, நீங்க பிள்ளையாளருக்கு போய் அவ்வளவு சீக்கிரம் ஒரு கடைக்கு போய் இதெல்லாம் கத்துட்டு வர்றதுங்கிறது சிரமங்க. அதை வந்து இங்க வந்து ஈஸியா கத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு எளிய வாய்ப்பா இருக்கும்.
0: ஐயா வணக்கம்.
2: வணக்கம்
0: சார். வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: எனது பெயர் கே சந்திரசேகர். நான் கட்டிட பொறியாளர் சங்கத்தின் பொருளாளராக உள்ளேன்.
0: சரிங்க சார். நிறைய அரசாங்கத்தை பற்றி காட்சிப்படுத்துதலை பற்றி சொன்னாங்க, எத்தனை நாள் நடக்க இருக்கிறது, அதை பற்றி கூடுதலா சொல்லுங்க.
2: கட்டிட பொருட்காட்சி 4 நாட்கள், 13, 14, 15, 16 நான்கு நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த கட்டிட பொருட்காட்சியில் தற்காலத்து அதிநவீன பொருட்களை கொண்டு கட்டடம் கட்டுவது எப்படி மற்றும் ஒரு வீட்டிற்கு ஆட்டோமேஷன் முறையில் அனைத்தையும் ஒரு இடத்திலே வீட்டில் உள்ள அனைத்து பொருட்கள் அப்புறம் எலக்ட்ரிக்கல் டோர் இவற்றை இயக்குவது சம்பந்தமான அனைத்து சிஸ்டங்களையும் இயக்குவது போன்ற தொழில்நுட்பங்கள் கொண்ட ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மற்றும் இங்கு வந்து புதிதாக இப்போது சிவில் படிக்கும் மாணவர்களும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களும் சிவில் படிப்பவர்களும் இந்த கண்காட்சியில் வந்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பிற்காலத்தில் தொழில்நுட்பம் எப்படி வளர்கிறது, சிவில் சம்பந்தமாக என்னென்ன அப்டேட் நடந்து கொண்டிருக்கிறது, சிவில் துறைக்கு என்ன வாய்ப்புகள் உள்ளன போன்ற அனைத்தும் இந்த கண்காட்சியில் தெரிந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கும்.
0: மாணவர்களும் ஒரு நேரடி பாடமாக கற்றுக்கொள்ளலாம்.
2: கண்டிப்பாக, கண்டிப்பாக.
0: மாணவர்களுக்கு எப்படிங்க அழைப்பு விடுத்திருக்கீங்களா?
2: எல்லா கரூரில் உள்ள அனைத்து கல்லூரி பொறியியல் கல்லூரிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. மாணவர்கள் அனைவரும் இந்த கண்காட்சி வந்து கண்டுகளிப்பார்கள். அந்த துறை சார்ந்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன.
3: வணக்கம். கல் தோன்றி மண் தோன்றா, காலத்துக்கு முன்பு தோன்றிய மூத்த மொழியான தமிழ் மொழியை கேட்டுக்கொண்டிருக்கும் கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: சிறப்புங்கய்யா, ஒரு பண்பலை
3: நன்றி நன்றி நன்றி சார். சொல்லுங்க.
0: மாணவர்கள் அதே போல கட்டிட வேலை செய்யறவங்களையும் தாண்டி யாரெல்லாம் வந்து நம்ம கண்காட்சிக்கு இன்னமும் பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க?
3: சொல்ல போனா நான் ஒரு கல்லூரியில விரிவுரையாளராக இருந்திருக்கிறேன், கெஸ்ட் லெக்சரராக இருந்திருக்கிறேன். அதை தாண்டி நான் மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்னா ஒவ்வொரு ஸ்டால்லையும் அவங்க சிவில் மட்டுமல்ல எலக்ட்ரானிக்ஸையும் பத்தி இங்க இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் கொண்டுட்டு வந்திருக்கோம், டெக்னாலஜி கொண்டுட்டு வந்திருக்கோம். அதை தாண்டி மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கு தேவையான பொருட்களை தாங்களே உங்களுக்கு விருப்பப்பட்ட மாடல்ல இருக்கக்கூடிய நியூ டெக்னாலஜில என்னென்ன இருக்கு அப்படின்றத அவங்க விரும்பிய வண்ணம் விரும்பிய இடத்துல போய் தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு அனைத்தையும் ஒரே கூரையின் கீழே கொண்டுட்டு வந்திருக்கோம். இது மாதிரி ஒரு எக்ஸ்போ வந்து நீங்க கோயம்புத்தூர் அல்லது பெங்களூர் சென்னை போன்ற பெருநகரங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. கரூர் மாவட்ட மக்களுக்கு மட்டுமல்ல கரூர் மாவட்டத்தை சுற்றியுள்ள அனைத்து மாவட்ட மக்களும்
0: பயன்படுத்தும். திருப்பூர், ஈரோடு, அதே போல திருச்சி கூட இருக்கு.
3: கண்டிப்பா கூட எங்க மாநில சங்கத்துல இருந்து வந்து என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்க திருப்பூரோட கீக்கல் தாண்டி போட்டுட்டீங்க, கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் கீக்கலா இருக்கு. வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போனாங்க, எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு.
0: நிச்சயமாக நிறைய வந்து பார்வையாளர்கள் வந்து நிறைய கற்றுக்கொள்வார்கள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நன்றிங்கய்யா.
3: நன்றி நன்றி.
0: தொடர்ந்து பேசும் கோடை பண்பலை 100.5 இன்றைக்கான தேடி வரும் பண்பலை கரூர் மாவட்டம் கட்டிட பொறியாளர்கள் சங்கம் சார்பாக நடத்தக்கூடிய கட்டிடம் மற்றும் கட்டுமான பொருள்களுடைய கண்காட்சி கரே மகாலில் இருந்து நேரடியாக.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்

0: எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் தன்கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் தன்கோ.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: வெயிட், ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள், ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
9: கொடைக்கானல் புனித சலேத் அன்னை பெருவிழா ஆகஸ்ட் 14, 15. அன்னையின் பக்தர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறார்கள் விழா குழுவினர்.
10: கோடை பண்பலை 100.5. இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி. வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும், சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
8: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள், ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
0: நவீன கட்டுமான தொழில்நுட்பங்கள், கட்டுமான பொருட்களின் முன்னணி பிராண்டுகள், இன்டீரியர் பொருட்கள், புதிய வடிவமைப்புகள், புதுமையான தயாரிப்புகள், அனைத்தும் ஒரே இடத்தில். கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில். அனுமதி இலவசம்.
11: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
12: பரமத்தி வேலூர், பிருத்வி கான்கிரீட் Solutions,
11: Repco Home Finance இணைந்து நடத்தும் முதலாம் ஆண்டு மாபெரும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி ஹோம் டெக் 2026
12: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 4 நாட்கள், காலை 11 மணி முதல் இரவு 8 மணி வரை, பரமத்தி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
11: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
12: பார்வையாளர்களுக்கு மணிக்கொரு முறை குலுக்கல் முறையில் பரிசுகள், குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள், மேலும் ஏராளமான சிறப்பம்சங்கள் உள்ளன.
11: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும், சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துகள்.

0: பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை கரூர் மாவட்டம் கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தக்கூடிய கட்டிட மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர் பிரே மகால்ல தான் நடந்துட்டு இருக்கு. சங்க இலக்கியங்கள்ல நம்ம பார்த்தோம்னா அப்படியே மாடங்கள்ல இருந்து அந்த சாலைகளை ஒட்டி நடக்கக்கூடிய இளவரசர்கள் அல்லது வந்து ஊர்வலத்தை வந்து பார்ப்பாங்க அப்படின்றத சொல்லி படிச்சிருக்கோம். அதே போலத்தான் இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய கட்டிடங்கள் வந்து அந்த இலக்கியங்கள்ல ஏடுகள்ல நம்ம படிச்சதெல்லாம் கண் முன்னாடி காட்சிகளாக தெரியும் அளவிற்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு விவரித்து இப்படி எல்லாம் கட்டடங்கள் கட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக நிறைய காட்சிப்படுத்தி இருக்காங்க. அதுல அப்படியே கைகட்டி ஒரு கதாநாயகன் போல ஒருத்தர் இருக்காரு. ஐயா வணக்கம். இது நம்ம தவறி எதுவும் சினிமா ஷூட்டிங்குள்ள வந்துட்டுமா அப்படின்ற அளவுக்கு ஐயா வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் சார்.
0: சார் இப்போ நிறைய காட்சிப்படுத்தி இருக்காங்க, இந்த அரங்குல நீங்க என்னென்னலாம் காட்சிப்படுத்தி இருக்கீங்க?
1: சார் நாங்க வந்து அர்ப்பணா டைல் ஸ்மார்ட் கரூர், வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அர்ப்பணா டைல் ஸ்மார்ட்டுக்கு வரணும். ஏன்னா 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்ல எல்லா பிராண்டட் டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங், எல்லா டாப் பிராண்ட் எல்லாமே வச்சிருக்கோம்.
0: டைல்ஸ்ல டிசைனை தவிர மீதி இந்தந்த சுவர்களுக்கு, தரைகளுக்கு அல்லது வந்து சமையலறைகளுக்குன்னு சொல்லி தனித்தனியா இருக்குங்க. அதுல வந்து அளவை தவிர வேற வித்தியாசங்கள் இருக்குங்களா?
1: எல்லா சைஸுங்க, கிச்சனுக்கு, வாலுக்கு, ஃப்ளோருக்கு, எலிவேஷனுக்கு, எல்லாமே கிச்சன் டாப்புக்கு, அனைத்தும் ஒரே இடத்துல. இங்க இங்க வந்து பில்ட் எக்ஸ்போ கரூர் நடத்துற ஆர்கனைசேஷன், அந்த டிஸ்ட்ரிக்ட் கரூர் டிஸ்ட்ரிக்ட் ஆர்கனைசேஷன் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி, மைல் ஸ்டோன் தான் அது சொல்லணும்னா. ஏன்னா கோயம்புத்தூர், சென்னை இந்த மாதிரி பெரிய பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டில தான் இந்த மாதிரி நடக்கும். ஆனா இதுல இந்த முறை கரூர்ல மிக பிரமாண்டமா சூப்பரா எடுத்து வந்திருக்காங்க. கரூர் டிஸ்ட்ரிக்ட் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் வாழ்த்துக்கள்.
0: ஒரு டைல் ஷோரூமுக்குள்ள உள்ள நுழைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அளவுல தான் நமக்கு இந்த நின்று இருக்கக்கூடிய இந்த ஸ்டால் இருக்கு. அப்படின்றப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த படங்கள்ல இருக்கிறதுக்கு சில நேரங்கள்ல பார்த்தோம்னா நேர்ல பாக்குறதுக்கும் வித்தியாசம் வரும். அப்படின்றப்ப இந்த வீடு இத்தனை சுவர்ல இப்படி போட்டா நல்லா இருக்கும்ன்றது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு சொல்லுவீங்களாங்க?
1: கண்டிப்பாங்க. இங்கேயே வந்தா நான் இங்கேயே எல்லா டிசைனையும் காமிப்போம். மேக்ஸிமம் நீங்க ஒரு நாள் வந்து இப்போ 100 இது பண்ணா கூட, பிராண்ட், சானிட்டரி வேர், ஃபிட்டிங்ஸ், டைல்ஸ் எல்லாம் பண்ணா கூட, இங்க பர்டிகுலரா முக்கியமா அதிகமா விற்பனை ஆகிற மக்களுக்கு பட்ஜெட்ல வர்ற பிராண்ட்ஸ் மட்டும் நாங்க இங்க பண்ணிருக்கிறோம். அதனால மக்கள் இங்க வந்து பார்த்தாங்கனாலே அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் கண்டிப்பா. இது கிச்சனுக்கு இது ஒட்டினா நல்லா இருக்கும், ஃப்ளோருக்கு இது ஒட்டினா நல்லா இருக்கும், இந்த ஃபிட்டிங்ஸ் வந்து இந்த பிராண்ட் போட்டா நல்லா இருக்கு, இது பட்ஜெட்ல வரும், சானிட்டரி வேர் வந்து இது போட்டா நல்லா இருக்கும், பட்ஜெட்ல வரும் அப்படிங்கறது நாங்க குரோஹே வந்தாலும் சரி, டோட்டோ வந்தாலும் சரி, சிம்புல்ல வந்தாலும் சரி, எல்லாமே இங்கேயே இருக்கு.
0: எத்தனை மாடல்கள் வந்து நீங்க காட்சிப்படுத்திருக்கீங்க? அல்லது இங்க இல்லைனாலும் வேற பக்கம்னா ஒரு வழக்கமா ஒரு 4-5 கலத்து எடுக்கிறதா நம்மளுடைய பொதுமா மக்களுடைய இயல்பா இருக்கும். அப்படின்றப்ப நிறைய வந்து காட்சிப்படுத்தல் வந்து இருக்குங்களா
1: சார்? 30,000 மேற்பட்ட கலெக்ஷனை நம்ம நம்மளுடைய அர்ப்பணா டைல்ஸ் ஷோரூம்ல டிஸ்பிளே பண்ணிருக்கோம். 30,000 மேல பண்ணிருக்கோம்.
0: பெரும்பாலும் இந்த ஈரமான தரைகளுக்கெல்லாம் வந்து அது கல்லெல்லாம் பதிப்பாங்கல்ல, அது கிரிப்பிங் கிடைக்கணும். அதே போல பார்த்தோம்னா அது எப்படி பயன்படுத்தலாங்க?
1: இல்ல பார்க்கிங் டோல், பார்க்கிங் நீங்க சொல்ற பார்க்கிங்கா இருந்தாலும் சரி, டைல்ஸ்ல வந்து லெதர் பினிஷ், ஃபெதர் டச், நிறைய பினிஷ் இருக்குங்க. கிளாசி ஃபர்ஸ்ட் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, இப்ப எல்லாம் வலிக்கு விடாம இருக்கிறதுக்கு நிறைய போஸ்ட் பினிஷ், லெதர் பினிஷ்,
0: எங்களுடைய ஸ்டாண்டு, அதே போல இந்த குழந்தைகள் விளையாடுறப்பெல்லாம் எந்த மாதிரி பயன்படுத்தினா நல்லா இருக்குங்க?
1: நீங்க இது இதெல்லாம் வந்து 100% நீங்க நேரடியா வந்து சன் அர்ப்பணா டைல் ஸ்மார்ட் விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனுபவம் 100% பயனுள்ளதா இருக்கும்.
0: ஓகே, நன்றி உங்களுக்கு சார். வணக்கம்.
2: வணக்கம் சார், என்னுடைய பேர் வந்து அலெக்ஸ் பாண்டியன். நான் சிம்பிள் டைல்ஸ்ல விற்பனை இருக்கு. நம்ம வந்து இங்க ஸ்டால் போட்டிருக்கோம். நம்ம கிட்ட பலதரப்பட்ட டைல்ஸ்கள் இருக்கு, ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம்.
0: உங்களுக்கு அந்த
2: இன்னைக்கு
0: பிரேம் மஹால்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய கட்டிட மற்றும் கட்டுமான பொருள்களுடைய கண்காட்சி அந்த அரங்கத்திலிருந்து நேரலையாக வந்துட்டு இருக்கு.
3: நவீன கட்டுமான தொழில்நுட்பங்கள், கட்டுமான பொருட்களின் முன்னணி பிராண்டுகள், இன்டீரியர் பொருட்கள், புதிய வடிவமைப்புகள், புதுமையான தயாரிப்புகள், அனைத்தும் ஒரே இடத்தில். கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன்.

0: நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் அனுமதி இலவசம்.
1: ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
0: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி. வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். மிஸ் பண்ணிடாதீங்க.
3: நம் கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி. யாதுமாகி இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் சென்னை தொழில்நுட்ப பிரிவு DIG, காவல்துறை துணைத் தலைவர் மற்றும் காவல் இணை ஆணையராக உள்ள ஏ ஜெயலட்சுமி IPS அவர்கள்.
4: ஒரு டீச்சரா இருந்து ஒரு IPS அதிகாரியா உயர்ந்திருக்கிறாங்க, ஏன் நம்மளாலையும் முடியாதா, நம்மளுமே வந்து ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கறதுல நான் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய அப்பா, அவங்க வந்து எல்லாருமே படிக்கணும், அந்த படிப்புல வந்து அவருக்கு ரொம்ப அதிக ஆர்வம் இருக்கும். அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, கல்வியை சமுதாயத்துக்கு கொடுக்கணும்னா ஒரு பெண்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்புல வரணும், ஒரு மாவட்ட ஆட்சியரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை என்னுடைய அப்பா கொடுத்தாரு.
3: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு இது பெண்களின் மேடை, பெண்களுக்கான மேடை. யாதுமாகி, யாதுமாகி.
5: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் தேடி வரும் பண்பலை.
1: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். மிஸ் பண்ணிடாதீங்க.

0: 100.5 கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தக்கூடிய கட்டிட மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர் பிரேமஹால்ல இருந்து வந்துட்டு இருக்கு. நிறைய அந்த கண்காட்சியை வந்து பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஐயா வணக்கம்.
1: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
1: என் பேர் ஈஸ்வரனுங்க.
0: ராயனூர்ல இருந்து வரீங்க. என்னென்னலாம் பார்க்கலாம்ன்றதுக்காக வந்தீங்க?
1: நான் ராயனூர்ல இருந்து வரேங்க.
0: இன்னும் கூடுதலாக வந்து அதை மெருகேற்றலாம் இல்லீங்களா?
1: ஆமாங்க, நம்மளுடைய திருப்திக்கு நல்லா பண்ணலாம். எல்லாமே இங்க வச்சிருக்காங்க. கால பிளாக், ஃபேவர் பிளாக், லைட்டிங்.
0: சரிங்க,
1: இப்பதான் உள்ள நினைச்சிருக்கோம், உள்ள போய் பாத்துட்டு.
0: சரிங்க சரிங்க,
1: எல்லாமே இருக்கு. அப்படியே காலையில பாத்துட்டேன்.
0: சரிங்க சரிங்க,
1: எல்லாமே இருக்குதுங்க. அதை வச்சு பாக்குறப்போ நமக்கு தேவையான அனைத்து தேவையோ நம்ம தேர்ந்தெடுத்து விலை கம்மியில நம்ம வாங்குற அளவுக்கு இங்க எல்லாமே இருக்கு.
0: சந்திச்சல.

0: வணக்கம் ஐயா. நீங்க காட்சிப்படுத்தி இருக்கக்கூடிய ஸ்டால்ல என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க?
1: எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருஷி ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டுங்க.
0: கலவையா வந்து அது அப்படியே
1: ரெடிமேடா மிக்ஸ் பண்ணி நாங்க போர் பண்ணி கொடுக்கணும்.
0: அது ஏன் அதுக்காக ரெடிமேட் தேவைப்படுதுங்க?
1: இப்ப வர காலகட்டத்தில டெக்னாலஜி எல்லாமே மாறிடுச்சுருக்காங்க. இப்ப நம்ம கை கலவை அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்கள் வந்து நம்மளுக்கு அதிகமா தேவைப்படும், உங்களுக்கு மேன் பவர் அதிகமா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்காது.
0: நன்றிங்க உங்களுக்கு சந்திச்சதுல. கோடைப்பண்பலை 100.5 நிறைய அரங்குகள் வந்து இங்க நிறைஞ்சிருக்கு. ஐயா வணக்கம், பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கோடைப்பண்பலை 100.5 இன்னைக்கு பிரேமஹால்ல கட்டிட மற்றும் கட்டுமான பொருட்களுடைய கண்காட்சி அறையிலிருந்து நேரலையாக

0: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
1: பரமதி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
0: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி
1: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 நான்கு நாட்கள் காலை 11 மணி முதல் 8 மணி வரை பரமத்தி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
0: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
1: குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள்,
0: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் ஸ்டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 or
7: கோடை பண்பலை 100.5. இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
8: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
9: கரூர் மாவட்டம் கட்டிட பொருள்கள் கண்காட்சியானது பிரேமகால்ல நடந்துட்டு இருக்குங்க. ஒரு இல்லத்தரசியாக வீடுகளுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத எப்படி இருந்தாலும் வாங்கிட்டு வரக்கூடிய பொருள்கள்ல தான் பார்த்து வாங்க வேண்டியதெல்லாம் மிகுந்த ஈடுபாடு கொண்டவங்க இல்லத்தரசிகள் என்பதுல மாற்றுக்கருக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இங்க நம்ம ஸ்டாலுக்கு வந்திருக்கக்கூடியவங்களை சந்திச்சிடலாம். அம்மா வணக்கம்.
10: வணக்கம்.
9: பேர் சொல்லுங்கம்மா.
10: நான் செல்வராணி.
9: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
10: கரூர்ல இருந்து.
9: என்னென்னலாம் வாங்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்கீங்க?
10: வீடு கட்டிட்டு இருக்கோம், அதனால எல்லாமே பார்க்கலாம், பார்த்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லைங்க, அதனால சரி.
9: நம்ம ஏதாவது ஒரு உறவினர்கள் வீடுகளுக்கு போவோம், அதே மாதிரி

0: நவீன கட்டுமான தொழில்நுட்பங்கள், கட்டுமான பொருட்களின் முன்னணி பிராண்டுகள், இன்டீரியர் பொருட்கள், புதிய வடிவமைப்புகள், புதுமையான தயாரிப்புகள் அனைத்தும் ஒரே இடத்தில். கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் அனுமதி இலவசம்.
1: இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கோடை பண்பலை 100.5 இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடை சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.

0: கோடை பண்பலை 100.5 நேர்கள் இணைந்திருப்பது புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் தேடி வரும் பண்பலை.
1: நடக்கக்கூடிய கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கத்தினுடைய கட்டிட மற்றும் கட்டுமான பொருள்களுடைய கண்காட்சி நடந்துட்டு இருக்குங்க. நிறைய அரங்குகள், நிறைய பொருள்கள் அப்படியே வரிசைப்படுத்தி காட்சிப்படுத்தி இருக்காங்க. நிறைய வந்து பார்வையிட்டு வாங்கி வரக்கூடிய பொதுமக்களை சந்திக்க போறோம். ஐயா வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: பேர் சொல்லுங்க. எந்த ஊர்ல வரீங்க?
2: தங்கவேல் சாலை போதுருங்க.
1: சாலை புதூர் கிட்டத்தட்ட கொடுமுடிக்கு அருகில்
2: இருக்கு. கொடுமுடி தான்.
1: இந்த ஸ்டால் நடக்கிறது உங்களுக்கு எப்போ கேள்விப்பட்டீங்க? என்ன பாக்கலாம்னு
2: வந்தீங்க? 3 டேஸ் ஆகும் முன்னாடி வந்தோம். வாட்டர் ஹீட்டர் பாக்குறதா வந்தோம். அதுல லேட்டஸ்ட் ஃபேன் ஒன்னு வந்து டெக்னாலஜியா கொடுத்திருக்காங்க.
1: என்ன அது ஃபேன்? வழக்கமா சுவிட்ச் போட்டா ஃபேன் ஓடும்.
2: இது வந்து ரிமோட் ஓடுற ஃபேன் வந்து இது பண்ணிருக்காங்க. அது வந்து பிடிச்சி இருந்துச்சு. ஸ்டால் எல்லாம் அப்படியே சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு.
1: ரிமோட் அப்படின்னா அதுக்கும் சார்ஜ் போடுவாங்களா? பேட்டரி மாறுங்களா?
2: அது கேக்கலான்னு கேட்க மாட்டேன்.
3: பாக்டீரியா மூலமா நம்ம கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா மூலமா அழிக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை நம்ம ஆட் பண்ணிருக்கோம்.

பொறியாளர்கள் சங்கம் சார்பாக நடத்தக்கூடிய கட்டிட மற்றும் கட்டுமான பொருட்களுடைய கண்காட்சி கரூர் பிரேமகாலிருந்து வந்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசுவீங்களா?

0: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: கரூர் மாவட்டம் கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தக்கூடிய

0: கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சியானது இன்னைக்கு கரூர் பிரேமஹால்ல நடந்துட்டு இருக்கு. நேற்று மாலை தொடங்கி 16ஆம் தேதி வரை இந்த கண்காட்சியானது நடக்க இருக்கு. 120க்கும் மேற்பட்ட அரங்குகள் இருக்கிறது. ஒவ்வொரு அரங்குலையும் நிறைய நம்ம காட்சிப்படுத்தி இருக்காங்க. நம்மளால பார்க்க முடிந்ததுன்னு மட்டும் சொல்லணும்னா ஏசி இருக்கு, டைல்ஸ், அதே போல பிளைவுட்ஸ், மின்விசிறிகள், அதுலயும் நவீனமாக இருக்கக்கூடியது. அப்புறம் பார்த்தோம்னா அலங்கார விளக்குகள் அப்படின்றது இருக்கிறது. அதே போல உயர்ல சுவிட்ச் புதுசா வந்திருக்கக்கூடியது இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த பிளம்பிங் ஒர்க்ஸ் இருக்கிறது. அதே போல வீடுகளுக்கான ஒரு மதிச்சோறு போல இருப்பது வீட்டினுடைய கதவு, அந்த கதவுக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் பூட்டுகள் எல்லாம் வைக்கலாம் அப்படின்றது நிறைய இருக்கிறது. கற்கள் எதனால் செங்கற்கள், அதையும் தாண்டி புதுசாக சிமெண்ட் கற்கள், இப்படி நிறைய கற்களை வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. சோலார் மின்சாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய சோலார்கள், அது ஒரு வீட்டுக்கு எத்தனை விளக்குகள் அல்லது எவ்வளவு மின்சாரத்திற்கு தேவையோ அதை சோலாராக அமைத்து கொடுக்கக்கூடிய அரங்குகள் இருக்கிறது, பர்னிச்சர் ஐட்டம் இருக்கிறது. அதே போல பாத்தீங்க அப்படின்னா தையல் மிஷின் கூட இங்க காட்சிப்படுத்திருக்காங்க. ஜெனரேட்டர் காட்சிப்படுத்திருக்காங்க. சின்ன சின்ன சமையலறையில் வைக்கக்கூடிய அடுப்புகள் வந்து நவீனமாக வைத்திருக்கிறாங்க. அந்த பர்னர் பிரச்சனை எல்லாம் வராம சிமி அந்த அடுப்புகளாக இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கு. நிறைய காட்சிப்படுத்திருக்காங்க. ஐயா வணக்கம்
1: சார். வணக்கம். வணக்கம். இன்ஜினியர் பாஸ்கர் பாபு, கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர். இங்க கரூர் பில்ட் எக்ஸ்போ எங்களுடைய தொடர்ந்து 8வது முறையாக இந்த ஆண்டு செஞ்சிருக்கிறோம். இந்த இதுல பாத்தீங்கன்னாக்க புது விதமான அனைத்து, அதாவது அட்வான்ஸ்டு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல், அதாவது நவீனமயமாக ஏதாவது புதுசா ஒரு வீடு கட்டுறவங்க அப்படின்னாக்க வந்து அவங்க பயன்பெறும் வகையில புதிய 120 அரங்குகள் பண்ணிருக்கிறோம். எல்லாமே வந்து ஏசியோட இதுல வந்து 4 பில்டிங்குமே வந்து ஏசி அரங்குகள்ல வச்சிருக்கிறோம். உள்ளார வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு, அதாவது நவீனமயமான அனைத்து விதமான கட்டிடத்துக்கு தகவல் உள்ள வந்தோம்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணுமோ புது விதமான எல்லா தொழில்நுட்பங்கள் அடங்கிய அனைத்து விதமான பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் வந்து அது இண்டஸ்ட்ரியல்ஸ்க்கு அதே மாதிரி டெக்ஸ்டைல்ஸுக்கு அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான எல்லா அனைத்து பொருட்களும் அவங்களும் காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. இது மிகவும் சிறப்பை எடுத்து கரூர் மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு உபயோகப்படும் வகையில் நாங்க கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர் சங்கம் ஒரு பாலமாக இருந்து சரிய காட்சிப்படுத்துவதில் இருக்கிறோம். இந்த டைமிங் பாத்தீங்கன்னாக்க நான் இன்று வெள்ளிக்கிழமை, நாளை சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாட்கள் மட்டுமே இன்னும் நடைபெறும். காலை 9:30 இரவு 8:30 வரை, 8:30 வரை நடைபெறும். இந்த காட்சியிலே அனைவரும் பங்கேற்று வந்து வருகை புரிந்து இலவச அனுமதி தான். அனைவரும் பங்கேற்று பயன்பெற கேட்டுக்கொள்கிறேன். கொடையேற்றமுக்கு நன்றி.
0: நன்றிங்க. அதாவது இந்த அரங்குகள் வந்து பார்க்கிறப்போ புதுமை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஒரு வீடு கட்டணும்னா என்னென்ன தேவையான பொருட்கள், ஒரு மளிகை கடைக்கு நம்ம போனோம்னா 4 நினைவுகள் இருக்கோ 2 நினைவுகள் இருக்காது. அப்போ ஒரு பொருள், உணவுக்கு தேவையான பொருள் என்னன்றத கடைக்காரர்கள் நமக்கு நினைவுபடுத்துவாங்க. அது போலத்தான் ஒரு இருக்கக்கூடிய காட்சிகள் என்னென்னதெல்லாம் சிறப்பா நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தோம் அப்படின்னா, ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கய்யா.
2: ராகவேந்திர.
0: நமக்கு மற்றும் கட்டுமான பொருள்களுடைய கண்காட்சியை நடத்தக்கூடிய கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கத்தின் சார்பாக நடந்த இந்த கண்காட்சி அரங்கில் இருந்து வந்தது. பார்வையாளர்களை, அரங்குகளை, அங்கு இருக்கக்கூடிய விற்பனையாளர்களை சந்தித்த மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். உதயசூரியன், நன்றி, வணக்கம் நேர்களே.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிய தேடி வரும் பண்பலை.
1: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
2: இன்றைய தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர் பிரேம் மஹாலிலிருந்து வலம் வந்தது. நிகழ்ச்சியிலிருந்து விடை பெறுகிறார் உதயசூரியன். பிரிய கோடி பண்பலை 100.5 இனி சுதந்திர தினத்தை ஒட்டிய சிறப்பு யாதுமாகி வரும் முன்பாக செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேச பிரிவினை துயரங்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. தேச பிரிவினையால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கை பயணத்தின் வலியை இந்நாள் நினைவூட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணி வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதிப்பாட்டை இந்நாள் மேலும் வலுப்படுத்துவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்த போராட்டத்தில் மன உறுதியுடன் செயல்பட்டு உயிர் தியாகம் செய்தவர்களை இந்நாளில் நினைவு கூறுவோம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாட்டுக்காக தங்கள் இன்னுயிரை ஈந்ததை இந்நாள் நினைவுபடுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி காவல்துறையினருக்கான வீரதீர பதக்கங்கள் 1057 பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய தகவல் ஆணையத்திற்கு இம்மாதம் 12ஆம் தேதி வரை வரப்பெற்ற புகார்களில் 768 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மாணவர்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்று மாநில அரசை வலியுறுத்தி அஇஅதிமுகவினர் இன்று மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாமிரபரணி ஆற்றின் சீரமைப்பிற்கு ஒதுக்கப்பட்ட 59 கோடி ரூபாய் நிதியை மாநில அரசு உரிய நோக்கத்திற்கு பயன்படுத்தாமல் வீணடிப்பதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு ஆண்டாள் கோயில் ஆடிப்பூர தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டத்தில் தேசிய உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் இடுபொருள் மானியம் பெற விரும்பும் விவசாயிகள் சம்பந்தப்பட்ட வேளாண் விரிவாக்க மையங்களை அணுகுமாறு மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் திரு ஆதிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் திண்டுக்கல் சேலம் அணியையும் சேப்பாக் மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:04.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 யாதுமாகி வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13-17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க.
5: வெயிட்
4: ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேமிப்பு திருவிழாவின் பைனல் சூப்பர் டேஸ் அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13-17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: ஏ ஜெயலட்சுமி ஐபிஎஸ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே, வணக்கம் தோழிகளே. கோடை பண்பலை 100.5 யாதுமாகி யாதுமாகி, இது சாதனை மகளிரின் சரித்திரம் சொல்லும் நிகழ்ச்சி யாதுமாகி. இந்த வார நிகழ்ச்சி தனது சாதனையால் சரித்திரம் படைத்துள்ள காவல்துறை துணை தலைவர், காவல் இணை ஆணையாளரான ஏ ஜெயலட்சுமி அவர்களுடன் பயணிக்க இருக்கிறது. காவல்துறையில் டிஐஜி பதவி வகிக்கும் இவர் ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி ஆவார். தற்பொழுது தொழில்நுட்ப பிரிவு டிஐஜி ஆக பணியாற்றுகின்றார். இவரது சிறப்பம்சங்கள் பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு கேடரை சேர்ந்த மாநில காவல் பணியிலிருந்து ஐபிஎஸ் அதிகாரி என்ற அந்தஸ்துக்கு உயர்ந்திருப்பவர். டிஐஜி தொழில்நுட்ப பிரிவு சென்னையில் பணியாற்றி வரும் இவர் மயிலாப்பூர் துணை ஆணையர், ஆவடி துணை ஆணையர் மற்றும் சென்னை காவல்துறையில் நிர்வாக பிரிவுகளில் பணியாற்றியுள்ளார். சென்னை மற்றும் இதர மாவட்டங்களில் மகளிர் காவல் நிலைய அதிகாரியாகவும் துணை ஆணையராகவும் பணியாற்றிய போது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் எடுத்தவர். சைபர் செல் மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவுகளில் திறம்பட பணியாற்றி பல சைபர் குற்ற வழக்குகளை கையாண்டுள்ளார். தமிழக காவல்துறையில் தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக பிரிவுகளில் நவீன முறைகளை கொண்டு வருவதிலும் காவல்துறை செயல்பாடுகளை ஒருங்கிணைப்பதிலும் முக்கிய பங்கு வகித்துள்ள இவர் குடியரசுத் தலைவரிடம் இருந்து சிறந்த சேவைக்கான பதக்கத்தையும் பெற்றுள்ளார். இவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அனைவரிடமும் மிக அன்பாகவும் பணிவாகவும் பழகக்கூடிய இவர் தனது பணியில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்துள்ளார். அப்படிப்பட்ட சிறப்பு விருந்தினரை காவல்துறை துணை தலைவர் மற்றும் காவல் இணை ஆணையராக பணியாற்றி வரும் ஏ ஜெயலட்சுமி ஐபிஎஸ் அதிகாரி அவர்களை கோடை பண்பலை 100.5 நேயர்கள் சார்பாக யாதுமாகி மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறேன். வணக்கம் மேடம்.
2: வணக்கம் முருகேஸ்வரி அவர்களே, தங்கள் முன்னுரைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. பண்பலையில் உரையாற்றுவதில் எனக்கும் மிக்க மகிழ்ச்சி.
1: உங்க குரலை வந்து கோடை பண்பலை

0: 5 வழியாக கேட்கும் பொழுது எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ ஒரு பெரிய உயர்ந்த நிலையில ஒரு IPS அதிகாரியாக பணியாற்றக்கூடிய நீங்க எங்களுக்காக ஒரு நேரம் ஒதுக்கி தந்ததற்கு முதல்ல நன்றி தெரிவிக்கிறோம்.
1: இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுக்கும் கோடை பண்பலை அலைவரிசைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் முருகேஸ்வரி அவர்களே.
0: நன்றி மேம். நம்ம காவல்துறை அப்படின்னு சொல்லும் போதே ஒரு சவாலான பணி, 25 வருடங்கள் காவல்துறையில் பணியாற்றிட்டு இருக்கிறீங்க. நீங்க பணிக்கு சேரும் பொழுது காவல்துறையில சேர்றது அப்படின்னா அது அதிகமா ஆண்கள்
1: திலகவதி IPS எங்களுடைய ஸ்கூலுக்கு ஸ்போர்ட்ஸ் டேக்கு ஒரு சீஃப் கெஸ்டா வந்திருந்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, அவங்களுடைய ஸ்பெஷல் அட்ரஸ்ல அவங்க சொல்லும் போது நானும் வந்து ஆசிரியராக இருந்து அதுக்கு பிறகுதான் வந்து UPSC எழுதி தமிழ்நாட்டின் முதல் பெண் அதிகாரியா வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆசிரியர் பணி வந்து அறப்பணி தான். ஆசிரியர்கள் வந்து ஏற்றுவிடும் ஏணி படிகளாக மட்டும் இல்லாம அவங்களும் உயரணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை விதைத்தாங்க திலகவதி IPS அவர்கள். அப்போ அங்க வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது ஏன் வந்து இவங்க ஒரு டீச்சரா இருந்து ஒரு IPS அதிகாரியா உயர்ந்திருக்கிறாங்க, ஏன் நம்மளாலையும் முடியாதா, நம்மளுமே வந்து ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கறதுல நான் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருந்தேன். சோ அவங்களுடைய ஒரு உந்துதல் அது ஒண்ணு. அதுக்கப்புறம் என்னுடைய அப்பா, அவங்க வந்து எல்லாருமே படிக்கணும், அந்த படிப்புல வந்து அவருக்கு ரொம்ப அதிக ஆர்வம் இருக்கும். அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, கல்வியை சமுதாயத்துக்கு கொடுக்கணும்னா ஒரு பெண்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்புல வரணும், ஒரு மாவட்ட ஆட்சியரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை என்னுடைய அப்பா கொடுத்தாரு. நாங்க வந்து ஒரு விவசாய பின்னணி குடும்பம் தான். தொழிலுக்காக சிவகங்கையில இருந்து இங்க வந்து சென்னையில இருந்து அந்த கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல அந்த கம்பெனிஸ் அதுல வந்து தொழிலாளர்களாகவும் அவங்களே முதலாளிகளாகவும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப வந்து அந்த மாதிரி சமூகத்துல இருந்து வரும்போது பெண் வந்து கொஞ்சம் முன்னேறி போனா ஒரு நல்ல அதிகாரத்துல இருந்தா நல்லா இருக்கணும்னு அப்பா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. பெரிய ஒரு மோட்டிவேஷன் எங்க அப்பா. RM ஆறுமுகம் அப்படிங்கறது எங்க அப்பாவுடைய பேரு. அவரு வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட். வீட்டுல இருந்து பெண்ணை வந்து வெளியில அனுப்பணுமா, வேலைக்காக வெளியில அனுப்பணுமா, நம்ம குடும்பத்துல வந்து வேலைக்கு போற பழக்கமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டம் அது. டீச்சர் ப்ரொஃபஷனுக்கே போக மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா எங்க அப்பா தான் இதை விட அதிகாரத்துல இருக்கணும் அப்படிங்கறத வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன் எங்க அப்பா எனக்கு கொடுத்தாரு. அதனால நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத சொல்லுவாங்க. அப்படி எழுதினதுலதான் இந்த குரூப் 1 சர்வீசஸ்ல எழுதி நான் வந்து அதுல செலக்ட் ஆனேன். அன்பார்ச்சுனேட்லி நான் இது செலக்ட் ஆனதுக்கு அப்புறம், அதாவது எங்க அப்பா அந்த நேரத்துல தவறிட்டாரு, செலெக்ஷன் எல்லாம் வந்துடுச்சு. பட் அந்த ட்ரைனிங்ல சேர போகும்போது அன்னைக்கு எங்க அப்பா இறந்த December 1, 2001 எங்க அப்பா இறந்தாங்க. எங்க அப்பா இறந்திருக்க நேரம் தான் எனக்கு ட்ரைனிங்ல ஜாயின் பண்ணணுங்கிறது வந்தது. சோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிரேட் மோட்டிவேஷன் வந்து அப்பாதான். அடுத்தது கூட நம்ம கலெக்டர் ஆகணும், அடுத்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு இருக்கும் போது கூட உடனடியே இந்த காவல் பணியில சேர்ந்துடணும், அப்பாக்காக இதை செஞ்சே ஆகணும், சேர்ந்தே ஆகணுங்கிற ஒரு எண்ணத்துல வந்து நான் சேர்ந்துட்டேன்.
0: அப்பாவுக்கு தெரியும் நீங்க செலக்ட் ஆனது எல்லாமே.
1: செலக்ட் ஆனது தெரியும், DSP-ஆ நான் செலக்ட் ஆனது தெரியும். என்னோட தான் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு எல்லாமே வந்தாங்க. அந்த நேரம் வந்து எனக்கு திருமணமும் ஆயிருந்தது, எனக்கு குழந்தையும் பிறந்திருந்தா. அப்ப என்னுடைய பொண்ணு வந்து 8 மாசம் குழந்தை. அப்பாதான் கூடவே எல்லாமே வருவாங்க. சேர வேண்டும்ங்கிற எண்ணத்துக்கு வந்து திலகவதி மேடம் விதை போட்டாங்க. அப்பா வந்து காவல்துறைன்னு இல்ல, மக்கள் பணிக்கு கண்டிப்பா வரணும், சிவில் சர்வீசஸ்க்கு வரணுங்கிறது அப்பாவுடைய பெரிய மோட்டிவேஷனா இருந்தது.
0: வீட்டுல எல்லா பெண்களுக்குமே அப்பா வந்து எந்த அளவுக்கு உத்வேகம் கொடுத்துருப்பாங்களோ உங்கள்ட்ட கேட்கும் போது ஒவ்வொரு பெண்களுக்குமே தன்னுடைய தந்தையினுடைய நினைவு வரும், நம்மளுடைய வாழ்க்கைக்கு தந்தை வந்து எப்படி அடித்தளம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு.
1: கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா மத்தவங்க எல்லாமே வந்து ஒரு 10th முடிச்ச உடனே பெண்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், அவங்க வந்து நமக்கு சுமையா இருக்க கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. எங்க அப்பா பெரிய ஸ்டோரி சொல்லுவாரு, நான் வந்து வீட்டுல என்னோட சகோதரி, அதுக்கப்புறம் 2வது நான் பெண் குழந்தையா பிறந்துட்டேன். அப்பாவோட சுற்றத்தினர் எல்லாம் 2வதும் பொண்ணா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு இருக்காங்க, எப்படி இந்த குழந்தைய வளர்க்க போற, அந்த சமூக சூழ்நிலை தான். ஆனா அப்பா அப்ப என்ன சொன்னாங்களா, 2வது எனக்கு கிடைச்சிருக்கிற வரப்பிரசாதம், 2வதும் பொண்ணான்னு நினைச்சவங்க எல்லாம் வந்து இவ பிறந்ததால ஒரு உயர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற பேசுற அளவுக்கு நீ வரணுமா அப்படின்னு சொல்லுவாரு. பெண் குழந்தைகள் வந்து என்னைக்குமே சாபம் கிடையாது, வரம் அப்படிங்கறத வந்து நீ ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு அப்பா.
0: அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றிட்டீங்க.
1: ஆமா.
0: 2025 சுதந்திர தினத்தன்று நமது சிறப்பு விருந்தினர் காவல்துறை துணைத் தலைவர் மற்றும் காவல் இணை ஆணையர் ஏ ஜெயலட்சுமி அவர்களுக்கு காவல்துறையில் இவர் ஆற்றிய சேவைக்காக குடியரசுத் தலைவரின் காவல் பதக்கம் சென்ற ஆண்டு சுதந்திர தினத்தன்று வழங்கப்பட்டது. காவல்துறையில் அவர் என்னென்ன சேவைகளை ஆற்றினார் என்பதை பற்றி விரிவாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார் இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சியில் நமது சிறப்பு விருந்தினர். தொடர்ந்து அவரோடு பயணிப்போம் இடைவேளைக்கு பிறகு.

0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்
3: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் August 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
6: Wait, ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ் அற்புதமான 5 நாட்கள் August 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு 1 நாள் 1 ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் 1 சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
9: கான்டாக்ட் 8985712345 ORG.
10: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
12: கொடைக்கானல் புனித சலேத் அன்னை பெருவிழா August 14, 15. அன்னையின் பக்தர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறார்கள் விழா குழுவினர்.
13: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
14: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
15: கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் யாதுமாகி. விளைங்கொண்டிருப்போர் புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
10: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. அற்புதமான 5 நாட்கள் August 13 முதல் 17 வரை. ஒவ்வொரு மணி நேரமும் 1 சர்ப்ரைஸ். மிஸ் பண்ணிடாதீங்க.
16: பெண்களின் பெருமையை அகிலமெல்லாம் பறைசாற்றும் நம் கோடை பண்பலை 100.5 இது யாதுமாகி. யாதுமாகி இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் சென்னை தொழில்நுட்ப பிரிவு DIG, காவல்துறை துணைத் தலைவர் மற்றும் காவல் இணை ஆணையராக உள்ள Jayalakshmi IPS அவர்கள்.
17: காவல்துறை முதல் நாள் பணி எப்படி இருந்தது மேம்?
18: காவல்துறையில முதல் நாள் வந்து ட்ரைனிங்க்கு ரிப்போர்ட் பண்ணுவோம் இல்லையா, அப்ப வந்து எங்க அப்பா இறந்து ஒரு 20 நாள்ல நான் ரிப்போர்ட் ஆனேன். குழந்தையும் வந்து கை கொடுத்தேன். பட் என்னுடைய கணவர் வந்து எனக்கு ரொம்ப பக்கபலமா இருந்தாங்க. என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுக்கு இந்த நேரத்துல நான் என்னோட நன்றியை வந்து சொல்லணும். என்னுடைய சகோதரி ராஜலட்சுமி, என்னுடைய கணவர் டாக்டர் எம் குமரவேல், என்னுடைய சகோதரர் கோபால், என்னுடைய அம்மா திருமதி சுப்புலட்சுமி, அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. பெரிய ஒரு இழப்புக்கு அப்புறம் அவங்க எல்லாம் அவங்களோட மனசை தேத்திட்டு ஒரு கை குழந்த நீங்க ட்ரைனிங் போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க. அப்போ வந்து நான் ட்ரைனிங்ல ஃபர்ஸ்ட் வரும்போது காவல்துறையில வந்து ட்ரைனிங்ங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல. அதாவது ஒரு ஒரு புடவையில இருந்த ஒரு பொண்ணை வந்து ஒரு காக்கி யூனிஃபார்முக்குள்ள கொண்டு வந்து ஒரு சிவிலியனை வந்து ஒரு டிசிப்ளின்டு ஃபோர்ஸுக்குள்ள மாத்துறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் அடிப்படை. அந்த முதல் நாள் போகும்போதே அவங்க அந்த டிசிப்ளின், அந்த PTC போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் இதெல்லாம் பார்க்கும் போதே ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஹேர் கட்டிங் தான், எல்லாருக்கும் வந்து ஹேர் கட்டிங் அந்த ஜென்ஸுக்கு எல்லாம் பண்ணி விட்டாங்க. எங்களுக்கு எல்லாம் வந்து அந்த கொண்டையை எடுத்து அந்த போட்டுக்குள்ள வரணும்னு கொண்டு வந்துடுறாங்க. முடி போன உடனே எல்லாருமே

0: மாதிரி அப்படியே டிசிப்ளினா வந்துட்டோம். எங்களுக்கு அதுவே தெரிஞ்சிச்சு, இனிமே வந்து நம்ம ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கணும், மக்கள் பணியாற்ற வந்துட்டோம், நம்ம இந்த டிசிப்ளின் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரைனிங் வந்து ரொம்ப கடுமையான பயிற்சி எங்களுக்கு எல்லாம். எங்களுக்கு வந்து எப்படின்னா, சிஆர்பிஎஃப்ல இருந்து ஜெகநாத் தாக்கூர்னு ஒருத்தர் வந்திருந்தார். எங்களுடைய ட்ரைனிங் வந்து சிஆர்பிஎஃப் ட்ரைனிங், மாநில அளவில் உள்ள பயிற்சிகளை விட மிக கடுமையான பயிற்சிகளை அவர் கொடுத்தாரு. அதாவது ராணுவ வீரர்களுக்கான பயிற்சி வந்து போலீஸ் ஆபீசர்ஸ்க்கும் கொடுத்தாரு. நாங்க வந்து உடல் திறன்ல வந்து தகுதி பெற்று வரல, அறிவு திறன்ல தான் வந்தோம். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிதானே வரும். எங்களை வந்து அந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு அவரும் வந்து முயற்சி செஞ்சாரு, அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாரு எங்களை. இப்ப எஸ்ஐஸ் ட்ரைனிங் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த பிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட் வச்சுதான் எடுப்பாங்க, பிசிக்கல் ஃபிட்டா அப்படிங்கறது பார்த்துதான். கான்ஸ்டபிள்ஸ்க்கும் அதான் இருக்கும். பட் குரூப் ஒன் ஆபீசர்ஸ், கெசடர் ஆபீசர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்ல பாஸ் பண்ணா போதும், அந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும், மெடிக்கல் சர்டிபிகேட், கண் பார்வை, அப்புறம் உடல், இதெல்லாம் ஃபிட்னஸ் இருக்கணும், ஹைட் இருக்கணும் கண்டிப்பா, வெயிட், அது எல்லாமே வந்து மெடிக்கல் கிரைட்டீரியா வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். ஆனாலுமே வந்து அந்த என்டியூரன்ஸ் லெவல் வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை ட்ரைனிங்ல அவர் ஒரு வருஷத்துல கொண்டு வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் டே போகும்போதே எடுத்த உடனே 5 ரவுண்டு ஓட விட்டாரு, அதுக்கப்புறம் எடுத்த உடனே 10 ரவுண்டு ஓட விட்டாரு. எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி இதுவானோ, ஆனாலும் அப்புறம் அதை வந்து இதுதான் இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அடாப்ட் ஆகி வந்துட்டோம். காவல்துறையில முதல் முதல் சேர்ந்த போது நான் ரொம்ப மனசு சந்தோஷமா இருந்தேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. 1 இயர் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரைனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 6 மந்த்ஸ் பிராக்டிகல் ட்ரைனிங் முடிச்சு கோவில்பட்டி, அதுலதான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் போஸ்டிங் போட்டாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் நாளே நான் ஜாயின் பண்ணும் போது பாத்தீங்கன்னா, கயத்தாறுல ஒரு பெரிய மர்டர் கேஸ். நான் அப்பதான் டிஐஜி காலான் பண்றதுக்கு போயிட்டு இருக்கேன், கயத்தாரை கிராஸ் பண்ணி போறேன். கயத்தார போகும்போதே நினைச்சிட்டு இருக்கேன், ஓ வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிட்ட இடம் இதுவாமா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கேன், ஒரு மர்டர் கேஸ் ரிப்போர்ட் ஆகுது. சரி போய் காலான் பண்ணிட்டு திருப்பி வரும்போது சுண்டு விரல் மட்டும் இல்ல, அப்புறம் நாங்க அதை கண்டுபிடிக்கணும், எப்படி அந்த சுண்டு விரலை கண்டுபிடிக்கணும், எப்படி கொலை நடந்தது அப்படின்னா, அந்த வெயிட் பார்க்கும் போது மீன் வெயிட் போடும் போது அப்படியே வெட்டிட்டாங்க. அப்ப அந்த மீன் பாக்ஸ்ல தான் விழுந்துருக்கும், பாருங்க வேற எங்க என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பார்ட்டா தேடி எடுத்து அது ஒரு போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பிச்சோம். சோ ஃபர்ஸ்ட் நாளே வந்து இன்ஸ்டிடியூஷனல் ட்ரைனிங் வந்து ரொம்ப கடுமையா இருந்ததால இது எல்லாமே வந்து இப்படிதான் இருக்கணுங்கிறது மைண்ட் செட் ஆயிடுச்சு எங்களுக்கு. நான் டிஎஸ்பியா ரிப்போர்ட் பண்ணது வந்து கோவில்பட்டியில, முதல் கேஸ் வந்து என்னுடைய மர்டர் கேஸ். ஆஃப்டர் காலிங் ஆன் டிஐஜி, நான் முதல்ல எடுத்த கேஸே வந்து ஒரு பெரிய மர்டர் கேஸ் தான் எடுத்து, அதெல்லாம் உடனடியே அக்யூஸ் நான் அரெஸ்ட் பண்ணியாச்சு. அப்போ வந்து ஒன்னு
1: ஷார்ப்பா திங்க் பண்ணிருக்கீங்க, அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் கேஸ்லயே எந்த ஒரு நர்வஸும் இல்ல உங்களுக்கு, இந்த பிளேஸ்ல தான் இருக்கணும் அப்படினு
0: ட்ரெய்னிங் அந்த மாதிரி கொடுத்ததால அது ஒரு மாதிரி என்னால பண்ண முடிஞ்சது. அது பிராக்டிக்கல் ட்ரெய்னிங்லயே விருதுநகர்ல அதெல்லாம் பார்த்து பார்த்து இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகணும் இது எல்லாமே வந்து நல்லா ட்ரெயின் பண்ணதால கடினமான பணியா தெரியல, அது ஒரு சவாலா தான் எடுத்துக்கிட்டு அதை நான் பண்ணேன்.
1: இந்த ஃபர்ஸ்ட் நாள் கோவில்பட்டியில ரிப்போர்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டேவே வந்து ஒரு சவாலான ஒரு கேஸ் எடுத்து ஹேண்டில் பண்ணிட்டீங்க.
0: அதனால என்ன வந்து சாதாரணமாவே என்ன பண்ணுவாங்கன்னா, கோவில்பட்டி வீரலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் அந்த படமும் ரிலீஸ் ஆயிருந்தது, கோவில்பட்டி வீரலட்சுமின்னு சிம்ரன் நடிச்ச படம், அம்மா கோவில்பட்டி ஜெயலட்சுமி அப்படின்னு கூட வட்ட பேர்லாம் சொன்னாங்க.
1: ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணத்தெல்லாம் நீங்க சொல்றீங்க, ஞாபகப்படுத்துறீங்க மேம் உங்களோட லைஃப்ல.
2: குழந்தைகளுக்காகவும் பெண்களுக்காகவும் சிறப்பு கவனம் கொடுக்கும் நமது இன்றைய சிறப்பு விருந்தினரான காவல்துறை துணைத் தலைவர் மற்றும் காவல் இணை ஆணையர் ஏ ஜெயலட்சுமி IPS அவர்கள் தொடர்ந்து நமது யாதுமாகி நிகழ்ச்சியில் பயணிக்க இருக்கிறார்கள். பாடலுக்கு பிறகு அவரோடு இணைவோம்.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026.
4: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
5: பரமத்தி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
4: ரெப்கோ ஹோம் பினான்ஸ் இணைந்து நடத்தும் முதலாம் ஆண்டு மாபெரும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி ஹோம் 2026
5: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 நான்கு நாட்கள் காலை 11 மணி முதல் 8 மணி வரை பரமத்தி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
4: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு.

0: விளையாட்டு அரங்கங்கள் மேலும் ஏராளமான சிறப்பம்சங்கள் உள்ளன.
1: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துகள்.
5: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி, அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026.
6: ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள், ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது, அனுமதி இலவசம்.
7: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
9: இசையோடு இதமாக பெண்களுக்கான தன்னம்பிக்கையோடு இனிதே ஒளித்துக் கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 யாதுமாகி யாதுமாகி. இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் ஏ ஜெயலட்சுமி IPS அவர்கள்.
10: தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகத்தில் அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரிகள் மற்றும் அரசிதழ் பதிவு பெறாத அதிகாரிகள் அனைவருக்கும் திறம்பட பயிற்சி அளித்ததற்காக இவருக்கு விருதும் கோப்பையும் வழங்கப்பட்டது. 2001 முன் பள்ளி ஆசிரியராக பணியாற்றிய இவர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய Group 1 தேர்வில் வெற்றி பெற்று 2001 DSP-ஆக, அதாவது துணை காவல் கண்காணிப்பாளராக பணியில் சேர்ந்து தற்பொழுது IPS அதிகாரியாக உள்ள இவர் DIG தொழில்நுட்ப பிரிவில் சென்னையில் பணியாற்றி வருகிறார். தொடர்ந்து நமது சிறப்பு விருந்தினரை சந்திப்போம். காவல்துறை துணை தலைவர் மற்றும் காவல் இணை ஆணையாளர் ஏ ஜெயலட்சுமி அவர்களை.
11: நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த யூனிஃபார்ம் போட்டப்ப எப்படி இருந்தது?
12: ஃபர்ஸ்ட் டைம் யூனிஃபார்ம் போட்டும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. எங்களுடைய விவசாய குடும்பத்துல ஒருத்தர் வந்து இந்த காக்கி உடைய அணியும் போது, அதுவும் ஒரு ஆபீசரா போடும் போது ரொம்ப பெருமையா இருந்தது எனக்கு. அது விவரிக்க முடியாத ஒரு அனுபவம். இந்த ஃபர்ஸ்ட் டே அந்த யூனிஃபார்ம் போட்டு அப்படி நிக்கும் போது அந்த பெருமை வந்து எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் வந்து, கண்டிப்பா எங்க அம்மா இல்ல இப்ப இருந்தாலும் என்னுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தான் நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனா எங்க அம்மா இருந்தாங்க, அந்த நேரம் இருந்தாங்க. அது ஒரு பெருமையான தருணம். வருத்தம் இருந்தாலும் அது பெருமைப்படக்கூடிய ஒரு தருணமா இருந்தது.
11: நீங்க 2001 காவல்துறையில வந்து பணியேற்றுறீங்க, அப்ப இருந்து இப்போ IPS அதிகாரின்ற அந்த உயர்நிலைக்கு நீங்க வந்திருக்கீங்க. இந்த கடந்து வந்த பாதைகளை நீங்க நிறைய சவால்களை எதிர்கொண்டு வந்திருப்பீங்க. மறக்க முடியாத சவால் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதெல்லாம் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கடந்து வந்திருக்கிறோம், ஆனா அது ரொம்ப ஈஸியா இப்ப நினைச்சு பார்த்தா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நினைவு கூற முடியுமா மேம்?
12: நிறைய விஷயங்கள் இருக்கு. 2001 DSP பேட்ச், அப்புறம் 2012 வந்து IPS இன்டெக்ட் ஆயிட்டோம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய சவால் இருக்கும். ஈவன் ட்ரைனிங்கே பயங்கர சவாலான விஷயம். இந்த ஜெயநாத் தாக்கூர் இன்ஸ்பெக்டர் ஒரு நாள் எங்களுக்கு செங்கல்பட்டு பக்கத்துல பரனூர், அதுல வந்து ராக் கிளைம்பிங், எங்களுக்கு நிறைய ஷெட்யூல் இருக்கு, அதுல ராக் கிளைம்பிங் ஒரு ஷெட்யூல், பாறையில ஏறது ராக் கிளைம்பிங் அண்ட் மவுண்டனியரிங், மலை இவ்வளவு உயரமா இருக்கு எப்படி ஏறது அப்படின்னு நின்னுட்டு இருந்தேன். எங்க பேட்ச்ல நான் ஒரு ஆள் மட்டும்தான் விமன் ஆபீசர். என்னோட இன்னொரு விமன் ஆபீசரும் வந்தாங்க, பட் அவங்களுக்கு குழந்தை பிறந்து அப்பதான் இருந்ததால அவங்க 6 months கழிச்சு வந்து ஜாயின் பண்ணாங்க. எங்க பேட்ச்ல நான் ஒரு ஆள் மட்டும்தான் இருந்தேன், அதனால எங்களுக்கு பாகுபாடே இல்லை. விமனுக்கு தனியா, மென்னுக்கு தனியா அப்படிங்கறது இல்ல, ஒன்னாதான் அந்த ட்ரைனிங் எல்லாமே போகும். அப்போ அந்த மவுண்டனியரிங் போகும்போது ஏறாம கீழே நின்றுட்டே இருந்தேன். ஜெகநாத் தாக்கூர் அவர் என்ன சொன்னாரு,

0: அவருக்கு அவ்வளவு தமிழ் பேசவும் வராது, ஹிந்தி தான் நிறைய பேசுவாரு. பட் இருந்தாலும் ஹி வில் ஸ்பீக் இங்கிலீஷ். கையில பிடிச்சிட்டாரு. இது ஒண்ணு பெரிய உயரம் இல்ல, ஜஸ்ட் ஒன் ஸ்டெப், ஒரு ஸ்டெப் தான். நீங்க மனசுல வந்து நினைங்க, இது ஒரே ஒரு ஸ்டெப் தான், அந்த ஒரு ஒரு ஸ்டெப் உங்களால வைக்க முடியாது அப்படின்னு கேட்டாரு. ஒன் ஸ்டெப் ஐ கேன் டூ, நான் செய்வேன், ஒன் ஸ்டெப் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சிட்டாரு. கையை பிடிச்சிட்டு அவருக்கு தமிழ் சரியா வராது இல்லையா, இந்த ஆள அந்த ஆள இந்த ஆள அந்த ஆளுன்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு ஸ்டெப், ஒவ்வொரு பாறைக்கும் இது ஒரு ஸ்டெப் அது ஒரு ஸ்டெப், இது ஒரு ஸ்டெப் அது ஒரு ஸ்டெப், அப்படி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி என்னோட பேட்ச்மேட்ஸ் ஏறதுக்கு முன்னாடியே கூட நாங்க மேல ஏறிட்டோம். அப்போ அந்த மலை உச்சியில இருந்து அவர் சொன்னாரு, நீங்க ஏதோ ரொம்ப உயரம் நினைக்கிறீங்களோ அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் தான், நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா போதும். அவர் அந்த இங்கிலீஷும் அந்த ஹிந்தியும் கலந்ததுல சொன்னாரு, ஆனா நான் தமிழ்ல சொல்றேன், ஒரு அடி எடுத்து வச்சா போதும் நம்ம வாழ்க்கையோட உயரத்துக்கே போலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அடி தான், அதனால எப்பவுமே வந்து அதை பார்த்து மலைச்சு போயிடக்கூடாது. ஒரு ஒரு ஸ்டெப்பு நம்ம ஏற ஏற ஏற ஏற நம்ம உயரத்துக்கு போயிடுவோம். இதை நீங்க உங்க மனசுல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாரு. அவருடைய வார்த்தையை வந்து நான் எப்பவுமே மறக்கவே மாட்டேன். அதே விஷயம்தான், பெரிய விஷயமா இருந்தாலும் சரி சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம், ஒவ்வொரு ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப் நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி போனோம்னா we will reach the goal. இது வந்து ஒரு படிப்பினை. ஏகப்பட்ட சவால்கள் இருக்கு. சில நேரங்கள்ல பார்த்தோம்னா நமக்கு கண்டுபிடிக்க முடியாத நிறைய மர்டர் கேசஸ் இருக்கும். இறந்தவர் யாரு, எதற்காக அவர் வந்து கொலை செய்யப்பட்டார், காரணம் என்ன, லாங் பெண்டிங்கா இருக்கும். ஒரு 10 வருஷ கேஸ் இல்ல 15 வருஷ கேஸ் இருக்கும். சோ இந்த லாங் பெண்டிங் கேசஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுல தான் நம்மளுடைய ஸ்கில் இருக்கு அப்படிங்கறத நாங்க எடுப்போம். யார் இறந்தாங்க, எதுக்காக இறந்தாங்க, அதோட நோக்கம் என்ன அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிக்கும் போது ரொம்ப நாள் க்ளூ இல்லாம அதை கண்டுபிடிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாவே இருக்கும். சவால்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ட்ரைனிங் இருந்தது இல்லையா, ஐ வில் சி தி ஆப்பர்ச்சுனிட்டி. அவர் எதுவுமே சேலஞ்சஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பாக்கணும்னு சொல்லுவாரு. சோ திஸ் இஸ் an opportunity, இதுல இருந்து நம்ம எப்படி கத்துக்கலாம் அப்படிங்கறதான் பாக்க சொல்லுவாரு. சோ அந்த மாதிரி நான் வந்து அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நான் பார்த்தேன், அது ஒரு சவால்னு நான் நினைக்கல. அதை
1: ரொம்ப அழகா சொல்றீங்க மேம். ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சோம்னா போதும்.
0: எஸ், ஒன் ஸ்டெப். இப்ப நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கீங்களா, ஒரு 400 ஸ்டெப் நினைக்கவே கூடாது, ஒரே ஒரு அடி. அப்படிதான் காஷ்மீர்ல அந்த மலையில ஏறும் போது கூட அப்படிதான் நாங்க நினைச்சோம், ஒரு அடி ஒரு ஸ்டெப் நம்மளால வைக்க முடியாதா அப்படின்னு நினைச்சு நினைச்சு அப்படி ஒரு ஒரு ஸ்டெப் ஒரு ஒரு ஸ்டெப் அப்படின்னே போவோம் நாங்க.
1: ட்ரைனிங் உங்களுக்கு காஷ்மீர்ல இருந்ததா மேம் அந்த மலையேற்றம?
0: எங்களோட ட்ரைனிங்ல ஆல் இண்டியா விசிட்டும் இருக்கு, ஆல் இண்டியா டூர், அங்க உள்ள அதர் ரீஜனல்ல எப்படி போலீஸ் பங்கனிங் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் போவோம். டேராடூன் ஜங்கிள் ட்ரைனிங் எல்லாம் இருந்தது. அப்பெல்லாம் இதே ஃபார்முலா தான் அடாப்ட் பண்ணுவோம் நாங்க.
1: ஒரு ஸ்டெப் முன்னாடி மேம்,
0: இது ஒரு பெரிய விஷயமா சொல்றது, நாங்க சாதாரணமா செஞ்சுட்டு போயிடுவோம். ஜெகநாத் தாக்கூர் என்னோட HDIக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை சொல்றேன். அவர் என்ன ஒரு பெண்ணுனே ஒதுக்கி வைக்கல, பெண்ணுங்களோட தான் எல்லாமே ட்ரைனிங், ஒரு கிரைடீரியா கூட தனியா பிக்ஸ் பண்ணல, இப்படிதான் இருக்கணும், அவங்களோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேட்ச்மெட்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க.
2: தொடர்ந்து சந்திப்போம் ஒரு பாடலுக்கு பிறகு.
3: கோடை பண்பலை 100.5 யாதுமாகி வழங்கியோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல, அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 வரை ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. வெயிட் வெயிட், ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ் அற்புதமான 5 நாட்கள் August 13 to 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ், ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் 2608.
1: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
10: அகிலம் போற்றும் பெண்களின் அளப்பரிய சக்தியை போற்றிக் கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 யாதுமாகி யாதுமாகி நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் சென்னை தொழில்நுட்ப பிரிவு DIG, காவல்துறை துணைத் தலைவர் மற்றும் காவல் இணை ஆணையராக உள்ள A.J. Lakshmi IPS அவர்கள்.
11: அவசர தொலைபேசி எண்ணிற்கு அவசர உதவி கோரி நாடுவோரை காவல்துறையினர் 5 நிமிடத்திற்குள்ளாக சென்றடைந்து நடவடிக்கை மேற்கொள்வதற்கு வகை செய்தவர். இதன் மூலம் இந்தியாவிலேயே இந்த சேவையை அளிக்கின்ற 2வது மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதற்கு உதவியவர். இப்படிப்பட்ட பல்வேறு சிறப்பு பரிணாமங்களை கொண்ட இன்றைய யாதுமாகியின் சிறப்பு விருந்தினர் A.J. Lakshmi IPS அவர்கள் நம்மோடு இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்.
12: நீங்க ஒரு பெண்ணுங்கிறதுனால ஜெகநாத் தாகூர் சார் வந்து உங்களை ஒதுக்கி வைக்கல அப்படின்ற அந்த பாயிண்ட சொன்னதுனால கேள்வி கேட்க தோணுது மேம். உங்க பேட்ச்ல எவ்வளவு பெண்கள் இருந்தாங்க மேம்?
13: செலக்ட் ஆனது 4 பேரு, அதுல 2 பேரு ஜாயின் பண்ணோம். இன்னொரு அதிகாரி வந்து சென்ட்ரல் சர்வீஸ்ல இருக்காங்க, திருமதி கண்ணம்மாள் சொல்லிட்டு.
12: இப்ப 2 பேர் வந்து அந்த பதவியில இருந்துட்டு இருக்கீங்க உங்க பேட்ச்ல இருக்கிறவங்க. அப்ப மொத்தம் எத்தனை பேர் மேம் அந்த டைத்துல இருந்தீங்க?
13: அந்த டைம்ல நாங்க ஒரு பெரிய பேட்ச் 16 பேர் இருந்தோம். முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப 2 பேர் கலெக்டர் ஆயிருக்காங்க, ஐ மீன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. சிலர் வந்து வேற சர்வீஸ் போனாங்க.
12: ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை தந்திருக்கும். அந்த ட்ரைனிங் தான் இப்ப வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் அப்படின்னு முன்னாடி வச்சு இப்ப IPS அதிகாரி அப்படின்ற உயர் நிலையில இருந்து மக்களுக்கான இந்த சேவையில இருக்கிறீங்க. நிறைய இடங்கள்ல பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் குரல் கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய அன்றாட பணிகளுக்கு நடுவுல பெண்களுடைய பாதுகாப்புக்காக நிறைய முயற்சிகள் செஞ்சிருக்கு. நீங்க பாக்கும்போது பெண்கள் என்னெல்லாம் முன்னேறணும் அப்படின்னு நீங்க பாத்திருக்கீங்க மேம்? ஏன் இதெல்லாம் கூட தெரிஞ்சுக்காம இருக்காங்க அப்படிலாம் நீங்க

0: பார்த்திருப்பீங்க இல்லையா.
1: விமன் சேஃப்டிங்கிறது வந்து எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட். விமன் சேஃப்டி அண்ட் சைல்ட் சேஃப்டி எல்லா காலேஜுக்கும் போவேன், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் வந்து பேசுவேன், ஸ்கூல் சில்ட்ரன்ட்டையும் பேசுவேன். அவங்களுக்கான அவேர்னஸ், அவங்களுக்கு என்ன சட்டங்கள் இருக்கு, அவங்களுக்கான சட்ட பாதுகாப்பு என்ன அப்படிங்கறதான விழிப்புணர்வு அவங்களுக்கு தேவை. ஸோ பெண்கள் பாதுகாப்புக்கு நிறைய சட்டங்கள் இருக்கு. மற்ற ஸ்டேட்டை விட கம்பேர் பண்ணீங்கன்னா தமிழ்நாடுல வந்து அதிகமான சட்ட பாதுகாப்பு இருக்கு. விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட், நான் கோவில்பட்டியில இருக்கும் போது ஃபர்ஸ்ட் அந்த ஆக்ட் வரும்போது நான் அந்த ஆக்ட்ல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணேன். ஐ எம் த ஃபர்ஸ்ட் ஒன் அந்த விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்ல ஒரு கேஸ் நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணேன். இந்த ஈவ் டீசிங் ஆக்ட் மாதிரி இருக்கு இல்லையா, ரோட்ல போகும்போது ஒரு பொண்ணோட துப்பட்டாவை பிடிச்சு இழுத்துட்டாங்க அப்படிங்கறதுக்காக ஒரு கேஸ் போட்டு அது ஒரு ரிமாண்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் வாங்கி கொடுத்தேன். கன்விக்ஷன் அப்படிங்கறது வந்து இட் வில் கிரியேட் அ டிட்டரன்ட். தவறு செய்ய நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு தண்டனைங்கிறது வந்து அவங்க மனசுல வந்து ஒரு பயத்தை உண்டு பண்ணும், திருப்பி பண்ணக்கூடாது அப்படிங்கறது மாதிரி ஒரு எண்ணம் வரும். இந்த பெண்கள் பாதுகாப்புக்கு வந்து நிறைய சட்டங்கள் இருக்கு, அதை பற்றியும் அவங்க தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது வந்து விமன் சேஃப்டி, அதுல வந்து இன்வெஸ்டிகேஷன், எப்படி வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை கன்விக்ஷன் கொண்டு வரது. ஏன்னா கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்துல வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், அதுக்கப்புறம் ஜுடிஷியரி அதை ட்ரையல் பண்றது, தென் வந்து ரீஹாபிலிட்டேஷன் சிறைத்துறை பிரிசன் போறது. தமிழக காவல்துறை வந்து பெண்கள் பாதுகாப்புக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன், சைபர் கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் இப்ப சிங்க பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படிங்கிறாங்க, இமீடியட்டா அவங்களுடைய பாதுகாப்புக்காக. நான் இப்ப இங்க இருக்கிற தொழில்நுட்ப பிரிவுல வந்து ஒரு SOS ஆப் இருக்கு, எங்களுடைய ஸ்டேட் போலீஸ் மாஸ்டர் கண்ட்ரோல் ரூம்ல SOS ஆப் இருக்கு. அந்த SOS ஆப் வந்து பெண்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு செயலி, காவல்துறையில உள்ள ஒரு மொபைல் செயலி. இதுல வந்து ஆண்ட்ராய்டு பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கும், iOS பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கும். சோ இந்த செயலியை வந்து அவங்க டவுன்லோட் பண்ணிட்டு அவங்களுடைய டிராவல் டைம்ல இல்ல அவங்க வெளியில ஏதாவது காலேஜ் போயிட்டு வர டைம்ல ஏதாவது அவங்களுக்கு ஒரு ஆபத்துனா இந்த செயலியை டவுன்லோட் பண்ணி ஒரு அழைப்பு சொன்னாங்கன்னா இமீடியட்டா போலீஸ் அவங்ககிட்ட ரீச் ஆவாங்க. அந்த மாதிரி நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் இருக்கு. பேருந்துல எல்லாம் பயணம் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்காக வெஹிக்கிள் லொகேஷன் டிராக்கிங் டிவைஸ் இருக்கு. நிர்பயா இன்சிடென்ட்க்கு அப்புறம் இந்த வெஹிக்கிள் லொகேஷன் டிராக்கிங் டிவைஸ், அதாவது பேருந்துல பயணம் செய்யறவங்களுக்கு இல்ல வேற ஏதாவது வாகனங்களை பயணம் செய்யறவங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு ஏற்பட்டுச்சு, போலீஸ் ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா அந்த பேனிக் பட்டன் அது இருக்கு, அதை ஜஸ்ட் பிரஸ் பண்ணாவே போதும் அவங்களுக்கு என்ன உதவி தேவையோ அதை வந்து உடனடியா காவல்துறை மூலமாக கொடுக்க முடியும். சோ அந்த மாதிரி எல்லாம் வந்து செயலிகள், அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ், இதுல எல்லாம் வந்து பெண்கள் பாதுகாப்புக்கான நடவடிக்கைகளை வந்து காவல்துறை எடுத்துட்டு தான் இருக்கு. சட்டத்துபடி நிறைய கேசஸ் போடலாம், குற்றம் செய்பவர்கள் மேல வந்து நம்ம குற்றச்சாட்டு பதிவு செய்யலாம், அதுக்கான முழு ஃப்ரீடமும் நமக்கு இருக்கு.
2: ஒரு பெண் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா கண்டிப்பா சட்டம் என்ன சொல்லுது. பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பிற்காக நிறைய சட்டங்கள் இருக்கு, குழந்தைகளுக்காக பாதுகாப்பு சட்டங்கள் நிறைய இருக்குது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம கண்டிப்பா ஒரு பெண்ணா அப்படின்னு ரொம்ப அழகா ஆணித்தரமா வலியுறுத்தி சொல்லியிருக்கீங்க மேம். பிறந்தது முதல் திருமணத்தப்பையோ அல்லது அதற்கு பிறகோ ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே நம்மளுடைய பாதுகாப்பிற்காக நிறைய சட்டங்கள் இருக்கு. அதே மாதிரி இந்த இன்வெஸ்டிகேஷன் மெத்தட தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கீங்க. காவல்துறை வந்து SOS ஆப் வச்சிருக்கிறாங்க, அதன் வழியா உங்களுக்கு ஏதாவது ஒரு தொல்லைகள் இருந்ததுன்னா உடனடியாக நீங்க காவல்துறைக்கு தெரிவிக்கிறதுக்காக அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதன் வழியா தெரிவிங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா டெக்னாலஜி சம்பந்தமா அந்த சர்வீஸ்லயே நீங்க இருக்கிறதுனால அதை பத்தி நீங்க ரொம்ப ஆழமா சொல்லியிருக்கீங்க. வெஹிக்கிள் லொகேஷன் டிராபிக் டிவைஸ் இருக்குது, அந்த டிவைஸ் வழியாவும் எங்க போயிட்டு இருக்கிறீங்கிறத ட்ராக் பண்ணிக்கிறதுக்கும் வழி இருக்குது அப்படின்னு ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருக்கீங்க மேம்.
1: எல்லா போக்குவரத்து வாகனங்களையும் அந்த பேனிக் பட்டன் அப்படிங்கறத கொண்டு வந்துட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்மே கொண்டு வந்துட்டாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே கொண்டு வந்துட்டாங்க. சோ பெண்கள் எங்க போனாலுமே எங்களுடைய ஆப்லயுமே வந்து ட்ராக் மை ஜேர்னி அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அவங்க எங்க போறாங்க, எப்படி பாதுகாப்பா போறாங்களா, அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுங்கிறத அவங்களோட ஜேர்னியவே நம்ம ட்ராக் பண்ணலாம். இன்கேஸ் அவங்களுக்கு நடுவுல ஏதாவது விபரீதம் நடந்தது அப்படின்னு சொன்னா அந்த பேனிக் பட்டனை பிரஸ் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு என்ன உதவி தேவையோ உடனடியாக வந்து ஒருவேளை பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உடனடியா அந்த ஹைவேஸ் அவங்க நடவடிக்கை எடுத்துருவாங்க. இல்ல அந்த பெண்ணுக்கு ஏதாவது உதவி தேவை, ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கு அப்படின்னு சொன்னா இமீடியட்டாவே வந்து அந்த பஸ் எங்க இருக்கு, எந்த இடத்துல போயிட்டு இருக்கு, அவங்களுக்கு என்ன உதவி தேவைங்கிறத நம்ம ட்ராக் பண்ணி இமீடியட்டாவே வந்து அவங்களுக்கு நம்மளுடைய போலீஸோடைய ஹெல்ப் வந்து அவங்களுக்கு ரெண்டர் பண்ணலாம். சோ அந்த அளவுக்கு எல்லாம் வந்து இப்ப தொழில்நுட்பம் மேம்படுத்தப்பட்டிருக்கு.
3: காவல்துறை துணைத் தலைவர் மற்றும் காவல் இணை ஆணையாளர் ஏ ஜெயலட்சுமி IPS அவர்களை தொடர்ந்து சந்திப்போம் ஒரு பாடலுக்கு பிறகு.
4: பாட்டி குழிக்கட்ட சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்புக்கும்.
6: அணில் குழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: கலைப்பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
1: ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
3: பரமத்தி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
2: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் முதலாம் ஆண்டு மாபெரும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி ஹோம் டெக் 2026
3: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 4 நாட்கள். காலை 11 மணி முதல் 8 மணி வரை. பரமத்தி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
2: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்.
3: பார்வையாளர்களுக்கு மணிக்கொரு முறை குலுக்கல் முறையில் பரிசுகள், குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள், மேலும் ஏராளமான சிறப்பம்சங்கள் உள்ளன.
2: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.

0: மங்கையரின் மாண்பை பறைசாற்றும் ஆளுமைகளோடு இனிதே உலா வந்து கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 யாதுமாகி யாதுமாகி. இன்றைய யாதுமாகி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் சென்னை தொழில்நுட்ப பிரிவு DIG, காவல்துறை துணைத் தலைவர் மற்றும் காவல் இணை ஆணையராக உள்ள IPS அதிகாரி ஏ ஜெயலட்சுமி அவர்கள்.
1: அந்த பானிக் பட்டனுங்கிறது எங்க இருக்கும், எப்படி இருக்கும்?
2: எல்லா போக்குவரத்து வாகனங்களையும் அந்த சீட் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு சீட்டுக்குள்ளயும் வந்து அடியில இருக்கும் பானிக் பட்டன். ஏறும் போதே பெண்கள் வந்து அதை கவனிச்சிடலாம், பானிக் பட்டன் எங்க இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு. ரயில்ல அபாயச்சங்கிலி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பஸ்ல வந்து பானிக் பட்டன் இருக்கு, பெண்கள் வந்து அதை யூஸ் பண்ணலாம்.
1: பேருந்துகள்ல பயணிக்கும் போது அவங்களுக்கு அசம்பாவிதங்கள் நடக்கிற மாதிரியோ, ஏதாவது ஒரு தொல்லைகள் இருக்கிற மாதிரியோ உணர்ந்தாங்க அப்படின்னா பயன்படுத்தலாம். அது பயன்படுத்தும் போது யாருக்கு வந்து அலர்ட் மெசேஜ் போகும்?
2: டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும், அவங்க வந்து எங்களோட கனெக்ட் பண்ணுவாங்க. இப்ப ஸ்டேட் போலீஸ் மாஸ்டர் கண்ட்ரோல் ரூம்ல இருக்கு, அதுல வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. நெடுஞ்சாலைத்துறை, போக்குவரத்து துறை அண்ட் காவல்துறை, இந்த மூணுத்துக்குமே வந்து கனெக்டிவிட்டி இருக்கு. அதுல மூன்று துறைகளுக்குமே போயிடும். அதுக்கப்புறம் எந்த ஏரியால ஹெல்ப் தேவைப்படுதோ அந்த ஸ்டேஷன் லிமிட்டுக்கும் போயிடும், அங்க இருக்கிற பெட்ரோல் வெஹிக்கிள் அவங்க ரீச் ஆயிடுவாங்க.
1: ரொம்ப அருமையான ஒரு தகவல் மேம். இந்த அளவுக்கு வளர்ச்சிங்கிறது இருக்குது, பெண்களுக்கு முழுக்க முழுக்க பாதுகாப்புங்கிறது கிடைக்குது அப்படிங்கறது ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கீங்க மேம். இப்ப நீங்க 2001 ஜாயின் பண்ணி காவல்துறையில, இப்ப வரைக்குமே பார்க்கும்போது 25 வருடங்கள் கடந்து வந்துட்டு இருக்கீங்க. இவ்வளவு காலகட்டத்துல காவல்துறையினுடைய வளர்ச்சியை நீங்க என்னென்ன பாக்குறீங்க மேம்?
2: டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் நல்லா இருக்கு. மசூரியில செகண்ட் நேஷனல் கான்பரன்ஸ் ஃபார் விமன் அண்ட் போலீஸ் அப்படின்னு இருக்கும்போது அதுல நான் தான் டீம் மேனேஜர், என் கூட 5 இன்ஸ்பெக்டர், SIS அண்ட் எங்க DIG, அந்த நேரத்துல DIG ADG எல்லாருமே அதுல கலந்துகிட்டோம். அது 2006 மசூரியில நடந்தது. அப்ப நம்மளுடைய குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவங்க என்ன பண்ணாங்க, எங்களுடைய ப்ரோக்ராமுக்கு வரும்போது இந்த குரூப் போட்டோ எல்லாம் நடக்கிற செஷன்ல வந்தபோது தமிழ்நாடு பாண்டிச்சேரி எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டு வந்தாங்க. தமிழ்நாடும் பாண்டிச்சேரி குரூப் எங்க இருக்காங்க, டீம் எங்க இருக்காங்க அப்படின்ட்டு. அப்ப வந்து என்ன பண்ணாங்க, அந்த கஞ்சன் சௌத்ரின் அந்த DGP உத்தராஞ்சல், அவங்க வந்து தமிழ்நாடு டீம் கிட்ட அவங்க நினைச்சா எங்களை கூப்பிட்டுருக்கலாம், தமிழ்நாடு டீம் அண்ட் பாண்டிச்சேரி டீம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். ஆனா அவரே நடந்து வந்தார். அப்போதைக்கு அவர் வந்து குடியரசுத் தலைவர், அவர் நடந்து வந்தார். ஏன் பாண்டிச்சேரியும் கேட்டீங்கன்னா அவர்களும் தமிழ் பேசுவாங்க, அவங்களுக்கு தமிழ் புரியும், நான் தமிழ் பேசணும் அப்படின்ட்டு வந்தேன். பேசிட்டு என்கிட்ட சொன்னார், அப்ப நான் வந்து சைபர் கிரைம்ல இருந்தேன், எதுல இருக்கீங்க, தமிழ்ல அழகா பேசுறாரு, எல்லாருமே ஹிந்தி இங்கிலீஷ்ல தானே பேசிட்டு இருப்போம், அவர் வந்து குடியரசுத் தலைவர் வந்து தமிழ்ல பேசுறாரு எங்ககிட்ட, எதுல இருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் DSP சைபர் செல்ல இருக்கேன் அப்படின்னா, அப்ப அவர் சொன்னார், தீர்க்க தரிசனமா சொன்னாரு, இனி வரும் காலங்கள்ல தொழில்நுட்ப வளர்ச்சியில சைபர் கிரைம் வந்து அதிகமா நடக்கும், இப்ப எது எதுல நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. அப்ப நாங்க சொன்னோம், சார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல என்னென்ன கேசஸ் வருது, டேட்டா டேம்பர் பண்றது, டேட்டா தெஃப்ட்,
1: திருடுறது,
2: ஹேக்கிங், ஏதோ ஒரு ப்ரோக்ராம் ஹேக் பண்றது, அப்புறம் பப்ளிஷிங் போர்னோகிராபி, அப்புறம் இமெயில் டிராக்கிங், இந்த மாதிரி ஒரு த்ரெட் வருதுன்னா இமெயில் வந்து ட்ராக் பண்ணுவோம், IP அட்ரஸ் வச்சு இமெயில் ட்ராக் பண்ணுவோம், இந்த மாதிரி கேசஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றோம். தென் வெப்சைட் பிளாக்கிங், இப்ப நம்ம சில வெப்சைட்டை வந்து ப்ரொஹிபிட் பண்ணணும்னா வி ஹாவ் டு லைட் லெட்டர் ரெகுலேட்டரி, ஏன்னா சர்வர் எல்லாம் வெளியூர்ல தான் இருக்கும், இட்ஸ் அ கம்பர்சம் ப்ராசஸ். நம்ம தமிழ்நாடுல எந்த வெப்சைட் பார்க்கணும், எந்த வெப்சைட் பார்க்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம ஒரு வெப்சைட்டை பிளாக் பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்காது, பட் ஸ்ரீலங்கா இல்ல அதர் கண்ட்ரீஸ் மலேசியால அப்படி அது வியூ பண்ணுவாங்க, வியூவர்ஸ்க்கு தெரியும். இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, அப்ப அவர் சொன்னாரு, இது வந்து IT ஆக்ட்ல உள்ள பேசிக் அஃபென்சஸ் நீங்க பண்றீங்க, ஆனா பாத்துங்க தொழில்நுட்பம் வளர வளர இன்னமும் வந்து சைபர் கிரைம்ஸ் நிறைய ஆகும், பெண்கள் ஆகிய நீங்க எல்லாம் சைபர் கிரைம்ல வந்து எப்படி இன்வெஸ்டிகேட் பண்றது, அதுக்கான ஸ்கில்ஸ் வந்து நீங்க வளர்த்துக்கணும். அப்ப சொல்றாரு அவர், 2006 சொல்றாரு, மொபைல் ஃபாரன்சிக், சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன், டிஜிட்டல் எவிடன்ஸ், இதுல எல்லாம் வந்து நீங்க உங்களோட ஸ்கில்ஸ் வந்து பண்ணிக்கணும். ஃபேமிலி பத்தி கேட்கும் போது சொன்னா, இப்ப என்னோட பையன் பிறந்திருக்கான் சார், 1.5 மாசம் தான் ஆகுது, நான் இப்ப இங்க வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். பெண்களுக்கு வந்து அந்த இதுலயே அனௌன்ஸ் பண்றாரு, பெண்களுக்கு வந்து ஒரு ஃபிளெக்சி அவர்ஸ் கொடுக்கணும், தாய்ப்பாலுங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம், பெண்கள் வந்து தாய்ப்பால் கொடுக்கணும், வேலைக்கு வந்துட்டமே நிற்க கூடாது, பெண்கள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கணும், குடும்பத்தையும் பார்க்கணும், சோ ஃபிளெக்சி அவர்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி கம்ப்யூட்டர் அண்ட் சைபர் கிரைம்ஸ் பண்ணும்போது 8 போய் 6 வரணுங்களும் இல்லாம ஃபிளெக்சி அவர்ஸ், அந்த குழந்தையும் குடும்பத்தையும் பார்த்துட்டு ஃபிளெக்சி அவர்ஸ்ல அவங்க ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற சஜஷனையும் சொல்றாரு. எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, தொழில்நுட்பம் வளர வளர காவல்துறையிலயும் வந்து பெரிய விஷயங்களை வந்து நம்ம சாதிச்சுட்டு தான் வரும். கன்வென்ஷனல் கிரைம்ல இருந்து இப்ப வந்து ஆன்லைன் ஃப்ராடுக்கு வந்துட்டோம் நம்ம. கன்வென்ஷனல் கிரைம் இனிமே வந்து கொஞ்சம் கம்மியா தான் நடக்கும், ஒரு ஹவுஸ் பிரேக்கிங் போறதோ, இந்த கன்வென்ஷனல் கிரைம்ஸ் மோடஸ் அப்ரண்டின்னு சொல்றாங்கல்ல, அது இப்ப வந்து மாறிடுச்சு. ஆன்லைன் ஃப்ராடு, சீட்டிங், இந்த மாதிரி கிரைம்ஸ் நிறைய வருது. இதை வந்து அப்பமே வந்து சொன்னாரு, 2006 வந்து நம்மளுடைய எங்களால சாதிக்க முடியும்னு சொல்லணுங்கிறதையுமே வந்து அவர் சொன்னாரு.

0: ஐயா சொன்ன மாதிரியே சைபர் கிரைம்லையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நிறைய
1: ஆமா
0: அந்த கிரைம் சம்பந்தமான விஷயங்களை கண்டுபிடிச்சு மக்களுக்கு அதை மீட்டும் கொடுத்துருக்கீங்க இல்லையா மேம்?
1: ஆமா நான் டிஎஸ்பி சைபர் செல்லாம இருந்தேன், அதுக்கப்புறம் எஸ்பி சைபர் செல்லாவும் ஒர்க் பண்ணிருக்கேன், சிபிசிடியில ஒர்க் பண்ணிருக்கேன். அப்ப உள்ள அஃபென்ஸுக்கும் இப்ப உள்ள அஃபென்சஸ் வந்து இன்க்ரீஸா தான் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி அந்த காவல்துறை வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்குது. இந்த எத்திக்கல் ஹேக்கிங், மொபைல் ஃபாரன்சிக், அதுக்கப்புறம் வந்து இந்த சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன், இது எல்லாமே வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு காவல்துறையில.
0: ஒவ்வொரு காலகட்டத்திலயுமே தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சிக்கு ஏற்றவாறு இன்வெஸ்டிகேஷன் மெத்தடும் மாறி இருக்குது. காவல்துறையிலயுமே தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க மேம். கோடை பண்பலையிலயும் மேம் மாய வலை நீல வழி அப்படின்னு சொல்லிட்டு சைபர் கிரைம் சம்பந்தமா தினமும் 5 நிமிஷம் நிகழ்ச்சி ஒளிபரப்பு பண்றோம் மேம். என்னென்ன கிரைம் நடக்குது, அதுல இருந்து எப்படி தற்காத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறோம் மேம்.
1: லாங் லிவ் இண்டிபெண்டன்ஸ், வந்தே மாதரம், தேங்க் யூ வெரி மச்.
2: காவல்துறை தலைவர், காவல் இணை ஆணையாளர் ஏ ஜெயலட்சுமி ஐபிஎஸ் அவர்கள் பல்வேறு சாதனைகளை குறித்து நம்மோடு பகிர்ந்து கொள்வார் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை யாதுமாகி நிகழ்ச்சியிலும். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் நேர்களே.
3: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டு ரசித்தது யாதுமாகி யாதுமாகி. இன்றைய சிறப்பு யாதுமாகி நிகழ்ச்சியை சிறப்பித்தார் சென்னை தொழில்நுட்ப பிரிவு டிஐஜி, காவல்துறை துணைத் தலைவர் மற்றும் இணை ஆணையராக உள்ள ஐபிஎஸ் அதிகாரி ஏ ஜெயலட்சுமி அவர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பில் உதவி அபிநயா கணேஷ்.
4: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீல வழி, கேன்சருக்கு நல்ல ஆன்சர். ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
5: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
6: மாயவளை நீல வழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக இணைகிறார்.
7: வணக்கம் கோடை எஃப்எம், நான் உங்க வாக்கி டாக்கி பேசுறேன். தொடர்ந்து வித்தியாசமான சைபர் கிரைம், அதுல இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு பேசிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டா நடந்த சைபர் கிரைம் பத்தியும், அதுல எப்படி போலி கணக்குகள் உருவாக்கி இருக்காங்க, அதுல இருந்து எப்படி நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். போலி வங்கி செயலி தயாரித்து ₹64 கோடி சுருட்டிய இளைஞர் வந்து கைது. எங்கன்னு பார்த்தோம்னா சூரத்துல. அவங்கள்ட்ட பார்த்தனா நாடு முழுதும் 64.38 கோடி ரூபாய் மோசடிக்கு காரணமான போலி வங்கி செயலிகளை உருவாக்கியதில் +1 படித்த உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த இளைஞரை வந்து போலீசார் வந்து கைது செய்திருக்காங்க. இதோட பேக்ரவுண்ட் பார்த்தனா, கடந்த மே மாசம் வந்து குஜராத்தோட சூரத்தை சேர்ந்த நபர் ஒருவருக்கு வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து ஏபிகே ஃபைல் ஒன்று வந்திருக்கு. அதாவது ஆண்ட்ராய்ட் பேக்கேஜ் கிட், நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம் இல்லையா ஆப் மாதிரி ஒன்று. அது வந்து என்னன்னா, அந்த நேஷனல் பேங்கோட அந்த ஆன்லைன் செயலி மாதிரி இருந்ததுனால, அந்த லோகோ அதெல்லாம் இருந்ததுனால அவர் வந்து அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாரு. இன்ஸ்டால் பண்ண சில வினாடிகளிலே வந்து அவரோட ஃபோன் வந்து மர்ம நபரோட கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. உடனடியாக அவரோட வங்கி கணக்கில் இருந்த ₹5,00,000 வந்து திருடிட்டு அவரோட கூட்டுறவு வங்கியிலிருந்து யூனியன் பேங்க்கு மாற்றப்பட்டிருக்கு. அதிர்ச்சி அடைஞ்சு வந்து அவர் வந்து குஜராத் சைபர் கிரைம் போலீசார்ட்ட புகார் கொடுக்கிறாரு. வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்துறாங்க போலீசார். இதன் அடிப்படையில பார்த்தோம்னா, அந்த புகார்தாரரோட போனுக்கு வந்த ஏபிகே ஃபைல வந்து ஆய்வு செய்யும் போது, அதோட எண்டு வந்து பார்த்தோம்னா உத்தரப்பிரதேச கான்பூர்ல இருக்க ஒரு ஹோட்டல்ல போய் முடியுது. அங்க விசாரிச்சப்போ அது வந்து ஒரு ரோஹித்னு ஒரு இளைஞர், அவர் 19 வயசு தான், அது 11ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காரு. அவர் கைது செய்து விசாரிக்கும் போது என்னன்னு பார்த்தோம்னா, ஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிரபல வங்கி வாடிக்கையாளர் செயலிகளை வந்து போலியா உருவாக்கி அதை வந்து சைபர் கிரைம் கும்பலுக்கு வந்து அவங்க நிறைய வித்திருக்காங்க. இது பத்தி இன்னும் மேலும் விசாரிக்கிற போது, டெலகிராம் செயலி வாயிலாக இத தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிறைய ஏபிகே வந்து அவங்க போலியா உருவாக்கி இருக்காங்க. நிறைய மொபைல் போன்களுக்கு வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பி முக்கியமான தகவல்களை வந்து திருடி இருக்கிறாங்க. இதை வந்து யாருக்கெல்லாம் அவங்க வித்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஹரியானா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் போல பல மாநிலங்களுக்கு வந்து அவங்க வித்திருக்கிறாங்க. இந்த ஆய்வுல பார்த்தோன்னா இதுவரை வந்து 121 போலி செயலிகளை வந்து ரோஹித் உருவாக்கி இருக்கிறது.

0: வந்து தெரிய வந்திருக்கு. இது போல வந்து நாடு முழுவதும் வந்து 21,672 மொபைல் போன்கள்ல வந்து இன்ஸ்டால் பண்ணதும் தெரிய வருது. இதன் மூலமா வந்து 3,000 மேற்பட்ட சாதனங்களை வந்து அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணிருக்கிறாங்க. இதை பயன்படுத்தி நிறைய 50,000 மேற்பட்ட மோசடி பண பரிவர்த்தனைகளை வந்து பண்ணிருக்கிறாங்க. சோ இதோட லாஸ் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 64.38 கோடி ரூபாய். சோ இது மட்டும் இல்லாம நம்ம ஆர்டிஓ சலான்ஸ் அந்த மாதிரி போலீஸ் சேவைகளும் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்களே சூரத் போலீஸ். அந்த ரோஹித்ங்கிறவனால உருவாக்கப்பட்டிருக்கு. சோ இப்போ நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்ம போனுக்கு ஏபிகே ஃபைல் வந்ததுன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. மெயினா பேங்க்ஸ், ஆர்டிஓ அந்த மாதிரி கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் வச்சு வந்தாலும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணக்கூடாது, சேஃபா இருக்கணும். சோ இன்னைக்கு நம்ம பகிர்ந்துகிட்ட தகவல்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி கோடை எஃப்எம், உங்கள் வாக்கி டாக்கி.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீள வழி நிகழ்ச்சியில் நாளையும் வாக்கி டாக்கி இதே நேரம் இணைவார்.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீள வழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம் கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம் கோவை.

0: கோர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படி அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: இனிய வணக்கம் நேர்களே.

பாடல்கள் புன்னகையை பரிசளிக்கும், சில பாடல்கள் அன்பை வரவழைக்கும், சில பாடல்கள் உணர்வை தட்டி எழுப்பும். காலம் மாறலாம், குரல்கள் மாறலாம், இசையும் மாறலாம், ஆனால் இதயத்தை தொட்ட ஒரு பாடல் என்றுமே நினைவில் நிற்கும். அத்தகைய காவிய கானங்களை கேட்டு மகிழலாம் கொடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. வரும் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர்கள்

தூத்துக்குடி, ஸ்மிக் நகர் ராஜேஷ், தேவி ராஜேஷ், பிரியதர்சன், ஆரியதர்சன் இவர்களுக்காக ஸ்ரீதரின் இயக்கத்தில், எம் எஸ் விஸ்வநாதனின் ரம்ய இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா இதமாய் பாட, கண்ணதாசன் வரிகளில் ஒலிக்க காத்திருக்கிறது பாடல். படம் வெளிவந்த ஆண்டு 1967 நவம்பர் 1. படம் பெயர் ஊட்டி வரை உறவு. கேட்போமா பூமாலை

கடிதவெளி விருப்பகானங்களோடு இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி 1962 அக்டோபர் 27 வெளிவந்த பந்தபாசம் படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர்கள் கொடைரோடு, ராஜதானி கோட்டை, சித்தன், மலர்கொடி, பிரபு, ஜனனி, காமனன் இவர்களுக்காக ஏ பீம்சிங் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் கவி ராஜகோபால் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி இணைந்து பாட பாடல்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++

0: அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடம் தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
0: தொடர்புக்கு 8985712345.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: வெயிட், ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள், August 13 to 17. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: கொடைக்கானல் புனித சலேத் அன்னை பெருவிழா August 14-15. அன்னையின் பக்தர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறார்கள் விழா குழுவினர்.
6: கோடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
7: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
8: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
7: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா, ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
8: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
9: ஒரு மணி 15 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் வரும் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது பாச உள்ளங்கள் குன்னத்தூர், கருக்குப்பாளையம், வேலுமணி, ஈஸ்வரி, நந்தகுமார், யோகஸ்ரீ, ரேணுகா, ரித்து, ரமேஷ். இவர்களுக்காக 1968 நவம்பர் 15 வெளிவந்த லட்சுமி கல்யாணம் படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. GR நாதன் இயக்கத்தில், MS விஸ்வநாதன் மனமருடும் இசையில், கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் TM சவுந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன் இணைந்து பாட.

பொண்ண பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா, பொண்ண பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா, புத்தியுள்ள பிள்ளையத்தான் பெத்து விட்டவளா, இவ மத்தவங்க குடும்பத்தை தான் வாழ விட்டவளா. தங்கத்தேரோடும் வீதியே சூர்கோலம் போகுதடா, செவ்வாழை பந்தலிலே லட்சுமி கல்யாணம், நல்ல சிங்கார மேடையிலே லட்சுமி கல்யாணம்.

0: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
1: நவீன கட்டுமான தொழில்நுட்பங்கள், கட்டுமான பொருட்களின் முன்னணி பிராண்டுகள், இன்டீரியர் பொருட்கள், புதிய வடிவமைப்புகள், புதுமையான தயாரிப்புகள் அனைத்தும் ஒரே இடத்தில். கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் August 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் அனுமதி இலவசம்.
2: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
3: பரமத்தி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
2: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி
3: August 14, 15, 16, 17 4 நாட்கள் காலை 11 மணி முதல் இரவு 8 மணி வரை பரமத்தி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
2: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
3: குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள்,
2: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும், சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துகள்.
10: கோடை பண்பலை 100.5 நாளை இரவு 8 மணிக்கு நாமக்கல் பாச்சல் ஞானமணி பொறியியல் கல்லூரி மாணவர்

0: அவர்களின் கலகலப்பான பங்கேற்பில் சுதந்திர தின சிறப்பு இளமை பேசுகிறது.
1: நவீன கட்டுமான தொழில்நுட்பங்கள், கட்டுமான பொருட்களின் முன்னணி பிராண்டுகள், இன்டீரியர் பொருட்கள், புதிய வடிவமைப்புகள், புதுமையான தயாரிப்புகள் அனைத்தும் ஒரே இடத்தில். கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026.
2: அமுத கானங்களை அள்ளி தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியினை 1962 நவம்பர் 23 வெளிவந்த ஆலயமணி படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது அன்பு உள்ளங்கள் தேனி அனுமந்தன்பட்டி, ராஜகோபால், சரோஜா, விஜயகுமார், மதன்குமார், யோகப்பிரியா இவர்களுக்காக கே சங்கர் இயக்கம் தர விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இணைந்த தேனிசையில் கண்ணதாசன் வரிகளுக்கு TM சவுந்தரராஜன், LR ஈஸ்வரி இணைந்து பாட கல்லெல்லாம் மாணிக்கக்கல் வருகிறது.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: இதயம் தொட்ட இன்னிசையோடு இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நமது நேயர்கள் ஈரோடு தாண்டாம்பாளையம் பேணி நடராஜன் சாமியப்பன் அருக்காணி இவர்களுக்காக 1964 ஜனவரி 14 வெளிவந்த வேட்டைக்காரன் படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. படத்தின் இயக்கம் எம் ஏ திருமுகம், இசை கே வி மகாதேவன், கண்ணதாசன் வரிகளுக்கு குரல் தந்துள்ளனர் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

0: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ் புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே, 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே, 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே, 2 பர்னர் கிளாஸ் ஸ்டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
4: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
5: தொடர்புக்கு 8985712345.
6: ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: 1:36 நாம் இணைந்திருக்கிறோம் பழைய பாடல்களின் அணிவகுப்பாய். இது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் 1978 ஜனவரி 26 வெளிவந்த அந்தமான் காதலி படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. கண்ணதாசன் வரிகளில், KJ யேசுதாஸ், வாணி ஜெயராமின் மெல்லிய குரல்களில், MS விஸ்வநாதனின் மனம் வருடும் இசையமைப்பில், முக்தா சீனிவாசின் இயக்கத்தில் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர்கள் கரூர் வெங்கமேடு ரொட்டிக்கடை தெரு சரவணன் கலா பிரவீன். கேட்போமா நினைவாலை சிலை

0: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கொடைக்கானல் புனித சலேத் அன்னை பெருவிழா ஆகஸ்ட் 14, 15. அன்னையின் பக்தர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறார்கள் விழா குழுவினர்.
4: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
5: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுறேன். 45 வருஷமா நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். வணக்கம் நேர்களே, இன்றைக்கி மரபு ரீதியான கேன்சர் டெஸ்ட்டை பற்றி நான் பேசுகிறேன். சமீப காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா,

நிறைய டாக்டர்ஸ் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டாண்டர்ட் கைட்லைன்ஸ் பிரகாரம் நாங்கள் ஒரு பேஷண்ட்டுக்கு வைத்தியம் பண்ணோம்னா சில பேருக்கு க்யூர் இல்லை சக்ஸஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வரமாட்டேங்குது. அந்த சில பேருக்கு ஏன் வரலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டாண்டர்ட் கைட்லைன்ஸ் வந்துட்டு எதை வச்சு நாங்கள் ரிலை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோப்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு. நம்ம கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட்டுக்கு நாங்கள் சதை டெஸ்ட் எடுப்போம், இல்லை ஆப்ரேஷன் பண்ணி அந்த சதையிலேருந்து ஒரு கட்டி அனலைஸ் பண்ணி நமக்கு வர இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நாங்கள் வந்து வருங்கால ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு நாங்கள் செஞ்சிட்ருந்தோம். ஆனால் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா, அந்த பேஸிஸில் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் வந்துட்டு கேட்க மாட்டேங்குது, நம்ம சொல்கிற பிளான் வந்துட்டு எடுக்க மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா, இப்போது எல்லாருக்கும் மரபு ரீதியான டெஸ்ட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது வந்துட்டு இந்த ரெகுலர் சதை டெஸ்ட்டை விட கொஞ்சம் காஸ்ட்லி, ஆனால் அதில் வர இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா பயங்கர பர்சனலைஸ்டாக இருக்குது. உதாரணத்துக்கு, ஒரு வீட்டில் மூணு அண்ணன் தம்பி இல்லை அக்கா தங்கச்சி இருக்காங்கன்னா, ஒரு ஒருத்துக்கும் ஒரு பிடிச்சமான ஒரு சாப்பாடு உணவு

0: அது வந்துட்டு இந்த ரெகுலர் சத டெஸ்ட்டை விட கொஞ்சம் காஸ்ட்லி. ஆனால் அதில் வர இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா பயங்கர பர்சனலைஸ்டாக இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் மூணு அண்ணன் தம்பி இல்லை அக்கா தங்கச்சி இருக்காங்கன்னா ஒரு ஒருத்துக்கும் ஒரு பிடிச்சமான ஒரு சாப்பாடு உணவு வகை இருக்கும், பிடிச்சமான ஒரு கலர் இருக்கும், பிடிச்சமான ஒரு ட்ரெஸ் இருக்கும். இந்த ஜெனட்டிக் டெஸ்டிங் மரபு ரீதியான டெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஒரு நபர்னுடைய பர்சனலைஸ்டு ட்ரீட்மெண்ட் பிளானை வந்துட்டு எங்களால் நிர்ணயிக்க முடியுது. ஸோ ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரே டைப் மார்பு கேன்சர் ஒரு மூணு பேருக்கு இருக்குன்னா நாங்கள் ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணும்போது இந்த மரபு ரீதியான டெஸ்ட்டு வச்சுட்டு நாங்கள் முடிவெடுக்கும் போது அதே கேன்சர் மூணு பேருக்கு இருக்கும் போது மூணு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணுறோம். ஏன், அப்போ தான் வந்துட்டு இவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்துட்டு சக்ஸஸ் ஆகும். முன்னாடி இந்த மூணு பேர்த்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், எல்லாருக்கும் முடி கொட்டுற ஊசி போடுவோம், எல்லாத்துக்கும் மாத்திரை போடுவோம், எல்லாத்துக்கும் ரேடியேஷன் இல்லை கதிர்வீச்சுன்னு சொல்லுவாங்க அது வைப்போம். இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா பர்சனலைஸ்டாக சில பேருக்கு கதிர்வீச்சு தேவைப்படாது, சில பேருக்கு கீமோதெரப்பி தேவைப்படாது, சில பேருக்கு ரெண்டுமே தேவைப்படும், சில பேருக்கு எதுவுமே தேவைப்படாது. இன்ஃபேக்ட் ட்ரீட்மெண்ட்டே பண்ண வேணான்றதுக்கும் நாங்கள் அந்த மரபு ரீதியான டெஸ்ட்டை வச்சு நாங்கள் நிறைய பேருக்கு முடிவு பண்ணுறோம். இது சில பேருக்கு தெரியாது, என்ன பண்ணிவிடுவாங்க, என்னடா அது இவ்வளோ பெரிய டெஸ்ட் நம்ம பண்ணியே ஆகணுமான்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிப்பாங்க. பட் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டால் உங்கள் டாக்டர் வந்துட்டு மரபு ரீதியான டெஸ்ட் பண்ணணும் மேற்கொண்டு நம்ம வந்து வைத்தியம் பார்க்குறதுக்கு அப்படின்னா அதில் ஒரு உண்மை இருக்குது, நீங்கள் தயவுசெய்து பண்ணிக்கோங்க.
1: நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், நோட் பண்ணிக்கோங்க. 7373 233 33 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

0: மதுர கானங்களால் நம்மை மயக்கிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி 1971 May 29 வெளிவந்த ரிக்ஷாக்காரன் படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர்கள் சேலம் KR தோப்பூர் சுப்பிரமணி திலகா இவர்களுக்காக எம் கிருஷ்ணன் நாயர் இயக்கம் தர எம் எஸ் விஸ்வநாதனின் மெல்லிசையில் பாலி வரிகளுக்கு TM சவுந்தரராஜன் குரல் தர கேட்போமா கடலோரம்.
1: கடலோரம் வாங்கிய காத்து

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நேரம் சரியாக 1:50. நிகழ்ச்சியில் இனி 1971 June 12 வெளிவந்த சூதாட்டம் படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. தூத்துக்குடி விளாத்திக்குளம் கஜேந்திரன், ருத்ரகுமார், பிருந்தாலட்சுமி, ஆனந்த், சேதுராமன், ஜெகவீர பாண்டியன் விருப்பத்தில் மதுரை திருமாறன் இயக்கம் தர எம் எஸ் விஸ்வநாதனின் இதமான இசையில் பி. சுசிலாவின் மயக்கும் குரலில் பாடல்.

பதஞ்சலினி 1960 ஜனவரி 14 வெளிவந்த இரும்பு திரை படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர்கள் அருப்புக்கோட்டை, அமிர்தபுரம், கணேசன், மேகலாதேவி, அமிர்தலட்சுமி, வேல்மணி, ரித்திகா இவர்களுக்காக எஸ் வி வெங்கட்ராமன் இசையில், எஸ் எஸ் வாஷன் இயக்கத்தில், திருச்சி லோகநாதனின் இனிய குரலில் பாடலுக்கு வரிகள் தந்துள்ளார் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம்.

நிகழ்ச்சியின் நிறைவான பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர்கள் திண்டுக்கல் நாகல்நகர் தேவதாஸ், தேவி, சிவானி ஸ்ரீ, தருண், மோனிகா இவர்களுக்காக பி நீலகண்டன் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதனின் தேனிசையில் நா காமராசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா இணைந்து பாட 1976 மார்ச் 18 வெளிவந்த நீதிக்கு தலைவணங்கு படத்திலிருந்து பாடல்.

கேட்டுக்கொண்டிருக்க வருகிறது கோடை பன்மலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. மீண்டும் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சி கேட்கலாம் நாளை பகல் 1 மணிக்கு. இனிவர காத்திருக்கிறது சிறப்பு தேடி வரும் பன்மலை.

0: மலையின் இனிய வணக்கம் நேயர்களே. நம் கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ் நடத்தும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி, பரமத்தி ரோடு கொங்கு திருமண மண்டபத்திலிருந்து சிறப்பு தேடி வரும் பண்பலை. களத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அறிவிப்பாளர் உதயசூரியன் அவர்கள்.
1: நாமக்கல் பரமத்தி ரோடு சாலை பிரியும் இடத்துலயே இருக்குங்க. நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்களுடைய இந்த கட்டிட பணி கண்காட்சியானது செல்லியா நாமக்கல் மையம் சார்பாக வெப்போ ஹோம் ஃபைனான்ஸ் மற்றும் பிரித்வை கான்கிரீட் சொல்யூஷன் ஆகியன இணைந்து ஹோம் டெக் 2026 என்ற தலைப்பில் மாபெரும் கட்டிட பொருட்களுக்கான கண்காட்சியை இன்று முதல் 17 தேதி திங்க

0: கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளோம்.
1: அரங்குகள்ல இருக்கீங்கயா?
0: ஏறக்குறைய 105 அரங்குகள்ல அமைச்சிருக்கோம்.
1: பெரும்பாலும் பார்த்த வகையில பார்த்தோம்னா வீடுகளுக்கு தேவையான எல்லா பொருள்களும் இருக்குது இல்லைங்களா? அப்போ ஒவ்வொன்றையும் தேடி இந்த முயற்சி எடுத்திருப்பீங்க. எத்தனை நாளா வந்து இது அந்த அங்கங்க இருக்கக்கூடியவங்க ஸ்டால் போடுறதுக்கு அவங்ககிட்ட பல முறை பேசி இங்க வந்து ஸ்டால் போட ஒப்பந்தம் பண்ணிருப்பாங்க, அதை பத்தி கொஞ்சம் பேசுங்கய்யா.
0: ஏறக்குறைய ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு திட்டமிடப்பட்டு அதை நாங்கள் செயல்படுத்தியுள்ளோம். இதில் வந்து கட்டிடம் கட்ட நினைப்பவர்கள், கட்டி கொண்டிருப்பவர்கள் என பலதரப்பட்டவரும் கலந்து கொள்ளுமாறு வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளோம். இதில் வந்து சொல்லலாம்
1: சரிங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பொருள்கள் வந்து பார்வையாளர்களா வர்றாங்களா, அவங்களுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்கய்யா?
0: அவங்க பார்த்து எவ்வளவு நேரம் வேணாலும் அதை எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து நாங்க வந்து அவங்க டேக் டைம் வந்து காலையில 11 மணியிலிருந்து நைட்டு வந்து 8 மணி வரைக்கும் அந்த அரங்கு வந்து போட்டிருக்கோம்.
1: இங்க இந்த பார்த்தோம்னா ஒவ்வொன்றுக்கும் பிரித்து ஆளுகளை விட்டுருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல பொதுமக்கள் வந்து கூடுதலாக வினா கேட்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த விவரத்தை சொல்லிடுவீங்களா?
0: யாராவது வந்து இந்த கட்டிடம் சம்பந்தப்பட்ட விவரங்களை கேட்டாங்கன்னா நாங்க வந்து விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், சொல்லவும் தயாராகவும் இருக்கும்.
1: நன்றிங்க உங்களுக்கு சந்திச்சதுல. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என்னோட பேர் இன்ஜினியர் எஸ் பிரபு.
1: ஓகேங்க. இந்த
2: ஹோம் டெக் 2026 திட்ட தலைவர்.
1: சிறப்பு. இதுதான் உங்களுடைய முதல் ஆண்டு இல்லைங்களா? எப்படி இப்படி ஒரு நோக்கம் இப்படி ஏற்படுத்தணும் மக்களுக்கு வந்து? ஏன்னா இல்லம் தான் பிரதானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப அந்த வீடுகளுக்கு தேவையான பொருள்களை காட்சிப்படுத்தும்ன்ற என்ன எப்படி உங்களுக்குள்ள வந்ததுங்க?
2: முதல்ல நாங்க வீட்டை எப்படி பாக்குறோம்னா ஒரு குழந்தைய பெற்று எடுக்கிற மாதிரிதான்.
1: நிச்சயமா
2: அடித்தளத்துல இருந்து ஒரு வீட்டை நல்லபடியா உருவாக்கி கொண்டு வந்து அதோட அமைப்பு நல்ல முறையில கொடுக்கறது தான் எங்களோட முக்கியமான சிந்தனையே.
1: சரிங்க.
2: அப்படி இருக்கும்போது மக்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி எல்லாம் நம்ம சிவில் தொழில பொருள்கள் இருக்கு, ஆடம்பர பொருள்கள், அத்தியாவசிய பொருள்கள், இதெல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத தெரியப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக இந்த கண்காட்சியை வந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம்.
1: நன்றிங்க உங்களுடைய பணித்து.
2: நன்றிங்க
1: ஐயா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம், என் பேர் என் சுகுமார். இந்த ஏசிசியினுடைய செயலாளராக தொடர்ந்து கொண்டு இருக்கின்றேன்.
1: ஓகேங்க.
3: சொல்லுங்க.
1: இப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய காட்சிப்படுத்தி இருக்கக்கூடிய பார்த்தோம்னா நிறைய இருக்கு.
3: சொல்லுங்க.
1: புதுமைகள் நிறைய வந்திருக்கு இல்லைங்க?
3: ஆமா.
1: அவங்க நீங்க பேசுறப்ப எப்படி சொல்லி உங்க ஸ்டால்களை ஹைலைட் பண்ண சொல்லி சொல்லுவீங்க?
3: ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்த்தோன்னே நிறைய பேர் டவுட் கேட்பாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் மற்ற சூழல் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து வெளிவந்திருக்கு. சோ அதே மாதிரியான அதுக்கு தகுந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டால் ஓனரும் தெளிவான வழக்கத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால வந்து வருகிற பொதுமக்கள் பார்த்து சிறப்பாக பயனடைய ஆசைப்படுகிறோம்.
1: சரிங்க, நன்றிங்க உங்களுக்கு தெரிஞ்சு பேசுனதுல. ஐயா வணக்கம்.
0: அதாவது எங்களது நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர் சார்பாக ரெப்கோ ஹோம் வங்கி மற்றும் பிரிட்டிஷ் காங்கிரீட் சொல்யூஷன் இணைந்து இந்த கட்டுப்பொருட்கள் கண்காட்சி ஹோம் டெக் 26 என்ற பெயரிலே நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த கண்காட்சியானது இன்று முதல் 14 திங்கட்கிழமை வரை நாமக்கல் பரமசி சாலை கொங்கு திருமண மண்டபத்தில் நடத்த.
1: வெளியூர்ல இருந்து வர்றவங்களுக்காக கொஞ்சம் அந்த இடத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க.
0: நாமக்கல் பரமசி ரோட்ல வந்து
1: பேருந்து வசதி அல்லது வந்து
0: ஏடிசி மற்றும் பவர் ஹவுஸ்க்கு முன்னாடி எதிரில் இருக்க மண்டபத்து, அந்த மண்டபத்துக்கு வந்து நாமக்கல்ல இருந்து வள்ளிபுரம் செல்லும் அனைத்து புறநகர் பேருந்துகளும் வந்து அவசியம் நின்று போகும். ஆமா. அதே மாதிரி ஆட்டோ சேவையெல்லாம் இருக்கு.
1: எங்க இறங்கி ஆட்டோ பிடிச்சு வர மாதிரி இருக்கு?
0: நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பறந்து போகணும்னு கேட்டாவே சொல்லிடுவாங்க.
1: எவ்வளவு தூரங்க நாமக்கல்ல இருந்து நம்ம இந்த மண்டபத்துக்கு?
0: 1.5 கிலோமீட்டர்.
1: 1.5 கிலோமீட்டர் தூரம் தான் இல்லைங்களா? நிறைய காட்சிப்படுத்தி இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய வரக்கூடிய பொதுமக்களுடைய பார்வை என்ன, இந்த ஸ்டால்கள்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றதை தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம் நேர்களே. கோடை பண்பலை 100.5 இன்னைக்கு நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் என்ஜினியர்ஸ் நடத்தும் கட்டிட பொருள் கண்காட்சி நாமக்கல் பரமத்தி ரோடு கொங்கு திருவண மண்டபத்தில் இருந்து நேரலையாக.

0: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: கொடைக்கானல் புனித சலேத் அன்னை பெருவிழா ஆகஸ்ட் 14, 15. அன்னையின் பக்தர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறார்கள் விழா குழுவினர்.

0: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ் நடத்தும் கட்டிட பொருள் கண்காட்சி நாமக்கல்ல பரமத்தி ரோடு கொங்கு திருமண மண்டபம் அருகில் இருந்து வந்துட்டு இருக்குங்க. அதாவது பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெள்ளை அடிக்கணும், ஒரு பசையோட சேர்ந்து சுண்ணாம்பு கலக்கணும், அதுல அப்படியே பசை ஒட்டும் அப்படின்றது அறிவியலாக அது கெமிஸ்ட்ரியாக சொல்லப்படுதுங்க. அதே போல இத்தனை வீடு கட்டணும்னா இந்த அளவுக்கு செங்கற்கள் அல்லது கற்கள் வேணும் அப்படின்னு சொல்றது கணக்காக சொல்லலாம். அதே போல கூரை சட்டம் விட்டம் இதெல்லாம் அமைக்கணும் அப்படின்னா அதுல ஒரு இயற்பியல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்படி கணிதமாக அறிவியலாக சமூக அறிவியலாக வாழ்க்கையோடு சேர்ந்ததுதான் ஒரு வீடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த வீட்டுக்கு தேவையான அனைத்து கட்டுமான பொருள்களையும் காட்சிப்படுத்தி மக்களுக்கு என்னென்ன பொருள்களை எந்த அளவுக்கு புதுப்பிப்போடு வந்திருக்கிறது என்பதையும் அந்த பொருள்களை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வாங்கணும்னா எவ்வளவு தொகையாகும் என்பதையும் நேரடியாக பார்த்து மக்கள் வந்து புரிந்து கொள்வதற்காக காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. ஐயா வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க ஐயா.
1: என்னுடைய பேர் என்ஜினியர் தேவராஜ்.
0: சரிங்க ஐயா. இந்த நம்ம இந்த பொறியியல் துறையில எத்தனை வருடம் அனுபவம் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து 35 ஆண்டு அனுபவம் இருக்குங்க.
0: எத்தனை வீடுகளுக்கு அந்த பிளான் பண்ணி அந்த கட்டி கொடுத்துருக்கீங்க?
1: ஒரு ஆயிரக்கணக்கான வீடு பண்ணிருக்கிறேன்.
0: எனக்கு இல்லைங்களா? நீங்க எத்தனை சிஷியர்களை உருவாக்கி இருக்கீங்க?
1: என்னுடைய சிஷியர்ல வந்து ஒரு 25 பேர் வந்திருக்காங்க.
0: இந்த இடத்துக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க?
1: இந்த இடத்துல என்னோட சிஷியர்கள் யாரும் வந்த என்னோட சிஷியர் இந்த அசோசியேஷன் மெம்பரா இருக்காங்க.
0: சரிங்க.
1: அவங்களும் இருக்காங்க.
0: சரிங்க.
1: எல்லாம் வருவாங்க.
0: இந்த பார்த்தோம்னா நிறைய காட்சிப்படுத்தி இருக்கக்கூடிய கண்காட்சி வந்து இப்ப கிட்டத்தட்ட திங்கட்கிழமை வரைக்கும் வர இருக்குங்க. இப்ப புதுமையாக என்னென்ன எல்லாம் வர வச்சிருக்கீங்க நீங்க?
1: புதுமையானதுன்னு சொல்ல போனோம்னா நம்முடைய சுற்றுச்சூழலை பாதிக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அந்த பாட்டில், தண்ணீர் நம்ம குடிக்கிற பாட்டில எல்லாருமே ரோட்ல தூக்கி போட்டுறோம். அது வந்து எல்லாத்துக்கும் சுற்றுச்சூழல் பாதிக்குது. இன்னைக்கு ஒரு அரங்கு இருக்குது இங்க. இப்ப நான் ஒரு டிஷர்ட் போட்டிருக்கேன். இந்த டிஷர்ட் வந்து அந்த மாதிரி பாட்டில ரீசைக்கிள் பண்ணி அதுல இருந்து பாலிமர் உருவாக்கி அதுல வந்த சட்டை தான் போட்டிருக்கேங்க. இதே மாதிரி இவங்களுடைய சட்டை வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் அவருக்கான ஒரு கோட்டு, 4 கோட்டு வந்து அவங்க தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கம்பெனி இங்க இருக்கு. இந்த கோட்டை வந்து நமது பிரதமர் அவர்கள் அமெரிக்காவிற்கு சென்ற போது வெள்ளை மாளிகையில் இருக்கும் போது அந்த கோட்டை அணிஞ்சிருக்கிறாரு.
0: பெரிய வரலாறு
1: வந்து சுற்றுச்சூழலை பாதிக்கிற அந்த பாட்டில இருந்து தயார் பண்ணப்பட்ட ஒரு கோட்டுங்க. அந்த மாதிரி ஒரு அரங்கு நம்ம இங்க அமைச்சிருக்கிறோம்.
0: சரி சரி.
1: இதுதான் இந்த அரங்கனுடைய பெருமை.
0: ஓ சரிங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த மெஷினரிஸ் நீங்க சொல்லக்கூடிய அந்த பாட்டில் தயாரிக்கக்கூடிய எந்திரம் அப்படின்னா அது நீங்க மட்டும் ஒரு இடத்துல நிலையா இருக்கும், அதை நீங்க காட்சிப்படுத்தி இருக்கீங்களா?
1: இல்ல, பாட்டில் தயாரிக்கிற எந்திரம் இங்க வரலீங்க.
0: பரிசுழற்சி பண்ணி ஆடையாக
1: பரிசுழற்சி பண்ண ஆடை இங்க இருக்கு. அந்த ஆடை நாங்க எங்க இன்னைக்கு இருக்கிற எங்க உறுப்பினர்கள் அனைவருமே டிஷர்ட் அதுலதான்
0: இருக்கிறது.
1: அந்த டிஷர்ட் நீங்க பாப்பீங்க, நேர்ல பாக்குறீங்க. இந்த டிஷர்ட் எவ்வளவு தரமா இருக்கு. இது வந்து நம்மளுடைய மறுசுழற்சியினுடைய ஒரு பயன்பாடு தாங்க. இது
0: சிறப்புங்க. அது என்னன்னா கிட்டத்தட்ட பார்த்தோம்னா சுற்றுச்சூழலுக்கும் அந்த மண்ணில போய் மக்கி போகாம அந்த பாட்டில்களை அல்லது இதே போல இந்த பிளாஸ்டிக் பேப்பர் அல்லது மற்றவர்களையும் அதுல மறுசுழற்சி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு.
1: அந்த கம்பெனிக்காரங்க தான் முடிவு பண்ணணும். எங்களுக்கு அதுல
0: வந்து அந்த பிளாஸ்டிக்
1: பாட்டில் மட்டும் பண்ணிட்டு
0: இருக்காங்க.
1: அந்த மாதிரி ஒரு சிறப்பு.
0: ஐயா வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் பார்த்திபன்.
0: சரிங்க. இங்க என்னவா இருக்கீங்க?
2: நானும் இந்த சங்கத்துல ஒரு உறுப்பினரா இருக்கேன்.
0: சரிங்க. அப்ப பார்த்தா நிறைய சால்கள் இருக்கிறது.
2: சரிங்க.
0: இந்த சால்களை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க.
2: இந்த ஸ்டால்ல பாத்தீங்கன்னா 98 ஸ்டால்கள் இருக்குங்க. இது ரொம்ப முக்கியமான ஸ்டால் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான தரமான கம்பிகள், ISI தர சான்றிதழ் கூட கம்பிகள் இங்க இருக்குங்க.
0: கம்பிகள்ல பாத்தோம்னா நம்ம பெரும்பாலும் முறுக்கு கம்பி, பிளைன் கம்பின்னு
2: சொல்றாங்க.
0: அது ரெண்டுக்குமான வித்தியாசம் என்னங்கய்யா?
2: ஐயா நம்மள வந்து ISI கோடுன்னு ஒண்ணு இருக்குங்க. நம்ம IS 4564 கோட் இருக்கு. அதுபடி பாத்தீங்கன்னா நம்மள வந்து முறுக்கு கம்பி TMT பார்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ண முடியும். பிளைன் பார்ட்ஸ் வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து அலோ பண்றது இல்லை, யூஸ் பண்றது இல்லைங்க.
0: சரிங்க.
2: சோ தெர்மோ மெக்கானிக்கல் ட்ரீட்மெண்ட் பார்ஸ் போட்டு நம்ம யூஸ் பண்ணுங்க.
0: ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி கன அளவு 12 mm, 10 mm நிறைய இருக்கு
2: இல்லைங்களா?
0: அது நிறைய கம்பிகள் வந்து இப்ப பில்லரா ஒரு பெரிய வந்து பாலம் இந்த மாதிரி கட்டுற போல அதுக்கு எத்தனை எம்எம் கம்பி போட்டோம்னா சரியா இருக்குங்க?
2: இப்ப வீட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா மினிமம் கிரேட் ஆஃப் பார்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 10 mm பார்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுங்க காலம்ஸ்க்கு.
0: சரிங்க.
2: அது மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து IS 4564 கோட் படி வந்து பாத்தீங்கன்னா பிரிட்ஜஸ்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 32 mm டயர் பார்ஸ் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும்.
0: 20 mm கொண்ட கன அளவு கொண்ட கம்பி வந்து நம்ம பயன்படுத்தலாம் இல்லீங்களா?
2: ஆமாங்க. ஆமாங்க.
0: சரிங்க.
2: அது மாதிரி இங்க எல்லா வகையான பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குங்க. அது இல்லாம நீங்க வந்து இந்த வார இறுதி நாட்கள் 2 நாட்கள் வந்து உங்க குடும்பத்தோட வந்து

0: குழந்தைங்களை வந்து இங்க மகிழ் வைக்கிற மாதிரி அவங்களுக்குன்னு தேவையான விளையாட்டு அரங்கங்களை நான் இங்க ரெடி
1: பண்ணிருக்கேன். வந்து வீட்டுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். குழந்தைகளும் அதே போல பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு விளையாட்டு நேரத்தையும் பயனுள்ள வகையில பயன்படுத்திக்கலாம்.
0: நீங்க குடும்பத்தோட வந்தீங்கன்னா நீங்க வந்து பெற்றோர்கள் வந்து அவங்க வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருட்களையும் பார்த்து அது என்னன்னா அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்கலாங்க. அது இல்லாம குழந்தைகள் வந்து இங்க வந்து அவங்களும் பொழுதுபோக்கு பண்ணிட்டு அனுமையான ஒரு உணவை ரெடி பண்ணிருக்காங்க, சாப்பிட்டு மகிழ்ந்து போலாங்க.
1: நன்றிங்க உங்களுக்கு. அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: உங்க பேர் தனலட்சுமிங்க, ராசிபுரத்துல இருந்து வர்றேன்.
1: ராசிபுரத்துல இருந்து இங்க
2: பார்வையிட வந்திருக்கங்க. வீட்டுக்கு தேவையான கட்டுமான பொருட்கள் எல்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டோம், வந்து பார்த்தோம். புதுசா வீடு கட்டலாங்கிற ஒரு ஐடியாவில இதெல்லாம் பார்த்தோம். அவங்க என்ஜினியர்ஸ் எல்லாம் வச்சு நடத்துறதுனால அந்த பொருட்களையும் பயன்படுத்தி இவங்க என்ஜினியர்ஸ் மூலியமாவே கட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தோணுச்சு. எல்லாம் அதுக்கு தகுந்தமான வாஸ்து பிரகாரம் வாஸ்து ஆலோசகரும் இருக்காங்க, இருக்காங்க அவங்க. அதனால அவங்கள வச்சு இந்த இதை கட்டடம் கட்டலாங்கிற ஒரு ஐடியாவில இந்த பொருளையும் பார்க்கவும் கண்காட்சி பார்க்கவும் சிறப்பா இருந்தது. அதனால அந்த மாதிரி வீடு கட்டுற ஐடியா இருந்தா எல்லாரும் இதை வந்து பாருங்க, பாத்துட்டு உங்க ஆலோசனை பிரகாரம் உங்களுக்கு மனசு திருப்தியா வீடு கட்டி தரத்துக்கு ஆளுங்களும் இருக்காங்க.
1: ஆட்கள்
2: வேணுமாங்க.
1: அந்த மாதிரி நிறைய ஆலோசனைகளை வந்து வீடு கட்டுவதற்கு ஆரம்பத்தில் இருந்து எல்லா வேலைகளையும் முடித்து கொடுப்பதற்கான
2: ஆலோசகர்கள் இருக்காங்க, இன்ஜினியர்ஸ்.
1: ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம் வணக்கம், நான் நல்லகுமரன் இன்ஜினியருங்க. திருச்செங்கோட்டிலிருந்து பார்வையிட வந்திருக்கிறோம்.
1: பார்வையிட வந்திருக்கு.
3: ஆமா பார்வையிடுங்க. அது இல்லாம நம்மளுடைய பார்வையிட இல்லைங்க, இது வந்து நம்மளுடைய நானு மெம்பருங்க, கொஞ்சம் அட்வைசரி போர்ட்ல இருக்கிறோம்.
1: சரிங்க.
3: பட் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை ஃபர்ஸ்ட் இயர் பண்றோம். போனா கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவா, ஏன்னா நம்மளுடைய கான்செப்ட் என்னன்னா இன்னைக்கு கட்டட கட்டுமான சம்பந்தமாக எந்தெந்த வகையில வந்து புது நியூ ப்ராடக்ட் ஒரு சாதாரண ஒரு எம் சாண்ட் பி சாண்ட்ல இருந்து ஒரு இது வரைக்கும் ஒரு ஐ மீன் வந்து என்ன சொல்றதுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் வந்து இது பண்றாங்க பாத்தீங்களா, அதை வந்து சப்போர்ட் பண்ண வரைக்கும் எல்லாமே இங்க இருக்குது, காட்சிப்படுத்தி இருக்காங்க. நீங்க சுவிச்சஸ், எல்டி லைட்டாங்க, நீங்க வந்து கன்சல்டிங், பேங்க் லோனுக்கான அதெல்லாம் டீட்டெயில்ஸ், ஆட்டோமேஷன்ஸ், கேட்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. அதை வந்து அது இல்லாம குழந்தைங்களுக்கு கேம்ஸ், அவங்க வந்து எல்லாம் என்டர்டெயின் பண்ண மாதிரி ஃபுட் கோர்ட் எல்லாம் இருக்குது. ரொம்ப ஒரு ஃபேமிலியா வந்தாங்கன்னா வீடு கட்டுறவங்க மட்டும் இல்லாம ஃபேமிலியோட வந்து நல்லா என்டர்டெயின் பண்ற மாதிரி இருக்குதுங்க. வெரி வெரி யூஸ்ஃபுல்லான இது, அனைவரும் வந்து பங்கு பெறுமாறு அன்புடன் நாங்கள் எங்க அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டன்சி இன்ஜினியர்ஸ் கேட்டுக்கொள்கின்றோம்.
1: இன்னும் பேசுவோம், ஒரு மினிட்ல இருக்காங்க. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கங்க, என் பேர் இன்ஜினியர் ஹேமந்த் குமார்.
1: சரிங்கய்யா, இன்னும்
4: மக்களுக்கு வந்து முத்தாய்ப்பான விஷயங்களை தெரிவிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒருத்தர் வந்து தன்னுடைய வீடுங்கிறது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு குடும்பத்துக்கும் அத்தியாவசியமான ஒண்ணு. அதனால வந்து வீடு வந்து எல்லாத்தோட கனவு இல்லமாவும் இருக்குது. நீங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிற மாதிரி கரெக்டா பிளான் பண்ணுங்க. நிறைய பேருக்கு சரியான புரிதல் இல்லாமே வீடு கட்டிடுறாங்க.
1: ஆரம்பிச்சுட்டு
4: பணம்பத்திலங்கிறது
1: சரியா வரல
4: அப்படின்ற மாதிரி பணத்தையும் திட்டமிடணும். அதே சமயத்துல அந்த நம்ம என்ன மாதிரியான தேவைகளுக்கு நம்ம வந்து வீடு கட்ட போறோம் அப்படிங்கறதையும் முதல்ல திட்டமிடணும். அதுக்கான அரசாங்கத்திட்டம் இருந்து போதுமா சரியான முறையில
1: அனுமதி
4: அதாவது பிளான் அப்ரூவல் வாங்குறதெல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமாக அது டிடிசிபி அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப வந்து ஒரு 5000 சதுரடி அந்த மாதிரி பெரிய பில்டிங்க்கு தான் நார்மலா இருக்கிறது. இன்னைக்கு வந்து தமிழக அரசு வந்து வீட்டு மனையில சிங்கிள் விண்டோ போர்ட்டல்னு சொல்லி ரொம்ப வந்து எளிமையாக்கி இருக்குது அப்ரூவல. அதனால வந்து நீங்க வந்து ஒரு 3500 சதுரடி உள்ள அடிநல உள்ள வரைக்கும் இருக்க பில்டிங்க்கு 2500 சதுரடி அடிநல உள்ள மனையில நீங்க வந்து தாராளமா வந்து வீடுகள் கட்டிக்கலாம். அதுக்கு வந்து நீங்க வந்து பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கி தெளிவா செஞ்சீங்கன்னாதான் நாளைக்கு வந்து எதிர்காலத்துல உங்களோட சங்கதிகளுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இருக்குங்க.
1: நிச்சயமாக ஒரு முறை கட்டக்கூடிய விலையை தெளிவா கட்டிட்டோம் அப்படின்னா
4: தெளிவா கட்டுறதுங்கிறது ஒண்ணு, தினமா கட்டுறதுங்கிறது ஒண்ணு. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் தெளிவான முறையில முன்கூட்டியே கட்டுறதுக்கு முன்னாடியே அதுக்கான அப்ரூவல் எல்லாமே தெளிவா அரசாங்கத்திட்ட இருந்து வாங்கிட்டு பண்ணீங்கன்னா நாளைக்கு நீங்க ஒரு லோன் போகும்போதுமே அது உங்களுக்கு நல்ல முறையில உங்களுக்கு அது சப்போர்ட்டிவா இருக்கும்.
1: எல்லாமே
4: ஆமாங்க, முன்னாடியே அதாவது பாலக்கால் போறதுக்கு முன்னாடியே இதுல எல்லாத்தையுமே கவனத்தில் கொண்டு நீங்க

0: போட்டீங்கன்னா தான், ஏன்னா பல மக்கள் எங்ககிட்ட வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு தெரியாம இருக்குதுங்க, அதனால நாங்க பல சிரமங்களுக்கு உள்ளாகப்படுறோம். இதெல்லாம் அரசாங்கம் எங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும். அரசாங்கம் சொல்றாங்க, மக்களுக்கு அதனால புரிதலும் தெளிவும் இதுல தேவைப்படும்
1: அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி, நன்றி. தொடர்ந்து பேசுவோம் நேர்களே. கோடை பண்பலை 100.5 நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ் நடத்தக்கூடிய கட்டிட பொருள் கண்காட்சி இன்னைக்கு கொங்கு திருமண மண்டபத்திலிருந்து வந்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் நேர்களே.
2: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் August 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
8: பரமத்தி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
7: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் முதலாம் ஆண்டு மாபெரும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி ஹோம் டெக் 2026
8: August 14, 15, 16, 17 நான்கு நாட்கள் காலை 11 முதல் 8 வரை பரமத்தி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
7: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
8: பார்வையாளர்களுக்கு மணிக்கொரு முறை குலுக்கல் முறையில் பரிசுகள், குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள், மேலும் ஏராளமான சிறப்பம்சங்கள் உள்ளன.
7: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
2: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் August 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.

0: கோடை பண்பலை 100.5 நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ் நடத்தக்கூடிய கட்டிட பொருள் கண்காட்சி நாமக்கல் பரமத்தி ரோடு கொங்கு திருமண மண்டபத்திலிருந்து வந்துட்டு இருக்கீங்க. நிறைய ஸ்டால்கள் வந்து அப்படியே காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்படின்றத ஒவ்வொரு முறையும் நினைவுபடுத்துவதற்கு காரணம் நமக்கு வீட்டுக்கு தேவையான அதே சமயம் புதுமையாக இருக்கக்கூடிய நிறைய பொருள்கள் இருக்கிறது, சந்தைப்படுத்தி இருக்கிறாங்க. அத நம்ம மற்ற இடங்கள்ல கடைகளுக்கு போய் கேக்குறப்போ வாங்குறாங்களா இல்லையா அப்படின்றத பாத்துட்டு மட்டும் நமக்கு பதில் கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து அவங்க ஸ்டால் அமைத்திருப்பதால் வந்து ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு இதனால் இது இதெல்லாம் இருக்கு, கூடுதல் சிறப்பம்சங்கள் எல்லாம் இருக்கு, இங்கெங்க கடைகள் இருக்கு என்பதை எல்லாம் சொல்வதற்காகத்தான் நிறைய அரங்குகள் இருக்காங்க. அதை நிறைய பார்வையிடுவதற்காகவும் பொதுமக்கள் வந்துட்டு இருக்காங்க. ஐயா வணக்கம், வாங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் முரியசன்.
0: எந்த ஊர்ல இருந்து வர்றீங்கய்யா?
1: நமக்கு சந்தவிடப்பு வரணும்.
0: அது எங்க இருக்கீங்கய்யா?
1: லோக்கல்ல தான் இருக்கு, 1 கிலோமீட்டர்ல.
0: சரிங்கய்யா, உங்களுக்கு என்ன பாத்தீங்க? இங்க
1: நான் வந்து பிளம்பிங் அண்ட் எலக்ட்ரிஷன் ரெண்டு ஒர்க் பண்றேன்.
0: அப்படிங்களா?
1: அந்த மெட்டீரியல் வந்து
0: உங்களுக்கு தேவையான உபகரணங்கள் நிறைய இருக்கும்.
1: ஆமா,
0: இந்த கட்டிங் பிளேடுல இருந்து
1: கட்டிங் கட்டர் நெல்லிங் எல்லாமே இருக்கு.
0: அப்படின்றப்ப அதுலயும் இப்ப புதுமையா எதுவும் வந்திருக்கீங்களா?
1: வந்துருக்குங்க.
0: அதுல என்ன வந்திருக்கீங்க?
1: பேட்டரி டீல் வந்துருக்கு புதுமையா.
0: ஓ, அப்ப வந்து நீங்க சில நேரத்துல
1: கரண்ட்
0: கொடுத்து பாடி எடுத்து கொடுத்து அத்தனையும் பண்ணணும்.
1: எவ்வளவு
0: நேரம் சார்ஜ் ஏறுதுங்க?
1: ஒரு 3 மணி நேரம் இருக்கும் சார்.
0: 3 மணி நேரம் சார்ஜ் ஏற்றா நீங்க எத்தனை மணி நேரம் பயன்படுத்தலாங்க?
1: ஒரு 9 மணி நேரம் வேணும்.
0: இது தவிர உங்களுடைய வேலைகளுக்கு பயன்படுற மாதிரி நீங்க வேற என்ன பாத்தீங்க?
1: இனிமேல் அப்பதான் வந்திருக்கு, இனிமேல் கொஞ்சம்
0: ஒவ்வொரு பொருளா பாக்கணும். சரிங்க. உங்களுக்கு அது இல்லாம இந்த பிளம்பிங் அப்படின்னீங்கல்ல, அதுல இந்த பைப்புகள் எல்லாம் பெரும்பாலும் இந்த லைன் கொடுத்தோம் அப்படின்னா எங்க அவுட் புட் கிடைக்குது அப்படின்னு தெரியாது. அது எப்படி கண்டுபிடிக்கும்?
1: அதாவது ஓப்பனிங் அடிச்சுட்டு கண்டுபிடிச்சிக்கலாம்.
0: உங்களுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு,
1: நல்லா இருக்காது. உள்ள கன்சல்ட் பண்ணி வரும்போது நம்ம அதை வந்து கேமரா ஒன்னு எடுத்து வச்சுக்கலாம்.
0: அதுக்கு பிறகு பதிலாம் புதுசா எல்லாம் மாற்று வழி வந்திருக்குன்னு சொல்றாங்களா? அப்படி எதுவும் வந்திருக்குங்களா?
1: வந்திருக்கு. ஆனா பட் இன்னும் அது இங்க வந்துருக்கோம்.
0: கட்டன் ராடு ஸ்பிரங் அப்படின்றதான் ஆரம்பத்திலிருந்து
1: இருக்குங்களா?
0: அதை தாண்டி என்ன வந்திருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கீங்க?
1: பைப் லேட்டஸ்டா வந்திருக்கு, யூபிஎஸ்
0: வந்திருக்குங்க.
1: சரிங்க, இது வந்து 2 வருஷம்
0: சரிங்க. தொடர்ந்து பாருங்க. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம், செல்வகுமார் பேசுறேன்.
0: எந்த ஊருங்கய்யா?
2: வள்ளிபுரம்.
0: அது எங்க இருக்குங்க?
2: நம்ம நாமக்கல் இருந்து பரமேஜி ரோடு.
0: ஓகே. இங்க ஸ்டால்கள் என்னென்னலாம் பாத்தீங்கய்யா?
2: வீட்டுக்கு தேவையான லைட்ஸ் டைரக்டா கம்பெனில இருந்தே வந்திருக்கனால
0: நிறைய சுவிட்சுகள்லாம் இருக்கு இல்லீங்களா?
2: ஆமா,
0: இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா புழக்கத்தில் இல்லாத சுவிட்சுகள்லாம் இருக்கு அப்படிங்களா?
2: மாடல் நிறைய கொண்டு வந்திருக்காங்க.
0: அது என்னென்னலாம் பாத்தீங்க, என்ன கேட்டீங்க, என்ன சொன்னாங்க?
2: சுவிட்சு கம்பெனி பாத்திருக்கேன், அதுல மாடல் புதுசா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. லைட்டிங்கும் வந்து புதுசா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது இல்லாம பிளம்பிங்லயும் வந்துட்டு பைப் கம்பெனி புதுசா அறிமுகம் படிச்சிருக்காங்க, அதுவும் பெஸ்டா இருக்கு. பழைய கம்பெனிக்கும் இந்த கம்பெனிக்கும் கொஞ்சம் பெஸ்டா
0: இருக்கு. நவீனம் வந்திருக்கிறதா சொல்லி சொல்றீங்க இல்லீங்களா?
2: ஆமா.
0: சரிங்க, நீங்க பாத்ததுல சுவிட்சு இதெல்லாம் பாத்திருக்கீங்க, என்னென்னலாம் போய் பாக்கணும்னு நினைக்கிறீங்க?
2: வீட்டுக்கு தேவையான அது இன்னும் நிறைய மெட்டீரியல் எல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, போய் பார்த்துட்டு தான் கன்சல்ட் பண்ணணும்.
0: நீங்க உங்களுக்கு சந்திச்சதுல கோடை பண்பலை 100.5 இன்னைக்கு நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ் நடத்தக்கூடிய கட்டிட பொருள் கண்காட்சியானது நாமக்கல் பரமத்தி ரோடுல இருக்கக்கூடிய குங்கு திருமண மண்டபத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து பேசுவோம் நேர்களே.

0: 100.5 இன்னைக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ் நடத்தக்கூடிய கட்டிட பொருள் கண்காட்சியானது கொங்கு திருமண மண்டபம், அதாவது பரமத்தி ரோடு கொங்கு திருமண மண்டபத்திலிருந்து வந்துட்டு இருக்கீங்க. ஒரு கையில நம்ம காசு இருந்தா தான் அதை எவ்வளவு செலவழிக்க முடியும் அப்படின்றது தெரியும். சில நேரங்கள்ல எல்லா நேரங்கள்லயும் நம்ம கையில காசு வச்சுட்டு தான் ஒரு வேலையை பண்ண முடியுமா அப்படின்னா அது நிச்சயம் முடியாது. அப்படியும் பணம் இல்லாத போதும் நாம வந்து ஒரு வேலையை செய்யணும்னா அதுக்கு கடன் வாங்கி செய்யறதுன்னு சொல்லுவாங்க, அது இன்னொரு சொல்லணும்னா லோன் வாங்கி செய்யறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த வகையில வங்கியானது நமக்காக வீட்டு கடன் அப்படின்றத கொடுக்கறாங்க. அந்த வகையில இன்னைக்கு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கிளையானது அதனுடைய எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய நாமக்கல் இருக்கக்கூடிய பாரத ஸ்டேட் வங்கியினுடைய அலுவலர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடுவோம். ஐயா வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
1: என்னோட பேர் ஜெகதீஸ்வரன்.
0: சரிங்க ஐயா, நீங்க வந்து இப்ப எந்த பிரான்ச்சுங்க
1: சார்? நான் வந்து எஸ்பிஐ நாமக்கல் பிரான்ச்ல துணை மேலாளராக
0: இருக்கேன். இந்த கண்காட்சியில உங்களுடைய பங்களிப்பு என்னங்கய்யா?
1: சார், நாங்க இப்போ இந்த கண்காட்சியில பாத்தீங்கன்னா மெயினா வீட்டு கடன் சம்பந்தப்பட்ட மேலா வந்து போட்டிருக்கோங்க.
0: சரிங்க.
1: நம்ம வங்கியில பாத்தீங்கன்னா அனைத்து வகையான வீட்டு கடன்கள் எல்லாமே தருங்க. வீடு கட்டுறதுக்கு, வீடு பர்ச்சேஸ் பண்றதுக்கு, வீடு வந்து டேக் ஓவர் பண்ணி டாப் அப் பண்றதுக்கு, அப்புறம் வீட்டு அடமான கடன்.
0: சரிங்க.
1: இந்த மாதிரி கடன்கள்லாம்
0: நம்ம யோசிக்கணும்னா கூட ஒரு வீடு கட்டுறதுக்கு எனக்கு வந்து ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு வந்து நான் வீடு கட்டுறேன் அப்படின்னா அதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு வரைக்கும் நீங்க லோன் கொடுப்பீங்க? அதுக்கு ஏதாவது லிமிட்டேஷன் அப்படின்றது இருக்குங்களா?
1: சார், இப்போ 20 லட்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமரோட மார்ஜின் போக நம்ம ஒரு 18 லட்சம் வரைக்கும் கொடுக்கலாங்க. இது வந்து உங்களுடைய சேலரி டீடைல்ஸ், அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ, அப்புறம் உங்களுக்கு எந்த அளவு கடன் தொகை தேவை, இதை பொறுத்து நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம்.
0: அதுக்கான நீங்க கேட்கற டாக்குமெண்ட் அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்ற பட்சத்துல இது எப்படி திருப்பி செலுத்துறது வந்து
1: திரும்ப செலுத்திக்கலாம்.
0: ஒருவேளை கையில எக்ஸ்ட்ரா காசு இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஒரு பாதி அமௌண்ட் இருந்ததுனாலும் கட்டிக்கலாம். மீதி இருக்கிற காசுக்கு தான் அந்த
1: வட்டியானது வந்து வருங்க. இந்த மாதிரி நீங்க கட்டும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது அந்த கட்டின தொகையானது டைரக்டா வந்து அசல்ல குறைஞ்சிடுங்க.
0: அதுதான் நம்ம ஆரம்ப விலை 20 லட்சம்ன்றது வந்து வட்டி வராது. 10 லட்சத்தை கட்டிட்டு மீதி இருக்கக்கூடிய 10 லட்சத்துக்கு மட்டும் உங்களுக்கான வரி வரும். இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்றத சொல்லிருக்கீங்க. நன்றிங்க. எத்தனை மக்கள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்களா?
1: வந்துட்டு இருக்காங்க.
0: 4 நாட்களும் ஒருவேளை பொதுமக்கள் என்ன கேட்டுட்டு இருந்து வந்தாலும் கூட அதற்கான விவரம் நீங்க கொடுப்பீங்க.
1: கண்டிப்பாங்க.
0: நன்றிங்க உங்களுக்கு சந்திச்சதுல. கோடை பண்பலை 100.5 இந்த ஸ்டால்கள்ல அப்படியே பார்த்த வண்ணமே ஒரு ஐயா இருக்காரு, நண்பர் இருக்காரு. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம் ஐயா. என்னோட பேர் வந்து ஸ்ரீதர். நான் கொல்லிமலையில இருந்து வரேன்.
0: கொல்லிமலை ரொம்ப தூரம் மாட்டீங்களே?
2: ஆமாங்க சார். நான் வந்து இப்போ ரிசர்ச்சரா இருக்கேன் சார்.
0: என்னங்க
2: நம்ம ஏ டைப் டென்ட், ஏ டைப்

0: ஹவுஸ் மாதிரி ஏதாவது
1: சொல்லிட்டீங்க. பார்த்தோம்னா அந்த சின்ன சின்ன குடிசை,
0: ஆமாங்க,
1: அந்த மாதிரி.
0: ஆமாங்க,
1: அது எப்படி அங்க மலை மேல போட்டுக்கலாம் அப்படின்ட்டு?
0: ஆமாங்க, ஆமாங்க, இப்ப டூரிஸ்ட் வரதுனால சரி ஏதாவது சரி
1: பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குடியில் அமைக்கணும் அப்படின்னா செலவினங்கள் குறையும் அப்படின்றது
0: கண்டிப்பா கண்டிப்பா. சரி, இன்னைக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்போ நடந்துட்டு இருக்கனால இங்க வந்து பார்ட்டர் பண்ணிட்டு
1: இருக்கீங்க. காட்சிகள் எத்தனாவது அரங்குல இதெல்லாம் இருக்குங்கய்யா?
0: உங்களுக்கு பாத்தீங்கன்னா சரியா இப்ப ஜேஸ்தபடி இருக்குங்கய்யா, அக்னி இருக்கு
1: அப்படின்ற மாதிரி அப்படின்னாங்கய்யா. குளிர் அப்படின்றதுனால அதுக்கு மின்சார வசதி தேவைப்படுங்களா, இல்ல அந்த குளிர் சமாளிக்க?
0: இப்ப நம்ம சோலார் கூட பண்ணிக்கலாம். இப்ப சோலாரும் வந்து இப்போ உங்க எக்ஸ்போல இருக்குங்கய்யா, அது இப்ப நான்
1: அமைக்கிறதுக்கான ஐடியா வந்து அவங்களே கொடுக்கறாங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஒரு குடில் அமைக்கணும் அப்படின்னா எத்தனை பேர் தங்குற மாதிரிக்கான குடில் அமைக்க முடியுங்க?
0: மேக்ஸிமம் பிளான் வந்து 1 to 2 to 4 காரவழி வரைக்கும் வந்திருக்காங்க.
1: ஒருவேளை அங்க இருக்கக்கூடிய பிரான்ச் இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஹெல்ப்
0: பண்ணி தரேன்.
1: நன்றிங்க. தொடர்ந்து பேசுவோம். கோடை பண்பலை 100.5 இன்னைக்கு பரமத்தி ரோடு கொங்கு திருமண மண்டபத்தில் இருந்து கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ் நடத்தக்கூடிய கட்டிட பொருள் கண்காணிச்சியானது நேரலையாக.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
8: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ண தூரிகை.
9: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
10: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
11: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
0: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
12: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
13: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
14: இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: பாரம்பரியம்
8: மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ண தூரிகை.
9: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. இசை கேட்டால் புவி அசைந்தாடும், இசைக்கு மயங்காத இதயம் உண்டோ, இசைக்கு மனதை சாந்தப்படுத்த

0: ஒரு 2 மணி நேரத்தை நகர்த்த முடியுமானா? முடியாது. அப்படி இசையோடு ஒன்றிணைந்தவர்கள் தான் நாம். அது கோடை பண்பலை நேயர்களுக்கு இசை என்றால் மிகவும் பரிச்சயம். அந்த வகையில் இந்த கண்காட்சியில், அதாவது நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ் நடத்தக்கூடிய கட்டிட பொருள் கண்காட்சியில இசைக்கென்று தனியாக ஒரு அரங்கமே அமைத்திருக்கிறார். இசைக்குன்னா தனியாக அப்படின்னா, அந்த இசையை கேட்கக்கூடிய தொழில்நுட்பம் என்னென்ன இருக்கிறது, அதுக்கான பொருள்கள் என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லுவதற்காக காத்திருக்காங்க. ஐயா வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: தினேஷ்.
0: இங்க என்னங்க ஸ்டால், இந்த ஸ்டால் என்ன வச்சிருக்கீங்க?
1: கம்பெனி பேர் கை சினிமா. ஸ்டால் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர், அப்புறம் ஆம்பிளிஃபையர்ஸ், ப்ரொஜெக்டர்ஸ், இந்த ஐட்டம் எல்லாம் வச்சிருக்கோம்.
0: சரிங்க. இப்ப குறைஞ்ச பட்ஜெட்ல இருந்து அதிகபட்சம் எந்த அளவுக்கு வரைக்கும் இருக்குங்கய்யா?
1: நாங்க வந்து பாத்தீங்கன்னா 1.5 லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றேங்க. ஒரு மினிமம் 5.1 செட்டப் வந்து 1.5 லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது.
0: சரிங்கய்யா. அப்படின்றப்ப அந்த ரொம்ப துல்லியமா கூட அந்த இசையை கேட்கலாம்.
1: கண்டிப்பா. நம்ம வந்து பண்றது வந்து JBL ப்ராடக்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து லக்ஸா செக்மெண்ட் சொல்றது, இது வந்து 5.1 வந்து JBL ஆம்ப், கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரோட நம்ம வந்துருதுங்க.
0: வீடுகளுக்கு இந்த தொலைக்காட்சி வச்சிருக்கிறவங்களும் இந்த மாதிரி நம்ம உங்க பொருள்களை பயன்படுத்தி இந்த ஆம்ப் இதெல்லாம் வந்து தொடர்பு கொடுத்த முடியுங்களா?
1: கண்டிப்பா பண்ண முடியுங்க. டிவியில கனெக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல இருக்கிற செட்டாப் பாக்ஸோடையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுல பண்ணிட்டு நம்ம 5.1 செட்டப்ல லைவ்ல
0: ஆம்பிள் இருந்து நீங்க வந்து தனியா ஸ்பீக்கருக்கு அவுட்புட்
1: கொடுத்துக்கலாம். எல்லாமே
0: ஒரு செட் அப்படின்னா அதுல என்னென்ன
1: இருக்குங்க? ஒரு ஆம்பிளிஃபயர் வந்துருங்க, அதுக்கப்புறம் சென்டர் சேனல் வரும், லெப்ட் ரைட் 2 ஸ்பீக்கர் வரும், பேக்ல சரௌண்ட்ல 2 ஸ்பீக்கர் வரும், ஒரு சப் வரும். சப் வந்து 10 இன்ச் இருக்கு, 12 இன்ச் இருக்கு. ஸ்பீக்கரும் வந்து பாத்தீங்கன்னா 5.2 இன்ச் இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 6 இன்ச் இருக்கு, 8 இன்ச் இருக்கு.
0: டிரைவ் பார்த்தோம்னா அந்த அறையினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீக்கர் கொஞ்சம் மாத்தலாம் சொல்லி சொல்லுவாங்க. ஒரு எந்த அளவுக்கு அறையா இருந்தா எந்த அளவுக்கு ஸ்பீக்கர் வைக்கலாம்?
1: அதாவது மினிமம் ஒரு 10-11 இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாங்க, மினிமம் சைஸ். அதுல வந்து நம்ம அதுக்கப்புறம் எந்த லெவலுக்கு போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீக்கரோட எண்ணிக்கை மாறும், அதனுடைய வாட்டேஜ் மாறும்.
0: பெரும்பாலும் அந்த அடியான சாங் கேட்கணும் அப்படின்னால அதுல மாத்தி வச்சுக்கிற மாதிரியும் வசதி இருக்கு இல்லைங்களா?
1: நல்லா நல்லா வாய்ஸ் கிளாரிட்டியா வேணா டவர் ஸ்பீக்கர் போலாம். சோ அதுல நல்லா வாய்ஸ் இருக்கும், பேஸ் நல்லா வரும். அந்த டவர் ஸ்பீக்கர்லயே எல்லாமே
0: எல்லாம் பெரும்பாலும் பார்த்தோம்னா நிறைய அந்த இது இருக்கும். அதுக்கும் நீங்க அந்த ஃபிட் பண்ணி கொடுப்பீங்களா?
1: இல்ல பேருந்து கம் பண்றல, வீட்டுக்கு பண்றோங்க.
0: வீடுகளுக்கு
1: பண்றோம், ஒரு லிவிங் ஹாலுக்கு பண்ணலாம். அப்புறம் ஒரு தியேட்டர், தனியாவே தியேட்டர், ஒரு கம்ப்ளீட் ரூம் செட்டப்பாவே பண்ணலாம்.
0: கல்லூரிகள் எல்லாம் ஆடிட்டோரியம் எல்லாம் பெரும்பாலும் வச்சிருப்பாங்க.
1: கண்டிப்பா
0: பண்ணிருக்காங்க. ஒளிவாங்கில இருந்து எல்லாமே
1: இருக்குங்க. அதுக்கு நாங்க ஹோலி கிராஸ், ஹோலி ஏஞ்சல் இதெல்லாம் ஒரு 4-5 இது பண்ணிட்டு இருக்கோங்க.
0: ஓ சிறப்புங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க. தொடர்ந்து பேசுவோம் நேர்களே. கோடை பண்பலை 100.5 இன்னைக்கான சிறப்பு தேடி வரும் பண்பலையானது நாமக்கல் அசோசியேஷன் ஆப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ் நடத்தக்கூடிய கட்டிட பொருள் கண்காட்சியானது பரமத்தி ரோடு கொங்கு திருமண மண்டபத்திலிருந்து நேரலையாக.

0: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
1: பரமதி வேலூர், பிரித்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
0: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி
1: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 நான்கு நாட்கள் காலை 11 மணி முதல் இரவு 8 மணி வரை பரமதி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
0: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
1: குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள்,
0: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி, குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி, வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: தரமான பருத்திலிருந்து தயாராகுது.
7: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ் நடத்தக்கூடிய கட்டிட பொருள் கண்காட்சியானது பரமத்தி ரோடு கொங்கு திருமண மண்டபத்திலிருந்து வந்துட்டு இருக்குங்க. வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பார் அப்படிம்பாங்க. அந்த கடைசியான முடிஞ்சா பார் அப்படின்ற ஒரு வாக்கியம் தான் அதுல அமைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்லணும். அவ்வளவு சவாலான விஷயமா அப்படின்னு கேட்டா ஆமாம் அப்படின்றதான் பதிலாக கிடைக்கும். ஏனென்றால் அந்த வீட்டு வேலையை ஆரம்பிச்சு செய்யக்கூடியவங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த திட்டமிடுதல் ரோட இருந்தாங்கன்னா அது திட்டமிட்டபடியே முடியும். அந்த திட்டமிடலுடைய ஒரு முன்னோட்டமாகத்தான் வீட்டுக்கான தேவையான பொருள்கள் என்ன அப்படின்றத நிறைய காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. பர்னிச்சர், அதே போல வீட்டுக்கு தேவையான பொருள்கள்லாம் வந்திருக்காங்க. எம் ஸ்டாண்டு, எஸ் ஸ்டாண்டு, அதே போல ரெடிமிக்ஸ், அதே போல ஸ்டோன் பெஞ்சு, தகர சீட்டு, தார் சீட்டு, இப்படி நிறைய காட்சிப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு கண்காட்சி. உண்மையான ஒரு கடைக்கு வந்தமா, கண்காட்சி கூடத்துக்கு வந்தமா அப்படின்ற அளவுக்கு தான் இங்க இருக்கு. நிறைய இருக்கு. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
8: லைன் அன்பழகன், நான் மோகனூர்ல இருந்து வந்திருக்கேன்.
7: சரிங்கய்யா,
8: நான் இந்த எக்ஸ்போ பார்க்க வந்தேன். நல்லாவே இருக்கு, ரொம்ப சிறப்பா இருக்கு. வந்தது வந்து பார்த்ததுல நிறைய எனக்கு தேவையான வீடு கட்ட ஐடியா இருந்தது. அதுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் இங்க இருக்கு.
7: நிறைய டீடைல சொல்றாங்க
8: இதுக்கு மேல நான் கொஞ்சம் பாத்துக்கிட்டு இருக்கேன். பார்த்துட்டு முழுசா பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுங்கிறது எனக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிடும். முழு ஐடியா தகவல் இந்த இதை வச்சு என்னால ஒரு இதுக்கு வர முடியும்.
7: வீடு கட்டுறதுக்கு பட்ஜெட் அப்படின்னா என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம்.
8: தரமான பொருட்கள் எப்படி இருக்கு, அதை எப்படி சூஸ் பண்ணலாங்கிறது இங்க ஓரளவுக்கு வந்து சூசிங் தெரிஞ்சுக்கலாம்.
7: நிறைய இங்க இருந்து இப்பதான் வந்திருக்கீங்க இல்லைங்களா? எத்தனை கூடங்கள் நிறைய இருக்கு, ஒவ்வொன்றையும் பாருங்க, திட்டமிட்டு அதை செயல்படுத்துங்க அப்படின்ற ஒரு வார்த்தைகளையும் சொல்லிடுறேன். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கய்யா.
9: செல்வகுமார்.
7: எந்த ஊருங்க நீங்க?
9: மோகனூர்.
7: இங்க பக்கங்களா?
9: நாமக்கல் பாக்கோம்.
7: நாமக்கல், சரிங்க. நீங்க இந்த அரங்குகள் எல்லாம் சுத்தி பாத்தீங்களா? இனிமேல் தானுங்களா?
9: இல்ல இல்ல, சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எல்லாமே இருக்கு.
7: இருக்கு,
9: பாத்துக்கிட்டு.
7: நீங்க வீட்டுல நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற பொருள்களுக்கும் இங்க கண்காட்சி படித்து இருக்க பொருள்களுக்குமான வித்தியாசமா என்ன நினைக்கிறீங்க?
9: நிறைய வித்தியாசமா பொருள் இருக்கு.
7: நம்ம வீட்டுல இருக்கிறத காட்டிலும் இங்க புதுமையா

0: இருக்கு அப்படின்றத சொல்லிருக்கீங்க. அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. கண்காட்சி பார்வையிடுவதற்காக வந்திருக்கீங்களா?
1: என்னென்னலாம்
0: இது வரைக்கும் பாத்தீங்க இல்ல புத்தகம் வந்திருக்கீங்களா?
1: இல்ல நான் முன்னாடி வந்து பாத்துட்டேன். சோலார் இதெல்லாம் இருக்கு, எல்லாமே வீட்டுக்கு யூஸ் பண்ற பர்னிச்சர் எல்லாமே இருக்கு.
0: சோலார் பார்த்த வரைக்கும் உங்க வீடுகளுக்கு எந்த மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க?
1: இது வந்து நம்ம வீட்டுக்கு தான் சார்,
0: வீட்டுக்கு தேவையான அதாவது மின்சாரமே இல்லைனாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. இல்ல ஏதாவது வகை ஏதாவது சொல்லிருக்காங்களா? அதாவது நிறைய எந்த அளவுக்கு நம்முடைய மின் தேவை இருக்கிறதோ அந்த அளவுக்கு சோலார் பயன்படுத்தலாம். சோலார் தவிர வேற என்ன பாத்தீங்க?
1: இது நான் வந்து வாட்டர் ப்ரூஃப் இது பார்த்தேன். அப்புறம் வந்து இது
0: வாட்டர் ப்ரூஃப் போக வீட்டுக்கு தேவையான எல்லா நன்றிங்கம்மா உங்களுக்கு பேசுனதுல. ஐயா வணக்கம்.
2: வணக்கம் சொல்லுங்க.
0: இந்த கால் பத்தி மீண்டும் ஒரு முறை, இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் மற்ற மாணவர்களுக்கும் அதே போல கட்டுமான பணியில் ஈடுபட்டிருக்க கூடியவர்களுக்குமான நீங்க சொல்லக்கூடிய தகவல் என்னங்கய்யா?
2: நல்ல பொருட்களை தேர்ந்தெடுத்து நல்ல தரமான கட்டிடங்களை கட்ட வேண்டும் அப்படிங்கறதுக்கான நோக்கம் தாங்க எங்களுக்கு. அதை வந்து மக்களுக்கு ஒரு அறிமுகமா கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் நாங்க எங்க அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ் நாமக்கல் மையத்தின் சார்பாக முதன்முறையாக இந்த கட்டிட பொருள் கண்காட்சியை நடத்துறோம்.
0: அடுத்தடுத்த வருஷம்
2: ஒவ்வொரு வருஷமும் இதை தொடர்ந்து நடத்தணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது. இப்ப வந்து இந்த கூட்டத்தையெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா நடத்துங்கிற உறுதி நாங்க எடுத்துக்கோம்.
0: ஒவ்வொரு ஆண்டும் அழைப்பிதழும் தயார் பண்ணலாம்.
2: அடுத்த ஆண்டு அழைப்பு இப்ப தயார் பண்ணிடுவோம். உடனே அடுத்த இதே மாதிரி கோடை பண்பலையை அடுத்த வருஷம் நாலு நாள் நடத்துறோம். நாலு நாள் ஒவ்வொரு மணி நேரம் எங்களுக்கு லைவ் கொடுக்குற மாதிரி கண்டிப்பா உங்களை நாங்களும் அழைப்போம். நீங்களும் வந்து எங்களுக்கு விளம்பரத்தை நல்லா செஞ்சு கொடுக்கணுங்கிறத கேட்டுக்கிறோங்க.
0: நன்றிங்க ஐயா, வணக்கம்.
3: இந்த எங்களுடைய கண்காட்சியுடைய சிறப்பு அம்சம் என்னன்னா வந்து வருகிற சிறப்பு சேர்க்கிற ஒவ்வொரு பார்வையாளர்களுக்கும் இலவச நினைவு பரிசு மணிக்கு ஒரு முறை குழுக்கள் நடைபெற்று அதில் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. பார்வையாளர்கள் அனைவருக்கும், அதே போல பார்வையாளர்களுக்கான மருத்துவ முகாம், இலவச மருத்துவ முகாம் வந்து சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்களால் மருத்துவ குழுவினரால் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. எங்களது இந்த கண்காட்சிக்கு வருகிற இந்த சிறப்பு சேர்த்த அனைத்து பார்வையாளர்களுக்கும் அரங்குதாரர்களுக்கும் எங்களுடைய நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வரும் மூன்று நாட்களும் இந்த கண்காட்சி அனைத்து தரப்பு பொதுமக்களும் வந்து இதை பார்வையிட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
0: நன்றிங்க, நன்றிங்க. அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களும் இந்த கண்காட்சியானது நடைபெறும். அதே போல வரக்கூடிய அத்துணை பார்வையாளர்களுக்கும் நினைவு பரிசும் அதோடு குழுக்களோடு சிறப்பு பரிசும் வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ் நடத்தக்கூடிய கட்டிட பொருள் கண்காட்சி நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் நடத்தியிருக்காங்க. இந்த ஒரு தருணத்தில் எல்லாரையும் சந்தித்த மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். உதயசூரியன் நன்றி, வணக்கம் நேயர்களே.

இதுவரை இணைந்திருந்தோம் கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலையில் நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ் நடத்தும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி பரமத்தி ரோடு கொங்கு திருமண மண்டபத்திலிருந்து கேட்டோம். களத்தை செவி வழியே காட்சிப்படுத்தினார் அறிவிப்பாளர் உதயசூரியன். இனி கோடை பண்பலை 100.5 விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பொன்மாரியவர்களின் தெருவில் உயிரெழுத்து நிகழ்ச்சி செய்தி சுருக்கத்திற்கு பிறகு

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. டிஜிட்டல் கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டதன் மூலம் நிர்வாகத்தில் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதோடு விரைவான பொருளாதார வளர்ச்சியும் எட்டப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பான இணைய பயன்பாட்டை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டங்களை உருவாக்குவதில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாட்டின் வெளியுறவுக் கொள்கை தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை குறை கூறி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ள கருத்துக்கள் துரதிருஷ்டவசமானது என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். காவிரி பிரச்சினையில் உரிய சட்ட நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டியது அஇஅதிமுக தான் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கி பிறப்பித்த ஆணையை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜிக்கு எதிரான டாஸ்மாக் முறைகேடு வழக்கு விசாரணைக்கு தடை கோரிய மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. உத்தராகண்டில் கட்டுமானப் பணி நடைபெற்று வந்த சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2 நட்புணர்வு மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் 2 தங்கம் 6 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று இந்தியா பதக்கப்பட்டியலில் 7வது இடத்தை பிடித்தது. சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டி நவம்பர் மாதம் 2ம் தேதி தொடங்கி 8ம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிங்க்ஃபீல்டு கோப்பை செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்னானந்தா 2வது இடத்தில் உள்ளார். நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இதமான இனிய மாலை வணக்கம் நேயர்களே. நேரம் 3:04 ஆயாச்சு. இசை மனித மனதை தாளாட்டும் அபூர்வ சக்தி. நாம தனியா இருக்கும் போதோ இல்ல கஷ்டமான சூழ்நிலைகளிலோ நமக்கு நெருக்கமான பாடல்களை காதல கேட்ட உடனே அந்த பாடல் வரிகள் நமக்கே எழுதுற மாதிரி தோணும் இல்லையா? காலங்கள் மாறினாலும் இசை தரும் உணர்வுகள் உயிருள்ளவரை இருக்கும். இப்படி நீங்க விரும்பிய பாடல்களோடு கோடை பண்பலை 100.5 உயிரிழத்து நிகழ்ச்சியில் உங்களோடு சேர்ந்து பாடல்களை ரசிக்கும் நான் பத்மா நீலமணி. இன்னைக்கான உயிரெழுத்து நிகழ்ச்சியில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை எஸ் பொன்மாரி அவர்களின் தொகுப்புல பாடல்களை ரசிக்க இருக்கிறோம். அழகான கையெழுத்துல பொன்மாரி பஞ்சபூதங்களில் ஒன்றான தலைப்பில் காற்று என்ற தலைப்பில் பாடல்களை தேர்வு செஞ்சிருக்காங்க. நிலாவே பா படத்திலிருந்து நீ காற்று நான் மரம் பாடல்.

காதல்ல விழுந்த தருணம் எப்படி தான் இருக்குமோ. இந்த பாடல்ல நீ காற்றுனா நான் மரம், காத்துல ஆடுற மரம் மாதிரி நீ என்ன சொன்னாலும் தலைகாட்டுவேன், நீ விழிகள்னா நான் இமை, உன்னை சேர்ற வரைக்கும் நான் தொடச்சிருப்பேன். இப்படியெல்லாம் யாராவது காதலை முன்மொழிஞ்சா யாராலையும் மறுக்கவே முடியாதுங்க.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: வெயிட், ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ், அற்புதமான 5 நாட்கள், ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
9: கொடைக்கானல் புனித சலேத் அன்னை பெருவிழா ஆகஸ்ட் 14-15. அன்னையின் பக்தர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறார்கள் விழா குழுவினர்.
10: கோடை பண்பலை 5:00 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
11: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
10: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ண தூரிகை.
12: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
13: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
14: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. விருதுநகர்ல இருந்து நம்ம நேரோட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னன்னா, சார் இந்த மாதிரி எனக்கு வந்து கால் வந்து எனக்கு 45 வயசு ஆகுது, எனக்கு வந்து 2 காலுமே நல்லா வளைஞ்சு போச்சு, நடக்கிறதே பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடக்கிறேன், சாஞ்சுதான் நடக்கிறேன், இதனால எனக்கு முதுகு வலியும் வந்துருச்சு. காமிக்கும் போது, மருத்துவத்தை காமிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு அதை பத்தி. சோ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பத்தி நிறைய பேசியிருக்கீங்க, இது எல்லாமே எனக்கு அதை பத்தி புரிஞ்சது. பட் இப்ப எனக்கு என்னோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நான் தான் இந்த ஒரு ஆள் தான் நான் வந்து சம்பாதிக்கிறேன் சோ வீட்டுல. சோ எனக்கு வந்து நான் வந்து சீக்கிரம் நான் வேலைக்கு போகணும் அப்படின்னா, நான் இதை பண்ணிக்கிறது எப்ப பண்ணணும், எப்ப பண்ணிக்கிட்டா நான் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் ஏஜ்ல எல்லாம் நிறைய பேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, உங்களோட வெயிட், கரெக்டான டயட் இல்லாதனால, ப்ராப்பரான எக்ஸசைஸ் இல்லாதனால, இந்த ரீசன்னால என்ன ஆகுதுன்னா உள்ள இருக்கிற மூட்டு சீக்கிரம் தேஞ்சு போயிடுது. முன்னெல்லாம் நாங்க ஒரு 20 இயர்ஸ் பேக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் இதே பாத்தீங்கன்னா ஒரு 70-60-80 இப்படிதான் இருக்கும். சோ இதுல அதுக்கப்புறம் ஒரு இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா இப்ப பாத்துட்டு வரீங்கன்னா, இப்ப வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த இயர்லி 60ஸ்ல நிறைய பேஷன்ஸ் வந்து சர்ஜரி பண்ணிக்கிறாங்க. அதுலயும் இப்ப 50ஸ் வர பேஷன் எல்லாமும் இப்ப இன்க்ரீஸ் ஆயிட்டே வராங்க. லேட் 50ஸ்ல வர பேஷன்ஸ் எல்லாம் நிறைய இன்க்ரீஸ் ஆயிட்டு வராங்க. இதெல்லாம் தான் அந்த மாற்றங்கள், இதனாலதான் அந்த சேஞ்சஸ் வர ரீசன் வந்து நம்ம ஃபுட் ஹேபிட், இதெல்லாம் தான் எல்லாம் காரணம் தான். இதுல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, பர்டிகுலரா இந்த மாதிரி பேஷன்ஸ் நம்ம யூஸ்வலா இயர்லி ஸ்டேஜ்ல, அதாவது வந்து அந்த இயர்லி பேஷன்ட் ஏஜ்ல இருக்கும் போது பண்ணும் போது அவங்களுக்கு ரெக்கவரி பீரியட் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும் கம்பேரிட்டிவா. இதுவே டிஃபார்மிட்டி பொறுத்து இருக்கு. இப்ப கால் வளைவு கம்மியா இருக்கு, அவங்களுக்கு வந்து நம்ம சர்ஜரி பண்றோம், நடக்க வைக்கிறோம்னா கண்டிப்பா ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பா இதை விட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும்.

0: ரொம்ப தேஞ்சவங்களோட, ரொம்ப தேஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால் வளைஞ்சிருக்கும், நேர் பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க நிறைய பேஷன்ஸ். அதாவது கால் வளைஞ்சதை வந்து நம்ம கரெக்டாக வந்து நேர் பண்ணிடும். இப்போ வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் பண்ணி நிறைய ரோபோட்டிக் சர்ஜரிஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அதில் என்னன்னா நம்மளோட இடுப்பு சென்டரும் முழங்கால் சென்டரும் கீழே பாதக்காலோட சென்டரும் ஒரே லைன்ல இருக்கும். ஒரே லைன்ல இருந்ததுன்னா ஃபியூச்சர்ல நமக்கு தேயக்கூடிய தன்மை, அதாவது செயற்கை மூட்டு போட்டாலும் தேய தான் போகுது, அதுக்குன்னு ஒரு வாழ்க்கையும் லைஃபும் இருக்கு. ஸோ அந்த அந்த லைஃப் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், வலி இல்லாமல் நடக்க முடியும். அதுக்கான இதுதான் இந்த புதுசாக வந்திருக்கிறது ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம பேஷண்ட்ஸ் வந்து நேரா நடக்கறாங்க, அதெல்லாம் பாத்தீங்கன்னா வித்இன் ஒரு 1 மந்த்ல, இப்ப ரெண்டு கால் இருக்குன்னா ரெண்டு காலமே பண்றோம். சோ ரெண்டு காலமே ஒரே டைம்ல பண்றோம், அவங்க ஃபிட்னஸ் பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி பண்றோம். பாத்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் நடக்கிறது எல்லாமே நல்ல சீக்கிரம் நடந்துடுறாங்க. வித்இன் ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா அவங்க நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்குள்ள என்டர் ஆயிடுறாங்க. அவங்க உட்காந்துட்டு பாக்குற மேலேயே இருந்ததுன்னா டெஃபினட்டா அவங்க வந்து ஒரு 3rd வீக்லயோ 1 மந்த்லயோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுவே வந்து வாக்கிங் நடக்கிற மாதிரி இருக்கு, இந்த படியேற மாதிரி நிறைய வேலை இருக்கு. சோ இந்த அந்த மாதிரி வேலை இருக்குன்னா 2 மந்த்ஸ்ல அவங்க டெஃபினட்டா வந்து அந்த வாக்கிங் ஒர்க்குமே பண்ண ஆரம்பிச்சிடலாம். சோ இதை பத்தி ஒன்றும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. சோ ரெண்டு கால் தெரிஞ்சிருக்கனால எப்பயுமே பேஷண்ட் அட்வைஸ் பண்றது என்ன அப்படின்னா, ஒரு கால் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு கால் பண்றதுக்கு ரொம்ப லேட் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்னொரு கால் லேட் பண்ண என்ன ஆகும்னா ஆல்ரெடி நம்ம பண்ண காலும் தேய ஆரம்பிச்சிடும். ஏன்னா லென்த்தோட வேரியேஷன்ஸ் வரும், ஒரு காலில் வந்து லென்த்து கம்மியாக இருக்கும், ஒரு காலில் வந்து லென்த் அதிகமாக இருக்கும். ஸோ நடக்கும்போது அவங்க நட நேராக இருக்காது. ஸோ இந்த ரீசன்ஸ்னால அவங்களை வந்து பண்ணும்போது ஒரு கால் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு கால் வித்தின் 1.5 மந்த்ஸ் 2 மந்த்ஸ்க்குள்ள அடுத்த காலம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி தான் அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ இவருக்கு வந்து டெஃபினட்டாக சர்ஜரி பண்ணார் அப்படின்னா இப்போ செய்கிற வேலையோட அதிகமாக செய்ய முடியும், அவரோட ஏர்னிங்ஸும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அவர் சீக்கிரம் அறுவை சிகிச்சை பண்ணி குணமடையணும்னு கேட்டுக்கிறோம். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 58. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

காதல் காற்று வீசும் நேரம் 3:17. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்திலிருந்து காற்றுக்கு தூதுவிட்டு பாடல். இந்த பாடல் வெளியான நாள் இன்னைக்குதான், அதாவது 1998 ஆகஸ்ட் 14. நம்ம எல்லாருக்கும் வேர்னாலதான் மரம் உறுதியா பறந்து விரிஞ்சு இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா வேர்களோ நிலம் இருக்கும் துணையில தான் கட்டுக்கடங்காம வளருது. அது மாதிரி நம்ம அன்பானவர்களுடைய முன்னேற்றத்திற்கு நாமளும் நிலம் மாதிரி துணை நிற்கலாமே.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: பாட்டி, குழக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துகள்.

இன் இசையை காற்றில் தூது அனுப்புகிறது கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில் விருதுநகர் மாவட்டம் பொன்மாரி தெருவில் இசைத்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடல் நெல்லிக்கனி தந்து உயிர் காத்த ஆயுர் ஆறுயிர் நட்பாய் அவ்வையும் அதிகமான காலத்திலிருந்து ஆண் பெண் நட்பு சுயநலமற்ற அற்புதமான அன்பு உங்களுடைய நட்பை நினைவில் கொண்டு வர பிரியமான தோழி படத்திலிருந்து காற்றே பூங்காற்றே பாடல்

0: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
1: வெயிட், ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கோடை பண்பலை நற்புழி 5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
4: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: காற்று கவிதை பாடும் நேரம் 3:27. இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். என் வாசல் வந்து மெதுவா கதவு திறந்து பார்க்க போது விடை தெரியா விடுகதையாய் உன் பெயர் என்னன்னு கேட்டா, அட நீ புன்னகையோடு காதல்னு பெயர் சொன்ன. சரி, இதுவரை உன்னை பார்த்ததே இல்லையே, எங்க இருந்தன்னு கேட்டா, சுவாசத்தின் ஆழத்தில் வாசம் செய்தேன்னு சொல்லி காதல் முகவரிக்கு தரும் பாடல் ரிதம் படத்திலிருந்து.

90.5 நாளை இரவு 8 மணிக்கு நாமக்கல் பாச்சல் ஞானமணி பொறியியல் கல்லூரி மாணவர்களின் கலகலப்பான பங்கேற்பில் சுதந்திர தின சிறப்பு இளமை பேசுகிறது.

0: கோடை பண்பலை 100.5 முகவரியாய் விருப்ப பாடல்களோடு கோடை பண்பலையில் உயிரெழுத்து நிகழ்ச்சி விருதுநகர் மாவட்டம் எஸ் பொன்மாரி தெருவில் இசை காற்று வீசுகிறது. ட்ரெயின்ல போறது எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த பயணத்தின் போதுதான் எண்ணங்களும் எல்லையில்லாம பயணிக்கும். ஜன்னலோர இருக்கை, இயற்கை காட்சிகள், காற்றோடு தாளாட்டும் இசை, பூவெல்லாம் உன்வாசம் படத்திலிருந்து பாடல் சிறிய இடைவெளிக்கு பிறகு.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம்.

0: பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள் ஜட்டிகள் டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: நர்த்தனம்,
1: நடனம்
0: அல்லது
1: தாண்டவம்
0: அல்லது
1: திவ்ய நடனம்
0: அல்லது
1: நாட்டியம்
0: அல்லது
1: நிருத்தம்.
0: நர்த்தனம்
1: நட

இசையோடு தாளாட்டி கொண்டிருக்கும் நேரம் 3:43. இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில் விருதுநகர் பொன்மாரி அவர்களின் மனதை வருடிய பாடல்களின் தெரிவில். அடுத்த பாடலாக வானிலை அறிக்கை. தென்மேற்கு பருவக்காற்றால் வானம் சற்று மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லுவேன் நினைச்சிங்களா? ஆனா கொடைக்கானல மட்டும்தாங்க மழை வருது, மத்த இடத்துல வெயில் வெளுத்து வாங்குதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, மனசுக்கு குளிர்ச்சியா ஜிலு ஜிலுன்னு இந்த அழகான வேளையில் இசை சாரலோடு இணைந்திருப்போம் இந்த இனிய பாடல்களோடு.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச் செவ்வானம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: இசையோடு இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில் விருதுநகர் பொன்மாரி அவர்களின் தெரிவில் அடுத்த பாடல் அதென்ன கீமு கிபி, அதெல்லாம் பழசுங்க. நம்ம காதல் காலம்தான் இன்னைக்கும் என்னைக்குமே புதுசு. காதல் தேசத்துக்கு எப்படி போகணும்னு வழி கேட்டா கூட உன்கிட்ட தான் கேட்கணும், ஏன்னா நீ தான் காதலின் அட்லஸ். நவீன காதல் ததும்பும் வரிகளோட ஆல்பஸ் மலைக்காற்று கோடை பண்பலையில் வீசுகிறது.

100.5 நாளை காலை 10 மணிக்கு காரமடை ஸ்ரீ சக்தி பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். பாரதி தமிழ் இலக்கிய பேரவை தலைவர் கவிஞர் பாரதன் அவர்களின் தலைமையில் இன்றைய இளைஞர்களின் நாட்டுப்பற்றை வளர்ப்பது கல்வியா சமூகமா? சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். தவறாதீர்கள் நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு.

ஆப்ஸ் மலை காற்று வீசும் நேரம் 3:56. காற்று மெல்ல வருடி செல்ல மனமயங்கும் பாடல்கள் காதோரம் இசைக்க இதமான இன்னிசை விருந்தளித்தது விருதுநகர் மாவட்டம் எஸ் பொன்மாரி அவர்களின் தெரிவில் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் ரசிகை நான் உங்கள் பத்மா நீலமணி.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன்பிரன் அரிசி, அனில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல் மற்றும் ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் திக்குமுக்கு வண்ண தூரிகை. முன்பாக செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. டிஜிட்டல் கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டதன் மூலம் நிர்வாகத்தில் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதோடு விரைவான பொருளாதார வளர்ச்சியும் எட்டப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பான இணைய பயன்பாட்டை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டங்களை உருவாக்குவதில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாட்டின் வெளியுறவுக் கொள்கை தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை

0: கூறி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ள கருத்துக்கள் துரதிருஷ்டவசமானது என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். காவிரி பிரச்சினையில் உரிய சட்ட நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டியது அஇஅதிமுக தான் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கி பிறப்பித்த ஆணையை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜிக்கு எதிரான டாஸ்மாக் முறைகேடு வழக்கு விசாரணைக்கு தடை கோரிய மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. உத்தராகண்டில் கட்டுமான பணி நடைபெற்று வந்த சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2 நட்புணர்வு மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தாஷ்கண்டில் நடைபெற்ற ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் 1 தங்கம், 7 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று இந்தியா பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தை பிடித்தது. சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டி நவம்பர் மாதம் 2ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிங்க்ஃபீல்டு கோப்பை செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 2வது இடத்தில் உள்ளார். நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற காமன்வெல்த் வாள்வீச் போட்டியில் இந்தியா ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அதாகப்பட்டதே, ஒளியும் பெருமழை காலத்திலே ஊரெல்லாம் நினையும் நேரத்திலே உங்களுக்கெல்லாம் குடையாக இருப்பது.
2: ஒரு புள்ள கேக்குது கொடையப்பம் தானுங்க.

0: அதேதான் அதேதான்.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படினா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
8: கவுன்சிலிங் கோட் 2610.
1: வழங்கும் வண்ணத்துரிகை. இனிய மாலை வணக்கம் நேயர்களே. நாலு மணி 5 நிமிஷம் ஆச்சு. கோடை பண்பலை 1.5 திக்குமுக்கு வண்ணத்தூரிகை வந்தாச்சு.

0: அட மச மசன்னு பேசாம சட்டுப்புட்டு நீ இணைப்புக்கு வழி விடுங்கன்னு காத்துட்டு இருக்க நேயர்கள் வாங்க. திக்குமுக்கில் நாங்கள் எப்போ வந்தாலும் தெறிக்க விடுவோம்னு சொல்கிற வழக்கமான நேயர்கள் 24 24 26 நாங்களும் ஒரு கை பார்ப்போம்லன்னு வர மகளிர் 24 24 29 நாங்கள் புதுசாக வந்தாலும் வெளுத்து வாங்குவோம்னு சொல்கிற அறிமுக நேயர்கள் 24 24 24 இந்த எண்கள் போடுறதுக்கு முன்னாடி 0 4 5 4 2 இணைத்து இணைப்பில் வாங்க. திக்குமுக்கு களத்தில் உங்களோடு நான் பத்மா நீலமணி,
1: ஈரோடு கைலாசம்.
2: எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு, கலெக்ஷன் எகிரிரும்.
3: ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட மாமன் மேல 23 புலிகேசி. பராத் பராத்

0: எப்படியாவது ஓடிவிடு.
1: தமிழ் பேசு மக்களுக்கு வணக்கம் சொல்லி கூவலாம்.
2: அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம். கிளப்புக்கள்
3: என்ன பத்மா, எப்படி போச்சு மூணு மணி நிகழ்ச்சியெல்லாம்?
4: பயங்கரமாக போச்சு.
3: பயங்கரமாக போச்சா?
4: உள்ள ஒன்றிய இணைஞ்சாச்சு.
3: மகிழ்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா திக்குமுக்கு கேட்க நம்ம சொல்ல நேரில் கேட்க தயாராக இருக்காங்க. இப்போ அவங்க கூப்பிடலாமா?
4: கூப்பிடலாம், வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
5: வணக்கம்.
4: யார், எங்கேருந்து பேசுறீங்க?
5: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலேருந்து புவனா பேசுகிறேன்.
4: புவனா?
3: புவனாக்கா. அங்கே மழை பெஞ்சுங்களா?
5: வெயில்
3: அதிகமா இருக்குது. சரி, இந்த புட்டெல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்களா? அது சம்பந்தமா தான் நாங்க கேட்க போறோம்.
4: இப்ப பதில புட்டு புட்டு வைக்க போறாங்க அக்கா. புட்டு அவிச்சு புட்டு சொல்லலாமாக்கா? கேளுங்க, நல்லா கேளுங்க. புட்டு அவிச்சு புட்டு, புட்டு தின்ன புட்டு, எட்டு துட்டு கொடுத்துட்டு, சிட்ட பிரத்தி சிட்டு.
6: என்னால முடியலையே.
3: சிட்டா பறந்து,
4: சிட்டா பறந்தது சிட்டு,
3: அவ்வளவுதான்.
4: இன்னும் ஒரு தடவை சொல்லிடுறேன். புட்டு அவிச்ச புட்டு, புட்டு தின்ன புட்டு, எட்டு துட்டு கொடுத்துட்டு, சிட்டா பறந்துச்சு சிட்டு.
3: துட்டு கொடுத்துட்டு பறந்துருச்சு சிட்டு, அவ்வளவுதான்.
6: என்ன பண்றீங்க?
3: சொல்லுவாங்க சொல்லுவாங்க.
5: புட்டு அவிச்ச புட்டு, புட்டு
3: ஒரு இசை கீற்று வருது, கேட்க தயாரா இருக்கு. கடைசியில் சொன்னது மட்டும் கேட்டிருக்கு, ஆப்பு ஆப்புன்னு இல்லையா? வேற ஒண்ணு கேட்கல, ஒரு முறை கேளுங்க. ஆப்புக்கு முன்னாடி ரெண்டு வார்த்தை சொல்றாங்க.
5: கேப்பு கேப்பு கேப்பு கேப்புல வப்பான் ஆப்பு.
3: அப்படியா? அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னாங்களே.
5: இங்க நோட போறேன்.
3: நோட போட்டாக்க சொல்லிருவீங்களா?
5: கேப்பு கேப்பு கேப்பு கேப்பு.
3: அப்படியா? சரி, மகிழ்ச்சி. அப்படியே விளம்பர இடைவெளிக்கு பிறகு ஒரு பாடல் கேட்டலாமா? நன்றிங்கம்மா.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
8: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
9: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
10: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
9: எப்படிமா?
10: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
9: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
11: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15, 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026.
12: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
13: பரமத்தி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
12: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் முதலாம் ஆண்டு மாபெரும் கட்டிடப் பொருட்கள் கண்காட்சி ஹோம் டெக் 2026
13: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 நான்கு நாட்கள். காலை 11 மணி முதல் 8 மணி வரை பரமத்தி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
12: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
13: பார்வையாளர்களுக்கு மணிக்கொரு முறை குலுக்கல் முறையில் பரிசுகள், குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள், மேலும் ஏராளமான சிறப்பம்சங்கள் உள்ளன.
12: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
14: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை

0: சிறப்பு தள்ளுபடி, குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி, வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் & கோ.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: வெயிட் வெயிட், ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேமிப்பு திருவிழாவின் பைனல் சூப்பர் டேஸ் அற்புதமான 5 நாட்கள், August 13 to 17. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: கொடைக்கானல் புனித சலேத் அன்னை பெருவிழா August 14-15. அன்னையின் பக்தர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறார்கள் விழா குழுவினர்.
8: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
9: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன்.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: சந்தை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
3: நேரம் இப்போ மாலை 4:16 ஆயிடுச்சுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான கோடை பண்புடைய 100.5 திக்குமுக்கு வண்ணத்தூரிகை. பத்மா, முன்னாடி ஒரு திக்குமுக்கு சொன்னோம் இல்லையா?
4: ஆமாங்க.
3: அது யார் எழுதி அனுப்புறாங்க சொல்லிருங்க.
4: அந்த திக்குமுக்கு அனுப்பினவங்க தேனியிலேருந்து நம்ம ராணியக்கா.
3: ராணியக்காவுக்கு வந்து கோடை பண்புடைய 100.5 நன்றிகளும் வாழ்த்துக்களும். இப்போ அடுத்துதான் திக்குமுக்கு பதில் சொல்ல யார் வரப்போகிறாங்க? வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
3: யாருங்க, எங்க இருந்து?
5: பழனியிலிருந்து கருணாநிதி.
3: கருணாநிதி ஐயா.
5: ஆமாங்க சார். நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன். மேடம் நல்லா இருக்காங்களா?
4: நல்லா இருக்கேங்கண்ணா.
5: சரிங்கம்மா.
3: சரி, இந்த ராலில எல்லாம் போயிருக்கீங்களா?
5: போயிருக்கீங்களே.
6: என்ன முடிக்கிறான்? இல்ல சொல்லி கேள்வி கேப்பானோ.
3: இல்ல, ராலில எப்ப போனீங்கண்ணா?
5: அதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன்.
3: ராலில என்னன்னு சொல்லுங்க, நாங்களே தெரிஞ்சுக்கிறோம்.
5: லாரில?
3: லாரி இல்ல, ராலி.
5: தப்பா
4: சொல்லிருக்காரு. சைக்கிள் ராலி போலரு, லாரி ராலி.
5: லாரிங்களா லாரிங்களா
3: ரெண்டுமே இருக்குது இல்ல?
4: சைக்கிள் ராலி போலரு, லாரி ராலி.
5: சைக்கிள் போலரு, லாரி லாரி லாரி
3: இல்லையே. சரி, வேற யாரும் சொல்ல சொல்லி கேட்கலாமா? நன்றிங்க, நன்றிங்க. இப்ப இணைப்புல யாரு காத்திருக்காங்க? வணக்கம்.
7: வணக்கம் சார். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி மகாராஜன் பரமேஸ்வரி. அறிவிப்பாளர் அறிமுக அறிவிப்பாளர் அனைவர் குரலும் சூப்பர்,
3: மகிழ்ச்சி.
4: நன்றிங்கய்யா.
3: சரி, இப்போ உங்களுக்காக திக்குமுக்கு
7: சொல்லுங்க சார்.
3: பத்மா சொல்லுங்க.
4: சைக்கிள் ராலி போலரு, லாரி ராலி.
3: அவ்வளவுதான்.
4: இன்னொரு முறை சொல்லுங்க. சைக்கிள் ராலி போலரு, லாரி ராலி.
7: சைக்கிள் ராலி போலது, ராலி ராலி.
4: கடைசி இன்னொரு தடவை சொல்லுங்க. நீங்க
3: ஒரு முக்காவாசி சரியா சொல்லிட்டீங்க.
7: முன்னாடி
3: சரியா சொன்னீங்க, தப்பா சொல்றீங்களே.
7: பாயிண்ட்
3: சரியா சொன்னீங்கன்னா அடுத்து வந்து இசைக்கிட்டு உங்களுக்காக நாங்க கொடுக்கலாம் இருக்கிறோம். இன்னொரு மாதிரி சொன்ன சொல்லிருவீங்களா? முயற்சி பண்ணதான் விட்டுற முடியும்.
7: முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு
3: சார். இப்ப முயற்சி பண்ணுங்க, இன்னொரு மாதிரி சொல்லுங்க.
7: இன்னொரு முறை நீங்க சொல்லுங்க சார்.
4: சைக்கிள் ராலி போலரு, லாரி ராலி.
6: ஆதிபதி வர, ஆதிபதி இரு, ஆதிபதி போ.
7: சொல்றேன் மேடம். சைக்கிள் போல ஒரு ராலி.
3: நடு இன்னொரு வார்த்தை காணாம,
4: ரெண்டு வார்த்தையை காணாம
3: ஐயா. சரி, வேற யாராவது சரியா சொல்லுங்கன்னு பாப்போம். நன்றிங்க ஐயா.
4: நன்றி.
3: அடுத்து யார் இணைப்புல காத்திருக்காங்க? வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா.
3: வணக்கம்மா. யாருங்க, எங்க இருந்து?
8: கரூர் மாவட்டம் தேங்காம்பட்டி கீழே பொன்னம்பலம் பேசுறேன். ஐயா பொன்னம்பலம் பேசுறேன் ஐயா.
3: பொன்னம்பலமா?
8: ஆமா ஐயா.
3: தேங்காம்பட்டி.
8: தேங்காம்பட்டி வைகோ நகர்.
3: எங்க இருக்கு கரூர்ல? அது
8: கரூர் பக்கத்துல, குளித்தலை.
3: குளித்தலை பக்கத்துல. சரிங்க. அப்ப திக்குமுக்கு கேட்டீங்களா?

0: கேட்டேன் சார்.
1: ஆ சொல்லுங்க ஐயா.
0: இன்னொரு சொல்லுங்க ஐயா.
1: இன்னொரு முறை சொல்றதா?
0: ம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
1: சைக்கிள் ராலி போலரு லாரி ராலி அவ்வளவுதான்.
2: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
4: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: கோடை பந்தலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும், சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துகள்.
11: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி, அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026.
12: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
13: பரமத்தி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
12: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி
13: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 நான்கு நாட்கள் காலை 11 மணி முதல் 8 மணி வரை பரமத்தி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
12: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
13: குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள்,
12: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
14: வெயிட், ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் சூப்பர் டேஸ் அற்புதமான 5 நாட்கள் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
15: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
16: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் இப்போ மாலை 4:25 ஆக போகுதுங்க. இது 100.5 திக்குமுக்கு வண்ணத்தூரிகை. இப்போ அந்த திக்குமுக்கு யார் சொல்ல வரப்போறாங்கன்னு கூப்பிட்டுருமா? வணக்கம்.
17: வணக்கம்.
1: இங்க மழை பெஞ்சிச்சு, இவ்வளவு நேரம் பெஞ்சிச்சுங்க.
18: என்னுடைய அறிவுக்கு நான் அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா, ஏதோ இந்த பட்டிக்காட்ல வந்து மாட்டிட்டேன்.
1: கேஆர் தோப்பூர் இல்லையா?
19: நாங்க தோப்புல மாட்டிக்கிட்டோம், கேஆர் தோப்பூர்ல.
1: அப்படியா?
19: ஆமாங்கண்ணா.
1: சரி, மகிழ்ச்சி.
19: நிலையத்தில் அனைவரும் நலமாண்ணா?
1: அனைவரும் நலமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
19: ரயின்
1: கிடைச்சு, ரயின் பெஞ்சிருச்சு.

0: செத்துக்கு போ கேட்கலாமா?
1: சைக்கிள் ராலி போலொரு லாரி ராலி.
0: அவ்வளவுதான்.
2: சைக்கிள் ராணி போலூர் ராலி.
0: ராணி இல்ல ராலி.
2: லாலி அண்ணன்
0: லாலி இல்ல ராலி.
1: இன்னொரு முறை கேக்குறேன். சைக்கிள் ராலி போலூர் லாரி ராலி.
0: அவ்வளவுதான், அஞ்சே வார்த்தை தான்.
2: சைக்கிள் ராணி போலூர் ராலி லாலி.
0: ராணி இல்ல ராலி. லாலி இல்ல ராலி.
1: அக்கா சைக்கிள் ராலி
0: ராலி.
2: லாலி
0: இல்ல இல்ல ராலி. சரி இன்னொரு அக்கா சொல்றாங்களா கேப்பமா? லாரி அது இருக்குது. இன்னொரு அக்கா வர்றாங்க கேப்பேன் யாருன்னு. வணக்கம்.
1: வணக்கம்.
3: இனிய மாலை வணக்கம். இருவருக்கும் நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கங்க. யாருங்க எங்க இருந்து?
3: திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன்.
0: வடமதுரை கோபாலகிருஷ்ணன். திக்கு கேட்டீங்கன்னா இன்னொரு முறை
3: சொல்லணுமா? ஒரு சொல்லுங்க.
1: சைக்கிள் ராலி போலொரு லாரி ராலி.
0: அவ்வளவுதான்.
3: சைக்கிள் ராலி போல் லாரி லாலி.
0: சொன்னது சரி. சரி இன்னொரு முறை சொல்லுங்க.
3: சைக்கிள் ராலி போல் லாரி லாலி
0: போலொரு. அது மட்டும் சொல்ல திரும்ப.
3: சைக்கிள் ராலி போல்
1: போலொரு
0: போலொரு
3: ராலி ராரி லாலி.
0: பரவாயில்ல. சரி சரி சொல்லிப்பா. அவருக்கான இசை கீற்று கேளுங்க.
3: என்னங்க ஒண்ணுமே புரியவே இல்லைங்க.
0: இன்னொரு முறை கேட்டு சொல்லிடுறீங்களா?
3: அப்படிதான்
0: சொல்றாரு அவரு.
3: அப்படிதான் எனக்கு கேக்குதுங்க.
0: இன்னொரு முறை கேக்குறீங்களா? கேளுங்க.
3: பின்னாடி
0: அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க?
3: அது புரியவே இல்லை.
0: தமிழ்ல தான் சொல்றாங்க அந்த வார்த்தைங்க. சரி இது
3: ரெண்டாவது தடவை வரது புரியுதுங்க. முதல் தடவை வரது புரியவே.
0: முதல் வார்த்தை மட்டும் வருது, பின்னாடி வந்து புரியல. சரி இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சி பண்ணி இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். சரிங்களா, நன்றிங்க. அப்படி அந்த கடிதம் யார் எழுதி அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லுங்க.
1: நம்ம காந்தி, தூத்துக்குடியில் இருக்க காந்தி. தூத்துக்குடி மாவட்டம் காந்தி அவர்கள்.
0: கயத்தாறிலிருந்து
1: கயத்தாறில்
0: காந்தி எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. அவருக்கு வந்து கோடை பண்பலை 100.5 சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
4: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு.
7: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கோ.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
11: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
12: கவுன்சிலிங் கோட் 2610.
4: வழங்கிய வண்ணத்துரிகை. கோடை பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
13: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
14: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
13: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
14: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
13: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
14: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் price.
4: வழங்கும் வண்ணத்துரிகை.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: கொடைக்கானல் புனித சலேத் அன்னை பெருவிழா ஆகஸ்ட் 14, 15. அன்னையின் பக்தர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறார்கள் விழா குழுவினர்.
8: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் வனின்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்சவானம்.
9: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
10: வைக்கிங் வனின்சன் பிரீஃப்ஸ்.
11: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
12: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
13: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் வனின்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்சவானம்.
9: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
10: வைக்கிங் வனின்சன் பிரீஃப்ஸ்.
14: நேரம் இப்போ மாலை 4:38 ஆயிடுச்சுங்க. இது கோடை பண்பை 100.5 திக்குமுக்கு வண்ண தூரிகை. நேரில் ரொம்ப அருமையாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா?
15: ஆமாங்க.
14: இப்போ அடுத்த யார் நிகழ்ச்சியில் பங்கேற்க போகிறாங்க? வணக்கம்.
15: வணக்கம்.
14: என்பில் வந்துட்டீங்க? ரொம்ப தூரமாக இருந்து வருவாங்களாட்டு இருக்கு, அதனால் தாமதமாகுது, வேறு ஒன்றும் இல்லை.
16: இருவருக்கும் மாலை வணக்கம்.
14: வணக்கம், சொல்லுவார் யார்?
16: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தண்ணீர் பந்தல் காட்டிலிருந்து கே.கே. கருப்பண்ணன்.
14: கருப்பண்ணன், அங்கே வெயில் குறைவாக இருக்குங்களா அதிகமாக இருக்கா?
16: வெயில் அதிகமாக இருக்குங்க சார், கொஞ்சம் அனுப்பிடுங்க அங்கேருந்து கொஞ்சம்.
14: அப்படியா? அங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மழை பெஞ்சு, கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மழை பெஞ்சுங்க.
16: இங்கே மழையே இல்லைங்க சார்.
14: அப்படியா? மழை அனுப்பிச்சுட்றோம். மழையிலிருந்து மழை அனுப்பி விட்ருக்குறோம்.
16: நீங்கள் வந்து குழு குழு இருக்கிறீங்க.
14: அப்படியா? நீங்களே வாங்க.
16: நீங்கள் ஏன் வர்றது வேலைங்களா?
14: பனிச்சூழல் காரணமாக.
16: ஆமாங்க ஐயா.
14: சரி, இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாங்களா?
16: ஆ, போகலாங்க ஐயா.
15: சில வருஷத்துக்கு பல தடவை பார்க்க வருவது தம்பி, பல வருஷத்துக்கு சில தடவை பறப்பது தும்பி, ஒரு சில வருஷத்துக்கு பல தடவை வருவது நோம்பி.
16: மேடம், இன்னொரு முறை சொல்லுங்க மேடம்.
15: சில வருஷத்துக்கு பல தடவை பார்க்க வருவது தம்பி, பல வருஷத்துக்கு சில தடவை பறப்பது தும்பி, ஒரு சில வருஷத்துக்கு பல தடவை வருவது நோம்பி.
14: தம்பி தும்பி நோம்பி. இல்ல இல்ல, மெதுவா மெதுவா தான்.
16: சில வருஷத்துக்கு பார்க்க வருவது தம்பி, பல வருஷத்துக்கு பார்க்க வருது தும்பி.
14: பல வருஷத்துக்கு தும்பி பார்க்க வருமா என்ன
16: சொல்லுங்க ஐயா?
14: இன்னொரு முறை சொல்லா சொல்லிருவீங்களா? கவனமா கேளுங்க.
15: சில வருஷத்துக்கு பல தடவை பார்க்க வருவது தம்பி, பல வருஷத்துக்கு சில தடவை பறப்பது தும்பி, ஒரு சில வருஷத்துக்கு பல தடவை வருவது நோம்பி.
16: சில வருஷத்துக்கு பார்க்க வருவது தம்பி, பல வருஷத்துக்கு பார்க்க வருவது தும்பி, சில வருஷத்துக்கு பல தடவை வருவது நோம்பி.
14: சரி.

0: நோம்பி கொண்டாடுங்க, அடுத்து வந்து சொல்றாங்கன்னு பாப்பமா.
1: கொண்டாடுறீங்க?
0: ஆ கொண்டாடுங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். காங்கேயம் திருவிக்கா நகர், ரூபா வேலுமணி.
0: ரூபா வேலுமணி அக்கா.
2: ஆமாங்க.
0: என்ன செய்றீங்கக்கா?
2: கைத்தறி நெசவு நெய்யறங்க, பட்டு சேரி.
0: சரி, திக்குமுக்கு கவனிச்சீங்களா? இன்னொரு மாதிரி சொல்லணுமா?
2: சொல்லுங்க. இவ்வளோ லைன் சொல்லியிருக்கீங்களே.
0: மூணே லைன் தான், அதிகமாக இல்லை. தம்பி தும்பி நோம்பி, அவ்வளோதான். சரியா? மூணே மூணு, தம்பி தும்பி நோம்பி.
3: சில வருஷத்துக்கு பல தடவை பார்க்க வருவது தம்பி, பல வருஷத்துக்கு சில தடவை பறப்பது தும்பி, ஒரு சில வருஷத்துக்கு பல தடவை வருவது நோம்பி. சொல்லுங்க.
2: சில வருஷத்துக்கு பல தடவை பார்க்க வருவது தம்பி, பல வருஷத்துக்கு சில தடவை பறப்பது தும்பி, ஒரு சில வருஷத்துக்கு வருவது நோம்பி.
0: ஒரு சில வருஷத்துக்கு எப்ப வருமா?
2: பல தடவை வருவது.
0: சரி, இசை கேட்டு கேளுங்க.
2: சரிங்க.

0: அந்த அக்கா எத்தனை தடவை சொல்றாங்களோ அத்தனை தடவை நீங்க சொல்லணும். சொல்லுங்க.
1: ஏலோ ஏலோ ஏலேலேலோ, ஏலோ ஏலோ ஏலேலேலோ.
0: இன்னொரு முறை கேளுங்க.
1: அட ஏலோ ஏலோ ஏலேலேலோ.
0: இல்ல இல்ல, அந்த அக்கா எப்படி சொல்றாங்க அது மாதிரி சொல்லுங்க.
2: நிறுத்த மாட்டாங்க
1: அக்கா, ஒரே மாதிரி தான் சொல்றாங்க.
0: இல்ல, இது கவனிங்க.
1: ஆ சரிங்க.

0: அந்த அக்கா நடுவில் இன்னொரு வார்த்தை சேர்த்து சொல்றாங்க. சரியா? ம், சொல்லுங்க. இல்லையே, மூணு ஏழோ. சரியா அக்கா, மூணு ஏழோ. அதுக்கு அடுத்து ஒரே ஒரு வார்த்தை சேர்த்து மறுபடியும் ஏழோ சொல்றாங்க. சொல்லுங்க. இல்லையே, நீங்க எங்க பக்கத்துல இருக்கிற அக்கா எப்படி கூப்பிடுவீங்க? அந்த வார்த்தை தான் சொல்றாங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. சரியா? மகிழ்ச்சியரமா சொல்லிட்டீங்க. ம், மகிழ்ச்சிங்கா. இப்ப அனைவருக்காக பாடல் கேட்கலாமா? அதுக்கு முன்னாடி
1: வணங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.

0: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
1: ஏன்? பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
2: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
3: பரமதி வேலூர், பிரித்வி கான்கிரீட் சொல்யூஷன்ஸ்,
2: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி
3: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 நான்கு நாட்கள் காலை 11 மணி முதல் 8 மணி வரை பரமதி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
2: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
3: குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள்,
2: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: நேரம் இப்போது மாலை 4:49 ஆயிடுச்சு. இது உங்கள் அபிமான கோடை பண்பலை 100.5 திக்குமுக்கு வண்ணத்துறையே. பத்மா, முன்னாடி ஒரு திக்குமுக்கு வண்ணத்துறை சொன்ன இல்லையா, அது யார் எழுதி அனுப்பியிருக்காங்க?
8: நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டி தீபக் காவ்யா
7: அவர்களுக்கு வந்து கோடை பண்பலை 100.5 சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த திக்குமுக்கு சொல்ல யார் தயாராக இருக்காங்க? வணக்கம்.
9: வணக்கம் சார்.
7: வணக்கம். யாருக்குமே எங்கிருந்து?
9: உங்களுக்கான
8: திக்குமுக்கு சொல்லிரலாமா?
9: சொல்லுங்க.
8: கிளி கிளைக்கு கிளை தாவி கிளையில் இருந்த கனியை கிள்ளி கிளறியது.
7: அவ்வளவுதான், கிளறிடுச்சு. இன்னொரு முறை சொல்லுங்க. ஆமா, சொல்லிடுறாங்க சொல்லிடுறாங்க.
8: கிளி கிளைக்கு கிளை தாவி கிளையில் இருந்த கனியை கிள்ளி கிளறியது.
7: நீங்களே கிளறீங்களே போட்டாத, சரியா? வரமாட்டேது. இன்னொரு அக்கா வருதுங்கிறாங்க, அவங்களை கூப்பிட்டுருவோம். வணக்கம்.
8: வாங்க. வணக்கம்.
10: இதுவரைக்கும் மாலை வணக்கம் சார். காரைக்குடி சாமிநாதன்.
7: சாமிநாதனா, திக்குமுக்கு கேட்டீங்களா?
10: சொல்லுங்க சார். சார், இன்னொரு முறை சொல்லுங்க சார்.
8: கிளி கிளைக்கு கிளை தாவி கிளையில் இருந்த கனியை கிள்ளி கிளறியது.
10: கிளி கிளைக்கு கிளை தாவி கிளி கிளையில் உள்ள கனியை கிளறியது.
7: இன்னும் நடு ரெண்டு வார்த்தைகள்.
11: யாரையெல்லாம் சுத்துதே மிதிபட்ட
7: போல. இல்ல இல்ல இல்ல, அவர் சரி சொல்லிடுவார். சொல்லுங்க
10: சார், ஒரு முறை சொல்லுங்க.
8: கிளி கிளைக்கு கிளை தாவி கிளையில் இருந்த கனியை கிள்ளி கிளறியது.

0: என்ன கிளறியது நடுவோட காலமே
1: என்ன
0: பண்ணி கிளறியது
2: என்னமா வேறு சாமி உப்பு போட்ட சாமி
0: கடைசி மட்டுமா
3: கிளைக்கு கிளை தாவி கிளையில் இருந்த கனியை கிள்ளி கிளறியது
1: கனியை கிளறியது
0: நடுவில் ஒரு வார்த்தை மட்டும் காணாம போயிடுச்சா
1: முதல்ல
0: இருந்து கிளையில் இருந்த அந்த வார்த்தை தான் நாங்க எதிர்பார்த்தோம் சொல்லுங்க வேண்டும்
3: கிளையில் இருந்த
1: கனியை கிள்ளி கிளறியது
0: சரியா
3: சூப்பர்
0: சரி சரி உங்களுக்கு இசைக்கிட்டு கேளுங்க

0: சாமிநாதனா?
1: நன்றிங்க,
0: அப்படி மனுஷன் பால் கேட்கலாமா? நன்றிங்கண்ணா.
1: நன்றி சார், நன்றி சார்.

0: மதுரை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
2: ஏ, பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கிய வண்ணத்துரிகை.
3: பத்மா, நிகழ்ச்சியோட நிறைவான தருணத்துக்கு வந்துட்டோம். இப்போ முன்னாடி ஒரு திக்குமுக்கு சொன்னோம் இல்லையா, அது யார் எழுதி அனுப்புனாங்க?
4: அவங்க கே.ஆர். தோப்பூர் சுப்பிரமணி, அப்புறம் தொளசம்பட்டி சுதாகர்.
3: இவர்களுக்கு கோடை பண்பை 100.5 சிறப்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம்
4: நாகராஜ், மணிவண்ணன், ராஜேஷ்.
3: செவிக்கு நீங்க பாடங்கள் தந்தாங்கல்ல, பாடல்கள் கன்னியாக்கம் பண்ணாங்கல்ல, அந்த அக்கா பேரு
4: சரஸ்வதி சங்கர் கணேஷ்.
3: நேயர்களோட பேசுறதுக்காக அழைப்புகள் ஒருங்கிணைப்பு செஞ்சவங்க
4: எஸ் கலைவாணி.
3: இனி 100.5
4: பாடல்களோடு இசை சித்திரைச்சபானம்.
3: அதற்கு முன்பாக
4: செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 11 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பங்கேற்று பதக்கம் வென்றவர்கள் இளையோருக்கு உந்து சக்தியாக இருப்பார்கள் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் வலிமையான இந்தியா உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாட்டின் வெளியுறவுக் கொள்கை தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை குறை கூறி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ள கருத்துக்கள் துரதிருஷ்டவசமானது என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். காவிரி பிரச்சினையில் உரிய சட்ட நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்ய தவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டியது அஇஅதிமுக தான் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. தாமிரபரணி ஆற்றை மேம்படுத்துவதற்கான நிதியை அந்த ஆற்றின் கரைகளை அழகுபடுத்துவதற்காக பயன்படுத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பாமக தலைவர் டாக்டர்

அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கி பிறப்பித்த ஆணையை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜிக்கு எதிரான டாஸ்மாக் முறைகேடு வழக்கு விசாரணைக்கு தடை கோரிய மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2 நட்புணர்வு மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தாஷ்கண்டில் நடைபெற்ற ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் 1 தங்கம் 7 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று இந்தியா பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தை பிடித்தது. சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டி நவம்பர் மாதம் 2ம் தேதி தொடங்கி 8ம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

கதிரவனின் கதிர்கள் பொன் வீதியில் பளிச்சிட்டு நிற்க நண்பகலுக்கு பிறகு சிறிது நேரத்தில் வானம் மௌனம் கொண்டது. இன்னும் சிறிது நேரத்தில் கார்மேகம் சூழ்ந்தது. இன்னும் சிறிது நேரத்தில் சாரலோடு மழையும் நம்மை சந்தித்த நேரத்தில் கோடை பண்பலை 1.5 சித்திரச்ச வனம்.

எண்ணங்கள் எங்கெங்கோ செல்ல, கற்பனைகள் ஏதேதோ சொல்ல இசைக்க காத்திருக்கிறது இன்றைய சித்திர செவ்வானம். முதல் பாடல் ஒலிக்கிறது, கேட்கலாமா நண்பர்களே?

0: வாய்க்கொழுப்பு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. பாடலை பாடியிருந்தார்கள் டி எல் தியாகராஜன், லலிதா சாகரி. இளையராஜாவின் இசையில் பாடல் ஒலித்தது. பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் மாலை 5:10.
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் August 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: வெயிட், ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸில் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ். அற்புதமான 5 நாட்கள், August 13 to 17. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட வாங்க, கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

கோடை பண்பலை 100.5 இது சித்திரச்சே வனம். கனவு பூந்தோட்டத்தில் வண்ண வண்ண மலர்கள். சில நேரம் மலர்வதும் பல நேரங்களில் மலராறுதும் ஏனோ? புன்னகையில் பூவிதல் மௌனம் காப்பதும் ஏனோ?

இசைவானில் ஓவியம் வரைந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 இன்றைய சித்திர செவ்வானம். சிறகு முளைத்த கிளி ஒன்று முதன் முதலாக வானத்தில் சிறகடிக்கிறது. காண்பது அனைத்தும் அற்புதமாய் கற்பனையும் கனவுகளும் நிஜமானதை எண்ணி எண்ணி பூரித்து தூரமாய் பறக்கிறது, இன்னும் தூரமாய் பறக்கிறது, யாருக்கும் கிட்டாத தூரத்தில்.

நின்றது.

0: லோக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்
1: பரமதி வேலூர் பிரித்வி கான்கிரீட் சொல்யூஷன்ஸ்
0: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி
1: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 நான்கு நாட்கள் காலை 11 மணி முதல் 8 மணி வரை பரமதி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
0: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
1: குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள்,
0: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: ஐயே, சுந்தே ஹே ஃபிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கே பிரசிடென்ட் ஸ்ரீ நவீன் ஜிந்தல் கா விசேஷ் சந்தேஷ்.
5: வந்தே மாத்ரம் பியாரே தேஷ்வாசியோ, ஆப் சபி கோ ஸ்வதந்திரதா திவஸ் கி ஹார்திக் சுப்காம்னாயே. ஆஜ் ஹம் அமர் ஷஹீதோ கோ நமன் கர்தே ஹே ஔர் ராஷ்ட்ர நிர்மாண் மே ஜுடே ஹர் பாரதிய கா அபிநந்தன் கர்தே ஹே. விக்ரம் 1 கி லான்ச்சிங், 5 ட்ரில்லியன் டாலர் கி அர்த்வவஸ்தா கா லக்ஷ்ய, ராஷ்ட்ர மண்டல் கேலோ மே 39 பதக் ஔர் டிஜிட்டல் கிராந்தி, யஹி ஹே நயே பாரத் கி பஹச்சான். ஃபிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கே ஹர் கர் திரங்கா ஹர் தின் திரங்கா அபியான் சே ஜுடே. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாத்ரம்.
6: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துகள்.
7: இடைக்கால இனிய கானங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திரச்ச வானம்.

ஒரு நாள் பார்த்து, பல நாள் தவித்து, சில நாள் காத்திருந்து, பல வேளை கனவுகளில், சில வேளை காட்சிகளில், இப்படி நகர்கிறது அன்பு சிறையில் அகப்பட்ட இரு உள்ளங்களின் காலச்சக்கரம்.

FM 100.5 நாளை இரவு 8 மணிக்கு நாமக்கல் பாச்சல் ஞானமணி பொறியியல் கல்லூரி மாணவர்களின் கலகலப்பான பங்கேற்பில் சுதந்திர தின சிறப்பு இளமை பேசுகிறது.

கோடை பண்பலை 100.5 இனியும் ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்ச பானம். எழுத்தில் தொடங்கியது, சொல்லானது, சொல்லில் தொடங்கியது, வார்த்தைகளுக்கு வாக்கியமாய் உயிர் கொடுத்தது, வார்த்தைகளை சேர்த்து கவிதைகள் ஆனது. அந்த கவிதை ஒன்று இருமனங்களின் ஆசைகளை அழகாய் அடுக்கடுக்காய் எடுத்துச் சொல்கிறது. இப்படி

எஸ் ஜானகி கிருஷ்ணச்சந்திரன் குரல்களில் பாடல் ஒலித்தது கோழி கூவுது திரைப்படத்தில் இருந்து. பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் மாலை 5:36 6:00.

0: வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: கவிதை கருவில் பிறந்தது ராகம்.
4: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
5: பண்பலை படைப்பாளிகள்.
6: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி.
4: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
7: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
4: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
5: கோடை பண்பலை 100.5
4: பண்பலை படைப்பாளிகள்.
8: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
5: நிலைய இயக்குனர்,
8: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
5: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624101.
4: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.

0: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்றிரவு 10 மணிக்கு ஒலிக்க இருக்கிறது நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் சிவகங்கை மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு வலம் வர காத்திருக்கிறது நேரலை நிகழ்ச்சியாக. இரவு 11 மணிக்கு விரிய இருக்கிறது இரவு சிறகு. பண்பலையோடு இணைந்தே இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரை.
1: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் நாவல் நேரம்.
5: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
6: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 26, படகு நகர்ந்தது தொடர்ச்சி. மகேந்திர மண்டபத்தில் விக்ரமன் ஜுரம் வந்து கிடந்ததும் அவனை காப்பாற்றுவதற்காக பொன்னன் வைத்தியரை அழைத்து வரச் சென்றதும்

0: திரும்பி வந்து பார்த்தபோது அங்கே விக்ரமன் இல்லாததை கண்டு தனக்கு பைத்தியம் பிடித்துவிடும் போல் இருந்தது என்றும் பொன்னன் சொல்லிக் கொண்டிருந்தான். இனி பொன்னன் பிறகு தான் அங்குமிங்கும் ஓடி அலைந்தது, குள்ளனை கண்டது, குந்தவி தேவி தன் பல்லக்கில் அவரை ஏற்றி கொண்டு போனதை தெரிந்து கொண்டது, பராந்தகபுரம் வரையில் தொடர்ந்து வந்து கண்ணால் பார்த்து திருப்தியடைந்து பிறகு மாமல்லபுரம் போய் சிவனடியாரை சந்தித்தது, அவரும் தானுமாக கொல்லிமலை சாரலுக்கு போனது, இரகசிய வழியை கண்டுபிடித்தது, சிவனடியாரை மலைமேல் விட்டுவிட்டு தான் மட்டும் உறையூர் வந்தது ஆகிய விவரங்களை விவரமாக கூறினான். பொன்னன் சிவனடியாரை சிற்ப மண்டபத்தில் சந்தித்த செய்தி விக்ரமனுக்கு வியப்பை அளித்தது. பொன்னா, அந்த சிற்ப மண்டபத்தில் தானே ஒற்றர் தலைவன் வீரசேனனுடன் நான் தங்கியிருந்தேன். அதே இடத்தில் நீ சிவனடியாரை சந்தித்தது வியப்பாயிருக்கிறது பொன்னா. எனக்கு ஒரு சந்தேகம் கூட உண்டாகிறது என்றான் விக்ரமன். என்ன மகாராஜா சந்தேகம்? அந்த ஒற்றர் தலைவன் ஒருவேளை நமது சிவனடியார்தானோ என்றான் விக்ரமன். ஆம் மகாராஜா, ஒற்றர் தலைவன் வீரசேனர்தான் சிவனடியார். நான் மாமல்லபுரத்து சாலையிலிருந்து குறுக்கு வழி திரும்பிய போது எனக்கு முன்னால் ஒரு குதிரை வீரன் போவதை பார்த்தேன். தாங்கள் சொன்ன அடையாளங்களிலிருந்து அவர்தான் வீரசேனர் என்று ஊகித்துக் கொண்டேன். அவரே சிற்ப வீட்டுக்குள் நுழைந்துவிட்டு சற்று நேரத்துக்கெல்லாம் வெளியே வந்தபோது ஜடாமகுடத்துடன் சிவனடியாராக வந்தார் என்றான் பொன்னன். ஐயோ, அப்படியானால் நான் உண்மையில் யார் என்று பல்லவ சக்கரவர்த்தியின் ஒற்றர் தலைவனுக்கு தெரியும். ஆனால் ஆதி முதல் நமக்கு உதவி செய்து வந்திருப்பவர் அவர்தான் அல்லவா? இப்போது என்னை காட்டி கொடுத்து விடுவாரோ என்றான் விக்ரமன். ஒரு நாளும் மாட்டார் சுவாமி. அவர் பல்லவ சக்கரவர்த்தியின் ஒற்றர் படை தலைவனான போதிலும் போர்க்களத்தில் தங்கள் தந்தைக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அவரால் ஒரு அபாயமும் இல்லை. ஆனால் என்று இழுத்தான் பொன்னன். ஆனால் என்ன பொன்னா, வேறொரு பெரும் அபாயம் இவ்விடத்தில் இருக்கிறது. மாரப்ப பூபதிதான் இப்போது சோழ நாட்டின் சேனாதிபதி, தெரியுமல்லவா? அவருக்கு தாங்கள் இங்கு வந்திருப்பது பற்றி எவ்விதமோ சந்தேகம் உதித்திருக்கிறது மகாராஜா. நாம் உடனே கிளம்பி போக வேண்டும் என்றான் பொன்னன். இங்கே இருப்பதில் அதைவிட பெரிய அபாயம் வேறொன்று இருக்கிறது பொன்னா. நாம் உடனே கிளம்ப வேண்டியதுதான் என்று விக்ரமன் கூறிய போது அவனுடைய முகத்தில் ஒருவிதமான கிளர்ச்சியை பொன்னன் கண்டான். அது என்ன அபாயம் மகாராஜா என்று கேட்டான். ஒரு இளம் பெண்ணின் கருவிழிகளில் உள்ள அபாயம்தான் என்று கூறி விக்ரமன் காவேரி நதியை பார்த்தான். சற்று நேரம் மௌனம் குடிகொண்டிருந்தது. பிறகு விக்ரமன் சொன்னான். விக்ரமன் பொன்னனிடம் என்ன சொன்னான் தெரிந்து கொள்ளலாம் நாளை. நன்றினேயர்களே,
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

நேரம் மாலை 5:45 நிமிடம். கோடை பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சவானம்.

கண்களில் விழுந்து, நினைவுகளில் நனைந்து, கனவுகளில் கரைந்து, நிஜத்தில் கைவந்த கற்பூர பொம்மை தன்னைத்தானே வாழ்த்துகிறது வசந்த தென்றல் வாசல் வந்ததால்.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி வனம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இ

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: எங்கெங்கோ சென்ற எண்ணங்களில் ஏதேதோ கற்பனைகளை தூவி நினைவுகளில் கட்டி போட்டு இசைகளில் மெட்டு போட்டு விடைபெறுகிறது இன்றைய சித்திரச்சபானம்.

சீர சோழ பாண்டிய நாடுகளின் நடுவில் அமைந்த அழகிய நகரம் திண்டுக்கல். பாண்டிய நாட்டின் வடக்கு எல்லையாக இந்நகரை சொல்கிறது சிலப்பதிகாரம். திப்பு சுல்தான் ஆண்டபோது திண்டுக்கலில் மலைக்கோட்டையின் கிழக்கு பகுதியில் போர் பயிற்சி செய்யும் மைதானத்தில் மாரியம்மனுக்கு ஒரு சிறு பலிப்பீடமும் மூலஸ்தான விக்கிரகமும் அமைத்து வழிபட்டார்கள். அதுவே அவர்களுக்கு காவல் தெய்வமாக இருந்துள்ளது. இவளிடம் கேட்டவரும் எதுவும் பொய்த்ததில்லை. எல்லா நோய்களும் தீர்த்து வைக்கும் மிகப்பெரிய மருத்துவச்சி. கோட்டையின் முன்பே அமைந்திருப்பதால் கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு மூன்று வாசல்கள். முன்புற வாசல் அம்மன் புறப்பாட்டுக்கும் பக்தர்களுக்கும், பின்புற வாயில் மலைக்கோட்டையை ஒட்டியிருக்கிறது. சன்னிதியின் உட்புறத்தின் நுழைவாயில் தாமிரத்தால் ஆன கம்பம் அமைந்திருக்கிறது. அம்மன் சன்னிதியின் பிரகாரத்தில் விநாயகர், மதுரை வீரன், நவகிரகங்கள், முனீஸ்வரர், காளியம்மன், துர்க்கை அருள் செய்கிறார்கள். கருவறை சதுர வடிவ அமைப்பில் கூரை தாழ்வாக இருக்கிறது. கருவறையின் மேல் ஒரு விமானம் உண்டு. ஆரம்பத்தில் வெறும் மண்ணால் கட்டப்பட்டு இருந்தது. பீடம் மட்டுமே இருந்த இடத்தில் பின்னாளில் புதுப்பிக்கப்பட்டு அம்மனின் திருவுருவ சிலை அமைக்கப்பட்டது. இந்த சிலையை தனியாக வெளியே எடுக்க முடியாது. தரையோடு தரையாக வெகு ஆழத்தில் வைத்திருக்கிறார்கள். கோட்டை மாரியம்மன் கருவறையில் ஆவுடையார் பீடத்தில் இருக்கிறாள். காளியின் அம்சமாகவும் கனகதுர்க்கை சாயலிலும் இடது காலை மடக்கி வலது காலை தொங்கவிட்டு கோரை பற்களோடு வீர ஆசனத்தில் கம்பீரமாக அமர்ந்திருக்கும் அம்பிகையின் அழகை பார்த்தவர்கள் வாழ்நாளில் மறக்க முடியாது. அப்படி ஒரு கம்பீரமான அழகு. எட்டு கைகளில் பாம்பு, உடுக்கை, கத்தி, சூளாயுதம், கேடயம், வேல், கபாலம், குங்கும கமலம் ஏந்திய அவளின் திருவுருவம் பெரும் காவல் தரும்.

அலங்கார மண்டபத்திலிருந்து ஒரே நேரத்தில் கொடிமரம், மூலஸ்தான அம்மன், கோபுர கலசம் மூன்றையும் பார்க்கலாம். ஆதிபராசக்தி எப்படி உலகத்தை படைத்து காத்து வருகிறாள் என்பதை மிக நுணுக்கமாக சொல்லும் கொண்டாட்டமாக மாசி திருவிழாவின் 20 நாட்களில் அம்பிகை தசவதார திருக்கோலத்தோடு ஒவ்வொரு நாளும் காட்சி தருவது வேறு எங்கும் இல்லாத சிறப்பு. பெண் தெய்வமான மாரியம்மன் தசாவதார கோலங்களில் காட்சி தருவதும் சயனக்கோலத்தில் காட்சி தருவதும் தரிசிக்க வேண்டிய அபூர்வ காட்சி. ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 9, 10, 11 ஆகிய நாட்களிலும், அக்டோபர் 2, 3, 4 ஆகிய நாட்களிலும் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை சூரியனின் செங்கதிர்கள் அம்பிகையின் திருமுடி மீது பட்டு முகத்தில் இறங்கி ஜொலிக்கும் அபூர்வ காட்சி நம் கண்களை நிறைக்கும் காட்சி. தெப்பத்திருவிழாவின் போது மாரியம்மன் சயனக்கோலத்தில் காட்சி தருகிறாள். திண்டுக்கல் பகுதியும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் அம்பிகையின் ராஜாங்கமே. சாதி மத இனம் பார்க்காமல் பக்தர்கள் கொண்டாடுவது அம்பிகையின் அருளுக்கு சாட்சி. மாசி திருவிழா காலங்களில் 30 லட்சம் பக்தர்கள் அம்பிகையை தரிசனம் செய்வார்கள் என்றால் பாருங்கள், முளைப்பாரி, பால்குடம் எடுத்தல், அங்க பிரதட்சணம், மலர்பந்து சாத்துதல், கண்மலர் சாத்துதல், உப்பு மிளகு போடுதல், பூக்குழி இறங்குதல், கரும்பு தொட்டில் போடுதல் என ஒவ்வொரு நேர்த்திக் கடனுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. அம்மை கண்டுவிட்டால் அம்பிகையை மனதார வேண்டி தீர்த்தம் வாங்கி சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்தால் அம்மை விலகும் என்பது நம்பிக்கை. திண்டுக்கல்

0: கோட்டி மாரியம்மன் ஆடி மாதத்தில் அனைவருக்கும் அருள் செய்யட்டும். திண்டுக்கல் மாவட்டம் கோட்டை மாரியம்மன் ஆலயத்தை தரிசித்தோம். இன்று
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:07.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: தீயவற்றை பார்க்காதே, பேசாதே, கேட்காதே, நல்லதை சொல்லு. உள்ளதை சொல்வேன், நல்லதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. அப்ப கபடம் இல்லாமல் இருந்த இடத்தில் இவை இப்படி வந்து விட்டன. பேசுறதுக்காக மட்டும்தானுங்க போன்ல. போன்ல கேமரா வந்ததுனால மூடப்பட்ட கேமரா கம்பெனிகள் 1000 எல்லாத்துக்குள்ளேயும் கேமரா வந்துருச்சு, பாட்டு வந்துருச்சு. எது அதில் இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே இருக்கு. முந்தியெல்லாம் வந்தோடனே நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, இப்படி கேட்பாங்க. இப்போ வந்த உடனே நீங்கள் எதில் இருக்கீங்க, ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா? இன்னும் சில பேர் வீட்டுக்குள்ளே வந்தோடனே கொஞ்சம் தண்ணி இருக்குமா குடிக்க, காப்பி அப்படிலாம் இல்லை, சார்ஜ் போடணும், சார்ஜ் போச்சு. ஏன் இப்படி ஆகிறோம்? இதெல்லாம் நம் முன்னோர்களுக்கு இருந்ததா? இல்லை, அடுத்த தலைமுறைக்கு இருக்குமா? ஒருவேளை இருக்காது, இல்லைன்னா கூடியிருக்கும். எப்படி இருக்காதுன்னு சொல்கிறேன் பாருங்க. ஃபோனை தூக்கிட்டு நடப்பாங்கன்னு போன தலைமுறை நினச்சிருக்குமா? லேண்ட் லைன் வீட்டுக்குள்ளே இருக்குங்க, ஃபோன் அடித்தா வீட்டுக்குள்ளே ஓடுவோம், அதான் முறை. செல் அடித்தா வெளியே தூக்கிட்டு ஓடுறாங்க. அதில் இன்னும் சில பேர் டவர் கிடைக்கலன்னு சொல்லி ஒருத்தன் அங்கிட்டு போய் இங்கிட்டு போய் கடைசியில் டவர் மேலே ஏறி பேசியிருக்கான். இப்படி வச்சுக்கிட்டே அலையிறாங்க, ராத்திரி பகல் தெரியல. உடல் நலம், மனநலம், எதிர்காலம், நேரம் எல்லாவற்றையும் இழக்க வைப்பது இந்த ஊடகங்கள். இதில் நீங்கள் வரக்கூடிய நன்மைக்காக பார்க்குறீங்க. நாங்கள் என்ன செய்கிறோம், இதனுடைய அடுத்து வரக்கூடிய செயல்பாடுகள் என்னன்னு அதை நினச்சி நாங்கள் பயப்படுறோம். அது மட்டும் இல்லைங்க, எல்லாத்தையும் ஊடகத்தில் சொல்கிறதுனால என்ன ஆகி போகுதுன்னா, நோயை பற்றி சொல்கிறாரு, அதை பற்றி சொல்கிறாரு, அதை முழுங்காத துப்பிருங்கிறாரு. ஐயோ முழுங்கி விட்டனே அப்படிங்கிறோம். அன்னைக்கு ஒருத்தன் டிவியை பார்த்து யோகாசனம் பண்ணி காலை தூக்கி இப்படி கழுத்தில் போட்டுருந்துருக்கான், கரண்ட்டு போயிடுச்சு, அப்படியே உட்காந்துருக்கான். எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. அந்த அம்மா வந்து பூரி கட்டியை குண்டு அடிக்கிறது சொன்னனா இல்லையா, அதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லி. எதை எதில் படிக்கிறதுன்னு ஒரு கணக்கு இல்லையா. ஐயோ அறிவுறு அறிவுறு நம்மளுக்கு சொல்லி கொள்றாங்க. தினம் சில பேர் பொன்மொழி, நாளை வியாழக்கிழமை, இது எப்படி பொன்மொழி ஆகும்? இது காலண்டரில் பார்த்தாலும் தெரியாதா? நீயே உனக்கு எதிரி. ஒருத்தே நம்ம மேலே சந்தேகப்படுற மாதிரி இருக்காது. எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்காங்க. பிறர் மனநோக பேசுதல், பிள்ளைகள் பேசக்கூடாதவற்றை பேசுதல், எல்லாம் வருது இல்லைங்க. யார் சொல்லி கொடுத்தா இதெல்லாம்? அழகாக சொல்லுவாங்க, அவை கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகின்றனன்னு சொன்னால் யார் சொல்கிறா? அப்பாவை கேள்வி பண்ணுறது, அண்ணனை கேள்வி பண்ணுறது, வாத்தியாரை கேள்வி பண்ணுறது, அத்தனையும் காமிச்சா அவன் நம்மளை இப்போ ஏதாவது சொன்னோம்னா சிரிக்கிறாங்க. அப்படியே நல்ல விஷயத்தை சொல்ல முடியல நம்மளால். இளைய சமுதாயம் இதனால் கெடுகிறது. நடுவயதினர் ஆசையால் கெடுகின்றனர், சூது போன்றவை. இல்லறத்து பெண்கள் காட்சிகளால் கெடுகிறார்கள். ஊடகங்கள் அவர்களை ஏதோ ஒரு வழியில் இருந்து செல்கிறது, நமக்கு வழிகாட்டவில்லை, வழி மாற்றுகிறது.
0: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்,
4: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையாக AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் என்ஜினியர்ஸ்,
9: பரமத்தி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
8: ரெப்கோ ஹோம் பினான்ஸ் இணைந்து நடத்தும் முதலாம் ஆண்டு மாபெரும் கட்டிட பொருட்கள் கண்காட்சி ஹோம் டெக் 2026
9: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 4 நாட்கள் காலை 11 மணி முதல் 8 மணி வரை.

0: சக்தி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
1: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்.
0: பார்வையாளர்களுக்கு மணிக்கொரு முறை குலுக்கல் முறையில் பரிசுகள், குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள், மேலும் ஏராளமான சிறப்பம்சங்கள் உள்ளன.
1: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
3: வெயிட் ஆடி சேவிங்ஸ் இன்னும் முடியல. உங்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஆடி சேமிப்பு திருவிழாவின் ஃபைனல் சூப்பர் டேஸ் அற்புதமான 5 நாட்கள், ஆகஸ்ட் 13 முதல் 17 வரை. இனி 5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஃபர் இல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு சர்ப்ரைஸ். ஆடி சேமிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, குடும்பத்தோட வாங்க கொண்டாடுங்க. சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: இசையால் மயில் வைத்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான கோடை பண்பை 100.8 கதம மலர்கள் நிகழ்ச்சி.

0: ஆசைகள் வைத்தேன் என்னை கவனி.
1: ஆறு மணி 18 நிமிடத்தில் மனதிற்கு இதமான இசைகீதங்கள் அருங்கேறிக் கொண்டிருப்பது உங்கள் விமான கோடை பண்பை 100 புள்ளியில் கதம்பு மலர் நிகழ்ச்சியில்

0: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
9: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
10: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 trillion की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा, हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, வந்தே மாத்திரம்.
11: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துகள்.

பண்பலை 100.5 நாளை காலை 10 மணிக்கு காரமடை ஸ்ரீ சக்தி பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். பாரதி தமிழ் இலக்கிய பேரவை தலைவர் கவிஞர் பாரதன் அவர்களின் தலைமையில் இன்றைய இளைஞர்களின் நாட்டுப்பற்றை வளர்ப்பது கல்வியா சமூகமா? சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
1: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள்
0: சனிக்கிழமைகளில்
1: நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்
4: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் வேகம்
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள்
1: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
2: நிலைய இயக்குனர்
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
2: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101
1: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்

நேரம் இப்பொழுது மாலை 6:35 ஆகுது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விமான கோடை பண்புடைய 100.5 கதம மலர் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் எப்போதோ கேட்ட சந்தங்களை நினைவுபடுத்திக் கொண்டிருப்பது உங்கள் விமான கோடை பண்புடைய 100.5 மெகாஹெர்ட்ஸ்.

0: நாமக்கல் அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸ்,
1: பரமத்தி வேலூர், பிருத்வி கான்கிரீட் சொல்யூஷன்,
0: ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இணைந்து நடத்தும் முதலாம் ஆண்டு மாபெரும் கட்டிடப் பொருட்கள் கண்காட்சி ஹோம் டெக் 2026
1: ஆகஸ்ட் 14, 15, 16, 17 காலை 11 மணி முதல் இரவு 8 மணி வரை பரமத்தி ரோட் கொங்கு திருமண மண்டபத்தில்.
0: புதிய வீடு, வீட்டு பராமரிப்பு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பர்னிச்சர், வீட்டு கட்டுமானத்திற்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள்,
1: பார்வையாளர்களுக்கு மணிக்கொரு முறை குலுக்கல் முறையில் பரிசுகள், குழந்தைகளுக்கு விளையாட்டு அரங்கங்கள், மேலும் ஏராளமான சிறப்பம்சங்கள் உள்ளன.
0: அனைவரும் வாரியர், அனுமதி இலவசம்.
2: நேரம் இப்போ மாலை 6:41 ஆக போகுதுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விமான கோடை பண்பை 100.5 கதவு மலர்கள் நிகழ்ச்சி. இனி தொடர்விருப்பது பொன்னியின் செல்வங்கள்.
3: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

அந்த ஆண்டில் வழக்கமாக மாரிக்காலம் ஆரம்பிக்க வேண்டிய காலத்தில் ஆரம்பிக்கவில்லை. இரண்டு தடவை மழை தொடங்குவது போல தொடங்கி சட்டென்று நின்றுவிட்டது. காவேரி ஆற்றிலும் அதன் கிளை நதிகளிலும் தண்ணீர் பிரவாகம் வரவரக் குறைந்து வந்தது. புது நடவு நட்ட வயல்களுக்கு தண்ணீர் வரத்து இல்லாமல் பயிர்கள் வாடத் தொடங்கி

தொடங்கின. எல்லாம் வால் நட்சத்திரத்தினால் வந்த விபத்து என்று மக்கள் பேசிக்கொள்ளலானார்கள். நாட்டுக்கு எல்லா விதத்திலும் பீடை வரும் போல தோன்றுகிறது. ராஜ்ய காரியங்களில் குழப்பம். இளவரசரை பற்றி தகவல் இல்லை. அதற்கு மேல் வானமும் ஏமாற்றிவிடும் போலிருக்கிறது என்பவை போன்ற பேச்சுக்களை வழி நெடுகிலும் சேந்த நமுதனும் பூங்குழலியும் கேட்டுக்கொண்டே வந்தார்கள். மழை பெய்யாமல் இருந்தது அவர்களுடைய பிரயாணத்துக்கு என்னமோ சௌகரியமாகத்தான் இருந்தது. அன்று காலையிலிருந்தே வெயில் சுளீர் என்று அடித்தது. பிற்பகலில் தாங்க முடியாத புழுக்கமாயிருந்தது. ராஜபாட்டையில் மரங்களின் குளிர்ந்த நிழலில் சென்றபோதே அவர்களுக்கு வியர்த்து கொட்டியது. இது ஐப்பசி மாதமாகவே தோன்றவில்லையே, வைகாசி கோடை மாதிரியல்லவா இருக்கிறது என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டே போனார்கள். பழுவேட்டரையரின் அரண்மனை பல்லக்கு அவர்களை தாண்டிச் சென்றபோது சிறிது நேரத்திற்குப் பிறகு திடீரென்று குளிர்ந்த காற்று வீசத் தொடங்கியது. சாலை மரங்களின் இலைகள் காற்றில் அசைந்தாடி சலசலவென்று சத்தத்தை உண்டாக்கின. வடகிழக்கு திக்கில் இருண்டு வருவது போல தோன்றியது. வானத்தின் அடிமுகட்டில் இருண்ட மேகத்திரள்கள் தலை காட்டின. சிறிது நேரத்துக்குள்ளே அந்த மேகக்கூட்டங்கள் யானை மந்தை மதம் கொண்டு ஓடி வருவது போல வானத்தில் மோதி அடித்து கொண்டு மேலே மேலே வரலாயின. இளங்காற்று பெருங்காற்றாக மாறியது. பெருங்காற்றில் சிறிய மழைத்துளிகள் சீறிக்கொண்டு வந்து விழுந்தன. சிறு தூற்றல் விழத் தொடங்கி கால்நாழிகை நேரத்தில் ஷோ என்ற இறைச்சலுடன் பெருமழை கொட்டலாயிற்று. காற்றிலும் மழையிலும் சாலை ஓரத்து விருட்சங்கள் பட்டபாட்டை சொல்லி முடியாது. சடசடவென்று மரக்கிளைகள் முறிந்து விழத் தொடங்கின. அப்போது அவற்றில் அடைக்கலம் புகுந்திருந்த பட்சிகள் கீச்சிட்டு கொண்டு நாலா திசைகளிலும் பறந்தோடின. சாலைகளில் போய்கொண்டிருந்த ஜனங்களும் நாலாபுறமும் சிதறி ஓடினார்கள். காற்று மழையிலிருந்து தப்புவதற்காக சிலர் ஓடினார்கள். மரக்கிளைகள் தலையில் விழுந்து சாக நேரிடுமோ என்ற பயத்தினால் மற்றவர்கள் ஓடினார்கள். அண்ட கடாகங்கள் வெடிப்பது போன்ற இடி முழக்கத்தை கேட்டு அஞ்சி வேறு சிலர் ஓடினார்கள். மழை பிடித்து கொண்ட சிறிது நேரத்துக்கெல்லாம் பகற்பொழுது சென்று இரவு நெருங்கி வந்தது. அன்றிரவே தஞ்சாவூர் கோட்டைக்குள் பிரவேசித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தை சேந்தன் நமுதனும் பூங்குழலியும் கைவிட்டு விட்டார்கள். சேந்தன் நமுதனின் நந்தவனக் குடிலுக்கு அன்றிரவு போய்சேர்ந்தால் போதும் என்று தீர்மானித்தார்கள். மழைக்கால இருட்டில் ஒருவரையொருவர் தைரியப்படுத்திக் கொண்டு ஜாக்கிரதையாக நடந்தார்கள். பூங்குழலி, நடுக்கடலில் எவ்வளவோ புயல்களையும் பெருமழையையும் பார்த்தவளாயிற்றே நீ. மலை போன்ற அலைகளுக்கு மத்தியில் படைவிட்டு கொண்டு போகிறவளாயிற்றே. இந்த மழைக்கு இவ்வளவு பயப்படுகிறாயே என்றான் சேந்தன் அமுதன். நடுக்கடலில் எவ்வளவுதான் புயல் அடித்தாலும் மழை பெய்தாலும் தலையில் மரம் ஒடிந்து விழாதல்லவா? விழுந்தால் இடிதானே விழும் என்றாள் பூங்குழலி. இவ்விதம் பூங்குழலி கூறி வாய் மூடுவதற்குள் அவர்களுக்கு எதிரே சற்று தூரத்தில் சடச்சடவென்று மரம் முறிந்து விழும் சத்தம் கேட்டது. சேந்தன் அமுதன் பூங்குழலியின் கையை கெட்டியாக பற்றி கொண்டு மேலே செல்வதை நிறுத்தினான். இனி அவசரப்பட்டு கொண்டு போவதில் உபயோகமில்லை. சாலை ஓரத்தில் இங்கே சில மண்டபங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றில் சிறிது நேரம் தங்கி மழையின் வேகம் குறைந்த பிறகு மேலே போகலாம் என்றான் சேந்தன் அமுதன். அப்படியே செய்யலாம். ஆனால் மண்டபத்தை இந்த இருளில் எப்படி கண்டுபிடிப்பது என்றாள் பூங்குழலி. மின்னல் மின்னும் போது பார்த்தால் தெரிந்துவிடும். இருபுறமும் கவனமாக பார்க்க வேண்டும் என்றான் சேந்தன் அமுதன். வானத்தையும் பூமியையும் பொன்னொளிமயமாக்கி கண்களை கூசச் செய்த ஒரு மின்னல் மின்னியது. அதோ ஒரு மண்டபம் என்றான் சேந்தன் அமுதன். பூங்குழலியும் அந்த மண்டபத்தை பார்த்தாள். அதே மின்னல் வெளிச்சத்தில் அவர்களுக்கு முன்னால் சற்று தூரத்தில் ஒரு பெரிய மரம் விழுந்து கிடப்பதையும் பார்த்தாள். விழுந்த மரத்தினடியில் சிலர் சிக்கிக் கொண்டிருப்பது போல தோன்றியது. அமுதா, விழுந்து கிடந்த மரத்தை பார்த்தாயா? அதனடியில் என்றாள். ஆமாம், பார்த்தேன். அந்த கதி நமக்கும் ஏற்பட்டுவிடப் போகிறது. சீக்கிரம் மண்டபத்துக்குப் போய்ச் சேரலாம் என்று கூறிவிட்டு அமுதன் பூங்குழலியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு மண்டபம் இருந்த திசையை குறிவைத்து விரைந்து சென்றான். இருவரும் மண்டபத்தை அடைந்தார்கள். சொட்ட நனைந்திருந்த துணிகளிலிருந்து தண்ணீரை பிழிந்தார்கள். துணியை பிழிந்த பிறகு பூங்குழலி தன் நீண்ட கூந்தலையும் பிழிந்தாள். பிழிந்த ஜலம் மண்டபத்தின் தரையில் விழுந்து சிறு கால்வாய்களாக ஓடியது. அடடா, மண்டபத்தை ஈரமாக்கிவிட்டோமே என்றாள் பூங்குழலி. மண்டபத்துக்கு அதனால் தீங்கு ஒன்றுமில்லை. ஜலதோஷம் காய்ச்சல் வந்துடாது. நீ இப்படி சொட்ட நனைந்து விட்டாயே என்றான் சேந்தன் அமுதன். நான் கடலிலேயே பிறந்து வளர்ந்தவள். எனக்கு இன்னொரு பெயர் சமுத்திரகுமாரி.
என்னை மழை தண்ணீர் ஒன்றும் செய்துவிடாது.

என்றாள் பூங்குழலி. அவளுடைய உள்ளம் அப்போது தஞ்சாவூர் கோட்டைக்கு அருகிலிருந்த சாலைபோர மண்டபத்திலிருந்து நாகைப்பட்டினத்து சூடாமணி விகாரத்துக்குப் பாய்ந்து சென்றது. சமுத்திரகுமாரி என்று அவளை முதன் முதலாக அழைத்தவர் அந்தச் சூடாமணி விகாரத்தில் அல்லவா இருந்தார்? பூங்குழலி, என்னுடைய நந்தவனமும் குடிசையும் சிறிது தூரத்தில்தான் இருக்கிறது. மழை விட்டதும் அங்கே போய்விடலாம். என் தாயார் உன்னை சரியாக கவனித்துக் கொள்ளுவாள் என்று அமுதன் கூறிய வார்த்தைகள் பூங்குழலியின் காதில் அரைகுறையாக விழுந்தன. மறுபடியும் பளிச்சென்று கண்ணை பறித்தது. ஒரு மின்னல்

0: தர்ப்பத்துக்கு எதிரே ஒரு பெரிய ஆலமரம் வேரோடு பறிக்கப்பட்டு விழுந்து கிடந்தது. விசாலமாக படர்ந்திருந்த அதன் கிளைகளும் விழுதுகளும் தாறுமாறாக முறிந்தும் சிதைந்தும் கிடந்தன. அவற்றுக்கடியில் இரண்டு குதிரைகளும் ஐந்தாறு மனிதர்களும் அகப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்படி அகப்பட்டு கொண்டிருந்தவர்களை விடுதலை செய்து காப்பாற்றுவதற்காக வேறு சிலர் முயன்று கொண்டிருப்பது தெரிந்தது. அவசரம் அவசரமாக அவர்கள் முறிந்து கிடந்த கிளைகளை அப்புறப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஐயோ அப்பா, இங்கே இங்கே, சீக்கிரம் அங்கே என்பவை போன்ற குடல்கள் மழை சப்தத்தினிடையே மலினமாக கேட்டன. இவற்றையெல்லாம் விட அதிகமாக சேந்தநமுதன் பூங்குழலியின் கவனத்தை வேறொன்று கவர்ந்தது. விழுந்து கிடந்த மரத்துக்குச் சற்று தூரத்தில் ஒரு பல்லக்கு தரையில் வைக்கப்பட்டிருந்தது. அதன் அருகில் இரண்டு ஆட்கள் மட்டும் நின்றார்கள். மற்றவர்கள் விழுந்த மரத்தினடியில் அகப்பட்டு கொண்டவர்களை காப்பாற்றுவதில் முனைந்திருந்தார்கள் போலும்.
1: அமுதா, பல்லக்கு பாத்தியா?
0: பார்த்தேன். பழுவூர் இளையராணியின் பல்லக்கு போல இருந்தது.
1: விழுந்த மரம் அந்த பல்லக்கின் மேலே விழுந்திருக்க கூடாதா?
0: கடவுளே, ஏன் அப்படி சொல்லுகிறாய்? பழுவூர் ராணியை பார்த்து அவள் மூலமாக ஏதோ காரியத்தை சாதிக்கப் போகிறதாக சொன்னாயே.
1: ஆமாம், இருந்தாலும் அந்த பழுவூர் இளையராணியை எனக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை.
0: பிடிக்காவிட்டால் அவள் பேரில் மரம் முறிந்து விழ வேண்டுமா என்ன?
1: சாதாரணப்பட்டவர்களின் தலையிலேதான் மரம் விழ வேண்டுமா? ராணிகளின் தலைமேலே விழக்கூடாதா?
0: அது போனால் போகட்டும். இப்போது நாம் பல்லக்கின் அருகில் சென்று பழுவூர் ராணியை பார்த்து பேசலாமா?
1: கோட்டைக்குள் போவதற்கு அவளுடைய உதவியை கேட்கலாமா?
0: அழகுதான், ராணியை பேட்டி காண்பதற்கு நல்ல சமயம், நல்ல இடம். பல்லக்கின் கிட்ட போனால் மழைக்கால இருட்டில் திருட வருகிறோம் என்றெண்ணி நம்மை அடித்து போட்டாலும் போடுவார்கள்.
1: ராணியை நான் பார்த்து விட்டால் அப்புறம் காரியம் எளிதாகிவிடும்.
0: அது எப்படி? என் அண்ணியின் பெயரைச் சொல்வேன், அல்லது மந்திரவாதி ரவிதாசன் அனுப்பினான் என்பேன்.
1: நல்ல யோசனைதான்.
0: ஆனால் ராணியின் அருகில் நெருங்க முடிந்தால் அல்லவோ?
1: அதோ பார் பூங்குழலி,
0: மீண்டும் ஒரு மின்னல் மின்னியது. அதன் வெளிச்சத்தில் இரண்டு பேர் பல்லக்கை தூக்குவது தெரிந்தது.
1: ஆஹா, கிளம்பிவிட்டார்களா?
0: இல்லை இல்லை, மண்டபத்தை நோக்கியல்லவா பல்லக்கு வருவது போல காண்கிறது.
1: ஆம்,
0: சிறிது நேரத்தில் பல்லக்கு மண்டபத்தின் முகப்புக்கு வந்து சேர்ந்தது. பல்லக்கைச் சுமந்து வந்தவர்கள் அதை இறக்கி வைத்தார்கள்.
1: பழுவூர் இளையராணி நம்மை தேடிக் கொண்டல்லவா வருகிறாள்
0: என்றாள் பூங்குழலி. அமுதன் அவளுடைய கரத்தை பற்றி கொண்டு மண்டபத்தின் உட்புறத்தை நோக்கி நகர முயன்றான். ஆனால் பூங்குழலி அவ்விதம் நகர மறுத்தாள்.
2: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: மண்டபம் ஈரமாயிட்டதேன்னு கவலைப்படுறா பூங்குழலி. சேந்தனமுதனும் நீ இப்படி சொட்ட நனைஞ்சிட்டியேன்னு வேதனைப்படுறான். மழை நீர் கடல்ல தான் போய் சேருது. இவ்வளோ சமுத்திரகுமாரி இப்படி தன்னை அழைச்சவர் சூடாமணி விகாரத்தில் இருக்கார். எதிர்பாராத சம்பவங்களால் தானே அங்கே போக முடியல. ஒவ்வொரு தருணத்திலையும் தனக்கு எத்தகைய வாழ்க்கை வேணும்னு அவ சொல்லிக்கிட்டு வரா. அவனும் அவளுக்கு எத்தகைய வாழ்க்கை தேவை என்பதை நினைவுபடுத்திக்கிட்டு வரான். என் தாயார் உன்னை சரியாக கவனித்து கொள்ளுவாள்னு சற்று முன் சொன்னானே, அவ அதை முழுசாக காதல வாங்கிக்கல. மாரிக்காலம் என்கிற தொடரை எடுத்துக்கிட்டா புறைப்புறையாக நிறைய செய்திகள் நம் கவனத்தை இருக்கின்றன. கார்மேகங்கள் சூழ்ந்த இந்த பருவம் கார்காலம்னு பேர் பெறுது அல்லவா? ஆவணி புரட்டாசி கார் பருவம். இந்த பருவத்துக்கு நபம்னும் ஒரு பேர் இருக்குது. ஆவணியும் நபம்னு குறிக்கப்படுது. உலக வள்ளல் பாரி மட்டுமே காப்பதாக நினைக்க வேண்டாம், மாரியும் இருக்குதுன்னு வஞ்ச புகழ்ச்சி அணியால் நயம்படச் சொல்றார் கபிலர். சரி, பீடை என்கிற சொல் பொருள் வேதனை. பீடித்த என்றார் அழுத்துவது. கிரகணம் போன்ற துன்பத்தின் பிடியில் அழுத்தப்பட்ட நிலை. பீடையை போக்கி அருளுபவள் பீடாஹாரிணி. கிராம காவல் தெய்வம் பிடாரின்னு பெயர் பெற்றது இதன் அடிப்படையில் தான். சாலையோரத்தில் நிழல் தரும் மரங்களை அமைச்சு மக்கள் இளைப்பார மன்னர்கள் உதவின விவரங்களை வரலாற்றில் நிறையவே பார்க்குறோம். நிழலுக்கு இருக்கிற முன்னடைகள் அதன் அருமையை எந்த அளவுக்கு நாம் உணர்ந்திருக்கோம்னு புரிய வைக்குது. கொழுநிழல், புள்ளிநிழல், புகர்நிழல், தன்னிழல், மென்னிழல், வரிநிழல், இந்நிழல், மாநிழல், இப்படி நீளுது பட்டியல். கயம் புக்கன்ன பயம்படு தன்னிழல், கயம் கண்டன்ன

0: திருமரக் குழாம் சில்லுன்னு இரு தொடர்கள். கயம் நீர்நிலை, அதாவது நிழல் குளிர்ந்த நீர்நிலை போல இருக்குதான். மின்னல் நீலமாகவும் சிவப்பாகவும் ஒளி கீற்றுகளாக இருப்பதற்கு அறிவியல் அடிப்படையில் விளக்கம். வளிமண்டலத்தில் ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் குறுகிய அலைநீளம் கொண்ட நீல நிறம் சிதறடிக்கப்படுது. தூசு அதிகமாக இருந்தால் நீண்ட அலைநீளம் கொண்ட சிவப்பு நிறம் வெளிப்படுது. சுருங்க சொல்வதானா, மின்னல் காரணமாக ஏற்படுற அயனி ஆக்கம் பழைய நிலைக்கு திரும்பும்போது ஒளி வெளிப்படுது. மின்னல் எப்படி மின்னினா என்ன? அந்த பல்லக்கு மண்டபத்துக்கு வந்ததை ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்க.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
4: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 ट्रिलियन की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, वंदे मातरम.

இனிதே நிறைவு பெறுகிறது கோடை பண்பலை 100.5 கதம்பு மலர்கள் நிகழ்ச்சி. இனி தொடரவிருப்பது கோடை பண்பலை 100.5 இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையினை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

இதுவரை ஒலித்தது தேசபக்தி மெல்லிசை பாடல். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது கை.

0: 14 अगस्त 1947 भारत के इतिहास का वो रक्त रंजित दिन जब देश का विभाजन हुआ और लाखों लोगों ने इस बंटवारे की त्रासदी से विभाजन के कारण लोगों को अपना घर परिवार जमीन और संपत्ति भी छोड़नी पड़ी। असहनीय पीड़ा से जूझते इन मजबूर और विस्थापित लोगों को निर्मम
1: சிங் சௌஹான் கூறியுள்ளார். உத்தராகண்டில் கட்டுமான பணி நடைபெற்று வந்த சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கொலம்பியாவிற்கு முதல் கட்டமாக 20 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மலேசிய சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் தம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டு மக்களிடையே தொலைக்காட்சி மற்றும் வானொலி வாயிலாக இன்று அவர் உரையாற்றினார். நாடு சுதந்திரம் அடைந்த பின்னர் உலகின் முதன்மையான நாடாக இந்தியாவை உருவாக்க மாணவர்கள், ஆசிரியர்கள், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினரும் பங்களித்து வருவதாக அவர் கூறினார். பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறை பணியாளர்கள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவது பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பை உயர்த்தும் வகையில் இந்திய தூதர்கள் மற்றும் அதிகாரிகளும் சிறப்பாக பணியாற்றி வருவதாக அவர் கூறினார். மக்களின் தீவிர பங்கேற்புடன் தேசிய அளவிலான இயக்கங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் 32 கோடிக்கும் மேற்பட்டோர் பெண்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் இலவச உணவு தானியங்கள் வழங்கப்படுவதன் மூலம் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 60 கோடி மக்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். விவசாயிகள் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் அவர் கூறினார். தகவல் தொழில்நுட்ப பயன்பாட்டின் மூலம் வெளிப்படையான நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அன்னையின் பெயரில் ஒரு மரம், சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழ்க்கை முறை போன்ற இயக்கங்களில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பெண்கள் அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து வருவதாக அவர் தெரிவித்தார். தேர்வு முறைகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். கேலோ இந்தியா இயக்கம் காரணமாக இந்தியா சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை குவித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளையும் அவர் எடுத்துரைத்தார். நமது பாதுகாப்பு படையின் வலிமை ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உலகிற்கு எடுத்துரைக்கப்பட்டதாகவும் குடியரசுத் தலைவர் கூறினார். குடியரசுத் தலைவர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 9:30 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பங்கேற்று பதக்கம் வென்றவர்கள் இளையோருக்கு உந்து

சக்தியாக இருப்பார்கள் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இப்போட்டிகளில் பதக்கம் வென்ற ராணுவத்தைச் சேர்ந்தவர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இவர்களின் சாதனையைக் கண்டு நாடு பெருமிதம் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். இப்போட்டிகளில் இந்தியா 39 பதக்கங்களை வென்றதாகவும் இதில் 18 பதக்கங்கள் பாதுகாப்பு படை வீரர்கள் பெற்றுத் தந்துள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். வெளியுறவு கொள்கை தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எதிராக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்துள்ளது துரதிருஷ்டவசமானது என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், எதிர்க்கட்சித் தலைவர் பொறுப்பில் உள்ள ஒருவர் இதுபோன்ற கருத்துக்களை தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர். இதுவரை 4 கோடிக்கும் மேற்பட்டோர் தேசிய கொடி ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படங்களை அதற்கான இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நாளை மறுநாள் தமிழகம் வருகிறார். சென்னை, செங்கல்பட்டு, திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்க உள்ளார். நாளை மறுநாள் செங்கல்பட்டில் உள்ள தனியார் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கும் குடியரசு துணைத் தலைவர் அன்றைய தினம் மாலை சென்னையில் நடைபெறும் மறைந்த முன்னாள் ஆளுநர் இல கணேசனின் நினைவு தின நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து வரும் திங்கட்கிழமை திருவாரூர் செல்லும் அவர் அங்குள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். இதன் பின்னர் தஞ்சாவூர் செல்லும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அங்குள்ள தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் 40ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் வலிமையான இந்தியா உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று சண்டிகரில் சென்ட்ரல் வங்கியின் டிஜிட்டல் கரன்சி அடிப்படையிலான பண பரிமாற்ற திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பிரதமரின் ஏழை மக்களுக்கான உணவு தானிய திட்டத்தின் பயனாளிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் நிதியுதவி அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதாக அவர் கூறினார். பயனாளிகள் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வாங்குவதற்கு மட்டுமே இந்த நிதியை பயன்படுத்துவதற்கான பாதுகாப்பு அம்சங்களை இந்த நேரடி பண பரிமாற்ற வசதி கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கொலம்பியாவிற்கு முதல் கட்டமாக 20 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பியுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள், தற்காலிக கூடாரங்கள் அமைப்பதற்கான பொருட்கள் உள்ளிட்டவை இதில் அடங்கும் என்று கூறியுள்ளார். கொலம்பியாவிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்றும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உத்தராகண்டில் கட்டுமான பணி நடைபெற்று வந்த சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். சமோலி மாவட்டத்திற்குட்பட்ட மாயாப்பூர் பகுதியில் நிலச்சரிவு காரணமாக இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதில் 19 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் 3 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். அசாமில் 1000க்கும் மேற்பட்ட மரப்பாலங்கள் சிமெண்ட் பாலங்களாக மேம்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். குவஹாட்டியில் புதிதாக கட்டப்பட்ட பாலத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். சரக்கு மற்றும் இதர போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மழைக்காலங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்படாமல் இருக்கும் நோக்கில் புதிய பாலங்கள் கட்டப்படுவதாகவும் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறினார். ஆந்திராவில் தீயணைப்புத் துறைக்கு 252 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன வாகனங்கள் வாங்கப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். குண்டூர் மாவட்டத்தின் உண்டவல்லி கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 58 அதிநவீன தீயணைப்புத்துறை வாகனங்களின் சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். முதல்கட்டமாக 33 கோடி ரூபாய் செலவில் 65 வாகனங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாநிலம் முழுவதும்

17 புதிய தீயணைப்புத் துறை அலுவலகங்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும் 36 தீயணைப்பு நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சந்திரபாபு நாயுடு கூறினார். மலேசியா சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 13-21, 22-20, 21-18 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் மிங் ஹாங் லிம்மை வென்றார். உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2 நட்புணர்வு மகளிர் கால்பந்து போட்டிகளில் இந்தியா பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டி வரும் 27 மற்றும் 30 தேதிகளில் டாஷ்கெண்டில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டி நவம்பர் மாதம் 2 தேதி தொடங்கி 8 தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் தம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் வலிமையான இந்தியா உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். உத்தராகண்டில் கட்டுமான பணி நடைபெற்று வந்த சுரங்கத்தில் நேரிட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கொலம்பியாவிற்கு முதல்கட்டமாக 20 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மலேசிய சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: நேயர்கள் அனைவருக்கும் ஈரோடு கைலாசத்தின் இனிய வணக்கங்கள். கல்வி ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றும் முக்கிய கருவி. கல்வி ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு முக்கிய கருவி. அது அறிவை வளர்த்தும், ஒழுக்கத்தை உருவாக்கியும், ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்கவும் உதவுகிறது. அது அறிவை வளர்த்தும், ஒழுக்கத்தை உருவாக்கியும், ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்கவும் உதவுதுங்க. அப்படிப்பட்ட பண்புகள் கொண்ட மாணாக்கர்கள் பங்கேற்க மீது கோடை பண்புடைய 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பள்ளி பயிலக்கூடிய, கல்வி கற்கக்கூடிய, கல்லூரியில் கல்வி கற்கக்கூடிய மாணாக்கர்கள் பங்கேற்கலாம். நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்க அறிமுக மாணாக்கர்கள் 24, 24, 24 வழக்கமாக பேசக்கூடிய மாணாக்கர்கள் 24, 24, 29 இணையலாம். கொடைக்கானலின் முன்னே இணைப்பிற்கு 4542 இணைச்சு. மொத்தம் நிகழ்ச்சியில் 2 விளையாட்டுகள் விளையாட போகிறோம். ஒன்று வந்து சுழவடை, மற்றொன்று பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். சுழவடை அப்படின்னா வேற ஒன்றுமில்லை, பழமொழி. பழங்காலத்தில் முன்னோர்கள் பயன்படுத்தின பழமொழி வந்து நான் சொற்கள் மாற்றி சொல்லுவேன், நீங்கள் சரியான பழமொழியை சொல்லணும். அடுத்து வந்து பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும், நான் ஒரு தலைப்பு சொல்லுவேன், அதை தொடாமல் நீங்கள் அதை பற்றி சொல்லணும். அதுதான் நிகழ்ச்சியோட விதிமுறை. இப்போ முதல் முதல்ல யார் நிகழ்ச்சியில் இணைய வர்றாங்க? வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: சுதந்திர
0: தினம், சரியா? சரி, விளையாட்டுக்கு
1: போலாமா?
0: நான் ஒரு சுழவடை பழமொழி வந்து சொற்களை மாட்டி சொல்லுவோம், நீங்க சரியா சொல்லணும், சரியா? அழகு பால் ஊருக்கு இல்லா ஆறு. எப்படி? அழகு பால் ஊருக்கு இல்லா ஆறு. அது என்ன பழமொழி அது? சரியா சொல்லணும். அழகுப்பால்

0: ஊருக்கு இல்லா ஆறு. ஆறுனா தண்ணி இருக்கும்ல, அந்த ஆறு தண்ணி ஓடக்கூடியது, நதி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான். ம்,
1: ஆறுக்கு அழகு பால் ஊருக்கு.
0: சரியா சொல்லு, ஆறு இல்லா ஊருக்கு அழகு பால். சொல்லுங்க.
1: ஆறு இல்லா அழகு பால்.
0: சரியா?
1: சரிங்க சார்.
0: ஏன்னா நீர் தான் வந்து நம்மளுடைய உயிருக்கு ஆதாரம் இல்லையா?
1: ஆமாங்க சார்.
0: சரி, உங்கள் வீட்டுக்கு என்னென்ன மரம் இருக்கு?
1: வேப்ப மரம், மாமரம், கொய்யா மரம், வாழை மரம், முருங்கை மரம், தேக்கு மரம், தென்னை மரம், இதெல்லாம் இருக்கு சார்.
0: அருமை, ரொம்ப அழகா பேசுறீங்க. வீட்டில் யாரும் இருக்கா?
1: வீட்டில் அம்மா, அப்பா, பாப்பா, பாட்டி.
0: அவங்க பேர் என்ன சொல்லுங்க?
1: அப்பா பேர் சரண், அம்மா பேர் சரி, பாப்பா பேர் நந்தினி, பாட்டி பேர்.
0: ரொம்ப அழகாக பேசிட்டீங்க. இப்போ அனைவருக்கும் பால் கேட்கலாமா? நன்றி.

0: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: आइए सुनते हैं फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के प्रेसिडेंट श्री नवीन जिंदल का विशेष संदेश.
4: वंदे मातरम. प्यारे देशवासियों, आप सभी को स्वतंत्रता दिवस की हार्दिक शुभकामनाएं. आज हम अमर शहीदों को नमन करते हैं और राष्ट्र निर्माण में जुटे हर भारतीय का अभिनंदन करते हैं. विक्रम 1 की लॉन्चिंग, $5 ट्रिलियन की अर्थव्यवस्था का लक्ष्य, राष्ट्रमंडल खेलों में 39 पदक और डिजिटल क्रांति, यही है नए भारत की पहचान. फ्लैग फाउंडेशन ऑफ इंडिया के हर घर तिरंगा, हर दिन तिरंगा अभियान से जुड़े. जय हिंद, जय भारत, வந்தே மாத்திரம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
9: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
8: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
9: தொடர்புக்கு 8985712345.
10: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
12: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நல்வாழ்த்துகள்.
13: நேரம் இப்பொழுது 8:23 ஆகுது. இது உங்கள் விமான கோடை பண்பலை 100.5 இளமை பேசுறது நினைச்சு கட்டு இருக்கீங்க.
14: அஜித் பாண்டி.

0: என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
1: 9th படிக்கிறேன் சார்.
0: 9th படிக்கிறீங்களா?
1: நிலையத்தில் தான். நலமா சார்.
0: அனைவரும் நலமாக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நலமாக சார் இருக்கு.
0: சரி, மகிழ்ச்சி. நாளைக்கு சுதந்திர தின விழா கொண்டாடுறோம்ல.
1: ஆ,
0: எத்தனையாவது சுதந்திர தின விழா கொண்டாட போகிறோம் நம்ம?
1: சரியா தெரியும்.
0: தெரியலையா? 80th. சரியா? சரி, இப்போ விளையாட்டுக்கு போகலாமா?
1: போகலாம்.
0: என்ன விளையாட்டு போகிறோம் தெரியுமா? உங்களுக்கான தலைப்பு உணவு.
1: நம்ம அந்த இது சாப்பிடலனா நம்மளுக்கு உடம்பு சரியெல்லாம் போயிடும். ஆமா, அது இல்லைனா நம்மளால உயிர் வாழ முடியாது. அது இல்லைனா நம்மளால தெம்ப ஆரோக்கியமா இருக்க முடியாது. அதால அது இல்லைனா நம்மளால உயிர் வாழ்றதே ரொம்ப கஷ்டம்.
0: அதே திரும்ப ரெண்டு டைம் சொல்லக்கூடாது. அதையா எங்கிருந்து கிடைக்குது, எதெல்லாம் உணவு, அதெல்லாம் சொல்லாமே.
1: அது வந்து சரியா கோதுமை இந்த இதுலேருந்து கிடைக்கும்.
0: கோதுமை மட்டும்தான் கிடைக்குதா?
1: இல்லை, நிறைய தாவரங்கள் இதெல்லாம் கிடைக்கும்.
0: அப்புறம்
1: அரிசி இதெல்லாம் உற்பத்தி பண்ணி இது பண்ணுவாங்க. அதை வச்சு நம்ம சாப்பாடு செய்வாங்க. அதை சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில ஆரோக்கியமாகவும் தெம்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும்.
0: அப்புறம் உணவு யாரெல்லாம்
1: ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களுக்கு படிக்க முடியாது. பசியோட இருந்தோம்னா சுத்தமா படிக்க முடியாது. அந்த இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில எல்லா லட்சியங்களும் சாதிக்க முடியும். அதனால தாவரம் இதெல்லாம் நம்ம பாதுகாத்து விவசாயத்தை தொடங்கணும்.
0: உணவு யார் உற்பத்தி பண்ணி கொடுக்குறா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு?
1: விவசாயிகள், வேளாண்மை மற்றும் தாவரங்களிலிருந்து எல்லாம் பண்ணுவாங்க.
0: உங்களுக்கு தெரிஞ்ச உணவு பயிர் பெயர்லாம் சொல்லுங்க.
1: கோதுமை, கம்பு, சோளம், மக்காச்சோளம்.
0: சோளம் வேற, மக்காச்சோளம் வேறையா?
1: கம்பு, மக்காச்சோளம்.
0: சரி, இப்போ உங்களுக்கு தெரிந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் பேர்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சுதந்திரக்கா பாடுபட்டிருப்பாங்கல்ல?
1: காந்தி தாத்தா. இது சுபாஷ் சந்திர போஸ். மருது பாண்டியர்கள். ஈரபாண்டி கட்டப்பம்மா. லட்சுமி பாய். வேலு நாச்சியார்.
0: சரி, நினச்சி ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்கல்ல. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க? வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க?
1: நானும் எங்கள் அம்மா அப்பா.
0: இப்போ எங்கள் பேர்லாம் சொல்லுங்கள்.
1: எங்க அம்மா பேரு முத்துச்செல்வி, எங்க அப்பா பேரு நாங்கராஜ், என் பேரு அஜித் பாண்டி.
0: சரி, அனைவருக்கான மகிழ்ச்சியரமா பால் கேட்கலாமா?
1: கேட்கலாம். நன்றி
0: நன்றி.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர், 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட், 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: நேரம் இப்பொழுது 8:33. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பை 100.5 இளமை பேசுறது நிகழ்ச்சி. நேர்களை இன்று 12:00 தொலைபேசி வழி வேறுபாடல் நிகழ்ச்சியான நினைவே சுகம் என்று சிவகங்கை மாவட்ட நண்பர்களுக்காக வளம் வர காத்திருக்குங்க.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: இளைய உள்ளங்களின் பங்களிப்பில் மனம் வந்துட்டு இருக்குது 100.5 இளமை பேசுறது நிகழ்ச்சி. இப்ப யார் இணைப்புல பேச காத்திருக்காங்க? வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க? எங்க இருந்து?
2: சிவகங்கை மாவட்டம் கானடி காத்தான் ராஜா அண்ணாமலை நகரில் இருந்து அன்புமணி பேசுறேன் சார்.
1: அன்புமணி
2: சார்,
1: நாளைக்கு என்ன விழா கொண்டாடுறோம்
2: சார்? சுதந்திர பத்திரிகை லைன் சொல்லிங்க சார்.
1: அப்படியா? நாளைக்கு என்ன செய்வீங்க?
2: நாளைக்கு ஸ்கூல் போயிட்டு கொடியெல்லாம் ஏற்றிட்டு டீச்சர் மிஸ் பண்ணிட்டு வந்து வந்து ஸ்கூல்ல படிப்பேன்
1: சார். சரி, விளையாடு.
2: நான் சுதந்திரத்தை பற்றி ரெண்டு லைன் சொல்லிட்டேன் சார்.
1: சொல்றீங்களா?
2: ஆ, சொல்றேன் சார்.
1: சொல்லுங்க.
2: தேசிய கொடியை வடிமை வைத்தவர் பெங்காலி வெங்கையா. சக்கரம் 24 கோடிகள். அதுக்கு உண்மையான பேர் தர்ம சக்கரம். பெங்காலி வந்து ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவர். அவ்வளவுதான் சார்.
1: சரி, எதுல படிச்சீங்க?
2: என்கிட்ட கிடைச்ச நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்ச தேதி 1947 14 மற்றும் 15 நடுவில் 12 மணிக்கு
1: உங்களுக்கான விளையாட்டு சொலவடை. சரியா?
2: சொலவடைன்னு
1: என்னது? பழமொழி. எங்குமே இல்லை கெட்டார் இட்டு. எங்குமே இல்லை கெட்டார் இட்டு. நான் மாற்றி சொல்லியிருக்கிறேன் சொற்களை, நீங்கள் சரியான சொல் சொல்லணும். சொல்லுங்க.
2: கெட்டார் இருக்கு, எங்குமே இல்லை.
1: மொத்தம் இருக்கிறது 4 வார்த்தை. எங்குமே இல்லை கெட்டார் இட்டு, அவ்வளோதான்.
2: கெட்டார் இட்டு எங்குமே இல்லை.
1: அப்படின்னா நீங்கள் சொன்னது தவறு, சரியாக சொல்லணும். சரியா சொல்லுங்க.
2: இப்ப
1: சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. சொல்லுங்க.
2: இன்னொரு முறை சொல்லுங்க சார்.
1: எங்குமே இல்லை கெட்டார் இட்டு.
2: இக்கு எங்குமே இல்லை.
1: மடி தப்பா சொல்றீங்க.
2: கெட்டார்
1: எங்குமே இல்லையா?
2: ஐயோ,
1: நாளே வார்த்தை சொன்னேன். எங்குமே இல்லை கெட்டார் இட்டு, அவ்வளவுதான். நானே சொல்றேன், தெரிஞ்சுக்கலாமா? இட்டு கெட்டார் எங்குமே இல்லை. சரியா வருதா? அதுக்கு என்ன அர்த்தம்?
2: ஒரு ஒரு மனிதன் தப்பு
1: இட்டு கெட்டார் அப்படின்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறாங்கல்ல, அதான் இட்டு கெட்டார் எங்கேயுமே இல்லைன்னா மற்றவங்களுக்கு உதவி செஞ்சால் நம்ம ஒருபோதும் கெட்டு போக மாட்டோம் அப்படின்னு அர்த்தம். சரியா?
2: ஆமாங்க சார்.
1: சரி, சுதந்திரம் தண்ணி என்ன கிழமைன்னு கேட்டிருந்தேன்.
2: திங்கக்கிழமை. சனிக்கிழமை.
1: அப்படியா?
2: ஆமாங்க சார்.
1: அது நாளைக்கு.
2: ஆமாம், நான் கேட்டதான். புதன்

0: புதன்கிழமை தான் நினைச்சேன் சார்.
1: வாரத்தில் இருக்கிறது எல்லாம் ஒரு நாள் சொன்னால் ஏதோ ஒரு நாள் தானே இருக்கும், அப்படி தானே?
0: ஆமாங்க சார்.
1: வெள்ளிக்கிழமை சரியா
0: சார்? ஃபஸ்ட்டு கிடைச்சது பாகிஸ்தானுக்கு.
1: அது சரி, நான் கேட்டது என்னைக்கு கிடைச்சுன்னு கேட்டேன், சுதந்திரம் கிடைச்ச அன்னைக்கு வெள்ளிக்கிழமை சரியா?
0: அதான் சார். ஆமாம் சார்.
1: சரி, நான் போன முறை உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்டேன்?
0: தொழில்நுட்பம் தாமஸ் எடிசன்.
1: போன முறை என்ன கேள்வி கேட்டேன்?
0: அதான் சார். காணும் பொங்கல் வந்து தை பொங்கல் திருநாளில் நான்காம் நாளாக இந்நாளில் உற்றார் உறவினர்கள் மற்ற நண்பர்களை நேரில் கண்டு வாழ்த்துக்களை பகிர்வர், பெரியவர்களிடம் ஆசி பெற்று அன்பை வெளிப்படுத்தும், குடும்ப உறவுகளை பலப்படுத்தும் விழாவாகும்.
1: சரி, அது வந்து காணும் பொங்கல் கொண்டாடுறோம். சரி, தைப்பொங்கல் போதும் எது கொண்டாடுவோம்?
0: தைப்பொங்கல்
1: எது கொண்டாடணும் கேட்டேன்.
0: தைப்பொங்கல் உழவர்
1: உழவருக்கு நன்றி செலுத்த சரியா, சூரிய பகவானுக்கும் உழவர்களுக்கும் நன்றி செலுத்த சரியா
0: சார். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்லா. தமிழர்கள் பண்பாட்டு அடையாளமான தைப்பொங்கல் திருநாள்.
1: சரி மகிழ்ச்சி, நல்லா பேசுறீங்க. அனைவருக்கும் ஒரு பாடல் கேட்கலாமா? நன்றி
0: நன்றி சார்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
6: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
7: கோடை பண்பலை 100.5 நாளை இரவு 8 நாமக்கல் பாச்சல் ஞானமணி பொறியியல் கல்லூரி மாணவர்களின் கலகலப்பான பங்கேற்பில் சுதந்திர தின சிறப்பு இளமை பேசுகிறது.

0: நேரம் இப்பொழுது 8:48 ஆயிடுச்சுங்க. இது உங்கள் அபிமான கோடை 100.5 இளமை பேசுறது நிகழ்ச்சி. இப்ப யார் இணைப்புல பேச காத்திருக்காங்க? வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து.
0: என்ன
1: விளையாட்டெல்லாம்
0: பிடிக்கும் உங்களுக்கு?
1: அண்ணா
0: மூச்சிட்டேன். அப்புறம்
1: ஓடி பிடிச்சேன்.
0: உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்?

0: இருக்கிறாங்க?
1: நிறைய ஃப்ரெண்ட் இருக்காங்க.
0: அப்படியா? சரி, நாம் இப்போ விளையாடலாமா? நான் ஒரு தலைப்பு சொல்லுவேன், அது சம்மந்தமாக நீங்கள் பேசணும், உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லணும், சரியா? செல்ஃபோன், அதை பற்றி சொல்லுங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்.
1: பேசலாம்
0: சார்.
1: பாட்டு கேட்கணும்.
0: அப்புறம்
1: போட்டோ எடுக்கலாம்.

0: எனக்கு கேக்குதே. சரி நீங்களே பேசும். அப்புறம் வேற எதுக்குலாம் செல்போன் பயன்படுது?
1: படிக்க சார்.
0: எழுது சார். எதில் எழுதுவீங்க? செல்போன்லயா?
1: படிச்சு எழுதுவேன்.
0: சரி வேற என்னெல்லாம் பார்ப்பீங்க இதில்? கேம் விளையாடுவீங்க தானே?
1: எஸ் சார்.
0: ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் கேம் விளையாடுவீங்க?
1: கொஞ்ச நேரம் சார்.
0: கொஞ்ச நேரம்னா?
1: அஞ்சு நிமிஷம்.
0: அஞ்சு நிமிஷமா?
1: எஸ் சார்.
0: வீட்டில் வேற யார் இருக்கா? தம்பியா அக்காவா? நீங்கள் ஃபோன் வாங்கிக்கிறீங்களாமா அக்காட்ட கொடுக்காம? சரி செல்போன் இதுக்கெல்லாம் பயன்படுதா?
1: ஆமாம்.
0: நீங்கள் படம் பார்ப்பீங்கன்னு சொன்னாங்க, படம்லாம் பார்க்க மாட்டீங்களா? நல்ல பாப்பாவா நீங்கள்? சரி வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கா, அவங்க பேரெல்லாம் சொல்லுங்கள். சரி எல்லாத்துக்காகவுமே மகிழ்ச்சி. ஒரு பாடல் கேட்கலாமா? நன்றி. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு ஒரு பாடல் கேட்கலாம். நன்றி.
2: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதி அத்துமீறி நுழைவது வன விலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வன விலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 944-388-6452 944-388-6452 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனசரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5.

இளைய உள்ளங்களின் பங்களிப்பில் வளம் வந்து இனிதே நிறைவு பெறுகிறது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. இனி உங்களுக்காக மலர காத்திருக்கிறது 100.5 கொடி தென்றல்.

அழகாய் ஆனந்தமாய் உற்சாகமாய் காற்றலையில் இசைக்க காத்திருக்கிறது கோடை பண்பலை நொறுப்புளியைந்தில் கொடை தென்றல். இன்றைய தென்றல் சுதந்திர தாகத்தோடு வீச இருக்கிறது. கேட்கலாமா முதல் பாடலை?

0: சென்னை பண்பலை 100.5 நாளை காலை 10 மணிக்கு காரமடை ஸ்ரீ சக்தி பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். பாரதி தமிழ் இலக்கிய பேரவை தலைவர் கவிஞர் பாரதன் அவர்களின் தலைமையில் இன்றைய இளைஞர்களின் நாட்டுப்பற்றை வளர்ப்பது கல்வியா சமூகமா? சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு.
1: புது உலகத்தில் புத்தம் புது மகிழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 இது கொடை தென்றல்.

கோடை பண்பலை 1.5 இது கொடை தென்றல். ஒற்றுமையே பலம். அனைவரும் நம் உடன் பிறந்தோர். மனதில் கருணை பாசம் உருவாகட்டும். ஒவ்வொரு நாளும் இதை தாரக மந்திரமாக சொல்லிக்கொள்வோம்.

0: ஒரு குக்கு,
1: ஆசையில் ஒரு குக்கு.
0: நமது கோடை பண்பலை 100.5
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
0: இரவு 7 மணி தொடக்கம் 8 மணி வரை
1: நேர்களின் ஆசை பாடல்கள்.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே.
0: 94-86-28-24-24
1: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
0: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
1: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
0: குரல் பதிவு, அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
1: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.
3: இனிமையாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 இது கொடை தென்றல். நாட்டின் வளத்தையும் நாட்டின் செழிப்பையும் பாதுகாப்போம்.

நிறைவுக்கு வருகிறது இன்றைய கொடை தென்றல். கோடை பண்பலை 100.5 லீனி. இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:30.
1: ஆகாஷ்வாணி தேசத்தின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய சுதந்திர தின உரையின் தமிழாக்கம் கேட்கலாம்.
2: எனது அன்பிற்குரிய சக குடிமக்களே, வணக்கம். நம்முடைய சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த தேசிய திருவிழாவிற்கான வாழ்த்துக்களை குடிமக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சில மணி நேரங்களில் தனது 80வது சுதந்திர தினத்தின் தொடக்கத்தை நமது தேசம் கண்டுகளிக்கப் போகிறது. இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வசித்து வரும் இந்தியர்கள் அனைவரும் இந்த திருவிழாவை மிகுந்த மனமகிழ்ச்சியுடன் கொண்டாட இருக்கிறார்கள். மூவர்ண கொடி நமது சுதந்திரத்தின் அடையாளம். அந்த கொடியை மிகுந்த பெருமிதத்தோடு நாம் ஏற்றி வைக்க இருக்கிறோம். 1947 ஆகஸ்ட் 15 அன்று அடிமைத்தனத்தின் சங்கிலிகளிலிருந்து பாரத மாதா விடுவிக்கப்பட்டாள். ஒவ்வொரு குடிமகனும் சுதந்திர இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பவராக மாறினர். தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளை அனைத்து குடிமக்களும் பயன்படுத்திக் கொள்வதையும் இந்தியாவை உலகின் முதன்மையான நாடாக மாற்றும் இலக்கை நோக்கி அவர்கள் பணியாற்றுவதையும் உறுதி செய்வதிலேயே இந்திய சுதந்திரத்தின் உண்மையான அர்த்தம் அடங்கியுள்ளது. அர்ப்பணிப்பு மிக்க மாணவர்கள், ஆசிரியர்கள், வளர்ச்சியில் அக்கறை கொண்ட விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், சுகாதார சேவைகளை வழங்கும் மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள், நமக்கு உணவளிக்கும் கடின உழைப்பாளிகளும் அன்னதாத்தாக்களுமான விவசாயிகள் என அனைவரும் தேசத்தை கட்டி எழுப்புவதில் தங்கள் முயற்சிகளின் மூலம் பங்களித்து வருகின்றனர். திறமையான விளையாட்டு வீரர்கள், கைவினைஞர்கள், கலைஞர்கள், தொலைநோக்கு பார்வையுடைய அறிஞர்கள், தனியார் துறைகளிலும் பொதுத்துறைகளிலும் அயராது உழைக்கும் பணியாளர்கள், கடமை உணர்வுள்ள அரசு ஊழியர்கள், நமது பொருளாதாரத்திற்கு பங்களிக்கும் பெரிய மற்றும் சிறிய முதலீட்டாளர்கள், தன்னலமற்ற சமூக பணியாளர்கள், தூய்மை இந்தியா இயக்கத்தின் முன்களப் பணியாளர்களான அனைத்து சஃபாய் மித்ராக்களும் நாட்டின் முன்னேற்றத்தில் முக்கிய பங்காற்றுகின்றனர். பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள எண்ணற்ற குடிமக்களும் நமது அரசியலமைப்பில் வரையறுக்கப்பட்டுள்ள அடிப்படை கடமைகளை உண்மையுடன் நிறைவேற்றும் ஒவ்வொரு குடிமகனும் தேசத்தை கட்டியெழுப்பும் பணியில் தீவிர பங்காளர்களாக இருக்கின்றனர். அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். முப்படைகளும் ஆயுதமேந்திய காவல் படைகளும் அனைத்து காவல்துறை பணியாளர்களும் தங்கள் கடமையில் காட்டும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் பற்றுறுதியையும் நான் சிறப்பாக பாராட்டுகிறேன். உலக அரங்கில் இந்தியாவின் கண்ணியத்தையும் பெருமையையும் உயர்த்தும் வகையில் வெளிநாடுகளில் வசித்து வரும் இந்தியர்களையும் நமது தூதரகங்களில் பணியாற்றும் அதிகாரிகளையும் நான் பாராட்டுகிறேன். எனது அன்பிற்குரிய சக குடிமக்களே, நமது சுதந்திரத்தின் 100 விழாவை கொண்டாடவிருக்கும் 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைந்துவிட வேண்டும் என்பதை நோக்கி நாம் முன்னேறி வருகிறோம். சமூகத்தின் கடைக்கோடி மனிதருக்கும் பலன்கள் சென்றடைதல் எனும் உணர்வின் வழிகாட்டுதலோடு வளர்ச்சியின் பலன்கள் ஒவ்வொரு தனி மனிதரையும் சென்றடைவதை உறுதி செய்வதே நமது உறுதியான நோக்கமாகும். நமது செழுமையான பாரம்பரியத்தையும் சுதந்திர இயக்கத்தின் கொள்கைகளையும் தழுவி நவீன வளர்ச்சியின் பாதையில் நாம் முன்னேறிச் செல்கிறோம். தேசத்திற்காக நாங்கள் விழிப்புடன் இருக்கிறோம். வயம் ராஷ்ட்ரே ஜாக்ரியம் எனும் வேத வாக்கானது தேசத்திற்கு சேவை செய்ய எப்போதும் தயாராக இருக்குமாறு நம்மை ஊக்குவிக்கிறது.

இருக்கிறது. நமது சுதந்திரப் போராட்டத்தின் போது பல்வேறு சித்தாந்தங்களை கொண்ட மக்கள் இந்தியாவின் சுதந்திரம் என்ற ஒரே பொதுவான இலக்குடன் ஒன்றுபட்டனர். சுதேசி இயக்கத்தின் போது வந்தே மாதரம் பாடல் மக்கள் கீதமாக மாறியது. தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் தலைமையில் எண்ணற்ற இந்தியர்கள் நமது சுதந்திரப் போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டனர். பாபா சாஹேப் டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் சமூக சீர்திருத்தம் மற்றும் தேசபக்தி லட்சியங்களின் மிக உயரிய உருவமாக திகழ்ந்தார். பாரத மாதாவின் அனைத்து மாபெரும் புதல்வர்களுக்கும் புதல்விகளுக்கும் நான் பணிவுடன் தலை வணங்குகிறேன். அவர்களின் லட்சியங்களே நமது நாட்டை சுதந்திரத்திற்கும் அதன் பின்னரான முன்னேற்றத்திற்கும் வழிநடத்தின. இன்று ஆகஸ்ட் 14 அன்று தேசப் பிரிவினையின் நினைவு தினத்தை நாம் கடைபிடிக்கிறோம். தேசப் பிரிவினையின் விளைவாக ஏற்பட்ட வன்முறையில் தங்கள் இன்னுயிரை இழந்த அல்லது இடப்பெயர்வின் துயரத்தை சந்திக்க நிர்பந்திக்கப்பட்ட லட்சக்கணக்கான இந்தியர்களை நாம் ஆழ்ந்து நினைவு கூர்கிறோம். மத வன்முறையின் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாகி பிரிவினையின் கொடூரங்களை சந்திக்க நேரிட்டது. ஆயினும் அவர்கள் தங்கள் அடையாளத்தை கைவிடவில்லை. நமது சுதந்திரத்தின் போது தேசப் பிரிவினையால் ஏற்பட்டிருந்த கடுமையான விளைவுகளுடன் புதிதாக சுதந்திரம் பெற்ற இந்தியாவுடன் 550க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை ஒன்றிணைக்கும் ஒரு அசாதாரணமான சவாலும் நம் முன் இருந்தது. சர்தார் பட்டேல் சமஸ்தான முறைக்கு முற்றுப்புள்ளி வைத்து அந்த சமஸ்தானங்களை நமது சுதந்திர ஜனநாயகத்துடன் ஒருங்கிணைத்தார். நவீன இந்தியாவின் ஒற்றுமையை செதுக்கியவரான லௌஹ் புருஷ் சர்தார் வல்லபாய் பட்டேலின் புனித நினைவுக்கு நன்றியுணர்வு மிக்க தேசத்தின் சார்பாக எனது மரியாதைக்குரிய அஞ்சலியை செலுத்துகிறேன். எனது அன்பிற்குரிய சக குடிமக்களே, இந்திய மக்களால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு மக்கள் பங்கேற்பு எனும் அடித்தளத்தின் மீது அமைந்துள்ளது. ஜனநாயகத்தின் தொட்டிலாக விளங்கும் நமது நாட்டின் மக்களிடையே மக்கள் பங்கேற்பு எனும் உணர்வு எப்போதுமே இயல்பாகவே இருந்து வந்துள்ளது. மக்கள் பங்கேற்பு மரபை புது உத்வேகத்துடன் நமது குடிமக்கள் ஊக்குவித்து வருகின்றனர். மக்களின் தீவிர பங்கேற்பின் மூலமே தேசிய அளவிலான இயக்கங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இது நமது ஜனநாயகத்தின் எழுச்சியூட்டும் சாதனையாகும். தனிநபரின் கண்ணியம் போற்றப்பட வேண்டும். சம வாய்ப்பும் சமத்துவம் நிலவ வேண்டும் என்பது நமது அரசியலமைப்பின் போற்றுதலுக்குரிய லட்சியங்களில் அடங்கியுள்ளது. சாதாரண பின்புலத்திலிருந்து வந்திருப்பவர்கள் இன்று பல துறைகளில் அசாதாரணமான பங்களிப்புகளை செய்து வருகின்றனர். இன்றைய பாரதத்தில் ஒவ்வொருவரும் பெரிய கனவுகளை காண முடியும். மேலும் அத்தகைய கனவுகளை நனவாக்கவும் முடியும் என்ற எனது நம்பிக்கையை இது வலுப்படுத்துகிறது. நமது அரசியலமைப்பு, நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை ஆகியவற்றின் பொறுப்புகளை தெளிவாக வரையறுக்கிறது. மக்களின் விருப்பங்களுக்கு குரல் கொடுப்பது சட்டமன்றத்தில் உள்ள மக்கள் பிரதிநிதிகளின் கடமையாகும். தேச நலனிற்கும் குடிமக்களின் நலன்களுக்கும் பயன்படும் கொள்கைகளை செயல்படுத்துவதற்கு நிர்வாகம் பொறுப்பாகும். வளங்களின் பற்றாக்குறை காரணமாக நீதி பெறுவதை யாரும் இழந்துவிடாமல் இருப்பதை உறுதி செய்வது நீதித்துறையுடன் தொடர்புடைய ஒவ்வொருவரின் கடமையாகும். அனைத்து குடிமக்களும், குறிப்பாக சமுதாயத்தின் நலிந்த பிரிவினர், கண்ணியத்துடன் உரிய நேரத்தில் நீதியை பெறுவதற்கு சமமான அணுகலை பெற்றிருக்க வேண்டும். என் அன்புக்குரிய சக குடிமக்களே, அனைவரையும் உள்ளடக்கிய விரைவான வளர்ச்சி பாரம்பரியத்தையும் வளர்ச்சியையும் இணக்கமாக்குவதற்கான முன்னுரிமை. பல தசாப்தங்களாக இருந்து வந்துள்ள வளர்ச்சிக்கு எதிரான எண்ணற்ற தடைகளை அகற்றுதல் ஆகியவற்றை 10 ஆண்டுகளுக்கும் மேலான காலகட்டத்தில் நமது நாடு கண்டு வந்துள்ளது. மகாத்மா ஜோதிபா ஃபுலேவின் 200வது பிறந்த நாளை நமது நாடு கொண்டாடுகிறது. மகாத்மா ஃபுலேயும்
கிராந்தி ஜோதி சாவித்ரி பாய் ஃபூ.

உள்ளேயும் சமூக நீதி, கல்வி, பெண்கள் மேம்பாடு, சமத்துவம் ஆகியவற்றை அடைவதற்கு வரலாற்று சிறப்புமிக்க பங்களிப்புகளை செய்துள்ளனர். அவர்களின் கொள்கைகளை பின்பற்றி கடந்த சில ஆண்டுகளாக சமுதாயத்தின் நலிந்த பிரிவினரின் முன்னேற்றத்திற்கு தேசிய அளவில் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது. பெண் கல்வியில் புதிய தரநிலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. 25 கோடிக்கும் அதிகமான மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். உலகின் மிகப்பெரிய நிதிசார் உள்ளடக்க திட்டமான பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனாவின் கீழ் கிட்டத்தட்ட 59 கோடி கணக்குதாரர்கள் வங்கி அமைப்பில் இணைந்துள்ளனர். இவர்களில் 32 கோடிக்கும் அதிகமானோர் பெண்களாவர். 80 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இலவச ரேஷன் பொருட்கள் வழங்குவதன் மூலம் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவின் கீழ் 60 கோடி மக்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. கிசான் சம்மான் நிதி மற்றும் கிசான் கிரெடிட் கார்டுகள், விவசாயம், பால் பண்ணை, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனி வளர்ப்பு போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு ஆதரவளித்துள்ளன. வலுவான கலாச்சார அடையாள உணர்வில் வேரூன்றியிருக்கும் வளர்ச்சி வேகமானதாகவும் நீடித்ததாகவும் இருக்கும் என்பதற்கு உலக வரலாறு சாட்சி பகிர்கிறது. கலாச்சார பெருமித உணர்வு தேசத்தின் உள்ளார்ந்த வலிமையை வலுப்படுத்துகிறது என்ற விழிப்புணர்வு நம் நாட்டில் இப்போது அதிகரித்து வருகிறது. நமது முன்னோர்கள் கல்வி, அறிவியல், கலை மற்றும் கலாச்சாரம், ஆன்மீகம், நன்னடத்தை ஆகியவற்றின் வளமான பாரம்பரியத்தை நமக்கு வழங்கியுள்ளனர். நமது பாரம்பரியத்தையும் வளர்ச்சியையும் ஒருங்கிணைத்து நாம் முன்னேறி வருகிறோம். உலகின் மிகப்பெரிய தலைசிறந்த டிஜிட்டல் உள்கட்டமைப்பை இந்தியா உருவாக்கியுள்ளது. டிஜிட்டல் பணம் செலுத்துதல் இப்போது சிறிய கிராமப்புற கடைகளிலும் தெருவோர வியாபாரிகளிடமும் கூட சாதாரணமாகிவிட்டது. உலகின் பாதிக்கும் மேற்பட்ட நிகழ்நேர டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் இந்தியாவில் நடைபெறுகின்றன. இந்திய மக்களும் அரசாங்கமும் இணைந்து உலக சமூகத்திற்கு டிஜிட்டல் புரட்சியின் முன்மாதிரியை வழங்கியுள்ளனர். நலத்திட்டங்களின் பலன்களை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களுக்கு வெளிப்படையான விதத்தில் அரசாங்கம் வழங்கியுள்ளது. நவீன உள்கட்டமைப்பில் இதுவரை இல்லாத விரிவாக்கத்தை நெடுஞ்சாலைகள், நீர்வழிகள், தொடர்வண்டி பாதைகள், வான்வழிகளில் நமது நாடு கண்டுள்ளது. இது புதிய நிறுவனங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி, வேலைவாய்ப்புகளை உருவாக்கி முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரிக்கிறது. என் அன்புக்குரிய சக குடிமக்களே, உலகின் பல பகுதிகளில் நிலவும் போரும் நிலையற்ற தன்மையும் ஒவ்வொரு நாட்டையும் பாதிக்கின்றன. இத்தகைய கடினமான சூழ்நிலைகளிலும் கூட நமது பொருளாதாரம் உலகில் அதிவேகமாக வளரும் முக்கிய பொருளாதாரமாக முன்னேறி வருகிறது. பொருளாதார கணிப்புகளின்படி இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி விகிதம் சராசரி உலக வளர்ச்சி விகிதத்தை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆத்மநிர்பர் பாரத் அபியான் நமது பொருளாதார முன்னேற்றம் மற்றும் தேசிய பாதுகாப்பின் அடித்தளத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. நவீன வளர்ச்சிப் பாதையில் முன்னேறிச் செல்லும் அதேவேளையில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் உலக அளவில் ஒரு முன்னணி பங்கை இந்தியா வகிக்கிறது. நிலையான வளர்ச்சி இலக்குகள் 2030 சிலவற்றை திட்டமிடப்பட்ட காலத்திற்கு முன்பே நமது நாடு அடைந்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் வளர்ச்சியில் முன் எப்போதும் இல்லாத வேகத்தை கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா எட்டியுள்ளது. தேசிய நலனே நமது வெளியுறவுக் கொள்கையின் அடித்தளமாகும். அமைதி, ஒத்துழைப்பு, உரையாடல், வசுதைவ குடும்பகம் என்ற உயரிய சிந்தனை ஆகியவை நமது வெளியுறவுக் கொள்கையின் தூண்களாகும். பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் பரஸ்பர உறவுகளை வலுப்படுத்தவும் பல நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் நாம் கையெழுத்திட்டு

பெற்றுள்ளோம். உலகின் தெற்கு நாடுகளிடையே இந்தியா முன்னணி பங்காற்றி வருகிறது. உலக அரங்கில் நமது நாட்டின் மதிப்பும் செல்வாக்கும் உயர்ந்துள்ளது. விதிமுறைகளுக்கு உட்பட்ட சர்வதேச ஒழுங்கின் மீது நாம் நம்பிக்கை கொண்டுள்ளோம். ஐக்கிய நாடுகள் சபையிலும் பிற பலதரப்பு அமைப்புகளிலும் உலக சமூகங்களுக்கு உரிய பொருத்தமான பிரதிநிதித்துவம் கிடைப்பதை உறுதி செய்வதே நமது முயற்சியாகும். நமது நாட்டின் இந்த முயற்சிக்கு பல நாடுகள் வலுவான ஆதரவை வழங்கி வருகின்றன. என் அன்பான சக குடிமக்களே, இயற்கை வளங்களின் மீது நமக்குள்ள அதே விதமான உரிமை எதிர்கால தலைமுறையினருக்கும் உள்ளது. எதிர்கால தலைமுறையினர் இந்த உரிமையை பயன்படுத்துவதில் நமது செயல்களால் சிறிதளவும் பாதிப்பு ஏற்படாதவாறு நாம் உறுதி செய்ய வேண்டும். அவர்களுக்காக இயற்கையின் வளங்களை இன்னும் செழுமையாக விட்டுச் செல்வதற்கு அனைத்து முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நமக்குள்ள நம்பிக்கை நமது பாரம்பரியத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். சாந்தாலி மொழியில் அமைந்துள்ள ஒரு எளிய பாடல் நமக்கு ஆழமான செய்தியை தருகிறது. பண்டிட் ரகுநாத் முர்மு எழுதியுள்ள இந்த பாடலில், ஒரு மரம் முற்றிலும் காய்ந்து போனதால் அதைக் கண்டு தேற்ற முடியாத அளவுக்கு ஆறாத துயரத்துடன் அழும் கிளியை பற்றி கவிஞர் விவரிக்கிறார். அவர் கேட்கிறார், என் அன்பு சகோதரர்களே, இறந்து கொண்டிருக்கும் ஒரு மரத்தைக் கண்டு கிளி மனம் ஆற்றாது புலம்புகிறது. மனித கலாச்சாரம் என்ற மரம் அழிந்து கொண்டிருக்கும்போது மனிதர்களாகிய நாம் துயரப்படுவதில்லையே, அது ஏன்? இயற்கையையும் மனித விழுமியங்களையும் பாதுகாப்பதில் அனைவரும் தொடர்ந்து உறுதியாக இருக்க வேண்டும் என்பதே இந்த பாடல் தரும் செய்தியாகும். செழித்து வளர்ந்த பசுமையான மரம் என்பது மனித சமூகத்தின் அறநெறி லட்சியங்களையும் நல்வாழ்வையும் குறிக்கிறது. தாயின் பெயரில் ஒரு மரம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட், லைஃப் போன்ற இயக்கங்களின் உணர்வுடன் சுற்றுச்சூழலை பாதுகாக்க தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். நமது பெண்கள் கல்வித்துறையில் சிறப்பாக செயல்பட்டு வருவதை காண்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. அதேபோல் வேளாண் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் ட்ரோன் தீதி முதற்கொண்டு விமானப்படையின் போர் விமான பெண் தலைமை அதிகாரி வரை பல்வேறு துறைகளில் பெண்களின் பங்கேற்பு அதிகரித்து வருகிறது. சமீபத்தில் கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா வென்ற மொத்தம் 13 தங்கப்பதக்கங்களில் 8 பதக்கங்களை பெண்கள் வென்றுள்ளனர். நமது பெண்கள் பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைந்து வருகின்றனர். 10 கோடிக்கும் அதிகமான பெண்கள் சுய உதவிக் குழுக்களில் உறுப்பினர்களாக உள்ளனர். 3 கோடி லட்சாதிபதி பெண்களை லக்பதி தீதீஸ் உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அந்த இலக்கு தற்போது எட்டப்பட்டுள்ளது. இப்போது மேலும் 3 கோடி புதிய லட்சாதிபதி பெண்களை உருவாக்கும் இலக்கை நோக்கி நமது நாடு முன்னேறி வருகிறது. முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற்ற தொழில் முனைவோரில் சுமார் 1/3 பங்கினர் பெண்களாவர். பெண்களின் பொருளாதார தன்னிறைவுக்கான முயற்சிகளுடன் பல்வேறு துறைகளில் அவர்கள் தலைமை பொறுப்புகளையும் வகிப்பதை நாம் காண்கிறோம். வாக்குரிமையை பயன்படுத்தும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது நமது ஜனநாயக குடியரசின் குறிப்பிடத்தகுந்த சாதனையாகும். மக்களவையிலும் சட்டமன்றங்களிலும் பெண்களுக்கு 33% பிரதிநிதித்துவத்தை வழங்கும் நோக்கத்துடன் நாரி சக்தி வந்தன் அதிநியம் சட்டம் 2023 இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் நோக்கங்களை நிறைவேற்றுவதன் மூலம் தலைமைத்துவத்தில் பெண்களின் பங்கு அதிகரித்து அனைவரையும் மென்மேலும் உள்ளடக்கியதாக நமது ஜனநாயகம் மாற்றம் காணும். நமது நாட்டின் மக்கள் தொகையில் 65% பேர் 35 வயதிற்கும் குறைவானவர்கள். இந்த இளம் மக்கள் தொகையே நமது மிக மதிப்புமிக்க சொத்தாகும். நமது நாட்டின் இளைஞர்கள் திறமையானவர்கள், அர்ப்பணிப்புடன் செயல்படுபவர்கள்,
திறன்கள் நிறைந்த

சேர்ந்தவர்கள். அடிமட்ட அளவில் பல்வேறு சவால்களுக்கு தீர்வு காண இளைஞர்கள் உருவாக்கி வரும் புதுமையான நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை நான் கண்டுள்ளேன். சமூகத்தின் மீதும் தேசத்தின் மீதும் நமது இளைஞர்கள் கொண்டுள்ள அர்ப்பணிப்பை இது வெளிப்படுத்துகிறது. சராசரியாக வெறும் 28 வயதுடைய இளம் குழுவினரால் சமீபத்தில் வெற்றிகரமாக ஏவப்பட்ட ராக்கெட் விண்வெளி ஆய்வில் ஒரு புதிய கட்டத்தை தொடங்கி வைத்துள்ளது. பல இளைஞர்கள் சுயதொழில் பாதையை தேர்ந்தெடுத்து வேலை தேடுபவர்களாக மட்டுமல்லாமல் வேலை

புத்தொழில் சூழல் ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம் உருவாகியுள்ளது. உலகின் முன்னணி நிறுவனங்கள் இந்திய இளைஞர்களின் திறமையாலும் அர்ப்பணிப்பாலும் ஈர்க்கப்பட்டு அவர்களுக்கு தலைமை பொறுப்புகளை வழங்கி வருகின்றன. இத்தகைய இளம் சாதனையாளர்கள் இந்திய இளைஞர் சக்தியின் புகழை உலகம் முழுவதும் உயர்த்தியுள்ளனர். இந்தியாவின் பிரகாசமான வளமான எதிர்காலத்தின் மீது எனக்கிருக்கும் நம்பிக்கையை நமது இளைய தலைமுறையினர் மேலும் வலுப்படுத்துகின்றனர். நமது மாணவர்களே இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பவர்கள். தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அரசும் சமூகமும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டியிருப்பதைப் போலவே நாம் அனைவரும் ஒருங்கிணைந்த கூட்டு முயற்சிகளின் மூலம் நமது மாணவர்களின் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பாதுகாப்பதற்கு பங்களிக்க வேண்டும். பொதுத் தேர்வுகள் நமது மாணவர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளுக்கான நுழைவாயில்களாக அமைகின்றன. இந்த தேர்வுகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள அரசு விரிவான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளை முற்றிலுமாக தடுக்கவும் தேர்வு முறையை மேலும் வெளிப்படையானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இளைஞர்களுக்கு நம்பகமானதாகவும் மாற்றுவதே இந்த சீர்திருத்தங்களின் நோக்கமாகும். அரசின் முயற்சிகளும் உருவாகி வரும் பொருளாதார நடவடிக்கைகளும் இளைஞர்களுக்கு பல்வேறு புதிய வாய்ப்புகளை திறந்துவிட்டிருக்கின்றன. இத்தகைய புதிய வாய்ப்புகளை ஆராய்வதன் மூலம் நமது இளைஞர்கள் வெற்றிக்கான புதிய பாதைகளில் பயணிக்க முடியும். நமது இளைஞர்களின் உடல் நலனும் மனநலனுமே நமது நாட்டின் எதிர்காலத்திற்கான அடித்தளமாகும். நமது இளைஞர்கள் உற்சாகத்துடன் முன்னேறுவதற்கு அவர்களை ஊக்குவிக்கும் பொறுப்பு குடும்பத்தினருக்கும் சமூகத்திற்கும் உள்ளது. இளைஞர்களின் வளர்ச்சிக்கும் நாட்டை கட்டி எழுப்புவதற்குமான ஒரு ஊக்குவிக்கும் வழிமுறையாக விளையாட்டுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகின்றன. கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் அடித்தளத்திலிருந்து தேசிய அளவு வரை நாடு முழுவதும் சிறப்பான விளையாட்டுச் சூழல் உருவாக்கப்பட்டு வருகிறது. விளையாட்டை ஊக்குவிக்க அரசு இதுவரை இல்லாத அளவிலான முதலீடுகளை செய்து வருகிறது. இந்த முயற்சிகள் நல்ல பலன்களை தந்து வருகின்றன. சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் நமது விளையாட்டு வீரர்களின் செயல்திறனிலும் சாதனைகளிலும் குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. நமது நாடு உலகின் மிகப்பெரிய இளம் மக்கள் தொகையை கொண்டிருப்பதுடன் மூத்த குடிமக்களின் எண்ணிக்கையும் இங்கு அதிகரித்து வருகிறது. மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. 70 வயதுக்கு மேற்பட்ட சுமார் 6 கோடி மூத்த குடிமக்கள் ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சம் வரையிலான இலவச மருத்துவ சேவைகளை பெறலாம். ஒட்டுமொத்த சமூகமும் மூத்த குடிமக்களிடம் அக்கறையுடன் நடந்து கொண்டு அவர்களுடனான உறவுகளை வளர்த்தெடுத்து அவர்களின் சுயமரியாதையை பாதுகாக்க வேண்டும். என் அன்பான சக குடிமக்களே, மனித குலத்திற்கு எதிரான சக்திகளை எதிர்த்து நின்று உண்மையையும் நீதியையும் நிலைநாட்டுவதில் நமது பாரம்பரியம் பெருமைக்குரியது. ஜூலை 26 கார்கில் வெற்றி தினத்தை, கார்கில் விஜய் திவஸ் நாம் அனுசரித்தோம். ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்ததை அதற்கு முன்பு மே 7 நாம் நினைவு கூர்ந்தோம். நமது ஆயுதப்படையினரின் இணையற்ற வீரத்தை நாம் சிறப்பாக நினைவு கூர்ந்தோம். பயங்கரவாதத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கைகள் துல்லியமாக செயல்படும் இந்திய ஆயுதப்படைகளின் திறனை வெளிப்படுத்தி காட்டின. பயங்கரவாதிகளும் அவர்களுக்கு ஆதரவளிப்பவர்களும் எங்கு மறைந்திருந்தாலும் தங்களது செயல்களுக்கான விளைவுகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்ற உறுதியான தெளிவான செய்தியை அது வெளிப்படுத்தியது. பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாட்டுடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இண்டஸ் வாட்டர்ஸ் ட்ரீட்டி இடைநிறுத்தியது என்பது நமது விவசாயிகளின் நலன்களை கருத்தில் கொண்டு நாட்டின் நலனுக்காக எடுக்கப்பட்ட தீர்க்கமான நடவடிக்கையாகும். நக்சலிசம் என்பது நாட்டிற்கு மிகப்பெரிய சவாலாக
பல தசாப்தங்களாக இருந்தது.

0: வந்தது. நக்சலிசத்திலிருந்து இந்தியாவை விடுவிப்பதில் ஏற்பட்ட முன்னேற்றம் ஒரு மிகப்பெரிய சாதனையாகும். ஒரு காலத்தில் நக்சலிசத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்று உற்சாகமான சூழல் நிலவுகிறது. இந்த பகுதிகளில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பகுதியில் நடைபெற்ற பஸ்தர் ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் ஏராளமான வீரர்கள் பங்கேற்றனர். பஸ்தர் பாண்டும் நிகழ்ச்சியில் பல கலைஞர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். அவற்றை ஏராளமான மக்கள் கண்டு களித்தனர். மராத்திய இராணுவ பாரம்பரியத்துடன் தொடர்புடைய தேசிய பெருமையை பாதுகாப்பதற்காக கட்டப்பட்ட 12 கோட்டைகள் கடந்த ஆண்டு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டன. பகவான் புத்தர் தனது முதல் உபதேசத்தை வழங்கிய இடமான சாரநாத் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இந்த ஆண்டு சேர்க்கப்பட்டுள்ளது. பகவான் புத்தருடன் தொடர்புடைய ஆன்மீகச் சின்னங்கள் பாரத பூமியில் உள்ளன. மறுபுறம் நமது பெருமையையும் மகத்தான பாரம்பரியங்களையும் பாதுகாப்பதற்காக போராடி வரும் நமது வலிமையை வெளிப்படுத்தும் சின்னங்களும் பாரத நாட்டில் உள்ளன. என் அன்பான சக குடிமக்களே, ஒவ்வொரு இந்திய மக்களின் வளர்ச்சியும் நல்வாழ்வுமே வளர்ச்சியடைந்த பாரதத்தை விக்சித் பாரத் உருவாக்குவதின் உண்மையான நோக்கமாகும். தெலுங்கு மொழியில் எழுதிய சிறந்த தேசியவாத எழுத்தாளர் குரஜாடா அப்பாராவ் தமது பாடல் ஒன்றின் மூலம் காலத்தால் அழியாத தேசப்பற்று செய்தியை வழங்கியுள்ளார். உங்கள் நாட்டை நேசியுங்கள், நன்மைகளை வளர்த்தெடுங்கள். ஒரு தேசம் என்பது அதன் நிலம் மட்டுமல்ல, மக்கள் அனைவரும் சேர்ந்ததே தேசமாகும் என்பதுதான் அந்த செய்தியின் சாராம்சமாகும். சமூகத்தின் பங்கேற்புடனும் அரசின் முயற்சிகளுடனும் இந்தியாவின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ள மக்களும் ஆரோக்கியமானவர்களாகவும் மகிழ்ச்சியானவர்களாகவும் வளமானவர்களாகவும் மாறுவார்கள் என்பது எனது நம்பிக்கை. அனைவரையும் உள்ளடக்கிய இந்த தேசப்பற்று உணர்வுடன் சுதந்திர பாரதத்தை வளர்ச்சியடைந்த பாரதமாக மாற்றும் புனிதமான தேசிய இலக்கிற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்வோம். நன்றி. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.
1: இதுவரை தேசத்தின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இன்று இரவு 7 மணிக்கு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய சுதந்திர தின உரையின் தமிழாக்கம் கேட்டீர்கள்.

நேயர்கள் அனைவருக்கும் ஈரோடு கைலாசத்தின் இனிய வணக்கங்கள். மனங்கள் விரும்பி இசை கீதங்களை காற்றலையில் தவளவிட்டு மகிழ்ச்சியூட்டவிருப்பது

0: 100.5 நினைவே சுகம். இன்று எந்த மாவட்ட நேரர்களாக? மருது சகோதரர்கள் வேலுநாச்சியார் ஆட்சி புரிந்த இடம். வெட்டங்குடி பறவைகள் சரணாலயம் அமைந்திருக்கக்கூடிய இடம். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில் அமைந்திருக்கக்கூடிய இடம். பாரம்பரிய கட்டளக்கலைக்கு பெயர் பெற்ற செட்டிநாடு வீடுகள் அமையப்பெற்ற இடம். ஆமாங்க, கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்றைய நினைவே சுகம் சிவகங்கை மாவட்ட நண்பர்களுக்காக தாங்க. நிகழ்ச்சி அனைத்து நேயர்களும் பங்கேற்கலாம். 24 24 24 மற்றொருன் 24 24 29 கொடைக்கானலின் முன்னெடுப்பிற்கு சுழி 4 5 4 2 இணைச்சு. இப்போ முதன் முதலாக நிகழ்ச்சியில் யாரும் இணைய போகிறாங்க? வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் காரைக்குடியில் சார் சாமிநாதன் பேசுகிறேன் சார். சார், எங்களுடைய ஊரை பற்றி பெருமை
0: மிக்க மகிழ்ச்சி. ஐயா, என்ன பால் கட்டலாங்க
1: சார்? படம் வந்து உனக்காக வாசிக்கணும்.
0: பால் கட்டலாம்
1: கேட்கலாம் சார்.
0: நன்றிங்கண்ணா.

0: நேரம் இப்பொழுது 6:10 ஆகுதுங்க. இது உங்கள் அபிமான கோடை பண்புடைய 100.5 நினைவே சுகம் என்ற சிவகங்கை மாவட்ட நண்பர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். இப்போ யார் இணைப்பில் காத்திருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க ஐயா?
1: சிவகங்கையிலிருந்து டாமி பாஸ்கர் பேசுகிறேன் சார்.
0: பாஸ்கர்?
1: ஆமாம் சார்.
0: மகிழ்ச்சி. நிகழ்ச்சி என்ன பால் கேட்கலாங்க ஐயா?
1: அண்ணன் மறைந்த ஜாலி நினைவாக கொஞ்சம் சிறங்க படத்திலிருந்து சிங்கார வேலனை
0: அனைவருக்காகவும் பால் கேட்கலாம். நன்றிங்க ஐயா.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ளமுதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்கார வேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

0: நேரம் இப்பொழுது 10:13 ஆகுதுங்க. இது உங்கள் அபிமான கோடை பண்புடைய 100.5 நினைவே சுகம் என்ற சிவகங்கை மாவட்ட அன்புகளை சந்திச்சுட்டு இருக்கங்க. இப்போ யார் இணைப்பில் காத்திருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுவார் யார்? உங்களுக்கும் சுதந்திர நாள் வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: பட்டாக்கத்தி பிளேயர்ல
0: மகிழ்ச்சி பாடல் கேட்கலாங்களா? அனைவருக்காவே நன்றிங்கம்மா.

0: மனம் விரும்பும் கீதங்களை தந்து கொண்டிருப்பது நூற்புலையும் தி நினைவே சுகம். இப்பிஆர் இணைப்பில் காத்திருக்காங்க. வணக்கம்
1: சார். வணக்கம் சிவகங்கை.
0: சொல்லுங்க, என்ன பால் கெடுக்கலாங்க?
1: பால்
0: கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார். ரொம்ப நன்றி சார்.
0: நன்றிங்க.

0: நேரம் இப்பொழுது 10:22 ஆகுதுங்க. இது கோடைப்பனுடைய 100.5 நினைவே சுகம். இப்போ யார் இணைப்பில் இருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம் சார். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் பேசுகிறேன் சார்.
0: ம், சொல்லுங்கள், பேர் சொல்லுங்கள் ஐயா.
1: என் பேர் ராமமூர்த்தி சார்.
0: ராமமூர்த்தி, மகிழ்ச்சிங்க. என்ன பால் கட்டலாங்க?
1: தூங்காய தம்பி தூங்காய படத்துலேருந்து நானாக நானிலே பணம் சார்.
0: பால் கேட்கலாங்களா? நன்றிங்க.
1: கேட்டுக்கலாம் சார். ஓகே, கேட்கலாம்.

0: இதயங்கள் விரும்பும் இசை கீதங்களை காற்றலில் தவளவிட்டு கொண்டிருப்பது 100.5 நினைவே சுகம். இப்போ யாரு இனிப்பில் காத்திருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க? எங்கிருந்து?
1: மானாமதுரை, சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை.
0: மோகன். மகிழ்ச்சிங்க. என்ன பால் கேட்கலாங்க?
1: சூரியகாந்தி படத்தில் வந்து எம் சௌந்தரராஜன் பாடிய பரமசம் காலத்துல
0: பால் கேட்கலாங்களா?
1: கேட்கலாம்.
0: நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: நேரம் இப்பொழுது 10:33 ஆகுதுங்க. இது கோடை பண்புடைய 100.5 நினைவே சுகம். இப்ப யார் இணைப்புல காத்திருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம் அனைவருக்கும். இனிய இரவு வணக்கத்துடன் சிவகங்கை மாவட்டம் திருப்பூணம் மாரநாடு கிராமத்திலிருந்து சதாசிவம் பேசுகிறேன்.
0: மகிழ்ச்சிங்கய்யா. நிகழ்ச்சி என்ன பாடல் கட்டலாங்க?
1: மனிதனின் மறுபக்கம் படம், கல்லுக்குள்ளே வந்த ஈரம் என்ன, நெஞ்சுக்குள்ளே அன்பின் பாடம் என்னங்கிற பாடம்
0: பாடல் கேட்கலாங்களா? நன்றி.

0: இது கோடை பண்பை 100.5 நினைவே சுகம். இப்ப யார் இணைப்புல? வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யாருங்க, எங்க இருந்து?
1: நான் சிவகங்கை மாவட்டம் மானாமரத்தில் இருக்கு, கட்டிக்குளம் இருந்து அழகர்.
0: கட்டிக்குளம் அழகர் ஐயா, என்ன பால் கட்டலாங்க?
1: சக்கரம் படத்துல இருந்து காசு தான் கடவுளப்பா.
0: அப்படியா, பால் கட்டலாமா?
1: கட்டலாம்ப்பா.
0: நன்றிங்கய்யா.

0: நேரம் இப்பொழுது 11:42 ஆகுதுங்க. இது உங்கள் அபிமான கோடை பண்பை 100.5 நினைவின் சுகம் என்று சிவகங்கை மாவட்ட நண்பர்களை சந்திச்சுட்டு இருக்கோங்க. இப்ப யார் எனப்பில காத்திருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறது?
1: ராஜா அண்ணாமலை நகரில் இருந்து கே.ஆர். சரவணன், எஸ். அன்புமணி சாகவே. இந்த பாடல் படத்தின் பெயர் விவசாயி. பாடல் கடவுளின் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி.
0: பால் கேட்கலாங்களா?
1: நன்றி சார்.
0: நன்றி.
2: பெருசா காலனி காட்டை பத்தி படிக்க வச்சுங்களே, பாத்தீங்களா? நான் அப்பவே சொன்னேன், ஒரு டாக்டருக்கோ என்ஜினியருக்கோ படிக்க வைங்கன்னு. கேட்டீங்களா?
3: அரங்கனா சரிவா, இப்ப படிக்க வச்சதுல என்னடி குறைஞ்சு போச்சு? நீ சொல்ற டாக்டர், அந்த டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் ஏன் இந்த உலகத்துக்கே சோறு போடுறோம்? யார் தெரியுமா? யாரு யாருன்னு.

0: சிந்தை மகிழும் பாடல்கள் அரங்கறி கொண்டிருப்பது 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில். இப்போ யார் நிகழ்ச்சியில் இணைய போகிறாங்க? வணக்கம்
1: சகோதரருக்கு, இரவு வணக்கம்.
0: சொல்லுவார் யார்?
1: சிவகங்கை மாவட்டம் ஆத்தங்குளிலிருந்து சத்யவாணி பேசுகிறேன்.
0: நிகழ்ச்சி என்ன பால் கட்டலாங்க?
1: 1001 படத்தில் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும்.
0: பால் கட்டலாம்.
1: எல்லா நேர்களுக்காக சகோதரர் உங்களுக்காக.
0: நன்றிங்க.
1: நன்றிங்கண்ணா.

0: இது 100.5 நினைவே சுகம். இப்போ யார் எனக்கு பிள்ளை இருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க, எங்கேருந்து?
1: சிவகங்கை மாவட்டம் காளையாளூர் அருகே வீரமுத்துப்பட்டி இருந்தது சார்.
0: நாகசுவாமி.
1: ஆமாம்.
0: நிமிஷம், என்ன பால் கேட்கலாங்க?
1: மதுரை வீரன் திரைப்படத்தில் வந்து வாங்க மஞ்சா வாங்க என்ற திரைப்படம்.
0: சரி, பால் கேட்கலாங்களா? நன்றிங்கய்யா.

0: பொம்பளைங்க மாதிரி இல்லையே, ராட்சச கூட்டங்க மாதிரில இருக்கு.
1: வாங்க.

0: 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இணையும் நிறைவான சிவகங்கை மாவட்ட நண்பர், வணக்கம்.
1: வணக்கம். சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி டவுன் பேசுகிறேன்.
0: நிகழ்ச்சி என்ன பால் கேட்கலாங்க?
1: பாரதி விழா படத்தில் இந்திய நாடு என் வீடு.
0: பால் கேட்கலாமா? நன்றிங்கம்மா.
1: நன்றி.

ஊர் சுற்றும் காற்றில் மலைச்சாரலும் இசைச்சாரலும் மழைச்சாரலும் சேர்ந்து சில்லென்று வீச மனம் ரசிக்கும் பாடல்களோடு இடைவிடாமல் ஒலிக்கிறது கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் இரவு சிறகு. நிகழ்ச்சியில் உங்களோடு சசிரேகா குமரகுரு. மீண்டும் இனிய இரவு வணக்கம் நேர்களே.

இனி ஒலிக்கவிருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய இரவு சிறகு. மீண்டும் கேட்கலாம் இரவு சிறகு நாளை இரவு 11 மணிக்கு. பிரிவோம், சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா. குமரகுரு, நன்றி. நேர்களே.

0: கோடை பண்பலை 100.5 நாளை மலர இருக்கும் நமது நிகழ்ச்சி மட்டுக்கள். அதிகாலை 5 மணிக்கு அருள்மாலை, 6 மணிக்கு வசந்த வெடியல், 6:25 ஆலய உலா, 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், வசந்தன் கோவின் வசந்த விடியல், 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் இடம்பெறும், 7:00 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுதில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு ஆற்றும் சுதந்திர தின உரையினை டெல்லியஞ்சலாக கேட்கலாம். 10:00 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். 10:30 ரசிக்கலாம் வசந்தன் கோவின் சுதந்திர தின பட்டிமன்றம். 11:00 தொடர்கிறது சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். 11:30 ரசிக்கலாம் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். நண்பகல் 12:00 பண்பலை படைப்பாளிகள், 12:20 வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை, 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி, 1:00 தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்லுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சியல் நிறைந்தவை, 2:00 தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலிருந்து சுதந்திர தின கொண்டாட்ட சிறப்பு நேரலை, பிற்பகல் 3:00 தேனி பிசினஸ் ஃபார்மின் அசத்தல் சந்திப்பு தேனியிலிருந்து, மாலை 4:00 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், வசந்தன் கோவின் சிறப்பு தேடி வரும் பண்பலை, கொடைக்கானல் புனித சலேத் மாதா திருவிழாவிலிருந்து, 4:30 ரசிக்கலாம் போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் சிறப்பு தேடி வரும் பண்பலை, கொடைக்கானல் புனித சலேத் மாதா திருவிழாவிலிருந்து, மாலை 5:00 சித்திர செவ்வானம், 5:40 நாவல் நேரம் இடம்பெறும், 6:00 கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை இடம்பெறும், 6:40 கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள், 7:00 தங்கள் அன்புடன், 8:00 சுதந்திர தின சிறப்பு இளமை பேசுகிறது, நாமக்கல் பாச்சல் ஞானமணி பொறியியல் கல்லூரி மாணவர்களின் கலகலப்பான பங்கேற்பில் சுதந்திர தின சிறப்பு இளமை பேசுகிறது, 9:00 கொடைத்தென்றல், 10:00 நினைவி சுகம், நாளைய நினைவி சுகம் தர்மபுரி மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு வலம் வர காத்திருக்கிறது, 11:00 விரிய இருக்கிறது இரவு சிறகு.
1: புதுமறை பொழிவு அதிகாரம் 4 துறவு உரைத்தல், குரல் எண் 1139.

0: எவரும் தன்னை அறியாமல் இருக்கின்றார்களே என கருதி என் காமமானது தெருவங்கும் மயங்கி மருண்டு திரிகிறது. குறள் எண் 1139 அதிகாரம் 4 உரைத்தல்.
1: அருகிலார் எல்லாரும் என்றே என் காமம் மருகில் மருகும் மருண்டு.
0: எவரும் தன்னை அறியாமல் இருக்கின்றார்களே என கருதி என் காமமானது தெருவங்கும் மயங்கி மருண்டு திரிகிறது. குறள் எண் 1139 அதிகாரம் 4 உரைத்தல்.
2: பண்பலையோடு பயணித்த நேய நெஞ்சங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெறுகிறோம். நமது அடுத்த ஒளிபரப்பு அதிகாலை 4:51 ஆரம்பமாகும். ஜெய்ஹிந்த்.

நேர்களே, புலர்ந்துள்ள இந்த இனிய காலை பொழுதில் உங்கள் பணிகளும் பயணங்களும் சிறக்க வாழ்த்துகிறது நம் கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் நமது நிகழ்ச்சிகளை தஞ்சை சுற்றுவட்டார நேர்கள் 101.2 மகஹெர்ட்ஸிலும், நமது அசைக்க முடியாத அலைவரிசையாம் கோடை பண்பலை 100.5 மகஹெர்ட்ஸிலும் கேட்டு மகிழலாம். இன்று சகவருடம் 1948 சிராவண 24 பரபாவ ஆடி திங்கள் 30 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆகஸ்ட் மாதம் 15 தேதி 2026 வருடம் சனிக்கிழமை, நேரம் காலை 4:57.

கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் அருள்மாலை. கோடை பண்பலை 100.5 அருள்மாலை. நீர்களே, மலரும் பூக்கள் இனிமையாக மலர்ந்திடவும், விழிக்கும் விடியல் மகிழ்ச்சியாக அமைந்திடவும், இன்றைய நாள் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருந்திட, படைத்த இனிமையை போற்றி துதித்து வணங்கி வரவேற்கிறது 100.5.

பெற்றிடும் அழகு தாள்கள் ஸ்ரீ வெங்கடேசநாதா நிந்தாள் சரண்யா பக்தி பெருக்கில் உனை நித்தமும் தொழுது பணியும் சித்த

நேர்களே, இசை பாடும் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது அருள் மாலை. நாம் எப்பொழுதும் எளிமையாக வாழ்ந்து இனிமையாக பேசி உயர்வான சிந்தனைகளோடு வாழ்க்கை பாதையில் பயணித்தால் செல்லும் பாதையும் வாழ்க்கையும் சந்தோஷமாக அமைந்திட வழிவகுக்கும்.